வீணடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட கட்சி ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையிட்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளாக விஜயன் தலைமையில் நடைபெற்று வந்த இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஜனநாயக முன்னணி இம்முறை ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் செய்யுமா தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10:00 மணிக்கு கனடியோ உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

மணி நேரம் 9:43. யாவதும்

தொடர்ந்து பின்பாகத்தில் பத்து பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 17 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோலி நிறைந்திருக்கும். இடையிலேயே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 3 பாகை செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 14 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியோலி நிறைந்திருக்கும். இடையிலேயே முதல் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 2 பாகை செல்சியஸாக குறைவடைந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில் சூரியோலி நிறைந்த நாட்களாக இருக்கும். திங்கட்கிழமை 13 பாகை செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 14, புதன்கிழமை 15 பாகை செல்சியஸாகவும் வியாழக்கிழமை 18 பாகை செல்சியஸாகவும் இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு ஏற்படும் நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 183.9 தொடர்ந்தும் விற்பனை செய்யப்பட இருக்கிறது. தற்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் சாதாரண தர எரிபொருள் இதைவிட குறைந்த விலையில் விற்பனையாக கொண்டிருக்கிறது. எனவே தேவை ஏற்படுபவர்கள் அதை நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகிறோம். அதோடு டொன்வெளி பாக்வே சவுத் நார்த் தெற்கு வடக்கு இரண்டு பகுதியிலுமே இன்று மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வருடாந்த பராமரிப்பு பணிக்காக மூடப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே சனி ஞாயிற்று கிழக்கங்களிலே நீங்கள் டவுன் டவுனுக்கு செல்பவர்கள் அதுக்கான மாற்று பாதைகளை கண்டுபிடியுங்கள். நேரில் 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். இன்று உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள். இந்த நாள் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது? 1947, 1948, 1949 எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். அதோடு ஒரு தகவலை பரிமாறிக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் ஏதாவது வாகனத்திலே சென்று கொள்ளும் பொழுது வாகன விபத்து ஏற்படுத்தியிருந்த சொன்னால், அல்லது உங்கள் வேலையிடங்களிலே அல்லது வேறு எங்கே இடத்திலே ஸ்லிப் அண்ட் ஃபால் விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படும் சட்ட நிறுவனம் த லோ ஆஃப் த மெலேனி டேவிட், 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்தின் அர்ப்பணிப்புடன் இவர்கள் சேவை ஆற்றி வருகின்றார்கள். த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் நிறுவனத்தினர் தமிழ் மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் இதயங்கிருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். என்னாலுமே உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபால் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அடுக்க வேண்டிய சட்ட நிறுவனம் த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு இந்த மூன்றையுமே ஒருங்கி வழங்குகின்ற நிறுவனமாகத்தான் காணப்படுகிறது த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். ஏதாவது தேவைகள் இருக்கின்றால் உடனடியாகவே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட், இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூலே, இது ப்ரோக்ரஸ் அவென்யூ அண்ட் மாக்கம் ரோட் சந்திப்புகரிலே, 401 அண்ட் மாக்கம் சந்திப்புகரிலே ஸ்காப்ரூவிலே அமைந்திருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் 416-271-5992 416-271-5992 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். அல்லது அலுவலக இலக்கமாக இருந்தால் 416-430-0044 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். மீண்டும் நினைவுகிறோம், உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நீங்கள் அணுக வேண்டிய சட்ட நிறுவனங்களில் ஒன்று த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சரி, நேரம் 9:47 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, உங்களுக்காக நாங்கள் என்ன கேள்வியை தந்திருந்தோம்? உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள் இன்று மே மாதம் 8ஆம் தேதி. இது எப்பொழுது பிரகடனப்படுத்தப்பட்டது, எப்பொழுது தொடக்கம் இது அங்கீகரிக்கப்பட்டது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இது 1947, 1948, 1949 இது மூன்றிலே ஒன்று ஏதுவாக இருக்கும் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-591-5993

0: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 888-8044.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல், எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262.
3: நேரம் 9:49 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் செல்வி.
3: செல்வி சொல்லுங்கள், எந்த ஆண்டு?
4: 1948.
3: 1948, நான் உங்களுடைய பிறந்த ஆண்டை கேட்கவில்லை. செஞ்சில் வச்சாங்க மற்றும் செம்புரை நாள் 1948 சொல்லிக்கிறீர்கள். நன்றி செல்வி.
4: நன்றி.
3: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் வின்பா.
3: வின்பா சொல்லுங்கள், எந்த ஆண்டு?
5: செல்வி செல்வி சொன்ன
3: செஞ்சிலுவை தங்கம் மற்றும் செம்புரை நாள் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1948 சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள்.
6: செல்லியும் வெண்பா சொன்ன ஆண்டுதான்.
3: சொன்ன ஆண்டுதான். ஆண்டு சொன்னா இவரை ஏதாவது கேட்டு விடுவார் என்று ஒரு சிக்கல் வந்து விட்டது இல்லோருக்கு. சரி, பார்ப்போம். நன்றி நன்றி. சரி, சுதந்திரம் கிடைத்த அந்த ஆண்டு என்று சொல்லிக்கிறார்கள். 48 உலக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பறை நாள். 8 நாளன்று அனைத்து நாடுகளிலும் இது கொண்டாடப்படுகிறது. முதலாவது நோபல் விருதை பெற்றவரும் செஞ்சிலுவை சங்கத்தின் ஆரம்பகர்த்தாவுமான ஹென்றி டியூனாட் அவர்களின் பிறந்த நாளான 8 1828, இந்த நாள் 1948 சிறப்பு நாளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது நீங்கள் குறிப்பிட்டது போன்று சரியான விடையின் நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்குமே.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
8: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
7: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: இது வெளிமூடா இரவு. இரவு
3: வெளிமடா இரவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொடுக்கிறீர்கள். நேரம் 9:52 குறுங்கவி நிகழ்ச்சி. இன்றைய குறுங்கவிக்காக நாங்கள் தருகின்ற குறுங்கவி இதுதான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என் உயிர் மூச்சு நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி அறிந்து உனை மறந்தாய், கருவறையில் சுமந்த என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடர்போறீர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, நாளை வருதினம். அந்நேர்த்தனம். எனவே அதை முன்னிட்டு இந்த சிறப்பு கவிதை, என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறிந்து உன்னை மறைந்தாய், கருபறையில் சுமந்த என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடரப்போறீர்கள். 4165930055. 10 மணிக்கு கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் ஒரு வீடு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து ஒரு வீடு வாங்கிவிட்டீர்கள். வாங்கிவிட்டால் முதல்ல முக்கியமானது நாங்கள், அதாவது முதல் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விடுவோம். ஒரு செக் தானே, கொடுக்க வேண்டியது கொடுத்துடுவோம், ஒரு சிறிய தொகை இருக்கும். பிறகு இந்த மோர்கேஜ் என்பது மிக மிக ஒரு சிக்கலான விடயம். எனவே க்ளோசிங் நெருங்கிவிட்டது, மோர்கேஜ் பெறுவதில் இன்னும் சிக்கல் அப்படி என்று சொன்னால் அதற்கான ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் இந்த இலக்கத்துக்கு அழையுங்கள். 416-268-0155 பிரதீஸ் செல்வம், அவரை அழைத்தீர்கள். உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றால் அதை மாற்றி குறைந்த வட்டியிலே மோர்கேஜ் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். அல்லது இந்த டெபிட்களிலே நிறைய கடன்கள் இருக்கின்றன, அவற்றை ஒன்றாக்கி 50% வரை குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் பிரதி செல்வத்தை அழைக்கலாம். 416-268-0155 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். அதோடு ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல், ஃபஸ்ட் டைம் பயராக இருக்கலாம். அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கு கூட மோர்கேஜை பெற்றுத்தர முடியும் என்று நம்பிக்கையை தருகின்றார் பிரதி செல்வம். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட் லெண்டர்ஸ் மூலம் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத்தரலாம். உங்கள் நம்பிக்கையான மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம். அவரை அழைப்பதற்கு மீண்டும் தொலைபேசி இலக்கம் 416-268-0155 416-268-0155 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து பெற்றுக்கொள்ளலாம்.
10: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
9: இது வெளிமூடா இரவு.
3: மஞ்சள் பையிலிருந்து பாடல் வருகிறது. பையிலிருந்து பாடுகிறார் மஞ்சள் பையிலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன்.

0: மஞ்சப்பை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: நேரம் இரவு 10 மணி. சிஎம் ஆர் தமிழகம். கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த வார இறுதியில் டெனேரிபேயில் உள்ள துறைமுகத்திலே அண்டா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு சொகுசு கப்பலில் உள்ள 4 கெனரிகளை சந்திப்பதற்காக தூதரக அதிகாரிகள் கெனரி தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அல்பர்ட்டாவுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும் நாட்களில் இறுதி செய்யப்படும் என தான் நம்புவதாக அல்பர்ட்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ருபியோ, இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி ஆகியோரை இன்று வெள்ளிக்கிழமை ரோமில் சந்தித்தார். ஹர்மஸ் நீர்நிலையில் வியாழக்கிழமை இரவு நிகழ்ந்த மோதலுக்கு இருதரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அமெரிக்கா தங்களின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது.
1: கனேடிய செய்திகள்.
0: அல்பர்ட்டாவுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும் நாட்களில் இறுதி செய்யப்படும் என தான் நம்புவதாக அல்பர்ட்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கூறினார். இன்று ஒட்டோவாவில் சந்தித்த ஸ்மித் மற்றும் பிரதமர் மார்க்கானியும் ஒரே திட்ட ஒப்புதல் செயல்முறைக்கான கட்டமைப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் இன்னும் செய்ய வேண்டிய சேவைகள் நிறையவே உள்ளன என்று கூறுகின்றனர். தொழில்துறையினரும் அல்பர்ட்டா மக்களும் பொறுமை இழந்து வருவதாகவும் கனடாவால் செயல்பட முடியும் என்பதற்கு மாகாணத்துக்கு ஒரு செயல் விளக்கம் தேவை என்றும் முதல்வர் கூறினார். இந்த கோடை காலத்தில் அல்பர்ட்டா பிரிவினை குறித்த பொது வாக்கெடுப்பை தூண்டக்கூடிய ஒரு மனுவிலே உள்ள கையொப்பங்களை சரிபார்க்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. நவம்பரில் ஆரம்பமான மத்திய மாகாண ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானதிலிருந்து மிதேன் வெளியேற்றம் குறித்து ஒப்பந்தம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட எண்ணெய் மீட்டெடுப்புக்கான நடவடிக்கைகள் ஆகியவற்றை குறிப்பிட்டு தானும் சிமித்து முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பிரதமர் மார்க்கானி கூறினார். பிரிட்டிஷ் கொலம்பியா வழியாக பசிபிக் கடற்கரைக்கு எண்ணெயை கொண்டு செல்ல ஒரு கூடுதல் குழாய் வழித்தடத்திற்காக அல்பர்ட்டா அழுத்தம் கொடுத்து வந்த போதிலும் இன்று இரு தலைவர்களும் குழாய் வழித்தடங்கள் குறித்து குறிப்பாக குறிப்பிடவில்லை. இந்த வார இறுதியில் டெனரிபேயில் உள்ள துறைமுகத்திலே நங்கூரமிட தயாராகும் நிலையில் கொடிய அண்ட்ரா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு சொசு கப்பலில் உள்ள 4 கெனடிகளை சந்திப்பதற்காக தூதரக அதிகாரிகள் கெனடி தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். கப்பலில் பயணித்த 3 பேர் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக்கில் உள்ள தங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு எந்தவித அறிகுறிகளும் இல்லை என்று மத்திய அரசு கூறுகிறது. குறைத்துண்ணிகளால் பரவும் இந்த வைரஸ் பரவலால் 3 மரணங்கள் உட்பட 8 பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. வரும் வாரங்களில் மேலும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருந்தாலும் அண்டா வைரஸுகள் மக்களிடையே எளிதில் வருவதில்லை என்றும் இந்த தொற்று ஒரு பெருந்தொற்றாக மாற வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ருபியோ, இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி ஆகியோரை இன்று வெள்ளிக்கிழமை ரோமில் சந்தித்தார். ஈரானில் நடக்கும் போர், டொனால்ட் ட்ரம்பின் கீழ் அமெரிக்காவின் சுங்கவரி கொள்கைகள் மற்றும் போப்லியோ எக்ஸ்ஐவி மீதான அவரது விமர்சனம் ஆகியவற்றின் காரணமாக அமெரிக்காவுக்கும் இத்தாலிக்கும் இடையிலான உறவுகள் பதட்டமாக உள்ளன. தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக தனது இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் தேவைப்படும் என்று கூறி இந்த மோதலில் தலையிடுவதை இத்தாலி எதிர்த்துள்ளது. இத்தாலி உட்பட ஐரோப்பாவில் அமெரிக்க படைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படலாம் என்பது குறித்தும் கவலைகள் எழுந்துள்ளன. ஒரு காலத்தில் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய ஐரோப்பிய கூட்டியாளர்களில் ஒருவராக கருதப்பட்ட மெலோனி சமீபத்திய பொது வாக்கெடுப்பில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து உள்நாட்டில் அதிகரித்த அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளார். ருபியோ வத்திக்கானுக்கு சென்றார். அங்கு மத்திய கிழக்கு அமைதி முயற்சிகள் மற்றும் அமெரிக்கா புனித பீட உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஹெர்மோஸ் நீர்நிலையில் வியாழக்கிழமை இரவு நிகழ்ந்த மோதலுக்கு இருதரப்பினரும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அமெரிக்கா தங்களின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் மீறலாக அமைந்திருந்தது என்று வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாஜி கூறியதாக ISNA செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. அதேவேளை நாட்டின் பாதுகாவலர்கள் எதிரிக்கு ஒரு கடுமையான தாக்குதல் கொடுத்து எதிரிகளின் ஆக்கிரமிப்பை முழு பலத்துடன் முறியடித்தனர் என்று அவர் மேலும் கூறினார். வத்திக்கானில் போப் லியோ XIV-உடன் மிகச் சிறந்த சந்திப்பு ஒன்று நடைபெற்றதாக அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ருபியோ இன்று தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய ருபியோ, மத சுதந்திரம் மற்றும் ஈரான் தொடர்பான கவலைகள் உள்ளிட்ட இருதரப்பினருக்கு பொதுவான ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டதாக கூறினார். இருதரப்பினரும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் ஒருவருக்கொருவர் நிலைப்பாடுகளை சிறப்பாக புரிந்து கொள்வதும் மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு மிகவும் நேர்மறையான ஒன்றாக அமைந்திருந்ததாகவும் விவரித்தார்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட தேசிய சூப்பர் லீக் 4 கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் தனஞ்சலி சில்வா தலைமையிலான தம்புள்ளை அணி சாம்பியனானது. கொழும்பு, கண்டி, காலி, தம்புள்ளை ஆகிய 4 அணிகளுக்கிடையிலாக நடத்தப்பட்ட தேசிய சூப்பர் லீக் இறுதிப் போட்டியில் கொழும்பு அணியை 119 ஓட்டங்களால் வெற்றி கொண்ட தம்புள்ளை அணி சாம்பியன் பட்டத்தை சூடி 50 லட்சம் ரூபாய் பணப்பரிசனை தனதாக்கியது. கொழும்பு அணிக்கும் தம்புள்ளை அணிக்கும் இடையில் நடைபெற்ற இறுதிப் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று முடிவடைந்தது. ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் தொடரின் 6வது பருவம் எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறவுள்ளது. இம்முறை வீரர்களின் திறமையுடன் சேர்த்து அவர்களின் வர்த்தக மதிப்பு மற்றும் சமூக வலைதள செல்வாக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் புதிய தகுதி முறைகளை விதிமுறைகளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ளது. உயர்மட்ட பிரிவான ஐகோன் பிரிவில் விண்ணப்பிக்கும் வீரர்கள் ஆக குறைந்தது 75 சர்வதேச டி20 போட்டிகளிலும் 100 மேற்பட்ட லீக் போட்டிகளிலும் விளையாடியிருக்க வேண்டும். அத்துடன் கடந்த 18 மாதங்களில் 30 போட்டிகளிலாவது பங்கேற்றிருப்பதுடன் சமூக வலைதளங்களில் 2.5 லட்சத்துக்கும் அதிகமான பின்தொடர்பாளர்களை கொண்டிருக்க வேண்டும். ஸ்டார் பிரிவில் இடம்பெற்ற 50 சர்வதேச டி20 போட்டிகளிலும் 100 லீக் போட்டிகளிலும் விளையாடிய அனுபவம் அவசியம். கோல் பிரிவுக்கு 30 சர்வதேச போட்டிகள் மற்றும் டி20 போட்டிகளும் 1.5 லட்சம் சமூக வலைத்தள பின்தொடர்பாளர்களும் தேவைப்படும். அதேவேளை கிளாசிக் பிரிவில் விளையாட 20 சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றிருக்க வேண்டும். இந்த பிரிவில் உள்ள வீரர்கள் போதிய ரசிகர் பட்டாளம் மற்றும் வர்த்தக ஈர்ப்பு இருப்பது அவசியமான அளவுகோலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்த வார இறுதியில் டெனேபிரியில் உள்ள துறைமுகத்திலே ஹண்டா வைரஸ் ஆல் பாதிக்கப்பட்ட ஒரு சொசு கப்பலில் உள்ள 4 கேனரிகளை சந்திப்பதற்காக தூதக அதிகாரிகள் கேனரி தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அல்பர்டாவுக்கும் மத்திய அரசுக்கும் இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும் நாட்களில் இறுதி செய்யப்படும் என தான் நம்புவதாக அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ருபியோ, இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அண்டோனியோ தஜானி ஆகியோரை இன்று வெள்ளிக்கிழமை ரோமில் சந்தித்தார். ஹர்மஸ் நீர்நிலையில் வியாழக்கிழமை இரவு நிகழ்ந்த மோதலுக்கு இருதரப்பினரும் ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அமெரிக்கா தங்களின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியது. இதனுடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: 101.3 FM。 நேரம் 10:10 சிஎம்ஆர் தமிழப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தன்னோட பெரும்பாக்கத்திலே 9 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 17 பாகை செலுத்ததாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மதிய பொழுதிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40% மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வேளையிலே 20 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 3 பாகை செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை 14 பாக செலுத்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படலாம். இரவு பொழுது 2 பாக செலுத்ததாக குறைவடைந்து திங்கட்கிழமை 13 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும். திங்கட்கிழமை இரவு பொழுது 1 பாக செலுத்ததாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 14 பாக செல்சியஸ், புதன்கிழமை 15 பாக செல்சியஸ், வியாழக்கிழமை 18 பாக செல்சியஸாக இருக்கும். தொடர்ந்து வரும் நாட்கள் அனைத்துமே சூரிய ஒளியுடன் நிறைந்த நாட்களாக இருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும் என்று இப்பொழுது வானிலை விமான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 183.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இப்பொழுது அதைவிட குறைந்த விலையிலே சாதாரண தர எரிபொருள் விற்பனையாக கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நீங்கள் நிரப்ப வேண்டிய தேவை இருந்தால் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12 மணி வரை குறைந்த விலையிலே விற்பனையாகும். 12 மணிக்கு பின்புதான் இதே விலை குறிப்பிடப்பட போகிறது. 183.9 தொடர்ந்து விற்பனை செய்யப்பட இருக்கிறது. எனவே நீங்கள் பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தீர்கள் சொன்னால் அருகிலுள்ள எரிபொருள் நிலையத்தை கவனியுங்கள். அங்கே 183.9 விட குறைவான விலையில் எரிபொருள் விற்பனையாக கொண்டிருந்தால் உங்களுடைய வங்கி அட்டைகள் அல்லது உங்களுடைய கடன் அட்டைகளை பயன்படுத்தி நீங்கள் எரிபொருளை நிரப்பிக் கொள்ளலாம். அது முறையாக இருக்கும். அதோடு டொன்வெளிப்பாகவே இன்று இரவிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை மூடப்பட்டிருக்கும். அதாவது வருடாந்த பராமரிப்புக்காக மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையில் டவுன் டவுனுக்கு செல்பவர்கள் மாற்றுவாதிகளை கண்டுபிடியுங்கள். அதோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்நேர் தினம் வருகிறது. அதற்காகவே இன்றைய குறுங்கவி நிகழ்ச்சியிலே நீங்கள் கவிதையை நிறைவு செய்து வைக்கப்பவர்கள் உங்களுக்கான கவிதை, என் உயிர் மூச்சு நீ அல்லவா. என் உயிர் மூச்சு நீ அல்லவா. உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய். என் பசியறந்து உனை மறந்தாய். கருவறையில் சுமந்த நிறுத்தி இருக்கிறோம் நீங்கள் தொடர்பவர்கள். என் உயிர் மூச்சும் நீ அல்லவா. உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய். என் பசி அறிந்து உனை மறந்தாய். கருவறையில் சுமந்த நிறுத்தி இருக்கிறோம் நீங்கள் தொடர்பவர்கள். அது 10:30 குறுங்கவி நிகழ்ச்சி. இப்பொழுது நமது சமூகங்களிடையே என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்று எமக்கு கிடைத்த தகவலை தொகுத்து உங்களுக்கு தருகிறோம்.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: மகாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளை நடாத்தும் கலை விழாவும் பரிசளிப்பு வைபவமும் மே மாதம் 9 சனிக்கிழமை மதியம் 1:30 இலக்கம் 1335 ஹாவுட் அவென்யூ நோர்த்தில் அமைந்திருக்கின்ற ஜே கிளாக் ரிச்சர்ட்சன் கொலிஜியட்டில் நடைபெறும். 6479849587 கனடா வன்னிச்சங்கத்தின் பொதுச்சபை கூட்டம் மே மாதம் 9 சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு இலக்கம் 3500 மெக்னிக்கல் அவென்யூ யூனிட் இலக்கம் 3 நடைபெறும். 416-644-1113 எக்ஸ்டென்ஷன் 201.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: வாகன விபத்தில் சிக்கியிருக்கிறீர்களா? அதாவது வாகன விபத்து எப்பொழுதுமே ஏற்படலாம், உங்கள் தவறாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுடைய தவறாக இருக்கலாம். அதாவது கண்மூடி திறக்கும் முன்னே ஒரு நொடிப்பொழுதிலே இந்த விபத்துகள் நடைபெறும். எனவே இந்த வாகன விபத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் அல்லது இந்த ஸ்லிப் அண்ட் ஃபால் விபத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படுகின்ற ஒரு சட்ட நிறுவனம், அது லோ ஆஃபீஸர், த மெலனி டேவிட் நிறுவனம். எனவே 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகின்றார்கள் இந்த த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் நிறுவனம். தமிழ் மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். எனவே உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபால் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் நீங்கள் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்போடு இவர்கள் செயற்படுகிறார்கள். இந்த மூன்றையும் ஒருங்கி வழங்குகின்ற த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று வெளியிலுமே தெரிவிக்கப்படுகிறது. த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் இது எங்கே அமைந்திருக்கின்றனால், 401 ப்ரோக்ரஸ் சந்திப்புக்கு அருகிலே, அதாவது மாக்கவன் ப்ரோக்ரஸ் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கின்றது. எங்கே போயிட்டது, சரி வந்துட்டது. எனவே நீங்கள் இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூவிலே அமைந்திருக்கின்றது, ஸ்காப்ரோவிலே. மேலது விவரங்களுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாட்லைன் 416-271-5992 ஆஃபீஸ் இலக்கம் 416-330-0044 ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் 416-430-0444 ஆங்கிலத்திலும் தமிழும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, மீண்டும் நினைவிட்டுக்கிறோம், உங்கள் விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையோடு நடக்க வேண்டிய சட்ட நிறுவனம் த லோ ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் நிறுவனம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். வாகன விபத்து மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபால் ஏற்பட்டால் நீங்கள் இவர்களை அழைக்கலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். நேரம் 10:16.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661 416-475-4661
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மாக்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale.
7: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 10:18. CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:30 குறுங்கவி நிகழ்ச்சி. குறுங்கவிக்கான கவிதையை தருகின்றோம். என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி எறிந்து உன்னை மறந்தாய், கருவறையில் சுமந்த நிறுத்தியிருக்கிறோம் அந்நியர் தினத்துக்கான சமர்ப்பண கவிதை இது. நீங்களும் உங்கள் கவிதைகளோடு இணைந்து கொள்ளலாம். 10:30 4165-9300-55. வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்துவிட்டீர்கள், மோர்கேஜ் பிரச்சனையாக இருக்கிறது, க்ளோசிங் நெருங்கிவிட்டதா, இன்னும் மோர்கேஜ் பெறுவதில் சிக்கலா, பிரைவேட் மோர்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகிறீர்களா, அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோர்கேஜை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டியவர் பிரதீஷ் செல்வம், 268-0155 உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாத கட்டணத்தை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து டெபிட், அதாவது கார் லோன் இருக்கிறது, கிரெடிட் கார்டுகள் என்றைய படங்கள் இருக்கிறது, இப்படி கணக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா எல்லா கடனையும் ஒன்றாக்கி 50% வரை குறைத்து தரலாம் என்று சொல்கிறார் பிரதி செல்வம். அதோடு ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் இருக்கிறது, ஓ குட்டி லைன் ஆஃப் இருக்கிறது, குட்டி லைன் ஆஃப். அதோடு ப்ரைவேட் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல், ஃபர்ஸ்ட் டைம் பயராக இருக்கலாம் அல்லது செல் எம்ப்ளாய்டாக இருக்கலாம் அல்லது பேட் கிரெடிட் ஆகிறவர்களுக்கும் மோட்கேஜ் பெற்றுத்தருகின்றார் பிரதி செல்வம். வங்கிகள் மறுத்தார் மோட்கேஜ் லெண்டர்ஸ் மூலம் மோட்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு நம்பிக்கை தருகின்றார் உங்கள் நம்பிக்கையான மோட்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம். 416-268-0155 416-268-0155 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து உங்கள் மோட்கேஜுக்கான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நேரம் 10:20.
4: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக சிஎம்ஆர் அவ்வப்போது உள்ளூர் கலைஞர்களின் பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறது, வானொலியிலே ஒளிபரப்பு செய்கிறது, தொலைக்காட்சியிலே. அதைவிட பல காணொலிகளை உருவாக்கியிருக்கிறது சிஎம்ஆர் டிவியை, இதைவிட இசை தொகுப்புகளை உருவாக்கியிருக்கிறது. பல உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் முகமாக பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் டிவியை ஹெச்டி தொலைக்காட்சியிலே மியூசிக் கனெக்ட் இசையால் இணைவோம் என்ற ஒரு நேரடி இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து பாடி உங்களை மகிழ்வித்து வருகிறார்கள். அந்த வழியில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை இங்கே டொரண்டோ பெரும்பாகத்தில் இருப்பவர்கள் டிவியை ஹெச்டி தொலைக்காட்சியிலே பார்க்கலாம். புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்கள் டிவியை ஹெச்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே அதன் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் பார்த்து மகிழலாம். எனவே புலம்பெயர் தேசங்களிலே தாயத்தில் இருப்பவர் உறவினர்களுக்கு அந்த தகவலை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். அதோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற நேரத்தில் நீங்கள் கூட கலந்து கொண்டு அந்த பாடுபவரை உற்சாகப்படுத்தலாம். உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல்களின் இரண்டு வரிகளை பாட சொல்லி கேட்கலாம். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளித்து நீங்கள் அவர்களை மேலும் மேலும் மேலும் உற்சாகப்படுத்தலாம். அதோடு சுரண்ட பெரும்பாகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வாகனத்தில் சென்று கொண்டிருந்தால் தொலைக்காட்சியிலே பார்க்க முடியாதல்லவா? எனவே அதுக்காகவே HD2 நேரடி ஒளிபரப்பு செவ்வாய்க்கிழமைகள் தோறும் 8:30 to 9:30 HD2 தமிழ் ஒலிபரப்பிலே நீங்கள் அதை நேரடியான ஒலிபரப்பினையும் கேட்கலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். எனவே மறந்து விடாதீர்கள் செவ்வாய்க்கிழமைகள் 8:30 to 9:30. அதோடு உங்களுடைய தயாரிப்புகள் இருக்குமா இருந்தால் அவற்றை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அவ்வப்போது நாங்கள் ஒலிபரப்பவும் தயாராக காத்திருக்கின்றோம் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டு இப்பொழுது பாடலை தருகின்றோம். கபிலேஸ்வர் பவதாரணி பாடிய பாடல், பாடலுக்கான இசை கபிலேஸ்வர். சுவாசம் இசை தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. 10:30 குறுங்கவியில் சந்திப்போம்.

0: காதுக்கினிய கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: நேர்கள் பாடல் தொடர்ந்து கவிதை நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம். என் உயிர் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி எறிந்து உனை மறந்தாய், கருவறையில் சுமந்த நிறுத்தியிருக்கிறோம். தொடர்புரைகள் பாடல் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். 4169-593-0055 SP பாலசுமணியம். சித்ரா பாடுகின்ற பாடல், வாசலில் ஒருவன் இதா.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: தொடர்ந்து பெரும்பாகத்தில் இப்பொழுது வெப்பநிலை எப்படி இருக்கிறது? 9 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாக செல்சியஸாக இருக்கும். நாளை பகல் பொழுது 17 பாக செல்சியஸாக இருக்கும். மதிய பொழுதே சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது குறுங்கவி நிகழ்ச்சி. உங்களுக்கான குறுங்கவி இதுதான். என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறந்து உன்னை மறந்தாய், கருவறையில் சுமந்த. நிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் தொடரப்போறீர்கள். 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
2: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இந்த கவிதையை நிறைவு செய்து வைக்க போறீர்கள்?
2: உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறந்து உன்னை மறந்தாய், கருவறையில் சுமந்த தாய்மே, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை, உன் அன்புக்கு வீடு உலகில் இல்லை.
1: ஒரு குறுங்கவியாக தந்திருக்கிறீர்கள். சரி, உங்களுடைய நல்ல கவிதையை மீண்டும் ஒருமுறை கேட்போம்.
2: என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி அறிந்து உன்னை மறந்தாய், கருவறையில் சுமந்த தாய்மே, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை, உன் அன்புக்கு வீடு உலகில் இல்லை.
1: பாராட்டுகள் அந்த கவிதைக்கு. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கே
2: நன்றி.
1: நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் செல்லின்.
1: சரி சொல்லுங்கள், உங்களுடைய கவிதை எப்படி இருக்க போகிறது?
3: என் உயிர் மூச்சு நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறிந்து உனை மறந்தாய், கருவறையில் சுமந்த உயிருக்கு உயிரான உறவானாய், வலிகள் பல தாங்கி என்னை வளர்த்த உத்தமியானாய், 5 மாதம் கருவில் சுமந்த கருவறை தெய்வம் நீயானாய், விழி மூடி நான் தூங்கும் போலேயும் விழித்திருந்து என காத்தாய், உன்னை ஒப்பிட உன் தியாகத்துக்கு முன் இவ்வுலகில் யாரும் உண்டோ அம்மா.
1: எனவே நீ செய்த தியாகங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்காக, அந்த தியாகத்துக்கு ஒப்பிட ஒன்றுமே இல்லை.
3: நாங்கள் இப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு அவனுடைய தியாகம் தானே,
1: ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரி, மீண்டும் ஒருமுறை உங்களுடைய கவிதையை கேட்போம். நல்ல கவிதையை நன்றி.
3: என் உயிர் மூச்சு நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறிந்து உனை மறந்தாய், கரவறையில் சுமந்த உயிருக்கு உயிரான உறவானாய், வலிகள் பல தாங்கி இணை வளர்த்த உத்தமியானாய், 5 மாதம் கருவில் சுமந்த கருவறை தெய்வம் நீ ஆனாய், விழி மூடி நான் தூங்கும் போலேயும் விழித்திருந்து என காத்தாய், உன்னை ஒப்பிட உன் தியாகத்துக்கு முன் இவ்வுலகில் யாரும் உண்டோ அம்மா.
1: நல்ல சிறப்பான ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள் பஞ்சாச்சரம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு பாராட்டுகள். நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4165930055 வழியாக இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் செல்வி.
1: செல்வி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த கவிதையை நிறைவு செய்து வைக்க போறீர்கள்?
4: என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி அறிந்து உணவு தந்தாய், கருவறையில் என்னை சுமந்த கடவுள் அல்லவா நீ அம்மா, தளிர்விரல் எங்கள் தலையதை போதும், தவம் அது செய்தேன் வேறு சொல்வேன், குளித்திடும் வெளி நீர் திரையென மறைக்க துடிப்புடன் பார்த்தேன், நீ அங்கு இல்லை, உயிருள்ளவரை நினைவுடன் ஒன்றி உணர்வுடன் கலந்தே உழவிட வேண்டும், பயிரது வளர வான்மலை போன்று புவிதனில் என் நாள் வரையும் இருப்பீர். நன்றி.
1: சரி, நல்ல ஒரு சிறப்பான கவிதையை நீங்களும் தந்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒருமுறை கேட்போம். செல்வி.
4: என் உயிர் மூச்சு நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி அறிந்து உணவு தந்தாய், கருவறையில் சுமந்த கடவுள் அல்லவா அம்மா, உன் தளிர்விரல் எந்தன் தலையதை கோதும் தவமது செய்தேன் வேறது சொல்வேன், துளித்திடும் வெளிமே திரையென மறைக்க துடிப்புடன் பார்த்தேன், நீ அங்கு இல்லை, உயிருள்ளவரை நினைவுடன் ஒன்றி உணர்வுடன் கலந்து உழவிட வேண்டும், பயிரது வளர வான்மலை போன்று புவிதனில் என் நாள் வரை இருப்பீர். நன்றி.
1: நன்றி. சிறப்பான கவிதையை நீங்களும் தந்திருக்கிறீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுதினம், அன்னையர் தினம், எனவே அதை முன்னிட்டு தான் இந்த கவிதை, சிறப்பான கவிதை. பாராட்டுகள். நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்க போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் கவிதையை வழங்கலாம். 4165930055 5.
5: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
6: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
7: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம், CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
1: நேரம் 10:40, சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது குறுங்கவி நிகழ்ச்சி. குறுங்கவியில் நாங்கள் ஒரு குறுங்கவியை தருவோம். அந்த கவியை நீங்கள் பூர்த்தி செய்ய வைக்க வேண்டும். இன்றைய கவிதை ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் வருகிறது. அன்னையர் தினத்தை முன்னிட்டு தான் அந்த கவிதையை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். எனவே நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறிந்து உனை மறந்தாய், கருவறையில் சுமந்த நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடரப்போறீர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், அலோசியஸ் கேட்கின்ற.
1: அலோசியஸ் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த கவிதையை நிறைவு செய்து வைக்க போறீர்கள்?
8: என் உயிர் மூச்சு நீ அல்லவா, என் உயிர் மூச்சு நீ அல்லவா, உன் உதிரம் தந்து என்னை வளர்த்தாய், உன் உதிரம் தந்து என்னை வளர்த்தாய், கருவறையில் என்னை சுமந்த உன் தியாகம், கருவறையில் என்னை சுமந்த உன் தியாகம், அது கருணையின் வடிவம். கருவறையில் என்னை சுமந்த உன் தியாகம், அது கருணையின் வடிவம். வார்த்தைகள் ஏது உன்னை சொல்ல தாயே, வார்த்தைகள் ஏது உன்னை சொல்ல தாயே, நீ ஒரு கருவறை பொக்கிசமே. வார்த்தைகள் ஏது உன்னை சொல்ல தாயே, நீ ஒரு கருவறை பொக்கிசமே.
1: சரி, நல்லொரு கவிதையை என்று உணர்ச்சி பூர்வமாக தந்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒருமுறை அந்த கவிதையை கேட்போம். அலோசியஸ்.
8: கருவறையில் என்னை சுமந்த உன் தியாகம், கருவறையில் என்னை சுமந்த உன் தியாகம், அது கருணையின் வடிவம். கருவறையில் என்னை சுமந்த உன் தியாகம், அது கருணையின் வடிவம். வார்த்தைகள் ஏது உன்னை சொல்ல தாயே, வார்த்தைகள் ஏது உன்னை சொல்ல தாயே, நீ ஒரு கருவறை பொக்கிசமே, நீ ஒரு கருவறை பொக்கிசமே. நன்றிகள்.
1: சரி, நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஆமாம், அலோசியஸ் நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள், பாராட்டுகள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 416-593-0055 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம். அன்னையர் தினத்தை முன்னிட்டு தான் இந்த கவிதை உங்களுக்காக வழங்கப்பட்டது. காதல் கவிதைகள் என்றால் ஓடி வருபவர்கள் அம்மாவுக்கான கவிதையோடு காணவில்லை. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055. என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியிருந்து உனை மறந்தாய், கருவறையில் சுமந்த என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். நீங்கள் தொடரப்போறீர்கள். 416-593

0: வீடு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வாகனம் வைத்திருக்கிறீர்கள், நாளாந்தம் பயணித்து கொண்டிருக்க வாகனம், அந்த வாகனமும் உங்களுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற வாகனமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வில்லேஜ் எல்லாத்துக்கும் காப்புதி அவசியம். அது பற்றி தான் ஒரு தகவல். உங்கள் வாழ்நாள் சேமிப்பிலே வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். அப்படி பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அதோடு உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாக்காமல் இருக்க ஒரு சிறந்ததொரு ஆயுட்காப்புறுதி திட்டம். இப்பொழுது நாங்கள் கனடாவுக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்காக அப்படி செய்வதற்கு ஒருவருமே இருந்திருக்க மாட்டார். நாங்களே எங்களுக்கு ஆயுள் காப்புறுதி ஒழுங்குகளை செய்திருப்போம். ஆனால் இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் யாருக்காவது நாங்கள் காப்புறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் எங்களுக்கு நிறையவே இருக்கு. எனவே இதை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒருவர் என்று சொன்னால் அவர் நவீன். எனவே அவரை நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-837-7795 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது சில வழிகளில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அது இந்த பிரச்சனையே இல்லை, கவலை வேண்டாம் என்று சொல்கிறார். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து கொண்டு மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்திலே சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர். வேறு எந்த நிறுவனங்களிலுமே உங்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்ற உறுதியையும் தருகின்றார் நவீன். 416-837-7795 4167-7775 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் குறுங்கவி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரை விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
2: Last minute left. Closing day the British Chilladuk thanks.
3: செல்லம் இல்லடா செல்வம்.
2: சரி சரி.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462
7: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: நேரம் 10:47. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இது குறுங்கவி நிகழ்ச்சி. என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி அறிந்து உனை மறந்தாய், கருவறையில் சுமந்த நிறுத்தி இருக்கிறோம் தொடர் வந்திருக்கும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி நிறைவு செய்து வைக்க போறீர்கள் இந்த கவிதையை?
8: என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி அறிந்து உனை மறந்தாய், கருவறையில் சுமந்த என் அம்மா, அளவிலா அன்பும் பாசமும் தந்த கருணை கடலே, உனை என்றும் என் இதயத்தில் பூசித்திருப்பேன் அம்மா.
0: என்றுமே நான் மறக்க முடியாமல் உன்னை பூசித்து கொண்டே இருப்பேன் என்று நல்ல கவிதையை தந்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை கேட்கலாமா?
8: ஆமாம். என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி அறிந்து உன்னை மறந்தாய், கருவறையில் சுமந்த என் அம்மா, அளவிலா அன்பும் பாசமும் தந்த என் கருணைக் கடலே உனை என்றும் என் இதயத்தில் பூசித்திருப்பேன்.

0: சரி, நல்ல ஒரு கவிதையை தந்திருக்கிறீர்கள், பாராட்டுகள் உங்களுக்கு. நன்றி சாந்தி. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயரை சந்திப்போம். சரி, அவர் விலகி சென்று விட்டார். சரி, அவர் மீண்டும் அழைக்கலாம். 416-593-0055 இது குறுங்கவி, இது என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசி எறிந்து உன்னை மறந்தாய், கருவறையில் சுமந்த நிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் தொடரப்போறீர்கள். 416-593-0055
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03 416-284-7000
5: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3

0: நேரம் 10:51 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: புருஷோத்தமன்
0: சொல்லுங்கள், எப்படி நீங்கள் நிறைவு செய்து வைக்க போறீர்கள்?
1: என் உயிர் மூச்சு நீ அல்லவா, உதிரான் தந்து உயிர் வளர்த்தாய் உன் கருவறையில், என் உருவம் உனக்குள் வளர வளர ஒரு புறம் உரண்டு படுக்க முடியாமல் உள்ளுக்கு நீ மூச்சு விட திணறி சித்தம் கலங்கி தவித்தாயே. நீ சுவாசிக்க சிரமப்பட்ட போதும் என் அசவில் பேரானந்தம் கொண்டாயே. அந்த ஒவ்வொரு நொடியும் தவிப்புந்தான் இன்று நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சம்மா. நீ பட்ட அத்தனை வலிக்கும் மருந்தாக என் முதல் அழுகுழல் கேட்டு சிரித்தாயே. உன் தியாகத்தின் அறுவடையில் நான் அறுவடைத்தான் என் வாழ்வின் ஒவ்வொரு வெற்றியும் அம்மா. நிவள
0: சரி, நல்லொரு கவிதையை தந்திருக்கிறீர்கள், மீண்டும் ஒருமுறை கேட்போமா?
1: ஆமாம். என் உயிர் மூச்சு நீ அல்லவா, உதிரன் தந்து உயிர் வளர்த்தாய் உன் கருவறையில், என் உருவம் உனக்குள் வளர வளர ஒரு புறம் உரண்டு கொடுக்க முடியாமல் உள்ளுக்கு நீ மூச்சு விட திணறி சித்தம் கலங்கி தவித்தாயே. நீ சுவாசிக்க சிரமப்பட்ட போதும் என் அசவில் பேரானந்தம் கொண்டாயே. அந்த ஒவ்வொரு நொடியின் தவிப்பில் தான் இன்று நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சு அம்மா. நீ பட்ட அத்தனை வலிக்கும் மருந்தாக என் முதல் அழுகுடல் கேட்டு சிரித்தாயே. உன் தியாகத்தின் அறுவடைதான் என் வாழ்வின் ஒவ்வொரு வெற்றியும்
0: அவ்வளவுதான். சரி, திடீரென நான் வேலை தளத்திலிருந்து திடீரென உருவாக்கி இருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. சிறப்பான கவிதையை தந்திருக்கிறீர்கள் புருஷோத்தமன், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஆமாம், பல நேர்களும் இணைந்து இன்று சிறப்பான கவிதையை தந்திருக்கின்றார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம், எனவே அன்னையர் தினத்தை முன்னிட்டு சிறப்பான கவிதைகளை தந்த அனைத்து நேர்களுக்குமே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விளம்பரங்களை தொடர்ந்து அந்த கவிதையோடு உருவான AI பாடல் ஒலிக்கப் போகிறது.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365.

நேரம் 10:54 சிமார் தமிழ் தமிழ் குறுங்கவி நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய குறுங்கவி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த பின்பா, பஞ்சாச்சரம், செல்வி, அலோசியஸ், சாந்தி, புருஷோத்தமன் இவர்கள் 6 பேருக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்நியர் தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு கவிதை. எனவே உங்கள் அன்னைக்காக நீங்கள் தந்த கவிதைக்கு சிஎம்ஆர் சீரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. என் உயிர் மூச்சும் நீ அல்லவா, உதிரம் தந்து உயிர் கொடுத்தாய், என் பசியறிந்து உன்னை மறந்தாய், கருவறையில் சுமந்த என்று நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். இதோ உங்களுக்காக ஏயில் உருவான பாடல் பற்றிய அபிப்பிராயங்களையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். நன்றி.

0: நேரம் 11 மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். வியட்நாம் இலங்கைக்கிடையே 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மெட்ரோ பேருந்து திட்டத்திற்காக சுமார் 7 பில்லியன் ரூபாய் பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட கட்சி ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளனர். அல்பர்டாவுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும் நாட்களில் இறுதி செய்யப்படும் என தான் நம்புவதாக அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி ஆகியோரை இன்று வெள்ளிக்கிழமை ரோமில் சந்தித்தார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: தமிழின் சிகரம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: Sia Morta FM.
1: Feeling amazing.
2: நேரம் 11:02 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாகத்திலே இப்பொழுது 8 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மடிக்கி 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாகை செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 17 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளை சனிக்கிழமை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்து காணப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே லேசாக மழை இடிமுழக்கத்தோடு பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40%. இரவு பொழுதும் இடிமுழக்கத்தோடு லீசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 14 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் மகிழ் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. இரவு பொழுது 2 பாகை செல்சியஸாக குறைவடைந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமையில் படிப்படியாக வெப்பநிலை உயர்வடையும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும். ஆங்காங்கே இடையிடையே மகிழ் கூட்டம் காணப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை 13 பாகை செல்சியஸ், செவ்வாய் 14 பாகை செல்சியஸ், புதன்கிழமை 15 பாகை செல்சியஸ், வியாழக்கிழமை 18 பாகை செல்சியஸாக படிப்படியாக வெப்பநிலை உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அது முடிந்துவிட்டது. நள்ளிரவுக்கு பின் எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்துமே அதே விலையில், அதாவது 183.9 தான் விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களில் இப்பொழுது அதை விட மிக குறைந்த விலையிலே இந்த சாதாரண எரிபொருள் விற்பனையாக கொண்டிருக்கிறது. எனவே தேவை ஏற்படுபவர்கள் 12 மணிக்கு நீங்கள் முதல் நிரப்பிக்கொண்டால் சில சதத்தை லீட்டருக்கு மிச்சம் பிடித்துக் கொள்ளலாம். அதைவிட டொன்பளிப்பாகவே மூடப்பட்டிருக்கிறது. இன்று இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை மூடப்பட்டிருக்கும், அதாவது வருடாந்த பராமரிப்பு தேவைகளுக்காக. எனவே பராமரிப்பு என்பது மிக மிக முக்கிய வாகனமாக இருக்கலாம். ஆனால் வாகனம் ஓடுகின்ற பாதைகளையும் பராமரிக்க வேண்டும். டொன்பளிப்பாக்வே, எனவே அது உயரத்திலே அமைந்திருக்கின்ற பல இடங்களில், எனவே அது நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் கண்காணிக்கப்பட வேண்டும். அதாவது ஏதாவது பாலங்களிலே வெடிப்புகள் இருக்கின்றனவா, அவற்றையெல்லாம் பராமரித்து துப்புரவும் செய்வார்கள். அந்த படிக்காக இந்த வார இறுதி நாட்களிலே மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் டவுன் டவுன் பகுதிக்கு செல்பவர்கள் மாற்று பாதைகளை உபயோகிங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, அந்த தகவலோடு நாங்கள் இப்பொழுது முதல் நேர்கள் என்ன நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றார்கள். சொல்லாடல் நிகழ்ச்சி, ஒரு சொல்லை கண்டுபிடிக்கின்ற நிகழ்ச்சி. நாங்கள் 2 தரவுகளை தருவோம். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு உங்களால் அந்த சொல்லை கண்டுபிடிக்க முடிகிறதா என்று சொல்லி பார்ப்போம். அப்படி உங்களால் அந்த சொல்லை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நீங்கள் 2 கேள்விகளை கேட்டுவிட்டு பதில் சொல்லலாம். 2 கேள்விகள் என்ற பொழுது அந்த சொல்லின் முதல் எழுத்து, கடைசி எழுத்து, நடுவு எழுத்து அவற்றை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருள் எங்கு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கேள்விகளையும் தவிர்த்து விட்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் கேள்விகள் கேட்கும்பொழுது அந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் வழங்குவோம். சில மலுப்பலான பதில்களாக இருக்கும். சில வழிகளே பதில் கூற முடியாது என்று கூட நாங்கள் தெரிவிப்போம். எனவே அந்த வழியிலே அவற்றையெல்லாம் பொறுத்துக்கொண்டு நீங்கள் புது புது கேள்விகளாக உருவாக்கி கேட்டால்தான் அந்த விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சாதாரணமாகவே கூடிய விரைவில் கண்டுபிடிக்கக்கூடிய சில சொற்களும் இருக்கின்றன. சில சொற்கள் நாங்கள் நீண்ட நேரம் எடுத்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த சொற்களை கண்டுபிடிக்கும் பொழுது கண்டுபிடித்தவர் தான் அவர்தான் கட்டிக்காரன் அப்படி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவரும் கட்டிக்காரன் தான். அதைவிட அதற்கு முன்பு அவருக்கு முன்பு கலந்து கொண்ட கேட்கின்ற கேள்விகள், அதற்கு நாங்கள் வழங்கிய பதில்கள், இதன் அடிப்படையில் தான் அந்த நேயர் அந்த விடையை கண்டுபிடித்திருப்பார். எனவே அவரோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து நேயர்களுமே சிறப்பான பாராட்டை பெறுவர்களாக தான் இருப்பார்கள். எனவே நீங்களே தயங்காமல், யார் சொல்வார்கள் இந்த பூனைக்கு மணி கட்டுவது என்று சொல்லி, அப்படி யார் கேள்வியை கேட்டு இந்த விடையை கண்டுபிடிப்பது அப்படியெல்லாம் காத்திருக்காமல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும், விறுவிறுப்பாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நீங்கள் நினைத்தீர்கள்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் அழைத்து கேள்விகளை கேட்கலாம். 416-593-0055 முதல் வருகின்ற 3 நேர்கள் 2வது முறை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே 2வது முறை கலந்து கொள்ளும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நீங்கள் விடையை கூறலாம். முதல் தரம் வரும்பொழுது அனைத்து நேர்களும் 2 கேள்விகளோடு நீங்கள் விடையை கூறுறதுக்காக முன்படலாம். கேள்விகளை கேட்டுவிட்டு பதிலை கூறுங்கள். ஏன்னு சொன்னால் சில விடைகளில் நாங்கள் தொடங்கும் பொழுது எங்கே நிற்கிறோம் என்று தெரியாது. எந்த பக்கத்தில் போக வேண்டும், என்ன சொல்லாக இருக்கும் என்று தெரிவிக்கா. எனவே கேள்விகளோடு நீங்கள் இணைந்து கொண்டால் தான் அந்த கேள்விகளுக்கான பதில்களோடு நாங்கள் தரும்பொழுது அந்த சொல் எந்த பக்கத்துக்கு போகிறது, 8 திசைகளிலும் எந்த திசையை நோக்கி நாங்கள் செல்லலாம் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும். சரியா? எனவே நீங்கள் கேள்விகளோடு இணைந்து கொள்ளுங்கள். 416-593-0055 சில வழிகளில் நாங்கள் அது ஒரு ஒரு சொல்லுத்தானே, சரி அந்த சொல்லை கண்டுபிடிப்போம். இது உலகம் பூராவும் இருக்கிறது, பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள், பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள், உலகம் பூராவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றோம். இந்த இரண்டை வைத்துக்கொண்டு நீங்கள் கேள்விகளை உருவாக்குங்கள். 416-593-0055 ஏஆர் ரகுமான் சித்ரா பாடுகின்ற பாடல், பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாலாண்டு 101.3.
1: நேரம் 11:13. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஜோகேந்திரன், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி ஜோகேந்திரன், சொல்லுங்கள் என்ன கேள்வி கேட்க போறீர்கள் ஜோகேந்திரன்? பொருள் அல்ல, பயன்பாடு. நல்ல கேள்வி கேட்கிறீர்கள். பயன்பாடு, பயன்பாடு என்று சொன்னால் இது ஒரு சமூக ஒழுங்கு. தொடக்கம் என்றபடியால் அதை ஊகிக்க முடியவில்லை. சரி, பார்ப்போம். நன்றி யோகேந்திரன், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா, சொல்லுங்கள் என்ன கேள்வி கேட்க போறீர்கள்?
2: விளங்கவில்லை. பாடலுக்கு
1: நன்றி.
2: என்ன வடிவாள் இருக்கிறீங்க? என்ன தலைமுடியை வச்செல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இருக்கிறீங்க?
1: ஒருவருடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கு பொதுவாகவே.
2: ஆமாம், நல்ல சிறப்பாக எழுதியிருந்தீங்கள. அன்னையை பெற்றிதை விட ஒரு சிறந்த பரிசு கொடுக்க முடியாது. உங்களோட அன்னைக்கு அதை கொண்டே கொடுக்கலாம் நீங்கள்.
1: சரி, நன்றி, கொடுப்போம்.
2: என்ன கேள்வினால், இது எந்த வகையான பெயர் சொல்?
1: இது பெயர் சொல்ல அல்ல, வினைச்சொல்.
2: வினைச்சொல்ல
1: எப்படியான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்ல முடியாது. எந்த வழியிலுமே பாவிக்கலாம்.
2: ஒரு விருப்பத்தை சொல்றதுக்கோ அல்லது குறிப்பிட்டு சொல்லலாம் சொல்லுங்க.
1: பொதுவாக அதாவது பல விடயங்களிலே இதை செயற்படுத்தலாம். குறிப்பாக எப்படி சொல்வது, குறிப்பாக இதற்கென்ற ஒரு நேரம் ஒதுக்கி இது செயற்படுத்தப்பட மாட்டாது. சமூக ஒழுங்கு என்று சொல்லியிருந்தோம் பொதுவாகவே. என்ன சொல்லுகிறீர்கள்?
2: சீர்திருத்தம்.
1: சீர்திருத்தம், சீர்திருத்தம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி வெண்பா.
2: நன்றி,
1: நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: பேசுகிறேன்.
1: அங்கிருந்து சொல்லுங்கள்.
3: இது வந்து சமூகம், என்ன சொன்னீங்க?
1: சமூக ஒழுக்கம் என்று சொல்லலாம்.
3: சமூக ஒழுக்கம், இது வந்து என்ன, தனியால அவரால் செய்யப்பட்டுறதா இல்ல ஆக்கள் கணக்கு எல்லாரும் சேர்ந்து செய்யறதா?
1: தனியாகவும் செய்யலாம், குழுவாகவும் செய்யலாம். தனியாக என்று வைப்போம் முதல்ல. தனியாக செய்யலாம், குழுவாக செய்யலாமா? அது அது பல வழிகள் இருக்கின்றன. அப்படியே தனியாக, குழுவாக.
3: ஓகே, இப்போ இது எல்லாரும் கட்டாயம் இதில் பங்கு வருமா?
1: எல்லோரும் கட்டாயமாக இல்லை. எல்லோரும் கட்டாயம் பங்கு பெற்ற வேண்டும் என்றில்லை.
3: அப்பே நான் வந்து சிரமதானம் என்று சொல்கிறேன்.
1: சிரமதானம் என்று சொல்லியிருக்கீர்கள். சிரமதானம், சிரமதானம் என்று சொல்லும் பொழுதுதான் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே அந்த பண்ணை கடற்கரை எல்லாம் சிரமதானம் செய்திருந்தார்கள் வைத்தியர்கள் எல்லாம் இணைந்தேன்னு. சும்மா ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கேன். சரி, நன்றி அங்கிரன்.
3: நன்றி
1: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வைக்க நன்றி. ஆமாம், மூன்று நேர்கள் கேள்வி கேட்டுவிட்டார்கள். இனி நான்காவதாக வருகின்ற நேர்கள் இரண்டாவது முறை கலந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு நாங்கள் எந்த நேரமே கலந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நினைத்து கொண்டு அதுபடியே கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அனைத்தரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். மழை பிள்ளைகள் யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் சுதன்.
1: சரி சுதன், சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்?
4: நான் நினைத்து வந்ததுக்கு வந்து நீங்கள் எல்லாரும் பங்கு பெற்ற தேவையில்லை என்று சொன்னபடியே கூட நான் கேள்வியை கேட்கிறேன்.
1: இல்லை, எல்லாரும் பங்கு பெற்று விளங்க
4: இல்லை, நீங்கள் சொன்னீங்க.
1: ஆ சரி, ஆமாம், தனியாக குழுக்களாக ஆனால் எல்லோருமே கட்டாயமன்று இல்லை என்று சொல்லி
4: கட்டாயமன்று இல்லையே. ஆனால் இப்போ நான் கேட்க வந்த கேள்வியை கேட்போமே, அதாவது இதை இராணுவம் காவல்துறை நீதிபதி வக்கீல்கள் இணைந்து செயல்படுத்துகிறோண்டா இல்லாட்டி
1: இவர்கள் தான் முக்கியம் என்றில்லை, அது யாருமே யாராகவும் இருக்கலாம்.
4: அப்ப சிரமதானம் தான்.
1: சிரமதானம் தான் உங்களுடைய விடையாக இருக்குமா? சரி, பார்ப்போம். அதையும் குறித்து வைத்திருக்கின்றேன். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மைக்கி சுதன். நன்றி. அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குயின்சன் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் குயின்சன்?
5: இதுக்கும் சட்டத்துக்கும் அல்லது மதத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா?
1: இதுக்கும் எதற்கும் பட்டத்துக்கா?
5: சட்டம், சட்டம்,
1: சட்டம், சட்டம், சட்டம் ஒழுங்கு, அந்த சட்டத்தை சொல்லுகிறீங்களா? சட்டத்துக்கும் இதற்கும் தொடர்பில்லை. மதமா? மதம் சம்பந்தமானது, மதத்தோடு சில வேடுகளிலே தொடர்பு இருக்கிறது. மதத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கலாம். சரி, அப்பொழுது பார்ப்போம்.
5: நன்றி.
1: நன்றியா? சரி, ஒன்று சொல்லவில்லை, விடைய ஒன்று சொல்லவில்லையே நீங்கள். சரி, பார்ப்போம். நன்றி, கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், அருண்குமார் கேட்கிறேன்.
1: அருண்குமார் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்? கேள்வி கேட்டால் மற்ற நேர்களுக்கு உதவியாக இருக்கும், பதில் 100% உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் சொல்லலாம்.
6: விதிமுறை,
1: விதிமுறை என்று சொல்லுகிறீர்கள். விதிமுறை, இந்த நிகழ்ச்சியின் விதிமுறையில் ஒன்று இரண்டு கேள்விகளை கேட்டுவிட்டு உடைய கூற வேண்டும் என்பது. சரி, விதிமுறையை நான் குறித்து வைத்திருக்கின்றேன், பார்ப்போம். அருண்குமார், நன்றி. நன்றி. சரி, பார்ப்போம். நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். 416-593-0055 உலகம் பூராவும் இருக்கிறது, பெரும்பான்மையாளர்கள் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லியிருந்தோம். பொருள் அல்ல, சமூக ஒழுங்கு, வினைச்சொல் என்று சொல்லியிருந்தோம். எந்த வேளையிலும் இதை பயன்படுத்தலாம் என்று சொன்னால் சீர்திருத்தம் என்று ஒரு விடை வந்திருக்கிறது. தனியாகவா குழுவாகவா என்று சொன்னால் தனியாக, குழுவாக எல்லோருமே சேர்ந்து பங்கு பெற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று சொல்லியிருந்தாலும் கூட, எல்லாரும் சேர்ந்தும் பங்கு பெற்றலாம் என்று சொல்லியிருந்தாலும் கூட அது சிரமதானம் என்று ஒரு விடை வந்து இருக்கிறது. அதோடு இராணுவம் இப்படிப்பட்ட இவர்கள்தான் இதை செயற்படுத்துவார்களா என்று கேட்டிருந்தார்கள். இல்லை, அவர்கள்தான் முக்கியமன்றி, அவர்களோடும் தொடர்பு இருக்கலாம், ஆனால் அவர்கள்தான் முக்கியமன்றி இல்லை. அதோடு சட்டத்தோடு தொடர்பு இருக்கிறான் என்று கேட்டால் சட்டத்தோடு எந்தவித தொடர்பும் இல்லை. சில வேளைகளிலே மதத்தோடு இது தொடர்பு இருக்கலாம் என்று தெரிவித்திருந்தோம். மற்றும் விதிமுறை என்ற ஒரு விடையும் வந்திருக்கிறது. எனவே அந்த விதிமுறையுள் ஒன்று நேரில் இணைந்து கொண்டு இரண்டு கேள்விகளை கேட்டுவிட்டு விடை கூறினால் மற்ற நேர்களுக்கு நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் வழங்கும் பொழுது அது உதவியாக இருக்கும் என்பதுதான். சரி, நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055 கேள்விகளை கேட்டால் தான் அடுத்த நேருக்கு அது உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் தயங்கி, யார் கேள்வி கேட்குது அவர்கள் கேள்வி கேட்டால் பின்பு நாங்கள் பதிலளிப்போம், அடுத்த கேள்வியை கேட்போம் என்று தயங்கி கொண்டிருந்தால் நாங்கள் கேள்விகளை கேட்க முடியாது. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம்.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
9: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
10: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
9: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
10: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
9: சுகந்தன், 416-540-6269.
10: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
11: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
12: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
13: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
14: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
15: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
14: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 4:24. இது சொல்லாடல் நிகழ்ச்சி, ஒரு சொல்லை கண்டுபிடிக்க நிகழ்ச்சி. 6 நேர்கள் இணைந்து கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். எனவே நீங்களும் இணைந்து கொண்டு கேள்விகளை கேட்பதற்கு 4165930005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
16: வணக்கம், கிருபா சொல்கிறேன்.
1: கிருபா சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் கிருபா?
16: இது வந்து தனிப்பட்ட நபருடைய உடல் உள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட
1: உடல் உளம் உளம் சம்பந்தமானதுன்னு சொல்லலாம்.
16: உளம் யோகாசனம்,
1: யோகா ஆசனம், யோகாசனம், யோகாசனம் என்று சொல்லுகிறீர்களா? சரி, யோகாசனத்தையும் குறித்து வைத்திருக்கின்றேன் கிருபா, பார்ப்போம். நன்றி, நன்றி கிருபாவை தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? யாரு? ரட்னா சொல்லுங்கள்.
17: இதன் விளைவு என்ன?
1: விளைவு என்ன? ஒரு சமூக ஒழுங்கு தான், இதில் பெரிய விளைவு எல்லாம் வராது. மதிப்பு என்று பொதுவாக சொல்லலாமே, மதிப்பு என்று சொல்லி விளைவு, ஏதாவது நஷ்டம் வரப்போகிறதல்ல,
17: ஒரு நல்லது
1: நடக்கும், மதிப்பு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்று நினைப்போம். ஆ, ரெண்டா எதை மனதில் வைத்துக் கொண்டு கேட்டீர்கள்? துப்புரவு, எனவே சுத்தம் அப்படியான ஒரு சொல்லை நினைத்திருக்கிறீர்கள், பார்ப்போம். கால நேர இல்லை, நேரம் இல்லை, அப்படி நேரக்கேடு இல்லை. நீங்கள் விரும்பின நேரம் எந்த எந்த எந்த எந்த நேரத்திலையும் என்று சொல்லலாம், குறிக்கப்பட்ட நேரம் இல்லை. குறிக்கப்பட்ட நேரம் இல்லை. ரெண்டா
17: இது கல்விக்கு சம்பந்தப்பட்டதா?
1: அது மூன்றாவது, அது மூன்றாவது கேள்வி, நீங்கள் விடையே சொல்ல வேண்டும். நான் கணக்கில் புலி இல்லாட்டியும் ஓரளவுக்கு கணக்கு வைத்துக் கொள்கிறேன். சரி, நன்றி, நன்றி, நன்றி ரெண்டா, அவளோடு கலந்து கொண்டமைக்கு. ஆமாம், நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளை கேட்பதற்கு 4165930005 கேள்விகளை கேட்டால் தான் விடியை கண்டுபிடிக்க முடியும். சரி, பொருள் அல்ல, சமூக ஒழுங்கு உலகம் அங்கும் இருக்கிறது, பெரும்பான்மையவர்கள் பயன்படுத்துவார்கள் வினைச்சொல் என்று சொல்லியிருந்தோம். இந்த வேலையின்றி இல்லை, குறிக்கப்பட்ட வேலை இல்லை என்றால் சீர்திருத்தம் என்று விடுகின்றது. தனியாகவா குழுவாக என்று சொன்னால் தனியாக குழுவாக, எந்தவித கட்டாயம் இல்லை, பங்கு பெறலாம் என்று சொல்லி இருந்தாலும் அது சிரமதானம் என்று சொல்லி இவர்கள் இராணுவத்தோடு மதத்தோடு தொடர்புடையவர்கள் அவர்கள் மட்டுமா இதை செயல்படுத்துவார்கள் சொன்னால் இல்லை, அனைவருமே சொல்லும் பொழுது மீண்டும் ஒரு சிம்மத சிரமதாரம் என்று ஒரு பதில் வந்திருக்கு. சட்டத்தோடு தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை, சட்டத்தோடு எந்தவித தொடர்பும் இல்லை, சட்டத்துக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. ஆனால் மதங்களோடு மதத்தோடு தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லியிருந்தோம். அடுத்து ஒரு விடை வந்திருக்கிறது, விதிமுறை என்று சொல்லி விதிமுறை என்று விடையை நேரடியாக ஒரு நேயர் தெரிவித்திருந்தார். மற்றது இது உடல் உள ரீதியாக தொடர்புடு இருக்குமா என்று கேட்டால் உளம் தொடர்பானது என்று சொன்னால் யோகாசனம் என்ற ஒருபடி வந்திருக்கிறது. யோகாசனத்தை பொறுத்தமட்டிலே உடல் ரீதியாகவும் யோகாசனம் செய்ய வேண்டும். உடல் ரீதியாக செய்தால்தான் உள ரீதியாக அமைதி பெறலாம் அல்லது உடல் ரீதியாக சிறந்த பயனை பெறக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நான் யோகாசனம் செய்து பழக்கமில்லை. அதோடு மதிப்பு, இதன் மதிப்பு என்ன என்று சொன்னால், மதிப்பு என்று சொன்னால் சில வேளைகளிலே இது நல்லது நடக்கலாம், நன்மை அளிக்கலாம், அப்படித்தான் அது அதனுடைய. எனவே அத்துப்புறவு அப்படித்தான் ஒரு விடை வந்திருக்கிறது. குறிக்கப்பட்ட நேரம் என்று கேட்டால் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடையை தெரிவிக்க 4165939005 நேரம் 11:29 நிமிடம். எனவே நீங்கள் கேள்விகளை கேட்டால் தான் விடையை கண்டுபிடிக்க முடியும். யார் முதல்ல கேள்விகளை கேட்பது அந்த கேள்விகளை வைத்துக்கொண்டு அதற்கு வரைக்கும் பதில்களை வைத்துக்கொண்டு எல்லோரும் தயங்கிக் கொண்டிருந்தால் இந்த விடையை கண்டுபிடிக்க முடியாது. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள். அவர் சரி, மீண்டும் அழைப்புக்கு சென்று விட்டார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
18: வணக்கம் பண்பா.
1: பண்பா சொல்லுங்கள்.
18: இது வந்து வழிபாட்டோட தொடர்புடையதா?
1: விளங்கவில்லை.
18: வழிபாட்டோட தொடர்புடையதா?
1: வழிபாட்டோடும் தொடர்பு இருக்கிறது.
18: பிரார்த்தனை?
1: பிரார்த்தனை என்று சொல்லுகிறீர்கள்.
18: வணங்குதல் அல்ல பிரார்த்தனை.
1: பிரார்த்தனை என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். பிரார்த்தனையும் குறித்து வைத்திருக்கிறோம். உங்கள் பிரார்த்தனை பலிக்கட்டும். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபைக்கு அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? சிவானந்தன். என்ன கேள்வி கேட்க போறீர்கள்? எனக்கு என்ன தேவையில்லாத வேலை என்று சொல்ல போறீர்களோ சிவானந்தன்? அதுதான் சிவானந்தன் அப்படி தான் நினச்சார். சிவானந்தன் வானொலி கேட்பதற்காக அழைத்திருக்கின்றார். இப்போ போட்டி நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது சிவானந்தன் நீங்கள் வானொலி கேட்க முடியாது, எனவே இந்த வானொலி கேட்பவர்கள் நீங்கள் வானொலியில் கேட்க வேண்டும். சரி, அப்படி இருந்தும் சில வேளைகளில் சில நிகழ்ச்சிகளை வானொலியிலே கேட்க முடியாமல் இருக்கிறது அல்லது வானொலி வசதிகள் குறைவாக இருக்கிறது பொழுது இந்த தொலைபி சிலகத்திலே நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இருந்தாலும் கூட இந்த போட்டி நிகழ்ச்சிகள் இப்போ ஒருவர் இருவர் மாறி மாறி நாங்கள் வேகமாக சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இந்த இலக்கத்துக்கு அடைத்து வானொலி கேட்க முயற்சிப்பது அது தவறான விடயம், அது ஒரு ஏற்புடையது அல்ல. எனவே நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வோர் மட்டும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165939005 4165939005 நேரம் 11:30 செய்ய மா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். 12 மணி வரை சொல்லாடல் போட்டி நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கேள்விகளை கேட்க 4165939005 தொண்டபெரும்பாகத்தில் 8 செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்கு நோக்கி மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 செலுத்ததாக குறைவடையும். அந்த விடையிலே ஒரு முகில் கூட்டத்தோடு காணப்படும். பின்பு காலை பொழுதிலிருந்து மதிய பொழுதுக்குள் சில இடங்களிலே 40 மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகூடிய வெப்பநிலை 17 செல்சியஸ். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் விரைந்து காணப்படும். இரவு பொழுது 3 செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுதும் சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்ய வாய்ப்பு 60%. ஞாயிற்றுக்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். 14 செலுத்ததாக இருக்கும். அங்கங்கே சில இடங்களிலே முதல் கூட்டம் தென்படலாம். இரவு பொழுதும் மீண்டும் 2 செலுத்ததாக குறைவடைந்து திங்கட்கிழமை 13 செலுத்ததாக இருக்கும். திங்கட்கிழமை சூரியோடு நிறைந்திருக்கும். இடையிடையே முதல் கூட்டம் காணப்படலாம். திங்கட்கிழமை இரவு பொழுது 1 செலுத்ததாக குறைவடைந்து இரவு பொழுதிலே வெப்பநிலை சற்று குறைவாக இருக்கிறது. பகல் பொழுதிலே உயர்ந்து கொண்டே செல்கிறது. 13, செவ்வாய் 14, புதன் 15, வியாழன் 18 செலுத்ததாக இருக்கும். மழைக்கலாம். 4165939005 நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் நிலையில் எந்தவித மாற்றம் இல்லை. 183.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே இதைவிட குறைவான விலையிலே சாதாரண தர எரிபொருள் இப்பொழுது விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டியவர்கள் உடனடியாகவே நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாமத்தோடு டன் வலிப்பாக இந்த வார இறுதி நாட்களிலே மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் டவுன் டவுனுக்கு செல்வதாக இருந்தால் மாற்று வழிகளை பயன்படுத்துங்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165939005 நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
19: வணக்கம், நான் கோபால் கேட்கிறேன்.
1: கோபால் சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்கப்படுகிறீர்கள் கோபால்?
19: இது வந்து கோயிலுக்கும் குருக்களுக்கும் அர்ச்சன தட்டுக்கும் சம்பந்தம் இருக்கும்.
1: கோயிலுக்கும் குருக்களுக்கும் அர்ச்சன தட்டுக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது வழியிலே தொடர்பு இருக்கலாம்.
19: ஓகே. ரெண்டாவது கேள்வி, சர்ச்சுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும்?
1: தேவாலயத்துக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கலாம்.
19: ஓகே, ஏதாவது பதில் வந்து பிரார்த்தனை.
1: பிரார்த்தனை என்று சொல்லியிருக்கீர்கள். சரி, நீங்கள் கோயிலுக்கு போனீர்கள் என்றால் பிரார்த்தனை செய்துவிட்டு அது வெளியில் சொல்லப்படாது. அதுதான் நான் கேட்கல உங்கள்கிட்ட என்ன பிரார்த்தனைன்னு சொல்லி.
19: பிரார்த்தனை அல்லது பூசை.
1: பிரார்த்தனை, சரி, ஒரு சொல்லை வைத்திருப்போம் பிரார்த்தனை என்று சொல்லி. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க. நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165939005 எல்லோருமே கோயிலுக்குள்ளே நிற்கிறார்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
20: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்? சாந்தி, விடையை கேட்கக்கூடாது. நீங்க வச்சிருக்க சொல்லி செஞ்சிருவ
20: சங்கத்தோடு
1: கேட்ட கேள்வி இப்பொழுது செஞ்சிலுவை சங்கத்துக்கும் ஏன்னா இதற்கும் இருக்கிறதா சொன்னால் இல்லை. வயது எல்லை இல்லை என்றே சொல்லலாம் முழுமையாக. வயது எல்லை இல்லை. மூன்றாவது கேள்வி கேட்கக்கூடாது சாந்தி. செஞ்சு வச்சாங்க ஒரு கேள்வி, வயது ரெண்டாவது. வயது கேட்கக்கூடாது, நீங்கள் வயது இல்லைன்ற அப்படியா சொல்லியிருக்கிறோமா? பெண்களிடம் வயதை கேட்கக்கூடாது, ஆண்களிடம் வருமானத்தை கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்பொழுது ரெண்டு பேருமே ரெண்டையும் கேட்கக்கூடாது. அது பிரச்சனையாக போயிடும். கணவன் மனைவிட்டையும் கேட்கக்கூடாது, மனைவி கணவன்கிட்டையும் கேட்கக்கூடாது. இந்த அது பிரச்சனையாக போயிடும். ஏதோ தாரதை வச்சு சமாளித்து குடும்பம் நடத்த வேணும். சரி, இரண்டு கேள்விகள் முடிந்து விட்டன. விடையே ஏதாவது சொல்ல போகிறீங்களா? தொண்டு என்று சொல்லுகிறீர்கள். தொண்டு, ஆமாம், தொண்டு செய்ய வேண்டும் தான். எல்லோருமே தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு அதாவது உழவார பணி என்று சொல்வார்கள், தொண்டு செய்ய வேண்டும். சரி, பார்ப்போம். நன்றி, தொண்டை குறித்து வைத்திருக்கிறேன். நன்றி சாந்தி. வருமானத்தை சொல்லக்கூடாதா? சரி, அடுத்த நேர் அவர் விலகி சென்று விட்டார். வருமானம் என்று சொன்ன உடனே விலகி தான் தலைவர்கள் வருமானத்தை கேட்போடுச்சு. வருமானத்தையும் வயதையும் கேட்க மாட்டோம் வானிலையில். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165939005. சரி, தொடக்கத்திலிருந்து வந்த விடைகளை இருக்க பார்ப்போம். விடைகளோடு அந்த கேள்விகள் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். நேரம் 11:35. இன்னும் 25 நிமிடங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கான நேரம் இருக்கிறது. எனவே அந்த 25 நிமிடங்களுக்குள் நாங்கள் விளம்பரங்களை ஒளிபரப்பு செய்ய வேண்டும். அதற்குள் நீங்கள் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்க வேண்டும். 4165939005. சரி, உலகம் பூராவும் இருக்கிறது, உலகம் எங்கும் இருக்கிறது. பெரும்பான்மையாளர்கள் பயன்படுத்துவார்கள் சொல்லியிருந்தோம். இது பொருள் அல்ல, சமூக ஒழுங்குக்காக தான் இதை செய்கிறார்கள் என்று சொல்லியிருந்தோம். வினைச்சொல் என்று சொல்லியிருந்தோம். எந்த வேளை என்று கேட்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. சீர்திருத்தம் என்ற ஒரு விடை வந்திருக்கிறது. தனியாகவா குழுவாகவா என்று கேட்டிருந்தார்கள். இது தனியாக செய்யலாம், குழுவாக செய்யலாம். எல்லோரும் கட்டாயம் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டால் இல்லை, அது விரும்பியவர் செய்யலாம். சிரமதானம் என்ற ஒரு விடை வந்திருக்கிறது. அதோடு இவர்கள் இந்த இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது கடற்படை விமானப்படை இப்படியானவர்களை சேர்ந்தவர்களாக சொன்னால் இல்லை, அவர்கள் இல்லை, அவர்கள் தான் என்று இல்லை, யாருமே இருக்கலாம் என்று சொல்லியிருந்தோம். எனவே தான் அதற்கான ஒரு விடை வந்து சட்டத்தோடு தொடர்பு இருக்கிறதா என்று சொல்லி, சட்டத்துக்கும் இதற்கும் எந்தவித இதை செய்ய சொல்லி ஒரு சட்டம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் சமுதாயம் அதாவது மதத்தோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். உளத்தோடா உடல் ஊடா தொடர்பு இருக்கிறதான்னு கேட்டால் உளத்தோடு தான் தொடர்பு இருக்கிறது சொல்லியிருந்தோம். அப்பொழுது யோகாசனம் என்று சொல்லியிருந்தார்கள். அதோடு இதனால் என்ன என்று சொன்னால் ஓரளவுக்கு அது மதிப்பு என்று பொதுவாக சொல்ல நல்லது நடக்கும். மதிப்பு என்று சொல்லும் பொழுது துப்புரவு என்று வந்தது. அதிலே குறிக்கப்பட்ட நேரங்களிலே இது செய்ய வேண்டுமான்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். அதோடு இது வழிபாடோடு தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள். வழிபாடோடும் ஓரளவு தொடர்பு இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். எனவே பிரார்த்தனை என்றொரு விடை வந்திருக்கிறது. அடுத்து கோயில் குருக்கள் அர்ச்சனை இவற்றோடெல்லாம் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டிருந்தார்கள். அதற்கும் கிட்டத்தட்ட தொடர்பு இருக்கலாம் என்று சொன்னபொழுது பிரார்த்தனை என்றொரு விடை வந்திருக்கிறது. செஞ்சிலுவை சங்கத்துக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று சொன்னால் அப்படியான தொடர்பு இல்லை என்பதுதான் பார்ப்போம். வயதில்லை இருக்கிறதான்னு கேட்டிருக்கின்றான். இதில் வயது இல்லை என்று இல்லை, வயது என்று இல்லை இல்லை இல்லை. ஆனால் வயது இல்லை இல்லாவிட்டாலும் பெரியவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது மிகச்சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகிறோம். தொடர்ந்து 12 நேர்கள் கல்விகளை கேட்டிருக்கிறார்கள். நேரம் 1 மணி 38 என்ற வீட்டை போயிருக்க வேணும். 11:38 நிமிடம் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். 4165935055 ஒரு முறை கேள்வி கேட்க தயங்குகிறார்கள்.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்து இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
21: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
22: இல்லடா.
21: ஹலோ, காசு வந்ததாடா?
22: இன்னும் வரல காசு.
21: காசு வந்துச்சா?
22: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
23: What's happening? So sad.
24: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
25: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
26: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
27: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள் உங்களோடு நாங்கள்.
1: நேரம் 10:40 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, நிகழ்ச்சியிலே சொல்லாளர் நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொள்ள 4165935055. இது ஒவ்வொருவருடைய மனோநிலையை பொறுத்தும் இருக்கும் என்ன. சரி, அடுத்த நேரம் சந்திப்போம்.
28: வணக்கம் ராஜ்.
1: வணக்கம் ராஜ், என்ன கேள்வி கேட்க போறீர்கள் ராஜ்?
28: இதுக்கும் இறந்தவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கும்.
1: இறந்தவர்களுக்கும் இதற்கும் அவர்களோடும் ஒரு ஒரு சிறிய தொடர்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அமைதி வணக்கம். அப்படியா? அமைதி வணக்கம். அமைதி வணக்கம். சரி, அதையும் குறித்திருக்கின்றேன் ராஜ். அமைதி வணக்கம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி ராஜ்.
28: நன்றி
1: ராஜ். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
29: வணக்கம் செல்வி.
1: செல்வி சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்க போறீர்கள்?
29: எல்லா
1: மதத்துக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் என்று சொல்லலாம். ஆமாம், சொல்லலாம்.
29: வழிபாடு என்று
1: சொல்லுகிறீர்களா? வழிபாடு என்று சொல்லுகிறீர்கள் செல்வி. சரி, வழிபாடு. சரி, அதையும் குறித்து வைத்திருக்கின்றோம், பார்ப்போம். நன்றி நன்றி செல்வி. செல்வியை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
30: பேசுகிறேன்.
1: சரி, ஆங்கிரன் சொல்லுங்கள்.
30: இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பாரம் மாதிரி இருக்குமா?
1: ஒவ்வொரு இல்லை இல்லை ஒவ்வொரு வருடமும் அப்படி அப்படி முறையாக வரும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒரு நிகழ்வல்ல இது, நினைத்த நேரம் வருகின்றது.
30: ஓகே ஓகே, நினைத்த நேரம் வருகிறது. வழிபாடு தான் சொல்லுவோம்.
1: எனது
30: வழிபாடு தான், நாங்கள் நேற்று நேரம் கும்பிடலாம்.
1: வழிபாடு என்று சொல்லுகிறீர்களா? நேற்று நேரம் கும்பிடலாம் என்று சொல்லுகிறோம். வழிபாடு வழிபாடோடு சரி பார்ப்போம். வழிபாடோடு தொடர்பு இருக்கிறது, ஆனால் வழிபாடு இல்லை அங்கிறன் பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கம் வழிபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வடக்கம் வழிபில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.

0: அந்த குணநலங்களுக்குள் இதுவும் ஒன்று. குணநலங்களுக்குள் இதுவும் ஒன்று.
1: ஓகே, அப்படின்னா நான் சொல்கிறேன் ஒழுக்கம்.
0: ஓ, நீங்கள் ஒழுக்கத்தை சொல்லுகிறீர்கள். ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரிலும் மேலோங்கப்படும். சரி, பார்ப்போம். ஒழுக்கம் என்று சொல்லுகிறீர்கள், ஒழுக்கத்தையும் குறித்து வைத்திருக்கின்றேன் வசந்தன். நன்றி
1: நன்றி
0: வசந்தனை. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்க போன்றோம். நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். இன்னும் 16 நிமிடங்கள் இருக்கின்றன. நேரம் 11:44. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அப்பன் சொல்லுங்கள், என்ன கேள்வி அப்பன்?
2: கேள்வி வந்து, இதுல வந்து பெரியோர் சிறியோர் என்று வயது கட்டுப்பாடு இருக்கா?
0: பெரியோர் சிறியோர் என்ற கட்டுப்பாடே இல்லை. யாரும் இதில் ஈடுபடலாம்.
2: ஆசிரியர் மாணவருக்கு,
0: ஆசிரியர் மாணவர்கள். ஆமாம்,
2: நன்னடத்தை
0: என்று சொல்லுகிறீர்கள். நன்னடத்தை ஆசிரியர்களுக்கும் தேவையோ? சில வேளைகளிலே, சில வேளைகளிலே அதுவும் பயன்படுத்தும் தான். சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரையை சந்திக்க போகிறோம் அப்பனை தொடர்ந்து. வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஸ்ரீஸ்கந்த ராஜா சொல்லுங்கள்.
3: கடந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டதா?
0: விளங்கவில்லை.
3: கடந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டதா?
0: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா முக்காலத்தோடும் தொடர்பு இருக்குது.
3: என்கிட்ட இருக்கிற பதில் நினைவுபடுத்தல், நினைவு கூறுதல்.
0: நினைவு கூறுதல், நினைவு,
3: நினைவு கூறுதல், நினைவு கொடுத்தல்,
0: நினைவு, நினைவு, நினைவு அஞ்சலி, அது ஏதோ ஒன்று. நினைவு, நினைவு கூற, நினைவு கூறப்படுவதா? கூறப்படுவது என்று சொல்லுகிறீர்கள். சரி, அதையும் குறித்து வைத்திருக்கின்றேன் ஸ்ரீ ஸ்கந்தராஜா. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் இரண்டாவது முறை கலந்து கொள்ள முடியாது. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஆஹா, அழைப்பிலே இருந்து கொள்ளுங்கள். நேரம் 11:46 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே புதிய நேர்களை எதிர்பார்க்கின்றோம். அதாவது முதல் மூன்று நேர்களால் கலந்து கொள்ளலாம். அதில் ஐங்கிரன் இரண்டாவது முறை கலந்து கொண்டிருக்கிறார். வெண்பாவும் இரண்டாவது முறை கலந்து கொண்டிருக்கார். யோகேந்திரன் மட்டும்தான் இரண்டாவது முறை கலந்து கொள்ளலாம். விடை வரவில்லை. கிட்டத்தட்ட அதே மாதிரியான விடை வந்திருக்கிறது. ஒரு ஒத்த பொருள்படக்கூடிய ஒரு விடை ஒன்று வந்திருக்கிறது. ஆனால் அது சரியான விடையாக இல்லை. எங்களிடம் இருக்கு வந்த சொல்லாடல் சொல்லுக்கான விடை அல்ல. ஆனால் அதே போன்று அதே பொருள்படக்கூடிய, அதே கருத்துப்படக்கூடிய ஒரு விடை வந்திருக்கிறது. ஆனால் அந்த விடை எங்களிடம் இல்லை. அதாவது நாங்கள் வைத்திருக்கின்ற விடை நேர்கள் சொன்ன விடையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆனால் அந்த விடை வரவில்லை என்பதுதான் குறிப்பாக சொல்ல வேண்டியது. நேரம் 11:46 இன்னும் 13 நிமிடங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விடையை கண்டுபிடிக்கலாம். இது பல தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது சில வழிகளிலே ஏற்கனவே நேர்கள் கேட்டது போன்று ஒரு சமய சம்பந்தமாக எல்லா மதத்தாரரும் இது கடைப்பிடிக்கப்படுகிறதுன்னு சொன்னால், பெரும்பாலும் எல்லா மதத்தாரரும் இது கடைப்பிடிப்பிக்கிறது என்று சிறியோர் பெரியோர் என்ற பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது. பல விடயங்களுக்காக இதை பயன்படுத்துவார்கள். அதாவது பல முறைகளில் இருக்கிறது. சில வேளைகளிலே பார்த்துக்கொண்டு சொன்னால் சமய வெளிப்பாடாக இருக்கும், அல்லது ஒரு உணர்வின் வெளிப்பாடாக இருக்கும், அல்லது பார்த்துக்கொண்டு சொன்னால் ஒரு மரியாதையின் வெளிப்பாடாக இருக்கும். பல வெளிப்பாடுகளுக்கு இந்த செயற்பாடு இருக்கிறது. பல வெளிப்பாடுகளுக்கு இந்த செயற்பாடு நன்றாக இருக்கிறது. எனவே நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடைய தெரிவிக்க இன்னும் 13 நிமிடங்கள் இருக்கின்றன. அழைக்கலாம். 4165930055 பிறகு இரண்டாவது முறை நேர்கள் வேண்டுமென்றால், அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது 47:03 நாங்கள் புதிய நேர்களை எதிர்பார்க்கின்றோம். எனவே இது ஒரு செயலாக, ஒருவரை உணர்வின் வெளிப்பாடாக இருக்கும், அல்லது ஒரு மரியாதைக்குரியதாக இருக்கும். இவற்றை வைத்துக்கொண்டு விடையை கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 4165930055 நான் விளம்பரத்தை போடவே 3 நிமிடம் போய்விடும். சரி.
4: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
5: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு எப்பவும் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் மனித கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
6: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு.

0: விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
2: 905-270-8800 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணர்வு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 6 கதிரைகளோட டைனிங் டேபிளை கொள்ளுணர்வு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்ளுணர்வு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
5: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
6: நேரம் 11:51. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
6: வெண்பா சொல்லுங்கள். வணங்குதல் என்று சொல்லுகிறீர்கள், வணங்குதல் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அந்த விடையும் குறித்து வச்சிருக்கின்றோம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: ஹலோ, வணக்கம், நான் அகிலன் கதைகள்.
6: அகிலன் சொல்லுங்கள்.
8: நானும் அதே விடதான், வணங்குதல் வணக்கம் தெரிவித்தல்.
6: வணங்குதல் வணக்கம் தெரிவித்தல் என்று சொல்லிக்கிறீர்கள். அகிலன் குறித்து வைத்திருக்கின்றேன், அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் ரத்னா பேசுவேன்.
6: ரத்னா சொல்லுங்கள்.
9: தியானம் செய்து புத்திமதியை பாவித்து அன்பளிப்பாக அறிவுரை என்ற பதிலை சொல்கிறேன்.
6: சரி, பார்ப்போம், அதையும் குறித்து வைத்திருக்கிறோம். தியானம் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், செல்வி.
6: செல்வி சொல்லுங்கள்.
10: வணக்கம்.
6: வணக்கம் சொல்லுங்க, என்ன சொல்லுகிறீர்கள்? பார்ப்போம் செல்வியை தொடர்ந்து. அடுத்த நீர் வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், நித்யா.
6: நித்யா சொல்லுங்கள்.
10: வணங்குதல் இல்லாட்டி தொழுகை.
6: வணங்குதல் அல்லது தொழுகையா? தொழுகை என்பது வணங்குதல் தொழுகை. ஆனால் எல்லா மதத்தாரர்களும் தொழுகை செய்வார்களா?
10: எல்லாரும் சொல்லலாம் தொழுகை என்று. முஸ்லீம் மக்கள் கூட சொல்லுவீங்க, நாங்களும் சொல்லலாம்.
6: நாங்களும் சொல்லலாம் தொழுகை என்று சொல்லுகிறீர்களோ? தொழுகை என்று நாங்கள் பயன்படுத்துவது மாதிரி எனக்கு தென்படவில்லை. சரி, பார்ப்போம், குறித்து வைத்திருக்கின்ற நித்யா, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், ஜோகா.
6: ஜோகா சொல்லுங்கள்.
11: விட வந்துட்டு தானே
6: விடை. யார் சொன்னது? வந்த நான் சொல்லவில்லையே, வந்த.
11: வணக்கம், வந்தனம்.
6: வணக்கமா?
11: வணக்கம் தான்.
6: சரி, வணக்கம் என்பது விடையல்ல. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், அலோசியஸ்.
6: அலோசியஸ் சொல்லுங்கள்.
12: விடை வந்து சிதார்த்தம்.
6: ஆமாம், சிராத்தம். ஆமாம்,
12: அதுதான் நான் சொல்லுகின்றேன்.
6: சிராத்தம் என்பது நாளை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது. சரி, பார்ப்போம், நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
13: நான் ஸ்ரீஸ்கந்தராஜா.
6: ஸ்ரீஸ்கந்தராஜா சொல்லுங்கள். ஞாபகார்த்தம் ஞாபகார்த்தம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அந்த விடையும் குறைத்திருக்கிறோம். ஆனால் விடை வந்திருக்கிறது, பார்ப்போம். இதை வைத்துக் கொண்டு கண்டுபிடிக்க முடியுதா? அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம் ஜோகா.
6: ஜோகா சொல்லுங்கள்.
11: இந்த வணக்கம் மட்டும் சொல் வராதா?
6: வணக்கம் இல்லை,
11: ஆனால் வணக்கத்துக்கு ஒத்த சொல்ல.
6: ஆமாம்,
11: அது வணக்கத்துக்கு மட்டும் சொல்லலாம். இந்த சமஸ்கிருதம் இல்லை. அப்போ வாழ்த்துகள்.
6: வாழ்த்துகள் என்று சொல்கிறீர்கள். வாழ்த்துகள், சரி, பார்ப்போம். ஒருவரை பாராட்டுவது அல்லது பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள்.
0: வணக்கம், நான் சாந்தி.
6: சாந்தி சொல்லுங்கள்.
0: வணங்குதல்.
6: வணங்குதல் என்று சொல்லியிருக்கீங்க. வணங்குதல், வணக்கம், அதுபடி அல்ல. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
13: மீண்டும் வசந்தன்.
6: வசந்தன் சொல்லுங்கள்.
13: மரியாதை செய்தல்.
6: மரியாதை செய்தல், மரியாதை என்று சொன்னால் பார்ப்போம் அல்ல. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள். விடை வந்திருக்கிறது. அடுத்த நேர், வணக்கம், வளைப்பிலே இருக்கிறீர்கள்.
14: வணக்கம்,
6: ராஜ் சொல்லுங்கள்.
14: நினைவேந்தல்.
6: நினைவேந்தல் என்று சொல்லுங்கள். நினைவேந்தல், சரி, பார்ப்போம். விடை உண்மையிலே வந்திருக்கின்றது. சரி, விளம்பரங்களை தொடர்ந்து விடையை தெரிவிக்கப் போகின்றோம். 4169 3005 நேர்கள் விடை வந்திருக்கின்றது. ஒரு நேர் விடை அளித்திருக்கின்றார். ஆமாம், வணங்குதல் என்ற சொல்லோடு தொடர்புடைய ஒரு சொல்லுத்தான் இது. வணங்குதல், கும்பிடுதல் என்ற சொற்களோடு தொடர்புடைய அது ஒரே கருத்துள்ள சொல்லுத்தான். தெய்வத்தை அல்லது பெரியோரை மதிக்கின்ற ஒரு செயற்பாடு தான் இது. எனவே இது வணங்குதல் என்றது பொதுவான சொல்லாக இருக்கிறது. பார்ப்போம். இதை வைத்துக்கொண்டு அது என்ன சொல், அதாவது கும்பிடுதல், வணங்குதல், இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லுத்தான். பார்ப்போம். 4169 3005
15: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
16: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
17: நோ நோ நோ.
18: முதியோர் பராமரிப்பு ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
19: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
20: Everything okay, no problem and jinam
21: bar kalamu closing da tadikira nadik.
22: The customer you're trying to reach is not available.
23: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
20: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
21: செல்லம் இல்லடா, செல்வம்.
20: சரி சரி.
24: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com
25: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3
6: சரி, இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர நேர்களை வேகமாக சந்திப்போம். விடை வந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். தொடர்பான ஒரு சொல், வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
11: வெண்பா
6: சொல்லுங்கள். தொழுதல் என்று சொல்லுங்கள். தொழுதல் ஏன், எந்த வகையில் சரி என்று நினைக்கிறீர்கள்? தொழுதல் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? சரி, தொழுதல் என்று நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேர சந்திப்பு. வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம்,
6: சாந்தி சொல்லுங்கள். தொழுதல் தானா? சரி பார்ப்போம். நன்றி சாந்தி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், யோகா.
6: யோகா சொல்லுங்கள்.
1: பாராட்டுகள் நித்யாவுக்கு.
6: நித்யாவுக்கு பாராட்டுகள் என்று சொன்னால் தொழ போகிறீர்கள், தொழுதல் என்று சொல்லுகிறீர்கள். சரி
1: தொழுதல்
6: பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மலைப்பிலே இருக்கிறீர்கள்.
2: வணக்கம், நான் பிரபா.
6: பிரபா சொல்லுங்கள். நித்யா தான் சொல்லியிருக்கின்றார் சொல்லுதல் என்று. அவ்வளவு நித்யாவுக்கு பாராட்டை செலுத்தலாமனு சொல்லுகிறீர்களா? சரி பார்ப்போம். நன்றி பிரபா. நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், நான் குட்டியா இருக்கிறேன்.
6: குட்டி சொல்லுங்கள். குட்டி இன்னும் நாள் கேட்க போறாரு குட்டி. என்ன விட குட்டி? தொழுதல் தான். தொழுதல் தமிழ் சொல்லா?
3: இல்ல இல்ல, அது வேற மொழி சொல்ல.
6: வேற மொழி சொல்ல. திருக்குறள்ல தொழுதல் வந்திருக்கிறது.
3: அப்படியா?
6: திருக்குறள் தமிழ் இல்லவா? கும்புறது என்பது பேச்சு வழக்கிலே. ஆமாம், கும்பிடலாம் கும்பிடலாம். சரி பார்ப்போம். நன்றி குட்டி. ஆமாம், அனைத்து நேர்களுமே பின்பா வந்த முதல்ல சொல்லியிருந்தார்கள் பல நேர்கள் அந்த வணங்குதல் என்று சொல்லி. வணங்குதலும் பொருத்தமாக இருக்குமா? ஆனால் நாங்கள் வைத்திருந்த சொல் தொழுதல் என்பதுதான். எனவே இந்த தொழுதலை முதலில் சொன்னவர் நித்யா. எனவே நித்யாவுக்கு பாராட்டுகள். தொடர்ந்து வந்த அனைத்து நேர்களுமே தொழுதலையும் தெரிவு செய்திருக்கின்றார்கள். எனவே தொழுதல் அந்த விடைதான் மிக பொருத்தமான விடை. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த 35 நேர்களுக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியிலே யோகேந்திரன், வெண்பா, ஐங்கரன் தொடக்க 3 நேர்களாக கலந்து கொண்டார்கள். சுதன் மற்றும் குயின்சன் 4வது 5வது நேர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அனைத்து நேர்களும் கேள்விகளை கேட்டபடியாக தான் நித்யா அந்த விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொழுதல் என்பது வினைச்சொல். இது தொழுதகை உள்ளம் படை எடுங்கும் தொழுதல் என்பது உள்ளன்போடு செய்யும் செயலாகும். திருக்குறளில் 828வது அதிகாரத்தில் வருகிறது. தொழுகையுள்ளம் படையெடுக்கொண்டு வந்திருக்கின்றது. தொழுதல் என்பது இறைவனையோ பெரியோரை மதிப்புக்குரியவர்களையோ பணிவோடு வணங்குதல், கைகூப்பி தொழுதல் அல்லது மரியாதை செலுத்துதல் என்று பொருள்படுகிறது. இது பக்தி, அடக்கம் மற்றும் பணிவு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு செயலாகும். ஒருவரை மதிக்கின்ற உணர்வின் வெளிப்பாடாகவும் இது கருதப்படுகிறது என்று தெரிவிக்கப்படுது. தெய்வத்தை அல்லது பெரியோர்களை மதித்து வணங்குதல், கும்பிடுதல், கைகூப்பி தொழுதல், பணிவாக தலை வணங்குதல், ஆராதித்தல், பக்தியோடு போற்றுதல், இப்படி பல வழிகள். கோயில் வழிபாடு, இறைவனை வழிபடச் செல்லுவர் அல்லது பெரியோருக்கு வணக்கம் செலுத்தும் பொழுதும் தொழுவதென்று சொல்வார்கள். தெய்வம் தொழால் தொழுநர் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு பெய்வள் செய்பவள் பெய்யென்றால் மழை பெய்யும் அன்பளிப்பு மில்குவாய்ச்சி. அது பாடமாக்கினது இலங்கை போக்குவரத்து சபையிலே அது முந்தி நாங்கள் பயணம் செய்யும்பொழுது அது எழுதியப்பட்டிருக்கும். மில்குவை அன்பளிப்பு தான், மில்குவைட் இதுதான் அந்த திருக்குறளை அன்பளிப்பு செய்தது. எனவே அது அதை பாடமாக்கி பாடமாக்கி மில்குவைட்டும் சேர்ந்து வந்தது. தெய்வம் தொழால் தொழுநல் தொழுவால் பெய்யன பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையை தெய்வமாக கொண்டு வழிபோடுவோல் பெய்யென்றால் மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி பார்ப்போம் அந்த பிரச்சனையை விடுவோம். எனவே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொழுதல் என்பதுதான் இன்றைய விடை. சரி, நேர்கள் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். இந்த பாடல் குறுங்கவி நிகழ்ச்சியிலே ஒலித்த பாடல், ஆனால் இது வேறு விதமாக இசையமைக்கப்பட்ட பாடல். இருகுறலிலே வருகின்ற பாடல். இந்த பாடலையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4 6 5 9 3 0 0 5 5 AI மூலம் உருவாக்கப்பட்ட பாடல்.

0: நேரம் 12:08 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மெட்ரோ பேருந்து திட்டத்துக்காக சுமார் 7 பில்லியன் ரூபாய் பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. வியட்நாம் இலங்கை இடையே 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட கட்சி ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். அல்பர்டாவுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும் நாட்களில் இறுதி செய்யப்படும் என தான் நம்புவதாக அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கூறினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியோ மெலானி மற்றும் வெளியுறவு அமைச்சர் அன்டோனியோ தஜானி ஆகியோரை நேற்று வெள்ளிக்கிழமை ரோமில் சந்தித்தார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: நேரம் 12:11 மணிடம் சீமா தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு ஆனச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்க 416-593-0055 என்று மே மாதம் 9ஆம் தேதி 2026 சனிக்கிழமை புதிய நாளன்றின் தொடக்கம். இந்த தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மே மாதம் 9ஆம் தேதி. தொடர் பின்பாகத்தில் 8 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 6 கிலோமீட்டர் வகுத்து வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 3 பாகை செலுத்ததாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 17 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிலேயே அங்காங்கே முகழ்கூட்டம் காணப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 3 பாகை செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுதும் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இடிமுழக்கத்தோடு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து வரும் நாட்கள் சூரிய ஒளியுடன் முகழ்கூட்டம் நிறைந்த நாட்களாகத்தான் இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 14, திங்கட்கிழமை 13, செவ்வாய்க்கிழமை 14, புதன்கிழமை 15, வியாழக்கிழமை 18 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது சராசரி வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். உங்களுக்கு ஆனச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் முதலாவது நேர் சந்திப்பு மடக்கம் வளப்பிலே இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல் காந்தி? கிங்கினி மங்கினியா? சரி, பார்ப்போம். ஜுவன் சங்கர் ராயா, ஷாலினி மற்றும் பிரசாந்த் குழுவினர் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு அவலிக்கிறது. நன்றி காந்தி.
2: ஒரு பக்கம் 5 feet ஒரு கப் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு பொண்ணு, இன்னொரு பக்கத்தில் 42 kg ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி ஒரு பொண்ணு, நடுவில் சில்லுன்னு நம்ம ஹீரோ. என்னெல்லாம் ஆகுது கேளுங்க.

0: பிரகாசமான பாடல்களுடன் அதிரடிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA credit.
4: CMR.
5: நேரம் 12:18. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 1 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், யோகா.
5: யோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: அதற்கு முதல் இந்த மனதை நெகிழ வைத்த உணர்வு பூர்வமான அந்த வரிகள் அமைஞ்ச உங்களோட அருமையான ஆக்கத்துக்கு எனது பாராட்டுகள், நன்றியும் பாராட்டு.
5: நன்றி உங்களுக்கு, உங்கள் அன்புக்கு நன்றி. சரி சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: எனக்கு இன்னைக்கு கங்கை அமரன் வரிகளில் இசைஞானி திசையில நாடோடி பாட்டுக்காரன் படத்தில் இருந்து தென்பாண்டி சீமை தமிழ் கொடுத்த தாயே அந்த பாடல்.
5: சரி, இதோ கங்கைபரன் பாடுகின்ற பாடலும் அந்த பாடலாம். நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு
6: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
4: 416-700-2222 J.CA. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365, அஜிந்தன் தவராஜா.
7: ஒரு முடிவரை பாடல்களை கேட்கலாம். 4165 வழியாக இணைந்து கொள்ளும். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம்,
7: சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: முதல் பாட்டு காம்பளப்பழம் மட்டும் கொம்பளப்பழி மாம்பழப்பழம்.
7: விளங்கவில்லை.
8: அம்மாக்கு முதல் ஆம்பளப்பிள்ளை மட்டும் முதல் பாட்டுக்கு, அடுத்த பாட்டுக்கு ஆம்பளப்பிள்ளையும் பொம்பளப்பிள்ளை.
7: பொம்பளை பிள்ளையும். ஆமாம் ஆமாம், 2 பிள்ளைகள், மொத்தமாக 4 பிள்ளைகள். சரி
8: சரி,
7: நன்றி நன்றி. என்ன பாடல்?
8: எனக்கு ஆசையில் ஒரு கடிதம் படத்திலிருந்து. நீ இருந்தால் நான் இருப்பேன்.
7: சரி, இதோ உங்களுக்கு ஹரிகரன் பாடுகின்ற பாடல் இருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி.
7: நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
6: நேரம் 12:34. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தன்னோட பெரும்பாகத்திலே இப்பொழுது எட்டுப்பாக்கை சிறிதாக இருக்கிறது. வாரம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தெற்கிழக்கு திசை நோக்கி மடக்கி 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 17°C. சூரியோடியுடன் மேல்கூட்டம் மீது காணப்படும். லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் கலியோவர்தன் கேட்கிறேன்.
6: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
7: படம் திருவாரூர் பாட்டு உலகெல்லாம் நீ உங்கள் அரசாங்கம்.
6: ஓ, உலகெல்லாம் உன் அரசாங்கம், அந்த பாடலா? சரி, இது உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேக்கி
7: வாய்ப்புக்கு நன்றி தம்பி.
6: நன்றி.

மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு

பட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்ல.

0: இனிமையான பாடலோடு 101.3
1: Everything okay, no problem andichu nam.
2: Bar kalamu closing da, tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kondur ikkundirikala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. 0155
1: last minute le closing jeda pradesh chellathukku thanks
2: chellam illa da selvam
1: seri seri
5: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது
5: ஏற்பட்டால் இந்த
7: சிங்கராஜனால்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
8: உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். 12:40 நிகழ்ச்சியில் கலந்து கொள்வர் மடுத்து நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம்.
8: ஆமாம், யார் பேசுகிறீர்கள்?
9: அலோசியஸ் கேட்கின்றேன்.
8: அலோசியஸ் சொல்லுங்கள், என்ன பாடல்?
9: எனக்கு பழனி படத்திலிருந்து இளநீ இளநீ போன்ற
8: உங்களுக்காக உதித் நாராயணன் அனுராதா ஸ்ரீராம் பாடுகின்ற பாடல் நன்றி.
9: நன்றி.
8: தீர்த்தம் தேர் காலத்தில் இளநீர் குடிப்பார்கள், அதைத்தான் அலூசியர் திரும்பியிருக்கார். சரி.

0: திரவிக்கும் அதிர்வெண் 101.3
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: உங்களுக்கு ஆனால் கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் செல்வி.
5: செல்வி சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: அதுக்கு முதல்ல அம்மா என்று சொல்லி ஒரு கவிதை. அந்த கவிதைக்கு அழகாக உயிர் கொடுத்து உணர்ச்சிகரமாக திசையனுப்பி உங்களுக்கு நன்றி. பாருங்கள்.
5: நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி.
6: எனக்கு மாப்பிள்ளை அழைப்பு சுடத்திலிருந்து திருக்கோயில் தேடிவதற்காக.
5: சரி, இது உங்களுக்காக TM சவுந்தரராஜன் பிசுசில பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கும்.
6: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் காலத்தினை நிறைவு செய்ய வர நேர சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: லவ் பேர்ட்ஸ் படத்தில் இருந்து நாளை உலகம் இல்லை என்றானால் அந்த பாடல்.
0: அந்த பாடல் சரி, இதோ இருக்கிறது கேளுங்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: வரைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் SS வாசன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிவிடப்படும் நான் என்று அன்புடன் ST செந்தில்நாதன் மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். அதோடு நித்யாவின் விருப்ப பாடலை தொடர்ந்து ஒரு தாய்ப்பாடல் உங்களுக்காக.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் இப்பொழுது 1:01. நன்றி செந்தல்நாதன். தொடர்ந்து நேர்கள் 1:00 முதல் 6:00 வரை எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். நேர்களே, இப்பொழுது இன்றைய நாள் 9 மே 2026, மற்றொரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் 6:00 வரை பல்வேறு விதமான சுயம்சங்கள் பொருந்திய தகவல்கள், பாடல்கள், நிகழ்ச்சிகளுடன் நேர்களுடன் பயணிக்க இருக்கின்றோம். நேர்கள் 1:00 முதல் 3:00 வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 3:00 முதல் 4:00 வரை பல்வேறு சுவை அம்சங்கள் பொருந்திய தகவல்களுடன் பாடல்களை கேட்டு மகிழலாம். 4:00 முதல் 5:00 வரை நேர் விருப்ப நிகழ்ச்சி இடம்பெறும். 5:00 இன்றைய பிரதான செய்திகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 5:30 நேர்கள் விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். 6:00 வரை இன்றைய நிகழ்ச்சிகளுடன் உங்களுடன் இணைந்திருக்கப் போவது உங்கள் அன்பின் எஸ்எஸ் வாசன். நேர்களை, இப்பொழுது உங்களது சிரேஷ்ட அறிவிப்பாளர் எஸ்டி செந்தில்நாதன், ஒரு மிக சிறந்த கவிஞர் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவரது கை வண்ணத்தில் உருவான பாடல் பல இருக்கின்றன. இன்றைய நாளில் அவரது ஒரு பாடலை நாங்கள் கேட்டு கொண்டு நிகழ்ச்சிகளுக்குள் நுழைவோம்.
1: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழ்.

0: ஒரு அன்னையரை அன்னையை எப்படி ஏற்றி போற்ற வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த வரிகள், அருமையான அந்த ஆழமான அகலமான ஒரு தாயின் நன்மை வெளிக்காட்டக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் அனுபவமாக அந்த தனது அனுபவத்தை மிகச்சிறந்த பாடல் வரிகளாக எஸ் டி செந்தில்நாதன் அவர்கள் வடித்திருந்தார். வருகின்ற 10ஆம் தேதி நாளைய தினம் உலக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அதனையொட்டி இந்த பாடல் சிஎம்ஆரில் இப்போது ஒளிபரப்பாகியது. இந்த பாடல் வரிகளை எழுதி இந்த பாடலை தொகுத்து அளித்த எஸ் டி செந்தில்நாதனுக்கு இந்த வேளையிலே எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நேயர்களே,
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677-289-200-4677-VKRH.com.
5: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissan இல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financial Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

அடுத்து வரும் 2 மணி பொழுதுகள் நில் பதில் சொல் நிகழ்ச்சிகளில் பல்வேறு விதமான தேடல் தெளிவை தரக்கூடிய வினாக்கள், பொது உலகம் சார்ந்த இலங்கை மற்றும் கனடா இந்தியா சார்ந்த வினாக்களுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். 3 மணி தொடக்கம் 4 மணி வரை விசேட தமிழக செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். குறிப்பாக தமிழக தேர்தல் கால நிலவரம் பற்றிய பல்வேறு பார்வைகளை நாங்கள் 3 மணி தொடக்கம் 4 மணி வரை உங்களுக்கு வழங்க இருக்கோம். அதை தொடர்ந்து நேர்கள் 4 மணி தொடக்கம் 5 மணி வரை நேர் விருப்ப நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நில்பதல் சொல் நிகழ்ச்சி 1வது வினாவுடன் இணைந்திருக்கப் போகின்றோம்.

நேர்களை 2019 உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விடுமுறை அறிவிக்கப்படாத வரையறுக்கப்படாத 2 வருட விடுமுறையை உலகம் தந்தது, கொரோனா என்ற ஒரு நோய் தொற்று காரணமாக. அதுவும் சீனா தந்தது. பொதுவாக நாடுகள் எங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை தரும், ஆனால் சீனா 2-3 வருடங்கள் தொடர்ச்சியாக விடுமுறை தந்தது. இப்பொழுது மீண்டும் உலகத்தில் ஒரு பேண்டமிக் ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது. ஒரு கப்பலில் ஏற்பட்ட மிகப்பெரிய கொடூரமான ஒரு தொற்று நோய் காரணமாக இவ்வாறான ஒரு அச்சம் பயம் உலகத்தில் இப்போது மீண்டும் சூழ்ந்திருக்கின்றது. இன்று நாங்கள் கொண்டு வருகின்ற அந்த வினா இது தொடர்பானது தான். பொதுவாக ஒரு கப்பலில் நோய் தொற்று ஏற்பட்டால் அந்த கப்பலில் எந்த நிறக்கொடி ஏற்றப்படும்? ஒரு கப்பலில் நோய் தொற்று ஏற்பட்டால் அந்த கப்பலில் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்கு அல்லது கரையோரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு காட்டுவதற்கு என்ன நிறக்கொடி ஏற்றப்படும்? 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளில் ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 1 சிவப்பு நிறக்கொடி, 2 மஞ்சள் நிறக்கொடி, 3 வெள்ளை நிறக்கொடி. கண்டறிந்து அழையுங்கள். 5416593005 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.

0: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
1: CMR Tamil FM 101.3.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. நேர்களை, பொதுவாக கடல்களில் பயணிக்கின்ற கப்பல்களில் ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டால் அந்த நோய் தொற்று உள்ளான கப்பல் என்பதை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக ஒரு நிற கொடியை ஏற்றப்படும். அந்த கொடியை பார்த்தால் பார்ப்பவர்களுக்கு உலக நாடுகளுக்கு புரிந்து கொள்வார்கள், இது ஒரு நோய் தாக்கமுள்ள, நோய் தொற்றுள்ள, பயங்கரமான ஆபத்துள்ள ஒரு கப்பல். ஆகவே இந்த கப்பலை பொறுத்தவரை தமது நாடுகளுக்குள் நுழைய அனுமதிப்பதா இல்லையா, அல்லது அந்த நாடு அந்த கப்பல் தொடர்பாக அந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டிய முற்காப்பு நடவடிக்கைகள் என்று பலவற்றையெல்லாம் மேற்கொள்வதற்காக அப்படியான ஒரு கப்பலில் பல்வேறு நிற கொடிகள் ஏற்றப்படும். ஒவ்வொரு நிறங்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஏற்றப்படும். பொதுவாக ஒரு கப்பல் நோய் தாக்கமுள்ள கப்பல் என்பதை உலகத்துக்கு தெரிவிக்க என்ன நிற கொடி ஏற்றப்படும்? சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம் என்று நாங்கள் சொன்னோம். இப்போது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், அழைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: குமார்.
0: குமார் வாங்கோ. மேடம் நீங்கள் எப்படி?
1: எனக்கு கூட பெட்லையா இருக்காது, ரெண்டாவது சமாதானம் தான். சொப்பு மஞ்சள் தான் டவுட் இருக்கு, மஞ்சளை போடுவோம்.
0: அந்த சின்ன வயதுல நீங்கள் எறும்பு விட்டு பாஸ் பண்ணி இருக்கிறீங்களே, என்ன
1: பாப்போம்.
0: சரி பாப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா வாங்கோ.
2: மஞ்சள் நிறம். ஸ்பெயின்ல வந்த வச்சிருக்கேன்.
0: எங்க
2: வச்சிருக்கீங்கள்?
0: அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். இது அருண் கணேசன். மஞ்சள் நிறம் என்பது சரியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அருண் கணேசன்.
3: ஓம்.
0: சம்பவம் கேள்விப்பட்டீங்களா? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம். பிரபா.
0: பிரபா வாங்க.
4: மஞ்சள் நிறம் தான். சரி.
0: பிரபா என்ன? நன்றி பிரபா.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் மாஸ்டர். நான் மதன் கேட்கிறேன். நன்மாதிரிங்கானே.
0: நலம் மதன். நன்றி. நீங்கள் எப்படி?
5: ஓ நல்ல மாஸ்டர் இருக்கின்றோம். ஜெலோ தான். ஜெலோ.
0: நன்றி மதன்.
5: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் மாஸ்டர். காந்தி.
0: காந்தி வாங்க. வணக்கம்.
6: மஞ்சள்.
0: மஞ்சள் நிறம் தான், மாற்றமே இல்லை.
6: மஞ்சள் கொஞ்சம் நின்று நிதானமா பொங்கல் சொல்றேன்.
0: சரியா சொல்லி.
6: நன்றி.
0: நீங்க வீதி சமைச்சியை சொல்றீங்க. நன்றி. வணக்கம். பவான் நலம். நன்றி. நீங்கள் எப்படி? வேலையா வீடு?
7: வீட்டை வீட்டை வந்தாச்சு. பத்து பத்து பத்திரி ஆயிட்டு.
0: அதுதானே. என்ன பத்திரைக்கும் எங்களை மாதிரி யாரும் வேலை செய்வாங்களா?
7: என்ன
0: விட
7: மஞ்சள்.
0: மஞ்சள். நன்றி நன்றி
7: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம் வாசன. லலித் காய்க்கணும். எப்படி இருக்கு
0: லலித்? வணக்கம். நல்லா இருக்கிறோம்.
8: வணக்கம்.
0: இப்ப லலித ஹெச்டியில காண கிடைக்கிறீங்களே. எஃப்எம் இப்ப ப்ரோமோஷன் கிடைச்சது.
8: மஞ்சள்.
0: நன்றி லலித்.
8: நன்றி நன்றி.
0: ஆமா, மிகச்சரியான விடை மஞ்சள் என்பதுதான் சரியான விடை. இப்பொழுது பொதுவாகவே இந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட கப்பல் என்று சொன்னால் அது மஞ்சள் நிற கொடியுடன் தான் அந்த கப்பல் பயணிக்கும். மஞ்சள் நிற கொடியை ஏற்றினால் நாடுகளுக்கு புரிந்து கொள்வார்கள் இந்த கப்பலில் ஒரு நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்று. பொதுவாக இது கியூபெக் ஃப்ளாக் என்று சொல்லப்படும். கியூபெக் ஃப்ளாக் எங்கிற நாட்டை தான் வச்சுருக்காங்க பாருங்க. கியூ கொடி என்று இது அழைக்கப்படும். இது பன்னாட்டு சமிச்சை குறியீட்டின்படி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது இந்த கொடி ஏற்றப்பட்டிருந்தால் கப்பலில் நோய் உள்ளதாகவும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அர்த்தமாக இருக்கும். இந்த கொடி பொதுவாக கடல்சார் விதிமுறைகளின்படி ஒரு நோய் தாக்கத்துக்குள்ளான சமிச்சைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு கொடியாக காணப்படும். இவ்வாறான கொடிகளை ஏற்றுகின்ற போது கொடிகள் நடுக்கடலில் தத்தளிக்கும் கப்பல் ஒரு உயிர்கொல்லி வைரஸ் ஆபத்துள்ளதாக சொல்லப்படும். கடல் கடந்து வரும் ஒரு செய்தி இப்போது உலக நாடுகளை உற்று நோக்க வைத்திருக்கின்றது. ஆப்பிரிக்க கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஒரு சுற்றுலா பயணி கப்பலில் ஆபத்தான ஒரு ஹண்டா வைரஸ் பரவி வருவதாக தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. 147 பயணிகளுடன் சொகுசாக பயணித்த இந்த பெரிய கப்பலில் திடீரென்று ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார். தொடர்ந்து அடுத்தடுத்து மரணங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த கப்பல் எங்கும் நுழைய முடியாமல் நடுக்கடலிலேயே தனிமைப்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஆப்பிரிக்காவின் கேப் பேர்ட் மற்றும் ஸ்பெயினில் உள்ள கனேரி ஐலண்ட். இந்த கனேரி ஐலண்ட் என்பது ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற மிக ஒரு பல இந்த கடல் பயணங்கள் நாடுகாண் பயணங்களுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு தீவு கனேரிஸ் ஐலண்ட். அது பொதுவாக இந்த ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு சொந்தமான, ஸ்பெயின் நாடுகளுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது. ஆரம்ப காலங்களில் பாஸ்கோடகாமா, கொலம்பஸ் மற்றும் மார்க்கோபோலோ தரை வழியாக பயணம் செய்தவர். பாஸ்கோடகாமா, கொலம்பஸ், ஹென்றி இப்படி பலரும் தங்களது கடற்பயணங்களின் போது கனேரி தீவுகளை தாண்டி அந்த கனேரி தீவுகளில் தங்கியிருந்துதான் தங்களது பயணங்களை தொடர்ந்தார்கள். அப்படியொரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு தீவில் இந்த கப்பல் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கேப் பேர்ட் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவின் ஒரு முனையிலும் இந்த கப்பல் தங்கி வைக்கப்பட்டது. பொதுவாக எலிகள் மூலமே இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த கப்பலில் இருப்பவர்களுக்கு பரவும் வகை சற்று வித்தியாசமாக இருப்பதாகவும், இதுவரை 8 பேர் வரை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக உலகத்தில் பல நாடுகளில் இப்போது இந்த வைரஸ் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. சொல்லப்போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த வைரஸ் தாக்கம் எந்தெந்த நாடுகளில் ஏற்பட்டுள்ளது என்று சொன்னால் நாங்களும் கொஞ்சம் அச்சப்பட வேண்டி ஏற்படுகிறீர்களே. கனடாவிலும் இந்த நோய் தாக்கத்துக்கான அறிகுறிகள் பல உணரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கனடா போன்ற நாடுகளிலும், அமெரிக்கா, கனடா, இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிலும் இவ்வாறான நோய் தாக்கத்துக்கான அறிகுறிகள் தென்படுவதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியான இருமல், நுரையீரல் தொடர்பான சுவாசிப்பதில் சிரமம் இருக்கக்கூடிய ஆபத்துக்கள், தொடர் காய்ச்சல் போன்ற ஒரு சைகைகள் தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு ஏதாவது, உங்களுக்கு அப்படி வராது, எங்களது நேர்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது, யாருக்காவது அப்படி இருந்தால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையை நாடுமாறு எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வைரஸ் தாக்கம் தொடர்பாக உலக நாடுகளுக்கு இப்போது உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கையினை விடுத்திருப்பது நேர்கள் அறிந்ததுதான். என்ற வகையில் நாமும் இந்த வைரஸ் தாக்கம் தொடர்பான பல்வேறு விதமான எச்சரிக்கை உணர்வுகளை, ஒரு காலத்திலே நாங்கள் கொரோனா வைரஸ் காலத்தில் பாரிய அளவிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இருந்தோம். அந்த எச்சரிக்கைகளை இப்போதே மெல்ல மெல்ல, ஒரே ஒரு விடயம், அதிகளவு சுகாதாரத்தை பேணுவது, கைகால் போன்றவற்றை அடிக்கடி நாங்கள் கழுவிக்கொள்வது, குறிப்பாக எங்களை நாங்களே பாதுகாக்கக்கூடிய முறையில் எச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது உண்மையில் இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஆபத்து இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் கனடா போன்ற நாடுகளில் இந்த நோய் தாக்கம் இப்போது அறியப்பட்டிருக்கின்றது. கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இவ்வாறான நோய் தாக்கத்துக்கான சமிச்சைகள் வெளிவந்திருக்கின்றன. இது ஸ்ட்ரேலிலும் இப்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அர்ஜென்டினாவிலிருந்து கேப் பேர்ட் நோக்கி சென்று கொண்டிருந்த எம்பி கொண்டியஸ் என்ற சொகுசு கப்பலில் பயணித்த சுற்றுலா பயணிகளுக்கு தான் இந்த தொற்று முதலில் கண்டறியப்பட்டிருக்கின்றது. சிலர் உயிரிழந்துள்ள நிலையில் உலக சுகாதார நிறுவனம் பாதுகாப்பு அல்லது தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்போது இந்த நோய் தாக்கம் பல நாடுகளை, ஏறத்தாழ ஒரு 20 வருகையான நாடுகளை அச்சுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதில் அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளும் இடம்பெறுவது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிற்பதில் சொல் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம்.
9: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. CMR Tamil FM 101.3.
10: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: What's happening? So sad.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

0: friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
1: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
2: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
1: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: நேர்கள் நீல் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

நேர்களை, அண்மையில் தமிழகத்தில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விதமான அமளி துமளிகள், தேர்தல் தொடர்பான முடிவுகள் வெளிவந்து, விஜய் தமிழக வெற்றிக் கழகம் பதவியேற்பது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் பரவலாக இடம்பெற்றன. நடைபெற்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் பொதுவாக ஒரு வரலாற்று சம்பவங்கள் பலவற்றை நினைவூட்டுவனாக அமைந்திருந்தன. குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை ஒரு 2017 நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தியது. 2017 தமிழகத்தில் செல்வி ஜெயலலிதா, 2016 டிசம்பரில் அவர் காலமானதை தொடர்ந்து மிகப்பெரிய அரசியல் கலைபரம் ஆரம்பமானது. குறிப்பாக அதன் பொதுச் செயலாளராக தன்னை சசிகலா பிரகடனப்படுத்தியதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரின் சமாதியில் சென்று மௌன விரதம் ஆரம்பித்தார். சசிகலா மிகப்பெரிய அளவில் 120 மேற்பட்ட எம்எல்ஏக்களை ஓரிடத்தில் கொண்டு சென்று தங்க வைத்தார். அதே சம்பவம் இப்போது மீண்டும் அரங்கேறியது. புதுச்சேரியில் நடைபெற்றது. வேலுமணி மற்றும் பி.சி. சண்முகம் போன்றவர்களது ஏற்பாட்டில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். இது 2017 இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை மீண்டும் நினைவூட்டியது. கேள்வி என்னவென்றால், 2017 இந்த எம்எல்ஏக்கள் எந்த இடத்தில் கொண்டு சென்று தங்க வைக்கப்பட்டார்கள்? 2017 இந்த எம்எல்ஏக்கள் எந்த இடத்தில் கொண்டு சென்று தங்க வைக்கப்பட்டார்கள்? அந்த தங்க வைக்கப்பட்ட இடம் எது என்பதுதான் கேள்வி. நீங்கள் அந்த இடத்தை கண்டறிய வேண்டும். நாங்கள் அதற்கு உங்களுக்கு உதவி செய்வோம். எந்த இடத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் என்பதற்கான விடையை நீங்கள் கண்டறிவதற்கு உங்களுக்கு 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளில் ஒன்றை நீங்கள் கண்டறிய வேண்டும். முதலாவது கூவம். முதலாவது விடை கூவம். இரண்டாவது கொடைக்கானல். இரண்டாவது விடை கொடைக்கானல். மூன்றாவது விடை

0: கொஞ்சம் பொருங்கள் நேர்களே, சின்ன ஒரு இடைவேளையை விட்டு வருகின்றேன். ஒரு சின்ன
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: ஆமாம் நேர்களே, அது ஒரு சின்ன ஒரு அலர்ட் மெசேஜ் ஒன்று வந்தது, அதனால் தான் நான் அதை நிறுத்தியிருந்தேன். இப்பொழுது 3 விடைகள் தருவோம். 1 கூவம், 2 கொடைக்கானல், 3 கூவத்தூர். இந்த 3 விடைகளில் எந்த விடை சரி? 2017 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 120 எம்எல்ஏக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக தன்னைத்தானே பிரகடனம் செய்த சசிகலா அம்மையாரால் சசிகலாவால் இந்த எம்எல்ஏக்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள். ஓ பன்னீர்செல்வம் அம்மா சமாதியில் சென்று மௌன விரதம் காத்தார். இந்த தடுத்து வைக்கப்பட்ட இடம் எது? தற்போது பாண்டிச்சேரியில் ஒரு 40-30 எம்எல்ஏக்கள் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவத்தை கேட்டபோது இந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. பாருங்கள், வரலாறு மீண்டும் திரும்புகின்றது.

0: இதற்கு இந்த 2017 சம்பவம் மிகச்சிறந்த உதாரணம். 2017 எந்த இடத்தில் ஒரு கிராமப்புறம் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள். கருப்பு நிற கார்கள் கொடிகளுடன் அணி வரிசையாக அந்த இடத்துக்கு வந்தன. அங்கே இருக்கக்கூடிய கிராமிய மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேடிக்கையாக இருந்தது. பல நாட்கள் அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டார்கள். 120 MLAக்கள் அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு அந்த வசதி வாய்ப்புகள் பெற்று வந்த பல செய்திகள் எல்லாம் வேறுபடைய இவர்கள் இந்த இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டார்கள். 3 ஒன்று கூவம், 2 கொடைக்கானல், 3 கூவத்தூர். அலையுங்கள் 416-593-0055.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation.com.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: நேர்களை அந்த பாடலை நாங்கள் நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கின்றார்கள். நேர்களை இணைத்து கொண்டு பாடலுக்கு செல்வோம். நேர்களை காக்க வைப்பது இந்த சாம வேளை யாமத்தில் அழகல்ல என்பதனால் நேர்களை இணைத்து கொண்டு பாடலுடன் இணைந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம், இது அருண் கணேசன். கூவத்தூர் என்பது சரியான பதில் என்று நினைக்கிறேன்.
0: அருண் கணேசன் கூவத்தூர் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி அருண் கணேசன்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: சொல்லுங்கள் வெண்பா.
2: இது கூவத்தூர்ல கோல்டன் பேயில ரிசார்ட்ல வச்சிருந்தோம். உங்களோட அந்த லைன் சூரியர் நல்லதான் பாத்து கொள்றீங்களா?
0: என்ன தெளிவில்லாம இருக்கா?
2: ஆமா, ரேடியோ போனி அவன் பெருசா செய்யறல ரேடியோ செய்யறதுல முடியும்.
0: அப்படியே வெண்பா, என்ன என்ன செய்யுது?
2: கார் ரேடியோலாம் கரகரக்குது. அதான் வேறே மக்கள் கும்பலையும் பண்ணவே சொல்ல சொல்லிச்சுன்னு.
0: ஓ, கதை சரியா விளங்குதா? என்னுடைய கதை
2: நான் போன்ல கதைக்கிறது விளங்குது, ரேடியோல கொஞ்சம் இருக்குங்க.
0: ஓ, இல்லை என்ன தவறா? டெக்னிக்கல் பிரச்சனையான்னு தெரியல, அதுதான் கேட்குறேன்.
2: டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கணும், கரகரக்குறேன்னு
0: சொன்னேன். சரி, பார்ப்போமே.
2: நன்றி
0: நன்றி. எது மண்டா சொல்லுங்க பண்பா. நன்றி.
2: ஓகே.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: குமார்.
0: குமார் வாங்க.
3: கூவத்தூர் தான்.
0: கூவத்தூர்.
3: ஆமாம்.
0: அந்த நேரம் சம்பவம் பார்த்துறீங்களா?
3: ஓ,
0: கடும் சம்பவம் அது. என்ன? நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நான் பிரபா.
0: பிரபா
4: கூவத்தூர் தான்.
0: கூவத்தூர்.
4: தமிழ்நாட்டு அரசியலே ஒரு கேலி கூத்து தான்
0: அது. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு சுனாமி ஏறி வந்து அடிக்கும் பிரபா. இது இப்ப பிரேக்கிங் நியூஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 2027 வரை பிரேக்கிங் நியூஸ் தான் தமிழக அரசியல். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் வாங்க
5: இருக்கீங்களா?
0: நலம் சுதன். முதல் வந்தீங்கள், ஓடிட்டீங்களே, சொல்லி இருக்கணும்.
5: இல்ல இல்ல, நான் ஒரு இதில் அந்த அவசரமான ஒரு சூழல்
0: தெரியும். நீங்க பிஸி.
5: நன்றி. என்னண்டா, அந்த ஊரை சேர்க்காத இடத்துல வச்சிருந்துருக்கணும் துபாய் மனத்துக்குல. ஆனா ஊரை சேர்க்க வேண்டி வந்துட்டது கூவத்தூர். கூவம் தான் கொண்டு வச்சிருக்க வேண்டிய சரியான. மற்றது

0: பண்பா சொன்னது சரி. என்னண்டா அந்த பாட்டு புகைக்கெல்லாம் சரியா வருது,
1: கதை கேட்க பிரச்சனையா இருக்கு.
0: நீங்கள் அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது இப்ப நான் ஒரு ஒரு ரெண்டு மூன்று கிழமையே ஆகுதா நான் நினைச்சேன் நான் ஓடிக்கொண்டிருக்கிற இடங்கள் அப்படி ஆகுமெண்டு அந்த வலப்பக்க ஸ்பீக்கருக்கு சத்தம் போகுது, இடப்பக்கத்துக்கு வருது இல்லை, அங்க கரகரக்குது.
1: சரி சரி,
0: அப்ப தெளிவில்லாம இருக்குது, இது தொடர்ச்சியா நடைபெறுது.
1: நன்றி நன்றி சுதன். நான் உண்மையில எனக்குத்தான் நான் தான் எதுவும் பிள்ளையா செய்யணும்.
0: இது வந்து இப்ப நான் இவ சொன்ன அப்புறம்தான் எனக்கு தெரியும் இது ஒரு பொது பிரச்சனை என்று. நான் வள நாளும் தனி பிரச்சனை என்ன கொண்டிருந்துட்டேன் மேடம். அந்த மஞ்சள் வந்து ஊர்லயும் அந்த மஞ்சள் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாங்களே அந்த இது பொது இது வாரத்துக்கு முன்னவே மஞ்சள் கட்டுறதோ மஞ்சள் இதன்றது இது இருக்கு.
1: மஞ்சள் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது எல்லாம் இருக்கு. நன்றி
0: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: காந்தி
1: காந்தி வாங்க.
2: அன்று
1: குவத்தூர், 10 வருடங்களுக்கு பின் பாண்டிச்சேரி. நன்றி நன்றி காந்தி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சுரேன் கலக்கின்றேன். எப்படி இருக்கீர்கள்?
1: ஓ நலம் சுரேன், நீங்கள் எப்படி? ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் தானே, நீ மாற்றம் இல்ல. மூன்று மணிக்கு கதைப்போம் தமிழக தேர்தல் களம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பாச, நான் மான் கலக்கின்றேன்.
1: மதன் வாங்கும்.
4: ஓமாம் குவத்தூர் ரான்.
1: நன்றி நன்றி மதன்.
4: நன்றி நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: குவத்தூர் நியூஸ் தானே,
1: அப்படி ஒரு சம்பவம் இருக்கு
5: என்னவாங்க? படத்துக்கிட்டே போயிருப்பேன்.
1: நன்றி நன்றி
5: நன்றி. சாமத்திலேயே வந்து எங்களை மழை நன்றி
1: மிக்க நன்றி மிக்க நன்றி.
5: வெறுத்து எங்களை வந்து மழை செய்யுங்க.
1: சரி நன்றி
5: நன்றி.
1: ஆமாம் நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். அது மிகச்சரியான விடை, கூவத்தூர் தான். கூவத்தூர் ஒரு கலேபரமான காட்சி அந்த வேளை. நீங்கள் எல்லோரும் அது நான் சொல்லி தெரிய வேண்டியதல்ல, நீங்கள் எல்லோரும் அந்த சம்பவத்தை பார்த்துருப்பீர்கள். ஒரு லைவ் டெலிகாஸ்டாக போய்கொண்டே இருந்தது 2017 ஜெயலலிதா அம்மா இறந்து விட்டார். அவரது இறப்பு கூட பல சந்தேகங்களை ஏற்படுத்தியது. வெளியில் சொல்லாதவங்க சுருக்கமாக சொல்லப்படா அது கொலையோ என்று கூட ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு அந்த அவரது இறப்பை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தால் 2016 இடம்பெற்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வந்தார். அப்படி வெற்றி வரலாற்று வெற்றியாக பேசப்பட்டது. அந்த வெற்றியை தொடர்ச்சியாக அனுபவிக்க முடியாத நிலையில் அவர் திடீரென்று எமர்ஜென்சியில் அனுமதிக்கப்பட்டு இறக்க நேரிட்டது. அந்த வேளையில் தான் அவரது இறப்பை தொடர்ந்து அதிமுகவில் மிகப்பெரிய அளவிலான இழுபறிகள் ஆரம்பமாகின. அது மிக முக்கியமான காரணியாக அமைந்தவர் செல்வி ஜெயலலிதாவின் தோழி என்று அழைக்கப்பட்ட சசிகலா. அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை தடுத்து வைத்தார்கள். சென்னைக்கு அருகில் கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே ரிசார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டார். பிப்ரவரி 2017 ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கழகத்துக்கு பிறகு வி கே சசிகலா தனது ஆதரவு எம்எல்ஏக்களை ஓபிஎஸ் அணிக்கு மாறுவதை தடுக்க இவ்வாறு தக்க வைத்தார் என்று சொல்லப்பட்டது. சுமார் 100 மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் 10 நாட்களுக்கு மேலாக இந்த கடற்கரையில் தங்க வைக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போது இருக்கின்ற அந்த பரபரப்பு அப்போது நிலவியது. இன்றைக்கு ஒரு 5-6 நாட்களாக தொடர்ச்சியாக நீடிக்கின்ற இந்த பரபரப்பை அன்றும் பார்த்தோம். 2017 அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி பின்னர் முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் சசிகலா தான் பதவியேற்க வேண்டும், அதிமுகவின் பொதுச் செயலாளராக தன்னை பிரகடனம் செய்தார், தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு அபிலாசையில் நப்பாசையில் தான் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டார். ஆனால் விதி விளையாடியது. சசிகலா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. பிப்ரவரி 16, 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2017 பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இரு அணிகளும் இணைந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார்கள். 2021 வரை அதிமுக ஆட்சி இவர்களது தலைமையில் நீடித்தது. 2021 தான் மீண்டும் திமுக வெற்றி பெற்று முக ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தார். 2026 இப்போது திமுக பெருமளவு வாக்குகளை வேட்டைகளை பெற தவறி தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் 108 ஆசனங்களுடன் இப்போது ஆட்சி அமைக்க கோரியிருக்கின்றது. அவர்களது நிலைப்பாடு தற்போது என்ன என்பது பற்றி 3 மணி தொடக்கம் 4 மணி வரை நாங்கள் விழாவாரியாக அலசுவோம் நேர்களே.

0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: Asian Textiles in Marvaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 Cypher 1 Lawrence Avenue East Scarborough. Asians Mega Sale.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பதவி ஏற்பு விழாவில் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பவர் என்று இப்போது பலராலும் விசனப்படுத்தப்படுபவர் யார் என்றால் தமிழக ஆளுநர். தமிழக ஆளுநர் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தற்போதைய அவர்களது ஆட்சி அமைக்கின்ற அதிகாரத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கேள்வி, தமிழக வெற்றி கழகத்தின் தற்போதைய இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வந்த போதிலும் தமிழக ஆளுநர் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்கின்றார். இந்த சம்பவத்துடன் தமிழக ஆளுநர் மிக பரவலாக இப்போது விமர்சிக்கப்படுகின்றதே வேளை அவரது நடவடிக்கைகள் தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் பல மட்டங்களில் இப்போது ஏற்பட்டிருக்கின்றன. கேள்வி என்னவென்றால் நேர்களே, தற்போது தமிழகத்தின் ஆளுநராக இருப்பவர் யார்? உங்களுக்கு தெரிந்த கேள்விதான், பேசுவதற்காகத்தான் அந்த கேள்வி. தமிழகத்தின் தற்போதைய ஆளுநராக இருப்பவர் யார் என்பதுதான் கேள்வி. மிக முக்கியமானது, கட்டாயம் அறிந்திருக்க வேண்டியது என்பதும் கூட. நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள், ஒரு உங்களுக்கும் சில விடயங்களை பேசுவதற்கு ஒரு ஆளுநர் பற்றி சில கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்த வினாக்களை கொண்டு வந்தேன். தற்போது தமிழகத்தின் ஆளுநராக இருப்பவர் யார்? முதலாவது விடை பன்வாரிலால் புரோஹித், இரண்டாவது ஆர் என் ரவி, மூன்றாவது ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். முதலாவது விடை பன்வாரிலால் புரோஹித், இரண்டாவது ஆர் என் ரவி, மூன்றாவது ராஜேந்திர விஸ்வநாத அர்லேக்கர். அழகிங்கள் பார்க்கலாம், 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay, no problem and jinam.
2: Bar kalam closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: Last minute le closing jeda Pradhis chellathukku thanks.
2: Chellam illa da Selvam.
1: Sari sari.
0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
4: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: நேர்களை, தமிழ் திரையுலகத்தில் அசாத்திய திறமை படைத்த பல கலைஞர்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதில் டி ராஜேந்தர் மிக முக்கியமானவர். டி ராஜேந்தரது திரைப்படங்களை பார்க்காமல் அல்லது பார்க்காத, அவரது பாடல்கள், திரைப்படங்கள், கதைகள், வசனங்களால் ஈர்க்கப்படாத நேர்கள் யாருமே இருக்க மாட்டீர்கள். அவரது ரசிகர்கள் பலர் இருப்பீர்கள். மைதிலி என்னை காதலி, ஃபுல் அண்ட் ஃபில் என்று சொல்வார்கள். அத்தனையும் டி ராஜேந்தர் வார்த்தெடுத்த சிற்பம் மைதிலி என்னை காதலி திரைப்படம். அவரே இயக்கி, அவரே கதை வசனங்கள் எழுதி, தனது மனைவி உஷாவின் பெயரில் தயாரித்து, அவர் தான் உண்மையில் தயாரித்தார். உஷாவின் பெயரில் அந்த தயாரிப்பு எல்லாமே செய்ய முடியாது என்ற வகையில் உஷா ராஜேந்தரது தயாரிப்பில் டி ராஜேந்தர், ஸ்ரீவித்யா, அமலா ஆகியோர், அமலா அந்த வேளையில் திரைவலமாகவில்லை ஆனால் மிகச்சிறப்பாக நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில், அமலா ஆகியோரது நடிப்பில் அவரே எழுதி அவரே இசையமைத்த பாடல் மைதிலி என்னை காதலியில் அத்தனை பாடல்களும் அப்படித்தான். அவர் சில பாடல்களை பாடியும் இருக்கின்றார் அந்த திரைப்படத்தில். உங்களுக்கு தெரியும், பௌலி என்ற ராகத்தில் ஒரு புன்மானை நான் காண என்ற அந்த ஒரு இசை வடிவத்தில் எஸ்பிபி குரலில் அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 2:14 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி.
1: கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ், இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங், உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் லைசன்ஸ், பிடிசி லைசன்ஸ் மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான பேரோல், அக்கவுண்டிங் சர்வீசஸ், அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப், பிஆர், சிட்டிசன்ஷிப், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் போன்ற சேவைகளுக்கும் கேஎம் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இங்க்ஸ் www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.

0: நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் ஒரு வினாவை கொண்டு வந்தோம். தமிழகத்தின் தற்போதைய ஆளுநராக கவர்னராக இருப்பவர் யார்? பொதுவாக ஆளுநர் என்பது நேர்களுக்கு தெரிந்ததுதான், மத்திய அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுபவர். எந்த கட்சி ஆட்சியில் இருக்கின்றதோ அந்த கட்சி சார்ந்தவர்கள்தான் இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களிலும் கவர்னராக நியமிக்கப்படுவார்கள். அது எந்த கட்சி ஆண்டாலும் மத்திய அரசாங்கம் எந்த கட்சி அந்த கட்சியின் சார்பில் ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அந்த ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு பதிலாக மாநிலங்களை ஆளுகின்ற அதிகார வரம்புகளை கொண்டிருக்கக்கூடியவர். இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் தமிழகத்தில் தன்னால் எந்தளவு அதிகாரங்களை பிரயோகிக்க முடியுமோ அதை அந்த மேக்சிமம் என்று சொல்வார்கள் அந்தளவுக்கு இப்போது பிரயோகித்திருக்கின்றார். வருகின்ற காலங்களில் ஆளுநர் ஆட்சி ஒன்று மலர்ந்தால் கூட, அது அப்படித்தான் சொல்ல வேண்டும், மலர்ந்தால் என்று சொல்வது தவறு, ஆனால் அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆளுநர் ஆட்சி ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அது கூட ஆச்சரியமல்ல என்ற அளவுக்கு இப்போது தமிழகத்தின் அரசியல் நிலைமைகள் நகர்ந்த வண்ணம் இருக்கின்றன. தற்போதைய தமிழகத்தின் ஆளுநராக இருப்பவர் யார் என்பது தான் நாங்கள் கொண்டு வந்த அடுத்த வினா. இது நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்த விடயம்தான், என்றாலும் அந்த கேள்வியை கேட்க வேண்டும், நீங்கள் சில வேடைகளில் சில கருத்துக்களை பேசலாம் என்பதற்காக. முதலாவது விடை பன்வாரிலால் புரோஹித், இரண்டாவது கே என் ரவி, மூன்றாவது ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். இப்போது விடைகளுடன் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: வாங்கோ.
1: ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் மதிப்புக்குரிய விஜயை மூன்று தரம் அழைத்து திருப்பி அனுப்பியிருக்கிறார். இரண்டு தரம் பதவி பிரமாணங்களுக்கான மேடை அமைப்பு கலைக்கப்பட்டிருக்க, அந்த பெருமையெல்லாம் அவரை தான் சேரும்.
0: சரியா ஜான், நேரு ஸ்டேடியம் இருக்கா? அதே அழுதுருக்கு, நேரு ஸ்டேடியமே அழுதுருக்கும். என்ன,
1: சரியான ஒரு ஒரு மனுஷரை போட்டு அலக்கழிச்சு சந்திரசேகர், நாங்கள் அந்த அடுத்த நிகழ்ச்சியில கதைப்போம் சில விஷயங்கள். அந்த சந்திரசேகர் அந்த காலத்துல இருந்து புரட்சிகரமான படங்களை எங்களுக்கு தந்தவர். விஜயை பற்றி எங்களுக்கு தெரியாது, என்றாலும் அவங்க ஒரு நல்ல
0: குடும்ப
1: அது எல்லாம் ஒரு மனுஷரை போட்டு இப்படி சின்ன ஒரு சிறுபுள்ளத்தனமாக அவரை அழைத்து திருப்பி அனுப்பி இப்படி எல்லாம் செய்வதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் முதல் முதல இப்படி எல்லாம் நடக்குதுன்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: நன்றி நன்றி அருண்.
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பண்பா.
0: வாங்க பண்பா.
2: அவருக்கு
0: முதல் யார் இருந்தவர்? ஆர் என் ரவிக்கு முதல். சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: நீங்கள்
0: சொல்றது
3: கஷ்டமானதெல்லாம் விட்டுருவேன் அவசரத்தில். ஓகே, விஸ்வநாத்ன்றது விஸ்வநாத், ராஜேந்திர விஸ்வநாத் ஜாபம் வச்சிருந்தா சரி வந்துடும். என்னண்டா முதல்கண், இந்த நீங்கள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிற பாடல்கள் எல்லாம் ஏஏ கொஞ்சம் தான் நான் தான் இந்த இதுல செட் பண்ணி போட்டு போடுறேன்னு அளவத்துக்கு அப்படியே எனக்கு பிடிச்ச பாடல்கள், அதுக்கு முதலாவது நன்றி. இப்ப வாகன திரைப்படத்துக்கு வந்தாச்சு என்று அனைவழியா கதைக்கலாம் இதை பற்றி. என்னண்டா இந்த ஜென்சி குரூப்ன்றத வந்து இப்ப எல்லாரும் அட்வைஸ் சொல்ல தொடங்கினோம், அதுகளுக்கு பிடிச்சு வச்சு இவ்வளவு நாளும் அவைக்கு வழிவிடாம 80 வரைக்கும் 90 வரைக்கும் ஆட்சியில இருந்து போட்டு அது அவைக்கு நல்லதும் செய்யல, ஊழல்களை செய்து போட்டு இப்ப நீங்க லைப்ரரிக்கு போகல, இப்ப அந்த தட்டினீங்களே வேறும் அந்த பிள்ளைகளுக்கு அவ டிஜிட்டல் உலகத்துல இருக்கலாம், இவைக்கு டிஜிட்டல் உலகம் தெரியல, இப்ப புத்தகத்தை டிஜிட்டல்ல வாசிக்கலாம் இல்லாட்டி அதே சொல்லும், அதுகளை எதையுமே தெரிஞ்சு கொள்ளாம இருந்து போட்டு இப்ப இந்த இது இந்த சம்பவம் நடந்த பிறகு அவசரமா எழும்பி வந்து நண்டு ஜென்சி குரூப்புக்கு. நீங்கள ஒரு இந்த ஜென்சி குரூப்பே ஒரு ஆராய்ஞ்சி நீங்கள் பொது ஆராயிரம் நீங்கள் தானே வியாழக்கிழமை ஆராய்ஞ்சிங்களேண்டா நல்லா இருக்கும் அதை இதைத்தான் சொல்லலும். இப்ப என்ன செய்ய போய் நம்மண்டா எல்லாரும் சேர்ந்து தேர்தல் உண்டா திருப்பி வேற பண்ணி விஜய்க்கு ஒரு பெரிய அறுதி பெரும்பான்மை, இதுவரையில வாழ்க்கையில கிடைக்காத ஒரு அறுதி பெரும்பான்மையை கிடைக்க வைக்க போயினம் அது நல்லது. அது என்னண்டா இளம் மக்களின் வாழ்க்கைன்றது வேற, அது நாங்கள் இருந்த காலம் இல்லை. ஆனபடியே அந்த பிள்ளைகள் என்னதான் வாழப்போகுதுன்றதை பார்ப்போம். விஜய் ஒரு இளந்தலைமுறையின்ற ஒரு ஒருக்கும் இதுக்கும் இடையில வார ஒராள், ஆனா அவரை ஆதரிச்சிருக்கிற உலக பெருந்தொகையான பிள்ளைகள் எல்லாம் இளமாக்கள், அவையின் தேவை வேற. ஆனபடியே அவ என்னதான் செய்யணும்ன்றதை பார்க்க வேணும். உங்கள்ட்ட கேள்வி, ஏன் ஜானகி அம்மாக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை விஜய்க்கு கொடுக்க முடியாது சட்டப்படி?
0: நான் சொல்றேன், எல்லாரும் விட்டு சொன்ன அப்புறம் சொல்றேன். நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? ரஞ்சன், ரஞ்சன் முத்தையா? ஓ, என்ன கதை விளங்குது இல்ல. மூன்றாவது. நன்றி நன்றி ரஞ்சன் முத்தையா. உங்களோட தொலைபேசி கொஞ்சம் சிக்கலா இருக்கு, என்னென்ன பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா வாங்க. வணக்கம்.
5: ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தான், நாலாம் தேதியிலிருந்து எங்களை நித்திரையை கெடுத்து கொண்டிருக்கிறார் விஜய் ரசிகர்.
0: நீங்கள் நித்யா இப்போ ப்ரொமோஷன் என்ன உங்களுக்கும் அங்கே ஹெச்டி பக்கம் காணையில்?
5: நாங்கள் இரவு வேலை தானே, அப்போ எப்போதான் இருக்கிறது.
0: சரி சரி,
5: நன்றி உங்களுக்கு கரண்ட் நியூஸ்களை கொண்டு வந்து தாரதுக்கு
0: நன்றி,
5: மிக்க மிக்க நன்றி.
0: நன்றி உங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் மாசு, நான் மதன் கிடைக்கின்றேன்.
0: மதன் வாங்கோ, என்ன பிந்தி போச்சு?
6: வேலை வேலை பிசி வேலை பிசி. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர்
0: கட்டிகார்,
6: அவர் கேரளா போல இருக்கு.
0: சரி, நீங்க சொன்னா சரி அனுப்புறேன். சரி நன்றி.
6: அவர் மோடி மோடி சொல்லியாக்க அப்படிதான் எழுத்து அனுப்பின, கமல்ஹாசனே இது விட்டுருக்கிறார்,
0: என்ன
6: அறிக்கை விட்டுருக்கிறார் விஜய்க்கு கொடுக்கணும்னு சொல்லி.
0: எல்லாரும் தான், ஸ்டாலின் கூட சொன்னவர் தானே, விஜய்க்கு கொடுங்கள், ஆறு மாதம் நாங்கள் அவரது ஆட்சியை பார்ப்போம், அதுக்கு பிறகு நாங்கள் பேசுவோம்.
6: விஜய்க்கு கொடுக்காவிட்டால் இது தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் அவமதிக்கிற மாதிரி என்று சொல்லி இருக்கிறோம் எல்லாரும். அவன் வாக்குக்கு ஒரு ஒரு இது இல்லை என்று சொல்லிய மாதிரி எல்லாருமே ஒரு அவமான சின்னமாக பார்க்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடாது, என்ன வாக்கு பெரும்பான்மை வெட்டி எடுக்க ஆள ஆட்டோமேட்டிக்காக விட ஒன்று உள்ளுக்கு போகும்.
0: சூப்பர், நல்ல கதை வருது. நன்றி
6: நன்றி நன்றி நன்றி.
0: கவிதையோட கதையும் வருது இப்போ. ஆமாம், அது சரியான விடை. நேர்கள் சொன்னது போல ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், இந்த விஸ்வநாத் பேர் எல்லோருக்கும் நல்ல நினைவில் இருக்கு. இன்னொரு நேர் வணக்கம். ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்பதுதான் மிகச்சரியான விடை. இந்த விஸ்வநாத் என்ற பெயர் எல்லோருக்கும் நினைவுக்கு இருக்கும். என்றால் இந்தியாவில் விஸ்வநாத் என்றது எங்களுக்கு ஒரு பரிச்சயமானது, அதுவும் விளையாட்டு ரசிகர்களுக்கு கொஞ்சம் விஸ்வநாத் என்ற பெயர் இருக்கும். பல பெயர்கள் இருக்குது, விஸ்வநாதன் எங்களை இசையமைப்பாளர், அதை விடுங்கோ, MS விஸ்வநாத். அதே போல் ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் இருந்தவர் விஸ்வநாத். அதே போல் மிகச்சிறந்த ஒரு விஸ்வநாத் ஆனந்தன் செஸ் பிளேயர் இருந்தவர். அப்போ அது நினைவு இருக்கும், அதை வச்சுக்கொண்டு அர்லேக்கர் மேனதனை வச்சா சரி. இந்த டெண்டுல்கர் அப்படியான பெயர்களோடு சேர்ந்தது தான் இந்த அர்லேக்கர். அவர் கேரளா என்பது மிகச்சரியான விட. இப்போ கேள்வி என்னவென்றால், ஏன் விஜயை ஆளுநர் தடுத்தார் என்பது தான் கேள்வி. அதுக்கு விஜய் தான் தவறு இழைத்தார் நேர்களே, அதை நாங்கள் முதலில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விஜய் வழங்கிய கடிதத்தில் ஏற்பட்ட தவறு தான் அதற்கு காரணம். இப்போ நீங்கள் கணக்கை சொன்னீங்கள் தானே, ஜானகி அம்மாவை ஆட்சி அமைக்க அவர் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்காமலேயே ஆட்சி அமைக்க விட்டார்கள். 24 நாட்கள் ஆட்சி அமைத்தார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு அறுதி பெரும்பான்மை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க முனைந்த போது இல்லாமல் போனது, ஆட்சியிலிருந்து கவிழ்த்தார்கள். பிறகு ஜானகி அம்மா ஆட்சியிலிருந்து நீங்கள் செல்வி ஜெயலலிதா ஆட்சி விட மாறினார், அது வேறு கதை. என்ன பிரச்சனை என்றால், இப்போது விஜய் செய்த ஒரு சின்ன தவறு தான் அர்லேக்கருக்கு பிடிமானமாக மாறியது. விஜய் ஒரு கடிதம் எழுதி கொண்டே கொடுக்கின்றார் ஆளுநருக்கு, அதைத்தான் சொல்கின்றார்கள் விஜய் அவசரப்பட்டு விட்டார் என்று. ஆளுநர் அழைக்க முன்பே விஜய் ஓடோடி சென்று 112 பேர் என்னிடம் இருக்கின்றார்கள், என்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரி ஒரு கடிதத்தை எழுத்து வடிவில் கொடுத்தார். அந்த எழுத்து வடிவில், நாங்கள் விஜய்க்கு அப்படி சொல்லக்கூடாது, இந்த எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்குது, தானறியா சிங்களன் தன் பிணறிக்கு செய்தவன், அப்படி தான் அந்த பொல்லு கொடுத்து அடி வாங்கிய நிலைமை தான் இப்போது விஜய்க்கு ஏற்பட்டிருக்கின்றது. விஜய் ரசிகர்கள் குறைக்கக்கூடாது. என்ன பிரச்சனை என்றால், கடிதத்தில் 112 பேர் என்னிடம் இருக்கின்றார்கள், என்னை ஆட்சி அமைக்க அழையுங்கள் என்று ஆளுநருக்கு கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுந்தானே, தமிழகத்தில் 234 ஆசனங்கள் சட்டசபை, அறுதி பெரும்பான்மை 118. 118 அறுதி பெரும்பான்மை இருக்கின்ற போது 112 பேர் தான் என்னிடம் இருக்கின்றார்கள் என்று சொல்லி தந்த 107 விஜய்க்கு கிடைத்த 108 ஆசனங்கள், அதில் திருச்சி கிழக்கில் விஜய் ரிசைன் பண்ணுவர், ராஜினாமா செய்வர், அப்போ 107, காங்கிரஸ் கட்சியின் 5, 112. அது கூட தவறு. ஏனென்றால் விஜய் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்தால் 107 ஆக மாறும் தாவே காண்ட ஆசனங்கள். அதில் ஒருவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார், ஆளுங்கட்சியில் தான் ஒருவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார். பெரும்பான்மை எந்த கட்சிக்கு இருக்கோ, ஆளுங்கட்சியிலான் இருக்கோன்னு மட்டும் இல்லை, பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அவர்களில் ஒருவர் தான் சபாநாயகராக தெரிவு செய்ய. அப்போ 106 அது வேறு, அது அதை கூட ஆளுநர் கணக்கில் எடுக்கையில் 107, 5, 112 என்று எழுதி கொடுத்து அந்த கடிதம் தான் ஆளுநருக்கு பிடியாக மாறியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 163வது பிரிவின் படி அறுதி பெரும்பான்மை என்பது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும், அல்லது இந்த இலக்கத்தை குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம். இவர் இலக்கத்தை குறிப்பிட்டது தான் ஆளுநருக்கு இப்போது பிடிமானமாக மாறியிருக்கின்றது. ஆளுநர் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு விஜயை ஆட்சி அமைக்க அழைத்தால் ஆளுநருக்கு எதிராக சட்டம் பாய், குறிப்பாக 2 கழுகுகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் திமுகவும் அதிமுகவும். அந்த கடிதமும் வெளிப்படையாக வெளிவந்துவிட்டது. 112 ஆசனங்கள் என்ற வகையில் எவ்வாறு விஜய்க்கு ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கொடுப்பீர்கள்? இவர் ஒன்றுமே எழுதாமல் கொடுத்திருந்தால் அதிகூடுதலான ஆசனங்களை பெற்ற கட்சி முதன்மை கட்சி தாவேகா, ஆகவே தாவேகாவுக்கு முதலில் முன்னுரிமையை கொடுப்போம் என்று அழைத்திருப்பார்கள். இந்த கடிதம் தான் இப்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. இவர் அந்த 112 என்ற அந்த இலக்கத்தை குறிப்பிடாது விட்டிருந்தால் அர்லேக்கர் இவரை ஆட்சி அமைக்க அழைத்திருப்பார். அது போனது சந்தித்தது பொன்னாட போத்தியதெல்லாம் தவறல்ல. அதுவும் சில மிக ஆழமான அரசியல் நிபுணர்கள், தமிழக அரசியல் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், விஜய் தானாக சென்றிருக்க தேவையில்லை. ஆளுநர் யார், எந்த கட்சி அதிகூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றதோ அந்த முதன்மை கட்சியை ஆளுநரை அழைப்பார். கொஞ்சம் விஜய்க்கு அருகில் இருக்கின்ற அந்த எம்எல்ஏக்களோ அரசியல் பிரமுகர்களோ அவர்களது அரசியல் ஞானம் போதாது. அந்த சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்று சொல்வார்கள், அந்த நிலையை காட்டிவிட்டார்கள். அதனால்தான் இப்போது அந்த விஜயை தாவேக்காவை ஆட்சி அமைப்பதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக மாறியிருக்கின்றது. இந்த முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியவர்கள் தாவேக்கா கட்சியினர் தான். தாமே தமக்கு சூனியம் வைத்தது போல அந்த எழுதி கொடுத்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விடயம்தான் மிகப்பெரிய அப்செட்டாக மாறியிருக்கின்றது. ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கலாம், பு புசி ஆனந்தாக இருக்கலாம், செங்கோட்டையனாக இருக்கலாம், ஏன் ஆதவ அர்ஜுனாவாக இருக்கலாம், அருண்ராயாக இருக்கலாம். இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் இருந்தபோது இந்த விடயத்தை ஏன் அவர்கள் கவனிக்கவில்லை? மிக வேகமாக கடிதத்தை அரைகுறையாக எழுதி ஓடோடி சென்று கவர்னரிடம் பிடி கொடுத்தார்கள். இந்த பிடி கொடுப்பு தான் இப்போது கவர்னருக்கு கையில் மிகப்பெரிய ஆயுதமாக மாறியிருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு தான் இவ்வளவு சதி செய்கிறார்கள். இது இப்போ நான் கவர்னருக்கு சார்பாக கதைப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இதில் பெரிய ஒரு அரசியல் இருப்பதும் எனக்கு தெரியும். நீங்கள் உடனே சொல்ல வருவீர்கள், இல்லை வாசன் இது பாஜக தெரியும் தானே உங்களுக்கு, பாஜக தன்னுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்துறதுக்கு கவர்னர் ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு, கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து பிறகு நாட்டை பாஜக கொஞ்ச நாள் ஆண்டு கவர்னர் மூலம் ஆண்டு பாஜக அண்ட பேரில் மீண்டும் ஒரு தேர்தல் வச்சு பாஜக தமிழகத்தை கைப்பற்றுறதுக்கான முயற்சி. இது ஒரு சிம்பிள் லாஜிக், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை செய்வதற்கும் கவர்னருக்கு சில உச்ச நீதிமன்றத்தை விஜய் நாடுவார் நாடுவார் என்றெல்லாம் பேசப்பட்டது ரெண்டான்னா சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டதானே. உச்ச நீதிமன்றத்தை விஜய் நாடிலேன், உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கு விஜயின் இந்த கடிதம்தான் மிகப்பெரிய தடையாக மாறியது. உச்ச நீதிமன்றம் சென்றாலும் அர்லேக்கருக்கு கையில் பிடிமானம் இருக்குது. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதைத்தான் நீங்கள் கேட்டீங்க, ஏன் ஜானகி அம்மாவுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த இதே கவர்னரின் அதிகாரம் இப்போது விஜய்க்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்று. அதுக்கு இதைத்தான் விடையாக சொல்லலாம்.

0: அருமையான ஒரு பாடல். அல்லி அர்ஜுனா திரைப்படத்தில் மாயா மாளவ கவுளை ராகத்தில் பாருங்கள். எஸ்பிபி எத்தனை ஆற்றல் படைத்தவர் என்பதற்கு இந்த பாடல் மிகச்சிறந்த உதாரணம். சுவர்ணலதா எஸ்பிபி ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் நிச்சயமாக இந்த பழைய பாட ரசிகர்களுக்கு கூட மனதை தொட்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். அதுவும் வாகனங்கள் ஓடிக்கொண்டு இப்படி பாடல்களை கேட்கின்ற போது இருக்கின்ற அலாதி நினைத்து பார்க்க முடியாதது. அந்த பெண்டுகளில் எல்லாம் கார் வளைந்து நெளிந்து செல்லுகின்ற போது நாங்களும் இந்த பாடலுக்குள் நுழைந்து பயணிப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 2:40. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
2: CMR Tamil FM 101.3.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03
6: பெறுங்கள்.
7: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
7: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
8: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
9: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
8: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 416-834-2266.
8: Jeeva Jewelers.

நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் கொஞ்சம் இலங்கை பக்கம் எங்களது பார்வையை செலுத்துவோம். இலங்கையில் பாருங்கள், இந்த தமிழக தேர்தல் களம் எத்தனை விடயங்களை மூடி மறைத்து விட்டது எங்கள் கண்களில். ஹோர்முஸ் நீர்நிலையை மறந்துவிட்டோம், ட்ரம் மற்றும் ஈரான் போரை மறந்துவிட்டோம், விளாடிமிர் புட்டினை மறந்துவிட்டோம், உக்ரைனை மறந்துவிட்டோம், இன்னும் பலவற்றை மறந்து தமிழகம் எங்களை அப்படி ஆட்கொண்டிருக்கின்றது. அது தவறல்ல, அதுதான் எங்களது வாழ்வு. இலங்கையை விட, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எங்களது ஹிஸ்டியில் சொல்வதுண்டு, இலங்கையை விட தமிழகம் சார்ந்த விடயங்களில் எங்களுக்கு ஈர்ப்பு அதிகம். அது இன்று நேற்றல்ல, எங்களது முப்பாட்டன் காலந்தொட்டு அப்படித்தான் நிலைமை. தொப்புள் கோடி உறவு மட்டுமல்ல, தமிழக செய்திகள் எங்களை மிக இலகுவாக ஈர்த்து கொள்ளும். நாங்கள் அதற்கு மிகப்பெரிய அடிமைகள். இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு உணர்வு வருகிறது, ஏன் விஜயை ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடவில்லை என்று எல்லோரும் உணர்ச்சி வசப்படுகிறோம். அந்தளவு ஒரு தொப்புள் கோடி உறவு. அது அரசியல் வேறு, அவர்கள் எங்களை கைவிட்டார்கள் என்றதெல்லாம் அது வேறு விடயம். ஆனால் அது இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் எப்போதும். ஆனால் இலங்கையில் பல சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன, நடந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த சம்பவங்கள் மனதை உருக்கு நிகழ்வுகளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக இலங்கையில் தற்போது ஒரு பாரிய சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது, தற்கொலை மரணங்கள். அதுவும் உயர் அதிகாரிகளது தற்கொலை மரணங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது.

மரணமாகி இருக்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்யப்பட்ட கபில சந்திரசேன தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றார். கேள்வி என்னவென்றால், இவர் எந்த நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றியவர், இலங்கையின் எந்த நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தருவோம், நீங்கள் கண்டறியலாம். முதலாவது விடை இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம், இரண்டாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம், மூன்றாவது இலங்கை முதலீட்டு ஊக்குவிப்பு சபை. இவை எந்த நிறுவனத்தில் நிறைவேற்று அதிகாரியாக கடமையாற்றினார்? ஒன்று முதலாவது விடை இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனம், இரண்டாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், மூன்றாவது இலங்கை முதலீட்டு சபை. அலையுங்கள், பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய வினாவை ஏற்படுத்தியிருக்கின்றது. எப்போதெல்லாம் யாரெல்லாம் குற்றம் சுமத்தப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் தற்கொலை என்ற செய்தி வந்த வண்ணம் இருக்கின்றது. அண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பணம் ஹேக்கர்களால் களவாடப்பட்டமை தொடர்பாக அந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்த அதிகாரி ஒருவர் வீட்டில் தோட்டத்தில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி, அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் அந்த குழப்பத்திலிருந்து இன்னும் சிஐடியினர் சரியான தகவல்களை கண்டறியாத நிலையில் இப்பொழுது மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம். இது சாதாரண விடயமல்ல, மிகப்பெரிய ஒரு விடயங்கள் பல, உண்மைத்தன்மைகள் பல மூடி புதைக்கப்படுகின்ற சம்பவங்கள். இவை பற்றி பேசாதிருக்க முடியாது என்பதற்காக அந்த வினாவை கொண்டு வந்தேன். அலையுங்கள், பார்க்கலாம். அவர் எந்த நிறுவனத்தின் சிஇஓவாக கடமையாற்றினார் என்பதுதான் கேள்வி.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: நேர்களை, கபில சந்திரசேன தனது கொல்லுப்பட்டியில் உள்ள இல்லத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தற்போது நேர்கள் செய்திகள் மூலம் அறிந்திருப்பீர்கள். இவர் இந்த நிறுவனத்தின் சிஇஓவாக இருந்தார், நிறைவேற்று அதிகாரியாக இருந்தார் என்பதுதான் கேள்வி. முதலாவது இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், இரண்டாவது இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், மூன்றாவது இலங்கை முதலீட்டு சபை. இப்பொழுது விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம், இது அருண் கணேசன்.
3: ஓ, வாங்க.
4: முதலீட்டு சபை என்று நினைக்கிறேன்.
3: சரி, நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம். வெண்பா,
3: வாங்க.
5: வெண்பா, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இருந்தவர். 2013ஆம் ஆண்டு 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்த விமான கொள்முதல் பங்கு லஞ்ச ஊழல் வழக்கில் பிடிபட்டனர்.
3: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம், நான் சுதன்.
3: சுதன் வாங்க.
6: ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சிஇஓ இருந்தவர். இப்ப நீங்கள் இதுக்கு கதைக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்களா இல்ல விட மாட்டோமா
3: சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க.
6: ஓகே, நன்றி. என்னண்டா, இப்ப அனுரகுமார திசநாக ஆட்சிக்கு வந்த பிறகு நிலக்கரி ஊழல் மட்டும்தான் அவேண்ட கட்சியில இருந்து வந்த ஊழலாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு அமைச்சர் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதை தவத்தி இந்த ஏர்லைன்ஸ் ஊழலா இருந்தாலும் சரி, அடுத்தது இப்ப இருக்கிற ஏஐ இதோட ஆர் செய்ததுன்றது இன்னும் தெரியாது. உண்டை கொண்டு வந்தது மட்டும்தான் அந்த தற்கொலை செய்ததோ இறந்து கிட மர்மமான முறையில் இறந்து கிடந்த அந்த மத்திய வங்கி சம்பந்தப்பட்ட அவர் ராஜபக்சே லாஸ்ட் நேம் வேற. அப்ப இந்த ஆட்சிக்கு முதல் நடந்த, இப்ப நாங்கள் பொதுவாவே இப்ப விஜய்க்கு நடக்கிற மாதிரியே வச்சு யோசித்தோம். விஜய்க்கு நடந்த மாதிரி தான் இப்ப ஆட்சிக்கு அங்க குத்தி கொண்டிருக்கோம். குத்தி கொண்டிருக்க வேணுமன்ற ஒரு செயல்பாடு தான் எனக்கு தெரியுது. இப்ப இதுல ராஜபக்சாக்களின் பங்கு எவ்வளவு இருக்குது? இந்த ரெண்டு கொலைகளையும் ராஜபக்சாக்களின் பங்கு எவ்வளவு இருக்குதுன்னு யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. அனுரகுமார திசாநாயகா தந்த சொந்த கையாலே ஒரு ஊழல் செய்யும் வரைக்கும் சிங்கள மக்களோ அவருக்கு வாக்களித்தவர்களோ பெரும்பாலும் கவலைப்பட மாட்டினம். ஆனா இந்த ராஜபக்ச குரூப் இதுல பின்னணியில நின்று ஏதோ ஒன்று செய்யற மாதிரி எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
7: வாசன் வணக்கம். நான் சிவன்.
3: சிவன் வணக்கம். வாங்கோ. அப்படி
7: எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ நல்லா நலம். நீங்கள் எப்படி?
7: நல்ல மகிழ்ச்சியா இருக்க. நன்றி. இது வந்து ஸ்ரீலங்கன் ஏழை. நீங்க தான் சொல்றீங்க, அந்த அதை பற்றி கொண்டு நாங்கள் சொல்றோம்.
3: சரி, நன்றி நன்றி
7: நன்றி.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
8: வணக்கம். நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
3: கலியவர்தன் வாங்கோ.
8: இது ஸ்ரீலங்கன் ஏழை, அதுல ஒரு பொம்பளை பொம்பளை புள்ளி சொல்லிச்சு, அவ இதை பற்றி மேன நீங்க தப்பேடா, என்ன சொல்லி கேட்டாலும் சும்மா சடா சடான்னு போடுவீங்க. நீங்கள் மாறுபட்டு இடவுக்கு வந்துட்டீங்களா? என்ன நினைக்கிறீங்க இடவு டீம் எப்படி? வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி நன்றி. ஆமாம் ஆமாம், அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் என்பது மிகச்சரியான உடை. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியாகத்தான் கபில சந்திரசேன இருந்தார். அவரது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த விசாரணைகளிலிருந்து பிணை வழங்கப்பட்டு அவர் வெளியில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். மீண்டும் அவர் மீது சந்தேகம் கொண்டு திருப்பி அழைக்கப்பட்ட போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இது இலங்கை அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்படி ஒவ்வொருவரும் சந்தேகத்தின் பேர் அழைக்கப்படுகின்ற போது அவர்கள் தற்கொலை செய்வது என்பது இது ஒரு சரியான ஒரு மன உளைச்சல் காரணமாக இடம்பெறுகின்ற விடயமா, அல்லது இதன் பின்னால் ஏதாவது அரசியல் சார்ந்த விடயங்கள் இருக்கின்றவா என்பது தொடர்பாக இப்பொழுது பல முனை ஆய்வுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கொள்ளுப்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது. அவர் 2 நாட்களுக்கு முன்னர் தான் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்திரசேனவை கைது செய்து மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வியாழக்கிழமை 7ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை மே 7ஆம் தேதி உத்தரவிட்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பிணை நிபந்தனைகளை சந்திரசேன மீறியதாக கூறி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் இந்த பிடியாணையை பிறப்பித்திருக்கின்றார். தேசிய விமான நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்ளனவு செய்ததில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. அப்போது 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதற்காக 2 நபர்களுக்கு தலா 15,000 ரூபாய் பணம் வழங்கி அவர்களை பிணையாளர்களாக சந்திரசேனவை முன்னிறுத்தியதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. இந்த செயல் நீதிமன்றம் அவர் மீது வைத்த நம்பிக்கையை மீறுவதாகும் என சுட்டிக்காட்டிய ஆணைக்குழு 1997 30ஆம் இலக்க பிணை சட்டத்தின் கீழ் அவரது பிணையை ரத்து செய்து வழக்கு முடியும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரியது. இதை அடுத்து தான் சந்திரசேனவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. 2013 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 10 விமானங்களை கொள்ளனவு செய்யும் ஒப்பந்தத்தின் போது 16 மில்லியன் அமெரிக்க டாலரை லஞ்சமாக பெற சதி செய்ததாகவும் அதில் 1.45 மில்லியன் யூரோக்களை சிங்கப்பூரில் உள்ள வங்கி கணக்கில் பெற்றதாகவும் சந்திரசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டது. புரூனையில் பாருங்கள் எவ்வளவு விடயங்கள். புரூனையில் தனது மனைவியின் பேரில் ஒரு போலி நிறுவனத்தை உருவாக்கி புரூனை தெரிந்தாலே பெரிய சுல்தான், புரூனை சுல்தான் தென்கிழக்காசிய நாடு, உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார தலைவர் புரூனை சுல்தான் தான். தென்கிழக்காசியாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு. இந்த இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளின் வரிசையில் வரக்கூடியது. அதன் மூலம் சிங்கப்பூர் வங்கி கணக்கில் புரூனையில் தனது மனைவியின் பேரில் ஒரு போலி நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக சிங்கப்பூர் வங்கிக் கணக்குக்கு இந்த பணத்தை பெற்றதாக அரசு சிறப்பு வழக்கறிஞர்கள் இப்போது குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். சந்திரசேன முன்னதாக 2020 பிப்ரவரி மாதமும் இதே போன்ற ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார். அவர்தான் இப்போது தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கபில சந்திரசேனாவை நீதிமன்றத்துக்கு அழைத்து விசாரணைகள் செய்திருந்தார். மிகப்பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் பிடிபட்டிருக்கும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கின்றது அரசுக்கு. சந்திரசேன இறக்காமல் இருந்திருந்தால் அவரிடமிருந்து அவர் மூலமாக பல அரசியல்வாதிகள், அது முன்னாள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இந்நாள் அரசியல் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். அண்மையில் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மே தின தனது உரையில் இந்த மாதம் பல பெருச்சாளிகள் பிடிபட இருக்கின்றார்கள், அவர்களை நாங்கள் கூண்டில் நிறுத்த இருக்கின்றோம் என்று சூளுரைத்திருந்தார். பொதுவாக அப்படி அவர் சூளுரைப்பதில்லை. அவர் எந்த நம்பிக்கையில் இந்த சூளுரைப்பை கொண்டு வந்தார் என்பது இப்போது கபில சந்திரசேனாவின் தற்கொலை மூலம் வெளிச்சமாகி இருக்கின்றது. இவரை வைத்து தான் அதை கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய முயற்சியில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டது. ஆனால் இப்பொழுது இது மிகப்பெரிய ஏமாற்றமாக மாறியிருக்கின்றது. இவர்கள் இருந்தால் இன்னும் இன்னும் பலர் பிடிபடுவார்கள், அவர்கள் மூலம் பலரை கழுவில் ஏற்றக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இப்போ வித்யா படுகொலை வழக்கில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட நால்வரின் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு உறுதிப்படுத்தப்பட்டது போல மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இவ்வாறான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தான் இலங்கை நீதிமன்றங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற வகையில் தான் இப்போது கபில சந்திரசேன என்ற அந்த சாட்சி இல்லாது போயிருக்கின்றது. இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது. இந்த ஸ்ரீலங்கா நெயாலைன்ஸ் விமான கொள்ளனவு தொடர்பான பல விடயங்களை கபில சந்திரசேன நிச்சயமாக கக்கியிருப்பார். ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது இப்போது தென்னிலங்கை அரசியலில் மிகப்பெரிய வினாக்களை எழுப்பியிருக்கின்றது. இந்த வினாக்கள், அதுக்கான விடைகள் நிச்சயமாக அரசு தேட வேண்டும். இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு மிக மிக ஆழமான உளவு பிரிவு. அண்மையில் திரைசேரியின் வெளிநாட்டு கடன் மீள் செலுத்தலின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மூன்றாவது தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் தொடர்பில் திரைசேரியின் உதவி பணிப்பாளர் ஒருவர் தனது இல்லத்திலே படுகாயங்களுடன் இறந்து கிடக்க காணப்பட்டார். அவரது மனைவி இப்போது அந்த கொலையில் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றார், அந்த இறப்பில் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றார். திரைசேரி செயலாளர் கர்சன சூரிய பெருமை இவருடன் தொடர்புடைய வகையில் இப்போது இறந்த அந்த உயரதிகாரி மற்றும் பலர் இப்போது இந்த விடயம் தொடர்பான சாட்சிகளாக இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு சாட்சிகளும் தற்கொலை என்ற வகையில் இல்லாது போவது. திடீரென்று மர்மமான முறையில் மரணிப்பது. வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் ரங்கன ராஜபக்ஷ அவர் மட்டுமல்ல, இப்போது கபில சந்திரசேன. இப்படி ஒரு தொடர் கதையாக இந்த இறப்புகள் இடம்பெறுவது இலங்கையின் ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் வழக்குகள் தொடர்பில் மிகப்பெரிய சவாலாக இலங்கை அரசுக்கும் இலங்கை போலீஸ் திணைக்களம் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் போன்றவர்களுக்கு மாறியிருக்கின்றது என்பதனால் இந்த விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு வெளிக்கொண்டு வருவதன் மூலம் இன்னும் இன்னும் பலர் கைது செய்யப்படுவார்கள். இதில் பல அரசியல்வாதிகளுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. முன்னாள் அரசியல்வாதிகள் என்று சொல்கின்றார்கள். அந்த அரசியல்வாதிகளை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கையும் களவுமாக பிடிப்பதற்கான முயற்சிகள் எப்போதெல்லாம் மேற்கொள்ளப்படுகிறதோ அப்போதெல்லாம் இவ்வாறான திடீர் மரணங்கள் ஏற்படுவது இலங்கையில் தற்போது சகஜமாகி வருகின்றது. திடீர் மரணங்கள், தற்கொலைகள் அல்லது சுட்டுக்கொள்ளப்படுது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இது இலங்கையில் தற்போது இடம்பெறுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இப்போது மாறியிருக்கின்றது.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
3: 416-700-2222
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
4: நேர்களை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு நீங்கள் அறிந்த செய்தியோ தெரியவில்லை, ஒரு செய்தி பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்தது என்று சொன்னோம். அந்த பிரேக்கிங் நியூஸை நேர்கள் ஆர்வமாக கேட்க இருப்பீர்கள். அது இலங்கை பற்றிய ஒரு செய்தி தான். அந்த செய்தியை தந்து விட்டு நிகழ்ச்சியுடன் இணைந்திருப்போம் என்ற வகையிலே இப்பொழுது இலங்கையிலிருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைத்திருக்கின்றது. அதை பார்த்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து இணைந்திருப்போம். அது இலங்கை மற்றும் இந்தியா சார்ந்த ஒரு நியூஸ் தான். இலங்கை வந்த கப்பலில் என்ஜின் நடுக்கடலில் பழுதுபட்டு 7 மணி நேரம் நடுக்கடலில் உயிரை கையில் பிடித்து தவித்த 141 இந்திய இலங்கை பயணிகள் பற்றிய செய்தி தான் அந்த செய்தி. இப்போது கப்பல்கள் தொடர்பான செய்திகள் தான் பரபரப்பான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. என்ற வகையில் நள்ளிரவில் சொகுசு கப்பல் மீன்பிடி படகு மூலம் கட்டி இழுத்து வரப்பட்டு 141 பயணிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசந்துறை இடையில் சுபம் தனியார் கப்பல் நிறுவனத்தின் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை இயங்கி வருகின்றது. சுபம் என்ற தனியார் நிறுவன கப்பல்தான் அந்த சேவையை மேற்கொண்டு வருகின்றது. 3 மணி நேர கடல் பயணம் என்பதால் இந்திய இலங்கை சுற்றுலா பயணிகள் இந்த கப்பலை பயன்படுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சிவகங்கை கப்பல் 100 பயணிகளுடன் புறப்பட்டு இலங்கை சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு இலங்கை காங்கேசன் துறையிலிருந்து 141 பயணிகளுடன் சிவகங்கை நோக்கி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து 141 பயணிகளுடன் சிவகங்கை கப்பல் நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்டது. அப்போது நடுக்கடலில் திடீரென கப்பல் பழுதடைந்ததால் இதனை கப்பல் ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் நீண்ட நேரம் போராடியும் கப்பல் என்ஜின் சரி செய்ய முடியாமல் கப்டன் மற்றும் ஊழியர்கள் தவித்திருக்கின்றார்கள். சுமார் 7 மணி நேரம் கப்பலிலேயே பயணிகள் இருந்ததால் பயணிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மிகுந்த அவதிக்குள்ளாகி போராடினார்கள். தொடர்ந்து நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கப்பல் கேப்டன் தகவல் அனுப்பியதன் பேரில் மீனவர்கள் படகு மூலம் கப்பலை கயிறு கட்டி இழுத்து துறைமுகம் கொண்டு சென்றார்கள். நாகப்பட்டினம் துறைமுகம் முன்பு 408 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், தொடர்ந்து மாலை 5 மணிக்கு வர 408 ஆம்புலன்ஸ்கள் இலக்கம் 108 என்ற ஆம்புலன்ஸ்கள் 4 நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், தொடர்ந்து மாலை 5 மணிக்கு வரவேண்டிய கப்பல் சுமார் 6 மணி நேரம் காலதாமதமாக இரவு 11 மணிக்கு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டதென்றும், கப்பலில் மயங்கிய பயணிகளுக்கு மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்தனர் என்றும், இதனால் நாகப்பட்டினம் கப்பல் துறைமுகத்தில் பரபரப்பு ஏற்பட்டதென்றும், தொடர்ந்து 141 பயணிகளுக்கு முழு சோதனைக்கு பின் அவரவர் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. கடந்த சில நாட்களில் தொடர்ந்து பழுதடைந்து வந்த கப்பலை அதிகாரிகள் மற்றும் கப்பல் நிறுவனத்தின் அலட்சியத்தால் போக்குவரத்துக்கு அனுமதித்ததாகவும் இதனால் பயணம் செய்யும் இரு நாட்டு பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் இப்போது சொல்லப்படுகின்றது. பிரதமர் மோடி தொடங்கி வைத்த கப்பல் சேவை அடிக்கடி நிறுத்தப்படுவதாக புகார்கள் இருந்து வரும் நிலையில் சொகுசு கப்பலை கயிறு கட்டி இழுத்து வரும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக பயணிகள் இப்போது அச்சம் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்மையில் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு கப்பல் இவ்வாறு ஆற்றில் பயணித்த போது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு படகு ஆற்றில் மூழ்கி பலர் உயிரிழந்த சம்பவம் நினைவுக்கு வரலாம். இவ்வாறான வேளையில் இப்போது நாகப்பட்டினம் காங்கேசன்துறைக்கு இடையில் ஏற்படுகின்ற இந்த கப்பல் போக்குவரத்திலும் இவ்வாறான அவலங்கள் ஏற்பட்டிருப்பது இலங்கை இந்திய பயணிகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதுதான் இன்றைய அந்த அப்போது வந்த பிரேக்கிங் நியூஸாக இருந்தது. அது ஒரு ஒரு செய்தியாக இப்போது அதை தந்திருந்தோம்.
3: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் வந்துச்சு நம்ம
5: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
6: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
7: நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
8: ஆலோசனைகளும் இலவசம்.
7: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4665-416-475-4165-4661.
9: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
10: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.

நேர்களை தற்போது யாழ்ப்பாணத்தில் இருந்தும் ஒரு செய்தி நேர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. 5 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. புற்றுநோய் பிரிவு, அந்த பிரிவில் காணப்பட்ட பல்வேறு விதமான மருந்துகள், இப்போது மருந்துகள் மட்டுமல்ல அந்த பிரிவே இப்போது தீயினால் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றது. பல மில்லியன் ரூபாய் இழப்பு இதனால் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் என்றுமில்லாத அளவு மிகப்பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டதாகவும், அது புற்றுநோய் பிரிவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும், இதன் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் உள்ள புற்றுநோய் பிரிவில் ஏற்பட்ட இந்த அழிவினால் பல மில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் எரிந்து நாசமாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது யாழ்ப்பாணத்தில் இன்று ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்து. களஞ்சிய சாலையில், மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட திடீர் விபத்து. ஆனால் தெய்வாதீனமாக யாருக்குமே காயமோ அல்லது இறப்புகளோ ஏற்படவில்லை. அது மருந்து களஞ்சிய சாலையில் தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையில் 3 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையில் 9, 10 மற்றும் 11 தேதி வரை 3 நாள் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவில் இது வெற்றி தினமாக கொண்டாட்டமாக இருக்கும் என்றும், அதேபோல் உக்ரைனுக்கும் இது முக்கியமானது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த போர் நிறுத்தம் அனைத்து வகையான தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்துவதை உள்ளடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இப்போது எங்களுக்கு ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்தம் அல்ல முக்கியம், எங்களுக்கு மிக முக்கியம் கார்முஸ், ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தம், அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், இவர்கள் ஏதாவது போர் நிறுத்தம் தொடர்பான உடன்படிக்கைகளை கையெழுத்திடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் உடன்படிக்கையில் கையெழுத்திட வேண்டும், கோர்முஸ் நீர்நை திறக்கப்பட வேண்டும், உலகத்தில் எண்ணெய் அதிர்ச்சிகள், விலை அதிர்ச்சிகள் குறைவடைய வேண்டும். இதுதான் உலக மக்களது தற்போதைய பிரார்த்தனை.

0: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 3:28 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே தமிழக தேர்தல் தற்போது பதவியேற்கின்ற அந்த நிலைமைகள் தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்ற நேர்களே, இன்றைக்குள் பதவியேற்க வேண்டும். 10 நள்ளிரவுக்குள் பதவியேற்கின்ற விடயம் அல்லது பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற விடயம் நடைபெற்று முடிய வேண்டும். அல்லது ஆளுநரது காலக்கெடு முடிவடைகின்ற நாட்கள், கணங்கள், நிமிடங்கள் இப்போது எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் விஜயும் இப்பொழுது இன்றைக்குள் பிரச்சினை தீராவிட்டால் மீண்டும் மக்களிடமே போவேன் என்று அதிரடியாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். முதல்வர் பதவியேற்பு இழுபறி நீடிப்பதால் விஜய் விரக்தி அடைந்து, ஆட்சியே வேண்டாம், யாருக்கும் அடிமையாக நான் இருக்க விரும்பவில்லை, பதவிக்காக எவர் காலிலும் விழ தயாரில்லை, மீண்டும் மக்களிடமே போவேன் என விஜய் உரத்த குரலில் சொன்னதாக இப்போது தமிழக வெற்றிக்கழக வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதிக அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்று நம்பினேன், கொஞ்சம் குறைந்து விட்டது. என்னைப் போலவே ஜாதி மத ஊழலுக்கு எதிரான மனநிலை கொண்ட சிறு கட்சிகள் ஆதரவு தரமேன எதிர்பார்த்தேன். கம்யூனிஸ்ட் கட்சி பதவியை எதிர்பார்க்காமல் ஆதரவை தெரிவித்தார்கள். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இருவரும் பதவியை எதிர்பார்க்காமல் ஆதரவை தெரிவித்தார்கள். ஆதரவு தருவதாக அவர்களிடம் வாக்களித்த திருமாவளவன் நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை அடுக்குகின்றார். தன்னை துணை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். ஸ்டாலின் ஆலோசனை கேட்டு செயல்படுகின்றாரா என்ற சந்தேகத்தை இப்போது விஜய் விரக்தியில் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அரசியல் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் மக்களின் தீர்ப்புக்கு எதிராக இப்படி எல்லோரும் எனக்கு எதிராக திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. விஜய் தன் ஆதங்கத்தை இவ்வாறு வெளியிட்டிருக்கின்றார். ஆட்சி அமைப்பதற்கு முன்பே 1000 நிபந்தனைகள் விதிப்பவர்கள், பதவி பிரமாணம் எடுத்த பிறகு என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. அப்படி ஒரு ஆட்சி அமைக்கத்தான் வேண்டுமா? பேசாமல் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக மக்களிடமே திரும்ப போய் முழுசாக ஆதரவு தாருங்கள் என்று கேட்டால் மறுக்கவா போகிறார்கள் என்று ஒரு அரசியல் பேச்சை ஆரம்பித்திருக்கின்றார் இப்போது விஜய். பதறிப்போன அவரது ஆலோசகர்கள் அப்படி அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று இப்போது கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எங்களுக்கு நிறைய தெரிவுகள் இருக்கின்றன. சுப்ரீம் கோர்ட் நம்மை கைவிடாது. மற்ற கட்சிகளிலும் மனச்சாட்சி உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவார்கள் என்று இப்போது ஆலோசனை தெரிவித்திருக்கின்றார்கள். சொந்த அண்ணனும் அண்ணனின் மகனும் சேர்ந்து மக்களின் தீர்ப்பை மாற்ற சதி செய்வதற்கு எதிராக தலைவரின் தங்கையே பொங்கி எழுந்து தகவலை இன்னொரு ஆலோசகர் இப்போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். என்ற வகையில் இப்போது 3.25 கோடி மக்களின் ஓட்டுக்களை வீணாக்கிவிடக்கூடாது, நீங்கள் ஒதுங்கினால் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்பவே எதிர்க்கும் சக்திகள் காத்திருக்கின்றார்கள், அந்த வேளையில் விழ வேண்டாம் என்று இப்போது சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி பல வாத பிரதிவாதங்கள் மத்தியில் யாருக்குமே பதில் சொல்லாமல் விஜய் மௌனம் சாதிப்பதால் உடன் இருப்பவர்கள் கொஞ்சம் இரத்த கொதிப்புடன் டென்ஷனில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். வருகின்ற ஒவ்வொரு மணிப்பொழுதுகளும் தமிழக அரசியலில் மிக முக்கியமான தருணங்கள்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 3:38 நேர்கள். 4 மணியிலிருந்து உங்கள் நேர் விருப்ப நிகழ்ச்சிகளுடன் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே நாங்கள் பல தகவல்கள், பல்வேறு விதமான விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழக தேர்தல் களம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழக தேர்தல் களத்தில் மே 10 என்பது மிக முக்கியமான ஒரு நாளாக மாறியிருக்கின்றது. மே 10 மிக முக்கியமாக தமிழக தேர்தல் களத்தில் தனது அறுதி பெரும்பான்மையினை தமிழக வெற்றிக்களம் நிரூபிக்க வேண்டும். நிரூபிப்பது மட்டுமல்ல, அங்கே ஆளுநரிடம் தமது பெரும்பான்மைக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவு வழங்குகின்றார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவிப்பதன் மூலம்தான் விஜய் ஆட்சி அமைக்க முடியும் என்பது இப்போது சொல்லப்படுகின்றது. இதற்குள் பல நாடகங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கழகம், சிபிஎம், சிபிஐ என்று பலர் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் டிவிடி தினகரனும் இவ்வாறு ஆதரவு தருவதாக சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் இப்போது ஒரு நாடகமாக மாறியிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி ஆட்சிக்கு வர முயற்சி செய்வதாக ஒரு விமர்சனமும் இப்போது வெளியே வந்திருக்கின்றது. 3வது முறையாக ஆளுநரை சந்தித்த விஜய் தனக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறி ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கின்றார். இந்த உரிமை கோரியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவு கடிதங்கள் இடம்பெறவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அவர் இருப்பதாக கூறி 120 MLAக்கள் ஆதரவை காட்டி தனக்கே அதிகளவு வாக்குகள், ஆசனங்கள் உள்ளதென்று கணக்கு காட்டியிருந்தார் என்றும், மாறாக அமமுகவின் ஒரே சட்டமன்ற உறுப்பினரான மன்னார்குடி காமராஜின் ஆதரவு கடிதம் இணைக்கப்பட்டிருந்ததென்றும், இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் விஜய் உண்மையில் மெஜாரிட்டி காட்டியிருப்பதாக சொல்லப்பட்ட விடயம் சந்தேகத்துக்குள்ளதாக மாறியது. இது தொடர்பாக அரசியல் விமர்சகர்கள் பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் மற்றும் எம்எல்ஏ காமராஜ் ஆகியோர் இந்த விடயத்தை மறுத்திருக்கின்றார்கள். தாம் அவ்வாறு ஒரு கடிதம் கொடுக்கவில்லை என்று. இந்த சிக்கல்கள்தான் இப்போது மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பதவியேற்பு விழாவில் மிகப்பெரிய தடையாக மாறியிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழக கழகம் ஆளுநரிடம் கொடுத்த கடிதம் என்ற பெயரில் ஒரு விடயம் உலா வருகிறது. இதில் சொல்லப்பட்ட 120 ஆசனங்களுக்கு தாம் பொறுப்பல்ல என்று இப்போது 2 கட்சிகள் வெளியேறியிருக்கின்றன. இதன் காரணமாக இவர்களது உண்மையான பதிவை அல்லது அவர்கள் தந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு சமர்ப்பித்துக்கொண்டு இப்போது விஜய் தனது ஆட்சியினை, அதிகாரத்தை முன்னுக்கு நிலைநிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வேளையில் தான் விஜய் ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். தமிழக மக்கள் என்னை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பை ஏமாற்றாமல் நல்ல ஆட்சியை வழங்க தயாராக உள்ள எவரும் என் கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். ஒரே ஒரு நிபந்தனை தான், யாரும் ஊழல் செய்ய முடியாது. செய்தால் என் ஆட்சி கவிழ்ந்தாலும் கவலைப்படாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன். இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாரில்லை என்றால் தீர்ப்பை மக்களிடம் விட்டுவிட்டு தேவையென்றால் அரசியலை விட்டே போகின்றேன். இப்படி ஒரு கடிதத்தை இப்போது விஜய் வெளியிட்டிருக்கின்றார். இது விரக்தியால் வந்ததா அல்லது இயலாமையால் வந்ததா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பல்வேறு விதமான சர்ச்சைகள் நடைபெற்று கொண்டு வருகின்ற வேளையிலே எம்மை ஊரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் எம்மை ஊரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதிவு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு பதிவாக இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமக்கு துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில்தான் இந்த பதிவு வெளிவந்திருக்கின்றது. இந்த வேளையிலே தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளை மதித்து புதிய ஆட்சியை ஏற்படுத்த தம்பி திருமாவளவன் உடனடியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அவரது ஆதரவை கொண்டு அமைகிற புதிய அரசை சிறப்பாக செயல்படுத்த ஆலோசனைகளை வழங்கிட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் இப்போது திருமாவளவனுக்கு ஒரு ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் இப்போது தமிழகத்தில் பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் பல்வேறு கருத்து பரிமாறல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. ஒரே ஒரு நாள் இப்போது தமிழகத்துக்கு எஞ்சியிருக்கின்றது. ஒரு 24 மணி நேரம் எஞ்சியிருக்கின்றது. மே மாதம் 10 தேதிக்கு முதல் தமிழக வெற்றி கழகம் தனது பெரும்பான்மையை நிரூபித்து ஆக வேண்டிய ஒரு இக்கட்டு ஏற்பட்டிருக்கின்றது.
4: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால், 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்றுகூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ, 416-335-3334.
5: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி.

வாகனங்கள் குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: ஆமாம், இப்பொழுது விஜயின் பேச்சாதாகத்தான் மாறி இருக்கின்றது. ஆட்சியை வேண்டாம், யாருக்கும் அடிமையாக நான் இருக்க விரும்பவில்லை. பதவிக்காக இவர் காலிலும் விழத் தயாரில்லை. பேசாமல் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் மக்களிடமே போவேன் என்று விஜய் சூடுரைப்பு செய்திருக்கின்றார். இப்பொழுது விஜயின் இந்த பேச்சு தாவேக்கா கட்சியினரிடையில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்ணன் வெறுத்து பேசுகிறார். ஆகவே அண்ணனை எப்படியாவது ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்ற செய்திகளுக்கு மத்தியில் இப்போது மேற்கு வங்க மாநிலத்தில் இன்று புதிய முதலமைச்சர் பதவியேற்கின்றார். மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக நேர்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதத்தில் பாண்டிச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், அதே போல் தமிழ்நாடு ஆகிய இடங்களில் தேர்தல்கள் நடைபெற்று முடிந்தன. பாண்டிச்சேரி, தமிழகம், மேற்கு வங்காளம், கேரளா, அசாம் ஆகிய இடங்களில் தேர்தல்கள் நடைபெற்று முடிந்தன. இன்றைய நாளிலே மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சுவேந்த் அதிகாரி பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். கொல்கத்தா மக்கள் மாளிகையில் சுவேந்த் அதிகாரிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கின்றார். இது இப்பொழுது மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்தி. எல்லா மாநிலங்களிலும் இப்போது மக்கள் மிக புதிய புதிய முதலமைச்சர்களை கண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டும் இந்த முதலமைச்சர் தெரிவு பதவியேற்பு நிகழ்வு இழுபறியில் இருக்கின்றார். டிடிவி தினகரன், மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர், திருமாவளவன் என்று இந்த விடயம் இப்போது இழுபறி நிலையாக மாறியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

நேர்களே, அந்த பாடல் வேறு யாருக்கும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு தான். இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை காட்டுவதற்கு இரண்டே இரண்டு ஆசனங்கள் மட்டும்தான் தேவையாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திருமாவளவன் வாய் திறந்து இப்போது தான் ஆதரவு வழங்குகின்றேன் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்று தான் இப்போது தமிழகம் மட்டுமல்ல உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. 116 ஆசனங்களுடன் தமிழக வெற்றி கழகம் இப்போது ஆட்சி அமைப்பதற்குரிய மிக பெரும்பான்மையை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு அந்தரகதியில் நிற்கின்றது. அந்த வேளையில் தொல் திருமாவளவனது முடிவை இப்போது தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல பலர் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இப்போது ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் கூட தொல் திருமாவளவன் வாய் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அவ்வாறு அவர் தனது வாயை 4 மணிக்கு திறப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். இன்றைய தினம் 4 மணிக்கு தனது இறுதி முடிவை தான் சொல்வதாக தொல் திருமாவளவன் இப்போது அறிவித்திருக்கின்றார். அவரது அறிவிப்பின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வேளையில் இப்போது தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் களத்தில் முன் எப்போதும் இல்லாத ஒரு பரபரப்பில் சிக்கியிருக்கின்றது. தேவையான பெரும்பான்மை மிக அருகிலிருந்தும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எடுத்து வரும் அடுத்தடுத்த அரசியல் தவறான முடிவுகள் அவரை ஒரு அரசியல் கத்துக்குட்டியாக தொடர்ந்து காட்டுவதாக இப்போது விமர்சனங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஒரு முதிர்ச்சி அற்ற அவசர புத்தி கொண்ட ஒரு அரசியல்வாதியாக அவரை இப்போது படம் போட்டிருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. 2 நாட்களில் 3 முறை ஆளுநரை சந்தித்ததுதான் விஜய் செய்த மிகப்பெரிய தவறு என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஒரு கட்சியின் தலைவர் ஆளுநரை சந்திப்பதென்பது ஒரு வலிமையான அரசியல் நகர்வாக இருக்க வேண்டும், அது கெஞ்சும் செயலாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. 107 MLAக்களை தன்வசம் வைத்திருக்கும் ஒரு தலைவர் இவ்வளவு அவசரமாக ஆளுநர் மாளிகையின் படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது ஆட்சி அதிகாரத்திற்காக தவிக்கின்றார் என்ற பிம்பத்தை தான் மக்கள் மத்தியில் விதைத்திருக்கின்றது என்றும், நீதிமன்றத்தை ஏன் நாடவில்லை, திமுகவுடன் பாடம் கற்க வேண்டும் விஜய் என்றும் சொல்லப்படுகின்றது. இங்கேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் தந்திரம் தமிழக வெற்றி கழகத்துக்கு புரியாமல் போயிருக்கின்றது என்றும் சொல்லுகிறார்கள். இதே சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்தால் ஆர்னர் மாளிகையை சுற்றி வந்து நேரத்தை வீணடித்திருக்க மாட்டார்கள். 107 இடங்களை பிடித்த மிகப்பெரிய ஒற்றை கட்சி என்கின்ற தகுதியை வைத்துக்கொண்டு ஒரு முறை ஆளுநர் அழைக்கவில்லை என்றால் மறுமுனை அவர்கள் நேராக நீதிமன்றத்தை மறுமுறை நாடியிருப்பார்கள். சட்டமன்றத்தில் ஒரு கட்சிக்கு முழு பெரும்பான்மை இல்லாத போது மிகப்பெரிய கட்சியை தான் முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது ஜனநாயக மரபு. இதை நிலைநாட்ட மனு ஒன்றை தாக்கல் செய்து நீதிமன்றம் மூலம் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதை செய்யவில்லை. அதற்கு தமிழக வெற்றி கழகம் கொடுத்த ஒரு கடிதம், விஜய் கொடுத்த ஒரு கடிதம் தான் இப்போது முட்டுக்கட்டையாக இருப்பதாக நினைக்கின்றோம். அதில் இப்போது அமமுக MLA காமராஜர் ஆதரவு கடித விவகாரம் விஜயின் அந்த இமேஜை மிக பெருமளவில் சிதைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. கார் ஒன்றில் அமர வைத்து அவசர அவசரமாக கையெழுத்து வாங்கிய ஒரு வீடியோவை ஆதாரமாக இப்போது அமைச்சூர் அரசியலின் உச்சம் தாவேக்கா தரப்பில் யாருமே பேசாமல் காமராஜரை கடிதத்தை தட்டச்சு செய்து கார் வந்தவுடன் கையெழுத்து மட்டும் போடுகிறாரா என்ற விமர்சனங்கள் பல ஏற்பட்டிருக்கின்றன. அதை கிண்டல் அடிக்கவும் தொடங்கியிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் விஜயை சுற்றி இருக்கின்ற அவரது ஆதரவாளர்கள், அவரது ஆலோசகர்கள் செய்கின்ற தவறா இது என்றெல்லாம் இப்போது எண்ணத் தோன்றுகின்றது. செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் அவர் பக்கத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் சரியான ஆலோசனை வழங்கவில்லையா என்ற வினாக்கள் எல்லாம் இப்போது எழுந்த வண்ணம் இருக்கின்றன. குதிரை பேரம் புகாரும் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் மௌனமும் டிடிவி தினகரன் கடத்தல் மற்றும் குதிரை பேரம் அதிரடி புகார்களை அடுக்கி 3 மணி நேரத்துக்கு மேலாகியும் இதுவரை தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான விளக்கம் எதுவும் வரவில்லை.
என்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்திருக்கின்றன என்ற வகையில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுப்பதன் மூலம்தான் தில்லாக அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி பீடத்தில் ஏறக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. பல லூ பாயிண்ட்கள் இருக்கின்றன, அவற்றை சரி செய்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் இப்போது பலரும் எதிர்பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது. இப்போது தொல் திருமாவளவன் இந்திய நேரப்படி 4 மணிக்கு தனது முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார். பாருங்கள் எங்கு போய் நிற்கின்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி பீடம். பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்கள் இணைந்திருப்பது சுயமார் தமிழ் FM அலைவரிசைகளில்.

எஸ்சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். செம்மணி புதைகுழி அகழ்வுப் பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான 55 ஆண்டுகால ராஜதந்திர உறவை ஒரு விரிவான கூட்டாண்மை மட்டத்திற்கு உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தீர்மானித்திருக்கின்றன. அதிநவீன தாரா ஏவுகணை அமைப்பின் சோதனை இன்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கின்றது. கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருள் தளத்தின் மீது நடத்தப்பட்ட கணனி ஊடறுப்பு தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்திருக்கின்றார்.

0: செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 4:06. நேர்கள் இப்பொழுது முதல் 5 வரை நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன்
1: இணைந்திருக்கிறார்.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: If we know it's wrong, why do we still do it?
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
0: நேர்கள் இப்பொழுது முதல் 5 வரை நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நேர்களை நிகழ்ச்சியில் முதலாவது நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் குமார் பேசுறேன்.
0: குமார் வாங்க. மேடம் குமார், நீங்கள் எப்படி?
1: நான் சும்மா இருக்கேன்.
0: குமார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்தேன், ராக்கோடிக்கான இருக்கேன். தெரியல
0: சார் என்ன பாட
1: ரெண்டு பேரும் நான் நீங்களும் போலாமா? அந்த தாவிக்கா அந்த சேருக்கு போல
0: தாவிக்காக்கு பதில
1: தாவிக்கா தவிக்கா தவள தவள
0: சரி அப்படி சொல்லக்கூடா.
1: அடிக்கடி
0: பாட்டு போறீங்களா சிவகார்த்திகேயன் பாட்டு? என்ன பாட்டு பாடுற பேர் சொல்லுங்க.
1: சரி சரி சரி கம அந்த என்ன சிங்கராசாவுன்னு படம் என்ன படம் தெரியல
0: சார்.
1: நன்றி நன்றி. சரி சரி.

0: அந்த பாடல் ஒளி தொலைந்த நேரம் 4:14 நேர்களில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றனர்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் Patricia Peter 416-834-5753 Lotus Funeral and Cremation.com

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், நான் கலிகோவர்தன் கேட்கிறேன்.
0: வாங்கோ கலிகோவர்தன்.
1: நான் கேட்கும் படம் இதய கனி பாட்டு. நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னோரே. எங்களை இறந்த தமிழர் எண்டிமார் முழுக்களும் நல்லா இருக்கணும். மற்ற அந்த அந்த டாக்டரை கொண்டு மண்டிய ஹாஸ்பிட்டலில் விடணும். எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு நன்றதுக்கு நன்றி. என
0: சரி, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு.
1: ஓம்ண்ணா, வாழ்த்துக்கு நன்றி. என
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.

0: அந்த பாடல் இதே கனித்திரை படத்தில் கலியுக வருதன் விருப்பத்தில் TMS சீர்காழி மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரது குழுவினர் குரல்களில் ஒளித்தோய்ந்த நேரம் 4:23 நீர்கள் சுயமார் தமிழ் FM வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
0: நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சிகளில் ஒரு தகவலை வழங்கி கொண்டு நேர்களை இணைக்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் இன்று சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் இருந்து மிகப்பெரிய சேதத்துக்குள்ளான மருந்து களஞ்சியத்தை வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாவினா வேதநாயகன் அவர்கள் இன்று காலை நேரில் சென்று பார்வையிட்டதாக, நிலைமைகளை கேட்டறிந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் தான சத்தியமூர்த்தி அவர்கள் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஆளுநரை அழைத்துச் சென்று நிலைமைகளை நேரில் விளக்கியதாகவும் சொல்லப்படுகின்றது. அதிகாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகள், தீப்பரவிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மருந்துகளை உடனடியாக பொருத்தமான இடத்துக்கு மாற்றியமை மற்றும் நோயாளர்களுக்கான மருந்து விநியோகத்தில் எவ்வித இடையூறுகளும் ஏற்படாத வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், மாற்று ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆளுநருக்கு தெளிவுபடுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் இப்போது இராணுவத்தினர் அதிகளவு குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை இப்பொழுது தமிழகத்திலிருந்து இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை விஜய் இன்று சந்திக்கின்றார் என்றும், அதனால் அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கழக அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் தற்போது ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமாம்.
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வணக்கம். வாங்க, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லமா இருக்கேன். திருமாவளகன் திருவாய் மிளர்ந்து நல்ல செய்தி தமிழக மக்களுக்கு சொல்லணும்.
0: நாலு மணி வரை காத்திருப்போம்.
1: ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது.
0: தமிழகத்தில் அந்த கலைவரம் கொஞ்சம் குறையணும். என்ன
1: என்னன்னா, தமிழக மக்களுக்கு நல்ல நாளா மே 10ஆம் தேதி விடி மலரட்டம். எனக்கு பாட்டி வங்கின படத்துல இருந்து
0: பாடல் ஒழிக்கிறது நன்றி. வெண்பா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: நேர்களை, பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்ற அதேவேளை, தமிழகத்தில் கடலூரிலே இப்போது ஆளுநருக்கு எதிராக தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாரிய சாலை மறியல் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளை, இப்போது விசிக அலுவலகத்தில் போலீஸ் படையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 4 மணிக்கு விசிக தலைவர் திருமாவளவனை தாவிக தலைவர் விஜய் சந்திக்க வருகின்றார் என்ற அந்த செய்தியை தொடர்ந்து போலீஸ் படை குவிக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்திலே பல்வேறு தீக்குளிப்பு சம்பவங்களும் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒருவர் இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கோரி தீக்குளித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. நேரம் சரியாக 4:36. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டாய் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: நேர் வீர்ப்பு நிகழ்ச்சியில் அடுத்த இணையும் நேர். வணக்கம்.
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: அருண் கணேசன் வாங்கோ.
1: எனக்கு நினைத்தது நீட்டம் படத்திலிருந்து கண்ணை நம்பாதே அந்த பாட்டு தாருங்களோ. ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இப்பொழுது கண்ணை நம்பாதே பாடல்

0: நேரே, இந்த வேளையில் ஒரு மெகா சுனாமி ஒன்று, பாரிய சுனாமி ஒன்று எங்களது நாட்டுக்கருகில் ஏற்பட்டிருக்கின்றது. அலாஸ்கா மலையின் ஒரு பகுதி சரிந்து கடலில் விழுந்ததால் உருவான பிரம்மாண்டமான மெகா சுனாமி அலை இதுவரை பதிவு செய்யப்பட்டவற்றில் இரண்டாவது மிக உயரமான அலையாக கருதப்படுகிறது. இது உருகி வரும் பனிப்பாறைகளால் ஏற்படும் அபாயங்களை நினைவூட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோடையில் அலாஸ்காவின் தென்கிழக்கில் உள்ள ஒரு தொலைதூர கடற்கரை ஒடுக்கில் ஏற்பட்ட ஒரு இராட்சத அலை பெரும் அழிவை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வு இப்போது பெரிய அளவில் செய்திகளில் வரவில்லை என்றாலும், புதிய அறிவியல் பகுப்பாய்வு சிறிய நிலநடுக்கங்கள் ஒரு பெரிய நிலச்சரிவையை தூண்டியதை காட்டுகின்றது. சுமார் 64 மில்லியன் கனமீட்டர் பாறைகள், அதாவது 24 எகிப்து பிரமிட்டுகளுக்கு இணையான அளவுள்ள பாறைகள் கீழே உள்ள நீரில் விழுந்துள்ளன. ஒரு நிமிடத்துக்கு குறைவான நேரத்தில் இவ்வளவு பெரிய பாறைகள் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்ட அபரிமிதமான ஆற்றல் கிட்டத்தட்ட 500 மீட்டர் உயரமுள்ள பிரம்மாண்ட அலையை உருவாக்கியிருக்கின்றது. இது ஆரம்பம், முடிவல்ல ஆரம்பம். இப்படி பல பனிமலைகள் இவ்வாறு உருகி கடலில் மிக வேகமாக விழுகின்ற போது உலகத்தில் பல நாடுகளும் கடல் நீரால் காவு கொள்ளப்படக்கூடிய நாடுகளின் கரையோரங்களும் கடல் நீரால் காவு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது உலகத்துக்கு தற்போதைய ஏற்பட்டிருக்கின்ற தட்ப வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக உருவாகின்ற மனிதர்களுக்கு ஏற்படப் போகின்ற மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இப்படி பல சம்பவங்கள் உலகில் இடம்பெறலாம் என்று இப்போது அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது. நேரம் 4:41.
1: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
2: Hi darling, காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், பேசுங்கள். யார் பேசுங்க?
6: நான் சிவானந்தன் கலைக்கின்றேன்.
0: சிவானந்தன், என்ன பாடு?
6: உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதடா என்ற பாட்டை, சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டை கேட்கிறேன்.
0: பாடல் ஒலிக்கிறது. நன்றி
6: நன்றி நன்றி.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: Asian Textiles in Mavaram Mega Sale. Towide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence, 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
3: நேரம் இப்பொழுது 4:48. நேர்கள் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக இப்போது பதவியேற்றிருக்கின்றார். மேற்கு வங்க முதலமைச்சராக சுவேந்திர அதிகாரி பதவியேற்றிருக்கின்றார். அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முதல் முதலமைச்சர் இவர் என்பது இப்போது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல பாரதிய ஜனதா தலைவர்கள் முன்னிலையில் அந்த பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. சுவேந்த் அதிகாரி, இது மேற்கு வங்கத்திற்கு உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காலை பொழுதாகும். தொலைநோக்கு சிந்தனையாளரான தலைவர் பிரதமர் நரேந்திர மோடியை மகிழ்ச்சியின் நரகத்திற்கு வரவேற்பது பெருமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாகும். சுதந்திரத்துக்கு பிந்தைய காலத்தில் மேற்கு வங்கத்தில் அமையப்பெறும் முதல் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தின் பதவியேற்பு விழாவை இன்று நாம் காணும்போது நமது தேசத்தை உருவாக்கிய முன்னோடிகளின் கனவுகள் நனவாவதை நாம் காண்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் மேற்கு வங்கத்தில் முதல் முதலாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சிகரமான வெற்றியை பெற்று இப்போது பதவியேற்றிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் இப்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த வேளையில் நேர்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
5: Working for you.
4: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.

0: வாங்க.
1: ஆசிநாதன் கலெக்டர்
0: சொல்லுங்க. ஆசிநாதன்,
1: நான் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கொண்டு உலகம் சித்தம் பாலவன் படத்துல இருந்து உலகம் உலகம் என்று அழகு கலைகளும் சுரங்கம் ஜப்பான்.
0: சரி, பாடல் ஒழிக்கிறது நன்றைய நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

0: நிகழ்ச்சியின் நிறைவு நேர். வணக்கம்.
1: வணக்கம். நான் சுதன்.
0: சுதன் மேம்.
1: ஆமாம், வணக்கம் ஐயா. நாங்கள் வழக்கம் போலவே ஹைஹெச்டியில விவரமாக காட்சி கொள்வோம். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறேன்னு ஒன்றும் கிடைக்க முடியாது.
0: பாடலை
1: தாங்க. நன்றி.
0: என்ன பாடல்?
1: நான் சொன்ன பாடல், நான் தேடின பாடல் கிடைக்கிறத, நான் சொன்ன பாடலை நீங்கள் வருகிறேன்.

0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: தமிழ் எஃப்எம் செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் எஸ் வாசன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம் பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிநவீன தாரா ஏவுகணை அமைப்பின் சோதனை இன்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருள் தளத்தின் மீது நடத்தப்பட்ட கணினி ஊடறுப்பு தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார்.

0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான 55 ஆண்டு கால ராஜதந்திர உறவை விரிவான கூட்டணி மட்டத்திற்கு உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தை 1 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை நோக்கி விரைவாக கொண்டு செல்ல இணக்கம் காணப்பட்டுள்ளது என்று வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதி டோ லாம் தெரிவித்தார். வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழுவின் பொதுச் செயலாளருமான டோ லாமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவும் நடத்திய கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் கடந்த 36 ஆண்டுகளாக உயர் பாதுகாப்பு வலயமாக முடக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். J256, J248, J251 மற்றும் J255 கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 1990 வெளியேற்றப்பட்ட அவர்கள் இன்னும் தமது சொந்த நிலங்களுக்கு திரும்ப முடியாத நிலை தொடர்வதாக தெரிவித்துள்ளனர். காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் 3வது வார போராட்டம் நேற்று இடம்பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் உள்ள குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், இராணுவம் வெளியேற வேண்டும், மீள்குடியேற்றத்திற்கும் விவசாயம் மற்றும் கடற்தொழிலை மீண்டும் ஆரம்பிக்கவும் அனுமதி வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி நேற்று புறப்பட்ட பயணிகள் கப்பல் நடுக்கடலில் பழுதடைந்ததால் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்ட கப்பல் இரவு 11 மணி அளவிலேயே நாகப்பட்டினத்தை சென்றடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நடுக்கடலில் பழுதடைந்த பயணிகள் கப்பலை மீன்பிடி படகுகள் இழுத்துச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டன. நல்லூர் பிரதேச சபையின் பவுசர் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அகழ்வு பகுதியில் தேங்கிய மழை நீர் வெளியேற்றப்பட்டது. இந்த பணிகளில் மேலும் 1 மனித எலும்பு கூட அடையாளம் காணப்பட்டதுடன் இதுவரை மொத்தம் 260 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. தொடர்ந்து மழை பெய்தால் நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணிகளை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
0: இந்திய செய்திகள்.
1: இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியுள்ள அதிநவீன தாரா ஏவுகணை அமைப்பின் சோதனை இன்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை அமைப்பாகும். எதிர்நாடுகளின் இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்கும் திறன் கொண்ட இந்த அமைப்பு தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே முழுமையாக வடிவமைக்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச அளவில் நவீன ஆயுத தொழில்நுட்பம் கொண்ட சில நாடுகளின் வரிசையில் இந்தியா இணைந்துள்ளது. இது எல்லை பாதுகாப்பில் இந்தியா இராணுவத்திற்கு பெரும் பலத்தை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. சுமார் 15 ஆண்டுகால மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக அரச பீடத்தில் அமர்கின்றது. கொல்கத்தாவில் உள்ள ராஜ்பவனில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் ஆளுநர் முன்னிலையில் சுவேந்தர் அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அசல் மாற்றம் என்ற முழக்கத்துடன் களமிறங்கிய பாரதிய ஜனதா கட்சி ஊழல் புகார்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை முன்வைத்து வெற்றியை பெற்றுள்ளது. புதிய அரசு பதவியேற்றவுடன் விவசாயிகளுக்கான மத்திய அரசின் திட்டங்களை உடனடியாக அமுல்படுத்தவும் தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் முன்னுரிமை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: பிரதமர் மார்க்கானி பதவியேற்ற முதல் 100 நாட்களில் அவருக்கு எதிராக தினசரி மிரட்டல்கள் வந்ததாக அரசு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மிரட்டல்களை தீவிரமாக விசாரித்து வருகின்றன. நாட்டின் உயரிய பதவியில் இருப்பவருக்கு இத்தகைய அச்சுறுத்தல்கள் அதிகரிப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பு திட்டங்களை கைவிட்ட பிறகு ஓக்வில் ஆலையில் புகழ்பெற்ற எஃப் சீரீஸ் ட்ரக்குகளை தயாரிக்க போர்ட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதற்காக மத்திய அரசிடமிருந்து 464 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இது அந்த பகுதியில் வேலை வாய்ப்பை தக்க வைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கனடா அரசு கொண்டு வந்துள்ள புதிய சீர்திருத்தத்தின்படி பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒரு ஆண்டிற்குள் ஒப்புதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் கானி உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிப் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருத்தளமான இன்ஸ்ட்ரக்சர் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு கருதி டொரண்டோ பல்கலைக்கழகம் தனது கல்வித்தளமான கியூரோகஸ் தற்காலிகமாக முடக்கியுள்ளது. மாணவர்களின் விழிப்புடன் இருக்குமாறு இந்த வேளையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: உலகச் செய்திகள்.
1: பிரித்தானிய உள்ளாட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் ஹீர் மாஸ்டர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். வேல்ஸில் ஃப்ளைட் ஹம்ப்ரி முன்னிலையை பெற்றதுடன் ஸ்காட்லாந்தில் எஸ்என்பி தனது ஆதிக்கத்தை தக்க வைத்திருக்கின்றது. அதேவேளை நைஜல் பராஜ் தலைமையிலான ரிஃபார்ம் யூகே என்று சொல்லக்கூடிய 1400 மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2024 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சி 2 ஆண்டுகளில் கடும் சரிவை சந்தித்திருப்பது பிரித்தானிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஈரான் இடையிலான பதட்டம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்நிலை மற்றும் வளைகுடா கடற்பகுதியில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதலை நடத்தியதாக குற்றம் சாட்டி வருகின்றன. ஈரானின் ஹைசம் தீவு மற்றும் கடலோரப் பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க கப்பல்கள் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் இலக்குகளை ஈரான் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஹோர்முஸ் நீர்நிலையில் ஈரானின் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க படைகள் தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நீர்நிலையில் ஏற்பட்டுள்ள பதட்டம் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ராஜதந்திர தீர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒவ்வொரு தருணத்திலும் அமெரிக்கா பொறுப்பேற்ற இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் அந்த எந்த விதமான அழுத்தத்திற்கும் தலைவணங்காதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்தம் இன்னும் அமுலில் இருப்பதாக கூறியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாடிக்கையாளர்களின் வாங்கும் திறன் குறைந்து வருவதாகவும் வருங்காலங்களில் நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்றும் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பணவீக்கம் மற்றும் உற்பத்தி செலவு அதிகரிப்பு காரணமாக உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் தாம் இருப்பதாக அந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டன. அதிநவீன தாரா ஏவுகணை அமைப்பின் சோதனை இன்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருள் தளத்தின் மீது நடத்தப்பட்ட கணினி ஊடறுப்பு தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் ஹீர் ஸ்டாமர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM செய்திகள் நிறைவு பெறுகின்றது.

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: நேர்கள் தொடர்ந்து இறை ஓசையுடன் இணைந்திருக்கலாம்.
2: கேன் ஸ்மைல் டென்டம் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 905-949-5656 Can Smile Dental
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
3: 905-417-6069
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 Elite Core
1: இன்றைய உரை இறையோசை நிகழ்ச்சியில் முதலில் வருவது TMS குரலில்.

0: நேர்கள் இறை ஓசையுடன் இணைந்திருந்தீர்கள்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தாய் சாப்பிட வர போய் மனித கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
2: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266
0: நாங்கள் துறந்தோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை நிலைமை பற்றி நோக்குவோம். தற்போது வெப்பநிலை 6°C நிலவுகிறது. இன்றைய பகல் பொழுது வெப்பநிலை 17°C வரை உயரும். இரவு பொழுது வெப்பநிலை 3°C நிலவ இருக்கின்றது. இடையிடையே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. 40% மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் பகல் பொழுதிலும், 60% மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இரவு வேளைகளிலும் தென்படுகின்றன. தற்போது காற்று மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளை ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி பகல் பொழுது வெப்பநிலை 15°C, இரவு பொழுது வெப்பநிலை 2°C. வானம் மிக பிரகாசமாக நாளைய தினம் காட்சி தரும். தொடர்ந்து நேர்கள் விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்து.
7: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

பார்வைகள் பழுதுகள் பார்வைகள் குணத்தை காட்டி கொடுத்து விடக் கூடியவை என்பது பலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. நம் மனதிலே பல விகாரங்கள் இருக்கக்கூடும். அவற்றை பார்வைகள் காட்டி கொடுத்து விடக் கூடாது என்பதில் கொஞ்சம் கவனம் வேண்டும். சிலர் தங்களுக்கு வேண்டியவர்களின் வீடுகளுக்கு போய் சம்பந்தப்பட்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே கதவின் வழியாக தெரியும் பகுதிகளில் இருக்கின்ற நடமாடும் நபர்களையோ உள்ள பொருட்களையோ ரகசியமாக பார்ப்பார்கள். இது சம்பந்தப்பட்டவர்களின் கவனத்தையும் திசை திருப்பும். இவர் என்ன அப்படி பார்க்கின்றார் என்று தானும் திரும்பி பார்ப்பார். ஆண்கள் பெண்களை பார்க்கவும் பெண்கள் ஆண்களை பார்க்கவும் ஓர் ரகசிய பார்வை வைத்திருக்கின்றார்கள். இது வயது வித்தியாசமின்றி மாற்று இன கவர்ச்சியால் ஏற்படுவது உண்டு. ரயில் பஸ் சக பயணிகளை பார்க்க சிலர் ஓர பார்வைகளையும் அங்கரங்க பார்வைகளையும் வைத்திருக்கின்றார்கள். சிலர் எதையாவது ஒன்றை பார்த்து கொண்டே மற்றவர்கள் நம்மை கவனிக்கின்றார்களா என்றும் கண்களை மேய விடுவார்கள். ஆமாம் பார்க்கின்றார்கள் என தெரிந்ததும் சட்டென பார்வையை மாற்றிக்கொள்வார்கள். சிலர் இதில் சுதாகரிப்பு இல்லாமல் செயல்பட்டு சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து அசடு வழிவார்கள். இன்னொரு வகையினர் இருக்கின்றார்கள். இவர்கள் அவசியமற்றதையெல்லாம் உற்று பார்த்துபடி இருப்பார்கள். வேறு சிலர் ஒரே நேரத்தில் இரண்டு நடவடிக்கைகளை பார்ப்பார்கள். இதுவும் திருட்டு பார்வையைச் சேர்ந்தே. இப்படிப்பட்ட பல வகை அநாகரிக பார்வைகள் நம்மை பற்றி பிறர் தவறாக நொடியில் முடிவு செய்துவிடச் செய்யும். அதோ பார், இங்கே பார் என்று உள் மனதிலே இருக்கின்ற விகாரங்கள் நம்மை விரட்டும் போது மனதை மூடிவிட வேண்டும். மனதிற்கு சும்மா இரு என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். பார்வை நேரானதாக மட்டுமின்றி நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். நம் பார்வை நமக்கு களங்கம் கற்பிப்பதாகவோ நம்மை பற்றி பிறர் தவறாக இடை போட வாய்ப்பு தந்து விடுவதாகவோ அமைந்துவிடக் கூடாது. நம் ரகசிய பார்வைகளை யார் கவனிக்கப் போகின்றார்கள் என்ற நினைப்பை உதறிவிட்டு நாம் எப்போதும் யார் பார்வையிலேயோ இருக்கின்றோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்வதே நன்மை தரும். பிறர் பேசுவதை கவனிக்க வேண்டும் என்றால் காதை மட்டும் திருத்திக் கொள்ளலாம். கண்களால் பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நாம் எதிரே அமரும் சக நபரை ஏன் ரகசிய பார்வை பார்க்க வேண்டும்? நேரடியாக பார்க்கலாமே, அதில் தவறில்லை. பிறர் நம்மை கவனிக்கின்றார்கள் என்பதற்காக அவசரப்பட்டு பார்வையை மாற்ற வேண்டியதில்லை. மாற்றினால் தவறு. இயல்பாகவே பார்வையை மாற்றலாம், தவறில்லை. பார்வைகளில் இருந்து பழுதுகள் களையப்பட வேண்டும். காரணம், அவை பண்பாட்டின் உள்ளதுகள். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

நேர்கள் விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேரமிட நேரம் இப்பொழுது 5:42 இன்றைய நாள் மே மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு எங்களது இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் உங்களது உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்பினால் அழைத்து உங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். 4165939005 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நேர்கள் தொடர்ந்து 6 மணி வரை நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருப்போம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155, 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா, செல்வம்.
0: சரி சரி,
4: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிசி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
7: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேர்களே, இப்பொழுது நாங்களும் விடைபெறும் நேரம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் இனிய நாள அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்கள்.

0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சுயமாரித்தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு சனிக்கிழமை காற்றுலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைய நாள் அவ்வளவு அழகாக ஆரம்பிச்சிருக்கு. 11 பாகை செல்சியஸ் வெப்பநிலையோடு வெளியில் பார்க்க இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்து நல்ல பச்சை நிறமாக காட்சி தருகிற இந்த வெளி தோற்றம் அவ்வளவு அழகாக இருக்குது. இந்த சூழல் ஒரு வசந்த காலம் முழுமையாக வந்துவிட்டது. ஒரு அடுத்தது ஒரு கோடை காலம். இவைகளை குறித்த எதிர்பார்ப்பு நெருங்கி கொண்டே இருக்கிற அழகான நாட்கள் இந்த நாட்கள். ஆக 2:30 மணி வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டே பயணிக்க போகிறோம். தேவையான விஷயங்களை பேசிக்கொண்டே பயணிக்க போகிறோம். 2:30 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி உங்களோடு இணைந்திருக்க போகிற நான் பிரியா வின்சென்ட். நேரம் இப்பொழுது 10:33 நிமிடம்.

சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு சிறுகு பாரங்கள் சிறுகுது. வானம் விடிய விடிய விடிய விடிய விடிய விடிய ஏக்கங்கள் தாக்குது. நாட்கள்

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமாத்து தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:46, யாஞ்சி ஒலை துவைக்கிறது. அது அனுருத் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில். இந்த நேரம் ஏஷியன்ஸ் வழங்கும் சலுகைகள் விவரங்கள் குறித்த தகவல்களோடு நம்மோடு செந்தில்நாதன் இணைந்திருக்க போகிறார். இந்த காலத்துக்கு ஏற்ற தகவல்களாக நிச்சயமாக அவைகள் இருக்கும். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், வணக்கம் பிரியா, வணக்கம் நேர்களே. இந்த காலை பொழுதிலே எப்படி, மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா?
0: மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா?
1: நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அதே போன்று நேயர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் நாங்கள் என்று பரிமாறிக்கொள்ளப் போகிறோம். வாக்குமன் லோரன் சந்திப்பிலே நீண்ட காலமாக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் ஏசியன் டெக்ஸ்டைல் இப்பொழுது புதிப்பொழுவுடன் மீண்டும் மாபெரும் மலிவு விற்பனை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். 60% தொடக்கம், 80% தள்ளுபடியில் அனைத்து விதமான ஆடைகளையுமே நீங்கள் சிறந்த தெரிவுகளை தெரிவித்ததற்கு ஒரு அரிய வாய்ப்பை மீண்டும் தந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் ஏற்கனவே இங்கே ஏசியன்ஸுக்கு வந்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும் இங்கே எப்படியான சேவைகளை இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி. 3 தளத்திலே ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தளத்திலுமே ஒவ்வொரு விதமான ஆடைகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரதான தளம் என்று பார்க்கும் பொழுது இந்த சாரி தெரிவுகள், ஏராளமான சாரி தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. இப்பொழுது கோடை காலம் ஆரம்பமாகி இருக்கிறது. எனவே திருமண வைபவங்கள் இருக்கப் போகின்றன. பூப்பனித நீரிழட்டு விழாக்கள் மற்றும் பிறந்தநாள் விழாக்கள், ஆலய திருவிழாக்கள் என்று ஏராளமான விழாக்கள் பண்டிகைகள் இருக்கப் போகின்றன. அவற்றுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான ஆடைகளையும் இந்த பெண்கள் தெரிவு செய்வார்கள். எனவே அவர்களுக்கு தெரிவுகள் இங்கே ஏராளமாக நிறையவே இருக்கின்றன. உங்களுக்கு விரும்பிய டிசைன்களில், விரும்பிய நிறங்களிலே புது புது தெரிவுகளை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. அனைத்துமே 60% தொடக்கம், 80% தள்ளுபடியிலே உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் வாங்குகின்ற இந்த ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் நகைகள் இங்கே இருக்கின்றன, பாத அணிகள் இருக்கின்றன. எனவே ஒரு ஒரு குடும்பத்தோடு இங்கே வந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவிலிருந்து இவர்களுக்கு சிறப்பாக உருவாக்கப்பட்ட இந்த பட்டு சேலைகள் இருக்கின்றன, அல்லது மணமகனுக்கான பட்டு வேட்டிகள் இருக்கின்றன, அவற்றை கூட நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதோடு திருமண வைபவம் வருகிறது, மாப்பிள்ளை தோழர்கள் இருப்பார்கள், பெண் மற்றும் பெண்ணின் தோழிகள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள், ஒரே ஸ்டைலில் செல்ல வேண்டும் என்று விரும்புவார்கள். எனவே அவர்களுக்கு ஏற்றவாறு அனைத்து விதமான ஆடைகளுமே ஏராளமான தெரிவுகள், ஒரே மாதிரியான தெரிவுகள் நிறையவே இங்கே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி செல்லலாம்.
0: செந்தில்நாதன் இணைப்பில் இருக்கிறீர்களா? வணக்கம்
1: செந்தில்நாதன்.
0: பேசுங்கள்.
1: ஆமாம், தொழில்நுட்ப தடங்கள் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கு தேவையான ஆடைவைகளையுமே நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது முதியவர்களுக்கான ஆடைவைகள் இருக்கின்ற, ஆண்களுக்கான வேட்டி சால்வையும் பல பல நிறங்களிலே இருக்கின்றன. மார்கரை, சிறியகரை, பெரியகரை என்று சொல்லி அனைத்து விதமான வேட்டி வகைகளையும் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு இமிட்டேஷன் நகைகள் அதற்கென்றே ஒரு தளம் இருக்கிறது, அங்கே வாங்கி சொல்லலாம். இதை விட சமையலுக்கு தேவையான அனைத்து விதமான உபகரணங்களும் இங்கே மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கு தேவையான இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம், அல்லது அன்பளிப்பு பொருட்களாக இருக்கலாம், அல்லது வீட்டில் அழகுக்காக வைக்கப்படுகின்ற இந்த சிலைகளாக இருக்கலாம். அனைத்தையுமே ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வளமை போல மாக்கமன் லோரன்ஸ் இலக்கம் 36/1 லோரன்ஸ் அவென்யூலே அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸுக்கு வரலாம். உங்களுக்கான தெரிவுகள் ஏராளமாக இங்கே இருக்கின்றன. எனவே இந்த மலிவு விற்பனை இப்பொழுது புது பொலிவுடன் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இந்த மலிவு விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றிலிருந்து இந்த மலிவு விற்பனை தொடங்குகிறது. எனவே பாருங்கள், வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கோடை காலத்திலே நீங்கள்

0: தொடர்ந்து வரும் நேரங்களில் நாங்கள் இன்னிய மாதிரி ஆடைகள் மற்றும் அந்த ஆடைகளுக்கான விலைகள் எவ்வளவு, எந்தவித தள்ளுபடிகள், மேலதிக சிறப்புகள் இவற்றை பற்றி எல்லாம் நாங்கள் பேசப்போகிறோம். நீங்கள் வாங்குகின்ற ஆடைகளுக்கு ஏற்றவாறு அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஹேண்ட்பேக் முதல் பாதணி வரை அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வாருங்கள், வந்து பாருங்கள். எனக்கு 36 லோரன்ஸ் அவனியும் மாக்கப்பட்ட லோரன்ஸ் சந்திப்பில் இருக்கிறது. அதாவது வட அமெரிக்காவில் மிக பிரமாண்டமான பல தளங்களை கொண்ட ஏசியன்ஸின் மாபெரும் பலிவீட்டு முறையில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி செந்தில்நாதன், அந்த தகவல்களோடு இணைந்திருந்தமைக்காக. நேரம் 10:50.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்போது கிடைத்திருக்கும் செய்தி ஒன்று, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை மே மாதம் 10 பதவியேற்கின்றார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நாளை மதியம் 3:15 நடைபெறவுள்ள விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லிக்கர் விஜய்க்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். இதனை முன்னிட்டு இன்று மாலை கிண்டி ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்த விஜய் ஆட்சியமைக்க முறைப்படி உரிமை கோரினார். மேலும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஆதரவு கடிதங்களை வழங்கியதன் மூலம் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் இருந்த சிக்கல் நீங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திராவிட கட்சிகளின் கடந்த 50 அரசியல் ஆதிக்கத்தை முறியடித்து விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பது மாநில அரசியலில் முக்கியமான வரலாற்று திருப்பமாக கருதப்படுகின்றது. இந்த பதவியேற்பு விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தேசிய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. தற்பொழுது கிடைத்த செய்தி கேட்டிருந்தீர்கள்.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD சிஎம்ஆர் எஃப்எம் 101.3.
3: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: Everything okay, no problem and jinam
8: bar kalamu closing da adikira nadi
9: customer you're trying to reach is not available.
6: Pradeep Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Silvam 416-268-0155,
7: 416-268-0155.
10: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
11: Listen to us around

0: வணக்கம். நேரம் முற்பகல் 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்கிருஷ்ணன்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.

0: முதலில் தலைப்புச் செய்திகள். ஏபிஸ் கொள்வனவு ஒப்பந்தம் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்க உள்ளார். கனடாவில் புதிய ஹாண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து குறைவாக உள்ளதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஜோஸ் ராய்மர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெற்றி தின அணிவகுப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேட்டோ கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: ஏபிஸ் கொள்வனவு ஒப்பந்தம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிதி பரிமாற்றங்கள் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 12 தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கும் கடிதம் இன்று தங்காலை கார்டன் இல்லத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. 2013 ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏபிஸ் A330 மற்றும் A350 ரக விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் கையூட்டு பெறப்பட்டதாக முன்னாள் CEO கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த தொகையில் ஒரு பகுதி முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னே மற்றும் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டதாக கபில சந்திரசேன தெரிவித்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. இந்நிலையில் இந்த வாக்குமூலம் அழுத்தத்தின் கீழ் பெறப்பட்டதாக கபில சந்திரசேனவின் சட்டத்தரணி ரயன்சி அரசகுலரத்ன நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி தாக்கல் செய்துள்ளார். 2026 ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்து இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போதைய மற்றும் எதிர்வரும் காலாண்டுகளில் சுமார் 38 பில்லியன் ரூபாய் வருமான பற்றாக்குறை ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளமை உள்ளிட்ட 3 முக்கிய காரணிகளை முன்னிலைப்படுத்தி மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்குவதாக அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்துள்ளதை அடுத்து இந்த கட்டண திருத்தம் சுமார் 5% மின் நுகர்வோரை மாத்திரம் பாதிக்கும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மிஞ்சியுள்ள 95% மின் நுகர்வோருக்கு இந்த புதிய கட்டண திருத்தம் பொருந்தாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கமைய 180க்கும் அதிக மின் அலகுகளை பயன்படுத்துவோரின் மின் கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. 0 முதல் 180 வரையான மின் அலகுகளை பயன்படுத்துவோரின் மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்துக்கும் போலீசாருக்கும் தேவையான முறையில் வாக்குமூலங்களை வழங்குமாறு கூறி விசாரணை நிறுவனங்களால் சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்படும் கடுமையான அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாகவே அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அரசியல் பழிவாங்கல்களுக்காக நாட்டின் அரசு பொறிமுறை இந்த அளவுக்கு கீழ்த்தரமான நிலைக்கு வீழ்ச்சியடைய தேவையில்லை என ஸ்ரீலங்கன் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ பகிரங்க குற்றம் சாட்டினார். ராகமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை தெரிவித்தார். இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான 55 கால ராஜதந்திர உறவை ஒரு விரிவான கூட்டாண்மை மட்டத்திற்கு உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தை 1 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை நோக்கி விரைவாக கொண்டு செல்ல இணக்கம் காணப்பட்டுள்ளது என்று வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதி டோ லாம் தெரிவித்தார். வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழுவின் பொதுச் செயலாளருமான டோ லாமும் ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயகவும் நடத்திய கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் சுமார் 36 ஆண்டு கால உயர் பாதுகாப்பு வலயமாக முடக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். J256, J248, J251 மற்றும் J255 கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 1990 ஆண்டு வெளியேற்றப்பட்ட இவர்கள் இன்னும் தமது சொந்த நிலங்களுக்கு திரும்ப முடியாத நிலை தொடர்வதாக தெரிவித்துள்ளனர். காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் 3வது வார போராட்டம் நேற்று இடம்பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. உயர் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் உள்ள குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இராணுவம் வெளியேற வேண்டும். மீள்குடியேற்றத்துக்கும் விவசாயம் மற்றும் கடற்தொழிலை மீண்டும் ஆரம்பிக்கவும் அனுமதி வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி நேற்று புறப்பட்ட பயணிகள் கப்பல் நடுக்கடலில் பழுதடைந்ததால் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகினர். பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்ட கப்பல் இரவு 11 மணி அளவிலேயே நாகப்பட்டினத்தை சென்றடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நடுக்கடலில் பழுதடைந்த பயணிகள் கப்பலை மீன்பிடி படகுகள் இழுத்துச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனது புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டன. நல்லூர் பிரதேச சபையின் பவுசர் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு அகழ்வு பணியில் தேங்கிய மழை நீர் வெளியேற்றப்பட்டது. இந்த பணிகளில் மேலும் 1 மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டதுடன் இதுவரை மொத்தம் 260 எலும்புக்கூடு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் மழை பெய்ததால் நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணிகளை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு rhythm.
1: இந்திய செய்திகள்.
0: இந்திய பாதுகாப்பு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் டிவிகே தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை மே 10 பதவியேற்கிறார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நாளை காலை நடைபெறவுள்ள விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லிக்கர் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். இதனை முன்னிட்டு இன்று மாலை கிண்டி ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்த விஜய் ஆட்சியமைக்க முறைப்படி உரிமை கோரினார். மேலும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஆதரவு கடிதங்களை வழங்கியதன் மூலம் பெரும்பான்மையை நிரூபிப்பதிலிருந்து சிக்கல் நீங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திராவிட கட்சிகளின் கடந்த 50 ஆண்டுகால அரசியல் ஆதிக்கத்தை முறியடித்து விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பது மாநில அரசியலில் முக்கியமான வரலாற்று திருப்பமாக கருதப்படுகிறது. இந்த பதவியேற்பு விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தேசிய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியுள்ள அதிநவீன தாரா ஏவுகணை அமைப்பின் சோதனை இன்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை அமைப்பாகும். எதிரி நாடுகளின் இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்கம் திறன் கொண்ட இந்த அமைப்பு தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே முழுமையாக வடிவமைக்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச அளவில் நவீன ஆயுத தொழில்நுட்பம் கொண்ட சில நாடுகளின் வரிசையில் இந்தியா இணைந்துள்ளது. இது எல்லை பாதுகாப்பில் இந்திய இராணுவத்திற்கு பெரும் பலத்தை சேர்க்கும். மேற்கு வங்கத்தின் அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. சுமார் 15 ஆண்டுகால மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக அரசு பீடத்தில் அமர்கிறது. கொல்கத்தாவில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் ஆளுநர் முன்னிலையில் சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அசல் மாற்றம் என்ற முழக்கத்துடன் களமிறங்கிய பாஜக ஊழல் புகார்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை முன்வைத்து வெற்றியை பெற்றுள்ளது. புதிய அரசு பதவியேற்றவுடன் விவசாயிகளுக்கான மத்திய அரசின் திட்டங்களை உடனடியாக அமுல்படுத்தவும் தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் முன்னுரிமை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைக்கும் முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தாவைக்கவின் பலம் 120 சட்டமன்ற உறுப்பினர்களாக உயர்ந்துள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர் ஆதரவை தாவேக்க தற்போது கடந்துள்ளது. IUML தலைவர்கள் இன்று ஆதரவு கடிதத்தை தாவேக்க நிர்வாகிகளிடம் வழங்கினர். முன்னதாக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் VCK ஆகிய கட்சிகளும் தாவேக்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தாவேக்க தற்போது கூட்டணி ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் நிலையை எட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM இன் செய்திகள்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும். 416-700-2222 416-700-2222 J.CA

0: கனேடிய செடிகள்.
1: பிரதமர் மாகாணி பதவியேற்ற முதல் 100 நாட்களில் அவருக்கு எதிராக தினசரி மிரட்டல்கள் வந்ததாக அரசு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மிரட்டல்களை தீவிரமாக விசாரித்து வருகின்றன. நாட்டின் உயரிய பதவியில் இருப்பவருக்கு இத்தகைய அச்சுறுத்தல்கள் அதிகரிப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மின்சார வாகன தயாரிப்பு திட்டங்களை கைவிட்ட பிறகு ஓக்வெல் ஆலையில் புகழ்பெற்ற எஃப் சீரீஸ் ட்ரக்குகளை தயாரிக்க போடி நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதற்காக மத்திய அரசிடமிருந்து 464 மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இது அந்த பகுதியில் வேலைவாய்ப்பை தக்க வைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கனடா அரசு கொண்டு வந்துள்ள புதிய சீர்திருத்தத்தின்படி பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு 1 ஆண்டிற்குள் ஒப்புதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் கானி உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிப் பணிகள் விரைவுபடுத்தப்படும். கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருள் தளமான இன்ஸ்ட்ரக்ஷன் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு கருதி டொரண்டோ பல்கலைக்கழகம் தனது கல்வி தளமான கியூகஸ் தற்காலிகமாக முடக்கியுள்ளது. மாணவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனடாவின் புதிய ஹாண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து பொதுமக்களுக்கு குறைவாக உள்ளதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஜோஸ் ராய்மர் தெரிவித்துள்ளார். எலிகள் போன்ற விலங்குகள் மூலம் பரவும் இந்த வைரஸிலிருந்து பாதுகாப்பாக இருக்க பொதுமக்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதம் எம்வி ஹாண்டியஸ் என்ற டச்சு சுற்றுலா கப்பலில் ஹாண்டா வைரஸ் தொற்று பதிவாகியுள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக மொத்தம் 10 கனேடியர்கள் வைரசுக்கு உட்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றனர். அவர்களில் 6 பேர் கனடாவிலும் 4 பேர் கப்பலிலும் இருந்ததாக கனடா பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் வீட்டு தனிமைப்படுத்தலில் உள்ள 3 இதுவரை எந்த அறிகுறிகளும் காட்டவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: ரஷ்யாவின் வெற்றி தின நிகழ்வில் மஸ்கோவின் செஜ் சதுக்க பகுதியில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் போருக்கு நியாயம் கூறியதுடன் நேட்டோ கூட்டணியையும் கடுமையாக விமர்சித்தார். உக்ரைன் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தி என்றும் அதற்கு நேட்டோ முழுமையாக ஆயுதம் மற்றும் அரசியல் ஆதரவு வழங்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரஷ்யா நியாயமான போரில் ஈடுபட்டு வருவதாகவும் புட்டின் தெரிவித்தார். 2nd உலகப் போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் ஒன்றியம் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 3 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்யா மற்றும் உக்ரைன் கடைபிடிக்க ஒப்புக்கொண்டிருந்தன. எனினும் அணிவகுப்புக்கு பின்னர் உக்ரைன் போர் நிறுத்தத்தை மீறியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு வெற்றி தின அணிவகுப்பில் கவச வாகனங்கள் மற்றும் ஏவுகணைகள் இடம்பெறவில்லை. கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் 1000கணக்கான இராணுவத்தினர் செஞ்சதுக்கத்தில் அணிவகுத்திருந்தனர். பிரித்தானிய உள்ளாட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். வேல்ஸில் ஃப்ளைட் கம்ரி முன்னிலை பெற்றதுடன் ஸ்காட்லாந்தில் SNP தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துள்ளது. அதேவேளை நைஜல் ஃப்ராஜ் தலைமையிலான ரீஃபார்ம் யூகே 1400க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. 2024 பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சி 2 ஆண்டுகளில் கடும் சரிவை சந்தித்திருப்பது பிரித்தானிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை மற்றும் வளைகுடா கடற்பகுதியில் 2 நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டி வருகின்றன. ஈரானின் கேஷம் தீவு மற்றும் கடலோரப் பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் மேற்கொண்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க கப்பல்கள் மற்றும் அதன் நடப்பு நாடுகளின் இலக்குகளை ஈரான் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஹோமோஸ் நீரிணைய ஈரானின் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க படைகள் தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த நீரிணைய ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சி ராஜதந்திர தீர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஒவ்வொரு தருணத்திலும் அமெரிக்கா பொறுப்பேற்று இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று மன்னிக்கவும் அமெரிக்கா பொறுப்பற்ற இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் எந்த அழுத்தத்திற்கும் தலை வணங்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்தம் எனும் அமுலில் இருப்பதாக கூறியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முக்கிய விளையாட்டு மைதானங்களின் கட்டுமான பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. இதில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது சிறப்பம்சமாகும். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தொடக்க விழாக்கள் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளும் இணைந்து நடத்துவதால் 3 இடங்களிலும் நட்சத்திரங்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மெக்சிகோ சிட்டியில் ஜூன் 11 தேதியும் டொரண்டோ மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அடுத்தடுத்த நாட்களிலும் இந்த விழாக்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: ஏபஸ் கொள்வன ஒப்பந்தம் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக நாளை விஜய் பதவியேற்க உள்ளார். கனடாவில் புதிய ஹாண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து குறைவாக இருப்பதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஜோஸ் ராய்மர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெற்றி தின அணிவகுப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேட்டோ கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
2: ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
6: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
5: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
11: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
12: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
13: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
14: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:31 இருக்கிறது. ஆக இது இந்த வசந்த காலம் கோடை காலம் வருகிற காலம்ன்றதுனால இப்போ தான் எங்களுடைய பாரம்பரிய ஆடைகளை அணிவதற்குமான காலங்கள். இப்போ தான் ஆசையாக இருக்கும். எங்கேயாவது ஒரு வெளிநாட்டு தேசத்தில் வாழும்போது எங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு ஒரு ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்கும். எப்போவுமே ஒரு ஹோம் சிக் இருக்கும். அது ஹோம் சிக்குன்னா வெறுமனே நாங்கள் இருந்த வீட்டுக்கான ஹோம் சிக் கிடையாது, நாம் இருந்த மண், அதனுடைய பாரம்பரியம், எங்களுடைய ஆடைகள், உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதிகமாக நாங்கள் மிஸ் பண்ணுவோம். அப்போ அந்த காலகட்டங்களில் தான் அதிகமாக அதை பிரதிபலிக்கவும் ஆரம்பிப்போம். அது எப்படியாவது அந்த பாரம்பரிய ஆடைகளை உடுத்துவது, அந்த உணவுகளை, அந்த ஒத்தன்டிக்கான எங்கட சாப்பாடுன்னு சொல்லி சொல்லி சமைப்போம் இல்லையா, ஆக இவைகளை தேடி தேடி செய்கிறது, இதெல்லாமே இந்த காலப்பகுதிகள் தான் ஆகும். அப்படி உங்களுக்குமே ஒரு ஒரு ஹோம் சிக் இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பாரம்பரிய ஆடைகள், உங்களுடைய அந்த வடிவான சாரி உடுத்துறது, நல்ல ஷல்வார் போடுறது, நல்ல வடிவாக பொட்டு வச்சுக்கொள்றது, பூ வைக்கிறது, இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இது அதுக்கான சரியான நேரம். காரணம், ஏஷியன்ஸ் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்குறாங்க. ஆக சம்மர் வரும்போது எல்லாமே விலக்கூடவாக இருக்கும். இப்போவே வாங்கி கொண்டாதான் உண்டு. ஆக அந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அந்த அது தொடர்பான விவரங்களோடு நம்மோட செந்தில்நாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், வணக்கம் பிரியா. வஞ்சன், நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு ஒரு சிறப்பான செய்தியை நேர்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதாவது பாரம்பரியமாக எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் போற்றி பாதுகாத்து கொண்டு வந்துகின்றோம் புலம்பு இந்த நாடுகளிலும் கூட. அதில் குறிப்பாக இந்த ஆடை அலங்காரம் என்பது மிக மிக சிறப்பானது. அது கோடை காலத்திலே நமது பண்பாட்டு ஆடைகளை அணிவது என்பது மிக சிறப்பான ஒரு விடயம். அந்த வகையிலே தான் ஏசியன்ஸ் மிக பிரமாண்டமான ஒரு காட்சி அறை மூன்று தளங்களிலே இயங்கிக் கொண்டிருக்குது. அவர்கள் இந்த மாபெரும் மலிவிற்பனையை இந்த கால வழியிலே தருகின்றார்கள். எனவே அனைத்தையுமே நீங்கள் 60% தொடக்கம், 80% கட்வெல்ஸ் கொட்டன் சாரிகள் இருக்கிறது 60%, மைசூர் சில்க் சாரிகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மைசூர் சில்க் சாரிகள் மற்றும் பேண்டி சாரிகள் 60%, பெனாரஸ் சாரிகள் 40%, சாப் சில்க் சாரிகள் 40%, அதில் உள்ள டேபிளில் இருக்கிற சாரிகள் அனைத்துமே 60% 80% தெரிவிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள ஏராளமான டேபிள்கள் இங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டேபிள்களிலே நிறைய சாரி தேர்வுகள் குவித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த தெரிவுகளில் நீங்கள் 60% 80% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். அதோடு இந்த பட்டு பாவாடை இருக்கிறது, அது 50% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட இது அண்டர்ஸ்கர்ட் வகைகள் $7 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். செட்டன் அண்டர்ஸ்கர்ட் $10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னவேர் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சல்வார் லெகங்கா, அதில் சல்வார் 50% தொடக்கம் 60% தள்ளுபடியில், லெகங்காஸ் 50% தள்ளுபடியில், பிரைடில் லெகங்கா இருக்குது 80% தள்ளுபடியில், ஹிட்ஸ் சல்வார் மற்றும் லெகங்கா 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். ட்வின் பிரைட் லெகின்ஸ் இருக்கிறது $10 நீங்கள் பெற்றலாம். $90 குர்த்தி இருக்கிறது $210 விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தெரிவுகள் நடைபெறுகிறது. இந்த திறப்பு விழாவை கொண்டாடும் முகமாக தான் இந்த மாபெரும் மலு விற்பனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். லக்கம் 31/1 லோரன்ஸ் அவென்யூலே, மாக்மன் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸ் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மூன்று தளங்களிலுமே உங்களுக்கான ஆடை தெரிவுகள், இமிட்டேஷன் நகைகள், அன்பளிப்பு பொருட்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள், சமையல் தேவைக்கான பொருட்கள் அனைத்துமே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மீண்டும் நேற்று முதல் மிக கோலகாலமாக இந்த மலு விற்பனை ஆரம்பமானது. நேற்று மாலை பொழுதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்கே வந்து குவிந்திருந்தார்கள். அதே போல காலை பொழுதிலிருந்து வாடிக்கையாளர் வந்தவுடனே இருக்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோடை காலம் வருகிறது, கோடை காலத்துக்கு தேவையான ஆடை வகைகளை நீங்கள் வாங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை விட நாளை அன்னியர் தினம் இருக்கிறது. அன்னியர் தினத்துக்கு உங்கள் அன்னைக்கு நீங்கள் பரிசாக அளிப்பதற்கான ஆடை வகைகள் இருக்கின்றன, அல்லது அவர்களுடைய அடிக்கடி நீங்கள் ருசித்து சாப்பிடுகின்ற உணவுகளை சமைப்பதற்கான சமையல் பாத்திரங்கள் கூட இருக்கின்றன, அவற்றை கூட நீங்கள் இங்கே வாங்கிக் கொள்ளலாம். சரி, பிரியபென்சன், நீங்கள் ஊருக்கு தான் அனுப்ப வேண்டி வரும் அன்னியர் தினத்துக்கு. எனவே வாழ்த்துக்களோடு நீங்கள் அன்பான வாழ்த்துக்களை தான் தெரிவிக்க முடியும். உங்களுடைய அன்னையார் இங்கே இருந்தது இருக்கிறார் என்றால் நீங்கள் அவருக்கு கூட உங்களுக்கு தேவையானவற்றை ஆடைகளாக இருந்தாலும் சரி, சமையல் பொருட்களாக இருந்தாலே அதை நீங்கள் அன்போடு வழங்கி கொடுக்கலாம். அன்போடு ஒரு ஒரு ஒரு நினைவாக ஒரு ஒரு பரிசை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், நீங்கள் அன்னியர் தினம் நாளை அன்னியருக்கு தேவையான அனைத்து விதமான அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இங்கே இருக்கின்ற ஆடை வகைகளாக இருக்கலாம், சமையல் பொருட்களாக இருக்கலாம், அல்லது இமிட்டேஷன் வகைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்த அன்பளிப்பு பொருட்களாக அனைத்தையுமே மிக மிக குறைந்த விலையில் வாங்குவதற்கு நீங்கள் வரலாம். இலக்கம் 36-2 லோரன்ஸ் அவென்யூ மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கு வேஷின்ஸுக்கு வாருங்கள் என்ற தகவலோடு நாங்கள் இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி பிரியாவின்.
0: நன்றி இணைந்து கொண்ட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்காக. செந்தில்நாதன் சொன்னதில் நிறைய உண்மை இருக்குது. இந்த மதர்ஸ் டே வருது இல்லையா, நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா. ஆனால் அம்மாக்கள் எப்படி எங்களுக்கு சென்டிமெண்ட்டோ அதே மாதிரி அம்மாக்களுக்கு சாரி ஒரு சென்டிமெண்ட். நீங்கள் என்ன தான் பெரிய நல்ல வாட்ச் வாங்கி கொடுங்க, நல்ல பெரிய பெரிய பிராண்டடான பேக்ஸ் வாங்கி கொடுங்க, என்ன வாங்கி கொடுத்தாலுமே அவங்களுக்கு சாரி வந்து சரியான பர்சனல். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு சின்ன வயசில் இருந்து ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, உடுப்பு வாங்கி கொடுத்தா அந்த ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு, அது வந்து சரியான பர்சனலான அன்பு. எப்படியான்னா, எங்களுடைய என்னுடைய அம்மாவோ என்னுடைய பாட்டியாரோ நல்ல நாட்கள் வரும் பொழுது உடுப்பு எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த மனசில் வர அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அப்போ அவங்க வாங்கி கொடுத்த அந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு வெளியில் போகும்போது யாராவது கேட்டால், வடிவாக இருக்க இந்த சட்டை யார் வாங்கி தந்தது? என்ன, என் அம்மா வாங்கி தந்தது, என் அம்மம்மா வாங்கி தந்தது, என் மாமா வாங்கி தந்தது, இப்படி சொல்லிக்கொள்ள வர அந்த மகிழ்ச்சி வந்து அது சரியான பர்சனலாக இருக்கும். அதே மாதிரி அம்மாக்களுக்குமே சேலைகள் வாங்கி கொடுக்கும்போது அதை வெளியில் கட்டிட்டு போய்க்கா சரோக்கு அவங்கள்ட்ட சாரி வடிவாக இருக்க யார் வேண்டி கொடுத்தது, எங்கே வேண்டி நீங்கள் எனக்கு கேட்க, இந்த மகன் வாங்கி கொடுத்தது, இந்த மகள் வாங்கி கொடுத்தது, இந்த மருமகள் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லும்போது வருகிற அந்த பெருமை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு விதமான பெருமை, மகிழ்ச்சி, தன்னிறைவு, தாங்க கொடுத்த அன்பு தங்களுக்கு சரியாக திருப்ப கிடைச்சிட்டுன்ற மாதிரியான ஒரு நிறைவு, இது எல்லாத்தையுமே ஒரு சேலை கொடுக்கும். ஆக நீங்கள் ஏதாவது இந்த மதர்ஸ் டேக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா கணக்கை யோசிக்கவே தேவையில்லாது, ஆனால் கட்டாயம் வாங்கி கொடுத்தா உங்களுடைய அம்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நிச்சயமாக அது சேலையாக இருக்கும். ஏன்னா அவை வந்து சேலையை சரியான பர்சனலாக எடுத்துக்கொள்ளுவாங்க, அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கட்டுவாங்க. அப்போ அண்மையில் என்னுடைய ஆலயத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. நான் வந்து சர்ச் போகும்போதெல்லாம் அவங்க என்னை பார்த்து சிரிக்கிற விதம், அவங்க என்னோட கதைக்கிற விதம், அவங்களுக்கு அந்த கட்டி பிடிச்சு ஒருக்கா கொஞ்சுவாங்க. இந்த கொஞ்சிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தானே, வயதானவர்கள் எப்படி கொஞ்சுவார்கள் என்று ஒரு மாதிரி மூச்சு விட்டு கொஞ்சுவார்கள், இந்த கொஞ்சுன்னு சொல்லி கொஞ்சுவாங்க அந்த மாதிரி. அப்போ என்னை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அதை செய்வாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை தவிர விடுறதே இல்லை. இப்போ எனக்கு வந்து இப்போல்லாம் இந்த ஹோம் ஒரு ஹோம் சிக் வருமோ, அப்போல்லாம் வீட்டை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ, அப்போல்லாம் அவங்களுடைய முகத்தை பார்க்குறது எனக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கும். ஆக கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னும் அவங்களுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துருந்தேன். கன நாள் யோசித்தது, அப்போ ஒரு சாரி வாங்கி கொடுத்துருந்தேன். அவங்க அதை அடுத்த கிழமையே அதை அந்த சர்ச்சை கட்டிட்டு வந்திருந்தாங்க. இது அவங்க கட்டாமல் விட்டுருக்கலாம், அதை யாருக்காவது கொடுத்துருக்கலாம், வச்சுட்டு பிறகு கட்டியிருக்கலாம். ஆக ஏன் அதை சொல்ல வரேன்னா, அந்த சேலை என்பது அம்மாமாருக்கு சரியான பர்சனல். ஆக கணக்கை யோசிக்காதீங்க, ஏஷியன்ஸில் ஒரு நல்ல சாரி வாங்கி கொடுங்க இந்த மதர்ஸ் டேக்கு, அதுவே அவங்களுக்கு போதும் போதுமண்டு இருக்கும். சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நேரம் 11:40. தேங்க்யூ பகவானே. அம்மாமார் மட்டுமில்லை, இளையவர்களும் நீங்கள் இந்த பாட்டு கொடுக்குற ஃபீலிங், இந்த பாட்டு கொடுக்குற வைப் உங்களுக்கும் வேணுமா இருந்தால், உங்களை பார்த்து யாரும் அப்படி பாட வேணுமா இருந்தால், ஒரு TTC சபையில் சாரி கட்டிட்டு ஒரு சம்மரில் போய் பாருங்கள், அப்படி இருக்கும்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவெண்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை ராட், நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டு.
6: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
7: If we know it's wrong, why do we still do it?
0: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: Tours around the universe. www.cmr.fm.
1: எஃப்எம் 101.3 அலைவரிசையிலே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:53 ஆகிவிட்டது. இந்த ஏஷியன்ஸ் வழங்கும் சலுகைகள் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த சலுகைகள் குறித்த விவரங்களோடு செந்தில்நாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில்நாதன்.
2: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன, புதிய புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. அவற்றை சுற்றி பார்த்து கொண்டு தெரியும் பொழுது நேரம் போவதே தெரியவில்லை. எனவே வாடிக்கையாளர்கள், ஏசியன்ஸின் வாடிக்கையாளர் இங்கே வந்திருக்கின்றனால ஏராளமான புதிய தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்பொழுது காஞ்சிபுரம் சாரிகள் சொன்னால் 40%-70% தள்ளுபடியிலே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். புதிய வரவுகள் வந்திருக்கின்றன, நியூ அரைவல் சாரிகள், இது 50% தள்ளுபடிகளிலே. சாரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்க்கும்பொழுது $10 இந்த சாரிகளின் விலை தொடங்குகிறது. நீங்கள் $10 சாரிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கொட்டன் சாரிகள் இருக்கிறது, கல்யாணி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, மைசூரி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கிறது, சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன. அனைத்துமே 50% தொடக்கம், 60% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்று தொடங்கியது இந்த மலை விற்பனை தொடர்ந்து இன்றும் நாளையும் இந்த மலை விற்பனை இருக்கப் போகிறது. ராஜ்குரு டிசைனர் சாரி இருக்கிறது, புதிய புதிய புதிய வரவுகள், ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. 50% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு ரெடி சாரிகள் இருக்கின்றன, 50% தள்ளுபடியில். காப் சாரிகள், காப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, 70% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே தைக்கப்பட்ட காப் சாரிகள் இருக்கின்றன, $200 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் இருக்குது, 50%-60% பெற்றுக்கொள்ளலாம். பிரைடல் லெஹெங்கா இருக்கிறது, 50%-80% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிட்ஸுக்கான சல்வார் அண்ட் லெஹெங்காஸ் இருக்குது, 50%-70% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். பட்டுப்பாவாடைகள் இருக்கிறது, 60% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வரவண்டிய இடம் இலக்கம் 36-02 லோரன்ஸ் அவென்யூ மார்க்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸ். 3 தளங்களிலே இந்த காட்சி அறைகள் அமைந்திருக்கின்ற. ஒவ்வொரு தளத்திலும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கு தேவையான ஆடைவைகள் இங்கே குவிந்திருக்கின்றன. இந்த மலை விற்பனையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் காலை பொழுதிலிருந்தே வந்திருக்காங்க. நேற்று மாலையிலும் வந்திருந்தார்கள், இப்பொழுது காலை பொழுதிலிருந்து வாடிக்கையாளர் வந்தவுடன் இருக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகின்றோம். அதோடு ஹாட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித் லைனிங்கோடு, நீங்கள் $3-10 பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15, காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, செட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10. அதோடு லைனிங் இருக்கிறது 1.99 நீங்கள் போட்டிருக்கிறீங்க.

0: ஆண்களுக்கான சர்பாணி இருக்கிறது 60% தள்ளுபடியிலே. சில்வர் ஐட்டம் இருக்கிறது 50% தொடக்கம், 60% ஜுவல்லரி வகைகள், 60% இமிட்டேஷன் வகைகள், 60% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். அதோடு இந்த கிச்சனுக்கு தேவையான ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55 மட்டுமே என்று தெரிவிக்கப்படுது. ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 மட்டுமே என்று தெரிவிக்கப்படுது. சாரம் 2 சாரம் $10 இருக்கும். ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடை தெரிவுகளுமே 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தளத்திலுமே ஒவ்வொரு தெரிவுகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த 2வது தளம் என்று பார்க்கப்படுது. அதாவது நீங்கள் ஒரு பக்கத்தால் வரும்பொழுது இது 2வது தளமாக இருக்கும், மற்ற பக்கத்தால் வரும்பொழுது இது 1வது தளமாக இருக்கும். அது சாறுகளுக்கான தளம். இந்த இதிலே ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது $10 இருந்து இந்த சாரி தெரிவுகள் இருக்கின்றன. இங்கே டேபிள்களில் ஏராளமான சாரிகள் அடுக்கி வைக்கப்படுகிற ஒரு தெரிவுகளாக அடுக்கி வைக்கப்படுகிற அந்த தெரிவுகளில் நீங்கள் மிக மிக குறைந்த விலை என்டையர் ஸ்டோர்லேயே நீங்கள் 60% 80% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆடைகளுக்கும் தனித்தனியாக இவர்கள் தள்ளுபடிகள் தருகிறார்கள். அந்த தள்ளுபடிகளில் நீங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்த்து உங்களுக்கு தேவையானவற்றை இப்பொழுதை வாங்கிக் கொள்ளலாம் என்கிறதே. பிரியாவின் சார் குறிப்பிட்டது போன்று இந்த பண்டிகை காலங்கள் மற்றும் விழாக்கள் எல்லாம் வர இருக்கின்ற இந்த கோடை காலத்திலே இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது. எனவே அதற்கு தேவையான ஆடைகளை அந்தந்த பொழுதிலே நீங்கள் வாங்குவதாக இருந்தால் நிச்சயமாக விலை கூடுதலாகத்தான் இருக்கும். எனவே இந்த மலிவு விற்பனையில் அவற்றை நீங்கள் வாங்கி வைத்தீர்கள் பொழுதிலே போவதில்லை. எனவே உங்கள் விருப்பப்படி இந்த ஆடைகளை அனைத்தையுமே நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏசியன்ஸ் உங்களுக்கு தருகின்றார்கள். இதைவிட பார்த்தீங்கன்னா முன்புதான் ஒரு கலர் என்று பார்க்கும்பொழுது குறிக்கப்பட்ட கலர்கள் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், அல்லது எங்களுக்கு தெரிந்த கலர்களாக. இப்பொழுது கலர் என்று சொல்லும்போது இந்த கலர் அது என்ன கலர் என்று சொல்வதற்கே எனக்கு குழப்பமாக இருக்கிறது. எப்படியான கலர், அப்படியான அந்த புத்திய வரவுகளை இருக்கிறது. இதை விட ஏசியன்ஸ் இருக்கின்றே வடிவமைக்கப்பட்ட ஆடை வகைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு என்ன அங்கே ஆடை ஆலைகள் இருக்கின்றன. இந்தியாவிலே அங்கிருந்து நேரடியாக இருக்கும் செய்யப்பட்ட ஆடைகளை கூட மிக மிக குறைவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அல்லது மணமகன் மணமகனுக்கு தேவையான ஒரு தனிப்பட்ட ஆடையாக இருக்கும், அதாவது இதற்காக ஸ்பெஷலாக செய்யப்பட்ட ஆடைகளாக கூட நீங்கள் ஆர்டர் செய்து அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுது. அதோடு மணமகன் அவருடைய தோழர்கள், மணமகள் அவருடைய தோழிகள் அனைவருமே ஒரே மாதிரியான ஆடைகள், ஒரே நிறத்திலே ஒரே மாதிரியான ஆடைகள் பெற்றுக்கொள்ள வேண்டாமல் எத்தனை ஆடைகள் வேண்டும் என்றாலும் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கின்றது. எனவே வாருங்கள், வந்து பாருங்கள். உங்கள் அனைவருக்குமே தெரிந்த வட அமெரிக்காவில் பிரபலமான காட்சியை கொண்ட ஏசியன்ஸின் இந்த மாபெரும் மலிவு விற்பனையில் கலந்து கொள்ளுங்கள். இலக்கு 36 லோரன்ஸ் அவென்யூ மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கிறது. எனவே வாருங்கள், வந்து பாருங்கள். இன்றும் நாளையும் இந்த மலிவு விற்பனையை நீங்கள் கலந்து கொள்ளலாம். 10:00 வரை திறந்திருக்கும் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி பிரியா.
1: நன்றி இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக செந்தில்நாதன். ஆம், என்னதான் அந்த நம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலுமே நம்மளுடைய மண் அந்த வாழ்க்கை முறை நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சின்ன சின்ன அழகான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமுமே நம்மளுடைய எண்புகள்லையும் நம்மளுடைய தோளையும் நம்மளுடைய அந்த தோலண்ட நிறத்துலையும் எல்லாவற்றிலையுமே இருக்குது. நாங்கள் வேறு நாடுகளுக்கு போகலாம், அங்கே இருக்கிற கலாச்சாரங்களுக்கு பழக்கப்படலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. அது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்து கொள்ளுகிற ஒரு உத்தி, அது எல்லா மனுஷருக்குமே இருக்கிறது தான். ஆனாலுமே எப்படி மண்ணில் வேர் விட்ட ஒரு பயிர் திருப்பவும் மண்ணுக்கே போகுமோ, மண்ணிலேயே முடியுமோ, அதே மாதிரி நாம் நம்மளுடைய பண்பாடு, நம் பிறந்த மண்ணினுடைய அந்த இயல்பு, இதெல்லாமே எங்களுக்குள்ளேயே இருக்கும். ஆக என்னதான் புதிய பண்பாடுகளுக்கு நாங்கள் பழக்கப்பட்டாலும் எங்களுடைய தேவையாக அவ்வப்போது இல்லை எனக்கு இது தேவையே தேவை அப்படின்னு நம்மளுடைய இன்பம் தோலும் நம்மளுடைய உயிரும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் அந்த மண்ணுக்கான ஞாபகம். இல்லாவிட்டால் நமக்கு நம் வேரோடு இருக்கிற தொடர்பு. ஆக என்னதான் நீங்கள் வந்து ஒரு கடையில் போயிட்டு திருவின தேங்காய நிறைய நாள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஃப்ரீஸ் பண்ணினு ஒரு தேங்காய் திருவலை வாங்கிட்டு வந்தாலும் நல்ல ஒரு ஃப்ரெஷ் தேங்காய், இப்போ பால் பவுடர் எல்லாம் வெளியில் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ஃப்ரெஷ் தேங்காய் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை நல்ல திருவலையில் திருவி யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியும் இதை ஒவ்வொரு நாளும் உங்களால் செய்யலாது, ஆனால் எப்பயாவது எங்களுக்காக அப்பா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காய் வேண்டி வீட்டிலிருந்து வடிவா உட்கார்ந்துருந்து திருவலையில் திருவி அந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ எடுத்து ஒரு நல்ல சம்பல் உரலில் போட்டு இடித்து சாப்பிட வேண்டும். ஒன்றுமே பெருசாக இந்த ஃபேன்சியான சாப்பாடுகள் வேணும், இல்லை வெறும் சோறும் தேங்காய் சம்பலும் சாப்பிட்ற மாதிரி ஒரு நாள் வேணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த கிரேவிங் வாரது உண்டு தானே. ஆக அப்படியான நாட்களில் நீங்கள் இந்த ஃப்ரீஸ் பண்ணின தேங்காயெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சம்பல் சம்பலாக இருக்காது, ஆனால் நல்ல தேங்காய் நல்ல பழத்தேங்காயை வாங்கி வடிவாக திருவி தேங்காய் உடைச்சி திருவும் போது அந்த தேங்காய் தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீரை குடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும், நல்லா இருக்கும் அது. அந்த மாதிரி நல்ல ஒரு செம்பல் இடித்தோ அம்மியில் அரைச்சோ, சில பேர் வீட்டில் இப்போவும் அம்மி வச்சுருக்குறாங்க, சில பேருக்கு அது வேணும், ஊரில் இருந்த மாதிரியே வீட்டில் பாரம்பரியமாக நாங்கள் வச்சுருக்கிற விஷயங்கள் கட்டாயம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போவும் இருக்கிறாங்க. அதனால் நிறைய தமிழ் கடைகள் அதை வச்சும் இருக்கிறாங்க, ஏஷியன்ஸ்லேயும் அது இருக்குது. நீங்கள் ஆக இந்த திருவிழை அம்மி இந்த மாதிரி இந்த பண்பாட்டு பொருட்கள் சமையலற பொருட்களை கூட நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இதற்கெல்லாம் இந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நேரம் 12:01.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
3: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
3: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5%
5: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: Jewelers.
7: Listen to us around the universe. www.cmr.fm.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA கிரெடிட். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4665-4661.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்றுகூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334.
3: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:22 நிமிடமாக இருக்கின்றது. இந்த நேரம் ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
1: அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கம் 36 லோரன்ஸ் அவெனியும் ஆகமல் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. ஏஷியன் வட அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு ஆடை களஞ்சியம். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது என்ட்ரி ஃப்ளோரிலே நீங்கள் 60% தொடக்கம், 80% தள்ளுபடியிலே நீங்கள் அனைத்து விதமான ஆடைவர்கள் மற்றும் பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏசியன் தருகிறார்கள். இது மறு சீரமைக்கப்பட்டு இப்பொழுது மீண்டும் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் இவ்வளவு காலமும் தொடர்ந்து ஆதரவு தருகின்ற வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்த மாபெரும் மலுவிற்பனை நேற்று தொடங்கியது. நேற்றிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்து பண்ணுமே இருக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக கோடை காலம் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே கோடை காலத்திலே பல விழாக்கள், பல பண்டிகைகள், ஆலய திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. இதைவிட சிறப்பாக ஊருக்கு செல்லக்கூட பலர் தயாராக இருக்கிறார்கள். எந்தவித விமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆனால் ஊரிலே இருக்கின்ற திருவிழாக்கு செல்ல வேண்டும், அல்லது அங்கு ஒரு வைபவம் நடக்கிறது அங்கே செல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அல்லது வெளிநாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு, இலங்கைக்கு செல்ல முடியவில்லை, இந்தியாவுக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட செல்லவிருக்கிறார்கள். எங்கள் உறவுகளுக்கான அன்பளிப்பாக நீங்கள் இந்த ஆடைவைகளை பெற்றுக்கொள்ள வாங்கி அவர்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் 80% தொடக்கம், அதாவது 60% தொடக்கம், 80% தள்ளுபடியிலே ஏசியன்ஸிலே நீங்கள் அனைத்தையுமே வாங்கலாம் என்ற சிறப்பான மகிழ்ச்சியான தகவலை இவர்கள் ஏசியன்ஸ் நிறுவனம் தருகின்றார்கள். குறிப்பாக காஞ்சிபுரம் சாரிகள் 40% 70% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. அனைத்துமே 50% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சாரியை ஸ்டார்டிங் பிரைஸ் என்று பார்க்கும்பொழுது $10 இருக்குது. எனவே நீங்கள் $10 சாரியிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு சாரிகளாக வாங்கலாம். இங்கே டேபிள்களிலே ஏராளமான தெரிவுகள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு டேபிள்களிலுமே ஒவ்வொரு விலை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விலையில் எந்த சாரி உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த சாரியை பெற்றுக்கொள்ளலாம். நிறங்கள் என்று பார்க்கும்பொழுது பலவிதமான பல வர்ணங்களில் இயங்கி இருக்கின்றன. அதை விட பார்த்தீங்கன்னா டிசைன்கள் என்று பார்க்கும்பொழுது ஏராளமான டிசைன்கள் இருக்கின்றன. இதை விட ஹோட்டல் சாரிகள் இருக்கிறது, கல்யாணி ஹோட்டல் சாரிகள் இருக்கிறது, மகேஸ்வரி ஹோட்டல் சாரி இருக்கிறது, நயன்தாரா சில்க் ஹோட்டல் சாரிகள் இருக்கிறது, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கிறது, சில்க் ஹோட்டல் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன. அனைத்துமே 50% தொடக்கம், 60% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கூடுதலாகவே இப்பொழுது பெண்களுக்கு பிடித்த இந்த சாரி வகைகள் தான் மிக மிக கூடுதலாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. எனவே பெண்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே வந்த வண்ணமே இருக்கின்றார்கள். ராஜ்குரு டிசைன் சாரிகள் புதிய வரவுகள் இருக்கின்றன. 50% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு ஹாஃப் சாரிகள் மெட்டீரியல் இருக்கிறது. ஹாஃப் சாரி மெட்டீரியல் நீங்கள் 70% பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய் இருக்கிறது. ஸ்டிச்சஸ் ஹாஃப் சாரிகள் இருக்கிறது. ஏற்கனவே தைக்கப்பட்ட பிளீட் பண்ணப்பட்ட சாரிகள் $200 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது அதாவது ஜுவதிகள் ஆலயங்களுக்கு அல்லது இங்கே விழாக்களுக்கு செல்லும் பொழுது ஹாஃப் சாரி அணிவது, இப்பொழுது ஜுவதிகளோட திருமணமானவர்களும் இப்பொழுது ஹாஃப் சாரி அணிகிறார்கள். சரி, அது வேறு பிரச்சனை. சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியிலே. பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலும். கிட்ஸுக்கான சல்வார் அண்ட் லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். பட்டு பாவாடைகள் 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தருகிறது ஏசியன்ஸ். இது மாக்கமல்லோரன் சந்திப்புக்கு அருகிலே அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்துமே என்ட்ரி ஃப்ளோர் என்று பார்க்கும் பொழுது 60% 80% தள்ளுபடியில் நீங்கள் வாங்குகின்ற இமிச்சியேஷன் நகைகள் கூட மிக மிக மலிவிலையை விற்பனை செய்கின்றார்கள். காட்டன் பிளவுஸ் வித் லைனிங் இருக்கிறது $3 பெற்றுக்கொள்ளலாம். ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15, காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கிறார்கள். இதில் லைனிங் இருக்கிறது, மீட்டர் நீங்கள் $1.99 வாங்கலாம். ஆண்களுக்கான சர்வாணி இருக்கிறது $60, சில்வர் ஐட்டம் இருக்கிறது $50 தள்ளுபடியிலும், ஜுவல்லரி இருக்கிறது இமிட்டேஷன் நகைகள் 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாங்குகின்ற ஆடைகளுக்கு ஏற்றவாறு இங்கே இருக்கின்றன ஏராளமான தெரிவுகள். அதைவிட கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே மலிவு விற்றனர். ஒரு சில விலை ஒன்று பார்க்கும்பொழுது ரொட்டி மேக்கர் இருக்கிறது $59, ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 பெற்றுக்கொள்ளலாம். ஆண்களுக்கான சாரம் $2 இருக்கும். ஆண்களுக்கான ஐட்டம் அனைத்துமே ஆடைவர்கள் அனைத்துமே 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை வாருங்கள், குடும்பத்தோடு இங்கே வாருங்கள். இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். வாரத்தில் 7 நாட்களுமே உங்களுக்காக திறந்திருக்கும். வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த அனைத்து விதமான ஆடைகளையும் நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சேலை தேர்வுகள் பார்க்கும்பொழுது $10 இருந்து ஆரம்பமாகிறது. எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏசியன்ஸின் இந்த மலிவு விற்பனையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் மீள் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டு திறப்பு விழா மலிவு விற்பனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய மாலை பொழுதிலும் வாடிக்கையாளர்கள் வந்து வண்ணம் இருந்தார்கள். காலை பொழுதில் வாடிக்கையாளர்கள் வந்து வண்ணம் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற தகவலோடு விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி.
0: நன்றி செந்தில்நாதன், அடைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. சரி, பாடல் அழைக்கும் போதே அப்படியே யோசிச்சுக்கோங்க, ஏஷியன்ஸுக்கு போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு சில்க் காட்டன் எல்லாட்டும் நல்ல ஒரு சில்க் சாரீ, ஒரு மஞ்சள் இந்த ஸ்ப்ரிங் கலரில் வாங்குறீங்க, வாங்கி அழகான ஒரு டிசைனில் தச்சு கொண்டு ப்ளவுஸ் எல்லாம் இந்த பாட்டு பேக்ரவுண்டில் ஒரு ரீல் செய்கிறீங்க, எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ம்ஹூம்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:32.
1: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோ மை கார் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: If we know it's wrong, why do we still do it?
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS Realty Team Professional Agents CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262
7: CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆஃபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி. டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 CanSmile Dental.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive Etobicoke-வில் On-site Cremation அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 Lotus Funeral and Cremation .com.
9: Listen to us around the universe. www.cmr.fm.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ CA.
1: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
2: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Everything okay, no problem.
0: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
4: 20 ஆண்டுகளுக்கு
5: மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அதுதானே, இது பெண்களும் வந்து அப்படித்தான், சாரி வேணுமென்னு அவங்களாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்களாம் வாங்கி கொடுத்தா மறக்கவும் மாட்டாங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதே நேரம் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பரிசு கொடுக்க வேணும் இந்த மதர்ஸ் டேக்குன்னு நினைக்கிறீங்களா இருந்தால். இதை விட வேறு என்ன கிஃப்ட் பொருத்தமாக இருக்குமான்னு நினைக்கிறீங்க? என்னென்னா, இப்போ சமர் வருது, சமர் வந்தால் என்ன வரும், நிறைய விசேஷங்கள் வரும், கோயில் வரும், திருவிழா வரும், கல்யாண வீடு வரும், பாட்டி வரும், இது எல்லாத்துக்கும் விதம் விதமான சாரி வேணும். பாட்டிக்கு பாட்டி சாரி வேணும், கோயிலுக்கு நல்ல பட்டு சாரி ட்ரெடிஷ்னலான வேலைப்பாடுகளோடு தேவைப்படும். அதே மாதிரி இந்த அந்த சீதோஷ்ண நிலைக்கு பொருத்தமான காட்டன் சாரியாக இருக்க வேண்டும். அதுவும் இப்போ வந்து சிம்பிளாக எலிகண்ட்டாக இருக்கிற சாரி தான் எல்லாருமே தேடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் மாதிரி எல்லாரும் கட்டின சாரியே கட்டுறது விருப்பம் இல்லை. இப்போ அந்த சோஷியல் மீடியா கல்ச்சர் வந்ததுக்கு பிறகு ஒரு சாரியை திருப்ப கட்டுறதையும் நிறுத்திட்டாங்க. ஆக எந்த கிஃப்ட் உங்களை ஃபெயில் பண்ண வைக்காது அப்படின்னா நிச்சயமாக அது சாரியாக இருக்கும். இப்போ ஒரு திருவிழாவுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு இந்த சாரி கட்டிட்டாங்கன்னா அடுத்த முறை கட்ட மாட்டாங்க தானே. அப்போ இந்த சாரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா இருந்தால் எப்படியுமே ஏதோ ஒரு திருவிழாவுக்கோ நிகழ்ச்சிக்கோ பயன்படுத்தி விடுவார்கள். அதனால் இந்த மதர்ஸ் டேக்கான சரியான கிஃப்டாக இந்த சாரீஸ் இருக்கும். அதே நேரம் அது நல்ல விலையிலையும் கிடைக்கும். நல்ல தரமான மெட்டீரியலோட, நல்ல அழகான வேலைப்பாடுகளோட, சித்திர வேலைப்பாடுகள், இந்த கலம்காரி வேலைப்பாடுகள், அதே மாதிரி இந்த இண்டிகோ நிறத்தில் வர்ற சாரீக்கள், ஷிஃபான் சில்க், காட்டன் சில்க், இப்படி விதம் விதமான சாரீ இருக்குது. பார்த்து பார்த்து நீங்கள் வாங்கலாம். அதை விட அகன்சா சாரீஸ் வந்து இப்போ அதிகமாக கட்டப்படுகிற சாரீ. இந்த 80s 90s இருந்த கலாச்சாரம் திருப்பவுமே மீள உருவாக்கப்படுறதுனால ஒரு விதமான விண்டேஜ், ஒரு ராயல் லுக்கை கொடுக்கக்கூடியதாக இந்த சாரிகள் இருக்கும். ஆக இப்படியெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? பார்த்து பார்த்து நீங்கள் வாங்கணும் தானே. சும்மா ஏதோ ஒரு சாரியை வாங்கி கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் எவ்வளவு அதுக்காக செலவு பண்ணாலும் அது பிரயோஜனமாக இருக்காது. அதே நேரம் உங்களுடைய யாருக்கு நீங்கள் அந்த பரிசை கொடுக்க போகிறீங்களோ, அது ஒரு உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுடைய வயது, அவங்களுக்குண்டு ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேர் நல்ல ஜரிகை வச்ச நல்ல ஆடம்பரமான சேலைகள் கட்டுவாங்க, சில பேர் எளிமையான ஆனால் அழகான சேலைகள் கட்டுவாங்க, சில பேருக்கு சாரி கட்டினா அப்படி அச்சசலாக சுற்றி விட்ட மாதிரி அப்படியே நிற்க வேணும். சில பேருக்கு அப்படி இல்லை, அள்ளி போட்டு விட்டாலே ஒரு அழகு இருக்கும் சாரியில், ஒரு கலைஞ்சிருக்கிற அழகு. ஆக அப்படி இருக்க வேண்டும். சில பேருக்கு வந்து நல்ல ஒரு ராயலான ஒரு லுக் சாரியில் இருக்க வேண்டும். சில பேருக்கு நல்ல ஒரு பண்பாட்டான ஒரு லுக் இருக்க வேண்டும். இப்படி அவங்களுடைய தேவையெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாரி வாங்கும் போது இன்னுமே அந்த பரிசு அர்த்தப்படும். சரியா? ஆக விலையை பற்றி கவலையப்படாதீங்க. அதனால தான் ஏஷியன்ஸ் நல்ல சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இன்றைக்கி ஓடி போய் வாங்கிடுங்க, இந்த சலுகைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அது குறித்த விவரங்களோடு நம்மோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம் வணக்கம் பிரியா, நீங்கள் நல்ல விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது நாளைய மதர்ஸ் டேக்கு அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் அதை வேண்டிக் கொடுக்கலாம். அதைவிட சிறப்பாக உங்களுடைய அம்மாவின் குணநலங்களை

0: இது தரவும் காத்திருக்கிறார்கள். ஏராளமான பணியாளர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறப்பான முறையிலே அந்த செயல்களை தெரிவு செய்வதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். இதைவிட அந்த காதலன் காதலி மற்றும் கணவன் மனைவியர்களை பற்றி சொல்லியர்கள். இது அந்த விடயத்தை பொறுத்தமட்டிலே அதாவது மனைவி அல்லது காதலியின் கண் ஜாடையை வைத்துக் கொண்டே அவருக்கு பிடித்த ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் அது ஒரு காதலன் அல்லது கணவனுடைய கடமையாக இருக்கும். எனவே அது பிரச்சனை இல்லை, இலகுவாகவே அதை தெரிவு செய்து கொள்வார்கள். எனவே அதற்காக தான் இந்த ஏசி இந்த 60% தொடக்கம் 80% தள்ளுபடியிலே அனைத்து விதமான வயதினருக்குமான செயலவைகளை மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியா வின்சென்ட் சொன்னது போல ஏராளமான சாரி தெருவுகள் இருக்கின்றன. இப்பொழுது செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன, சில்க் ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கின்றன, நயன்தாரா சில்க் ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூரி ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, ஹொட்டன் சாரிகள் சாதாரணமான ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலே விற்பனையாக கொண்டிருக்கிறது. இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது குறிப்பாக இந்த சாரிகளின் தொடக்க விலை என்று பார்க்கும்போது $10 இருந்து தொடங்குகிறது. $10 இருந்து சாரிகள் தொடங்குகின்றன. இதை விட புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. ஏராளமான தெரிவுகள் அனைத்துமே 50% தள்ளுபடியில் 50-க்கு 50 தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார். காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 40 தொடக்கம் 70% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட ராஜ்கூர் டிசைனர் சாரிகள் புதிய புதிய வரவுகள் 50% தள்ளுபடிக்கு விற்பனை செய்து இருக்கிறார்கள். அதை விட காப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, நீங்கள் 70% தள்ளுபடியில் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு ஏற்கனவே தைக்கப்பட்ட இந்த காப் சாரிகள் இலகுவாகவே நீங்கள் அந்த சாரி அணிந்து கொள்ளக்கூடிய மாதிரியான சாரிகள் $200 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியிலே, பிரைடல் லகங்கா இருக்கிறது நீங்கள் 50% 80% தள்ளுபடியிலே எவ்வளவு வேண்டுமானாலும் எந்த அளவுகளிலும் இங்கே இருக்கிறது. குறிப்பாக இந்த லெஹங்கா சில வழியில் அளவுகள் பிரச்சனையாக இருக்கும். இங்கே சிமோல் இருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரை அனைத்து விதமான அளவுகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு கிட்ஸுக்கான சல்வார் அண்ட் லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலும், பட்டு பாவாடை இது விதவிதமான நிறங்களிலே விதவிதமான வடிவங்களிலே இருக்கிறது. சிறுமிகள் மற்றும் ஜுவதிகளை கிட்ட மாதிரி இந்த பாவாடைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை கூட நீங்கள் 60% தள்ளுபடியில் விற்றலாம். அதோடு ஹொட்டன் பிளவுசஸ் இருக்கின்றன வித் லைனிங் கூட 3 பிளவுஸ் நீங்கள் $10 பெற்றுக்கலாம். ஃபேன்சி பிளவுஸ் இருக்கிறது நீங்கள் $15 இருக்கும். ஹொட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, செட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை விட லைனிங் துணி இருக்கிறது $1.99 விற்பனை செய்கிறார்கள். ஆண்களுக்கான சர்வாணி 60% தள்ளுபடியிலே, அதிலேயும் ஏராளமான டிசைன்கள் இருக்கின்றன. மிக மிக அதாவது வித்தியாசமான ஒரு சிறிய வித்தியாசத்திலே அது பட்டை கலர்லேயே வெள்ளை கலர்லே அல்லது ஒரு பிங்க் கலர்ல இப்படி விதவிதமான நிறங்கள் கூட இங்கே இருக்கின்றன. அதோட சில்வர் ஐட்டம் இருக்கிறது அது 50% 60% தள்ளுபடியிலும், ஜுவல்லரிகள் இமிட்டேஷன் நகைகள் நீங்கள் 60% தள்ளுபடியிலும் பெற்றுக்கலாம். அதோடு இந்த கிச்சனுக்கு தேவையான ரொட்டி மேக்கர் அது மிக மிக காலி பொழுது உடனடியாகவே ரொட்டி மேக் பண்ணலாம். அது $55. இதை விட ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 இருந்து பெற்றுக்கலாம். ஆண்களுக்கான சாரம் $10 ஆண்களுக்கான ஐட்டம் அனைத்துமே 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கால் இவையெல்லாம் அங்கே என்று சொன்னால் ஏசியன்ஸில் இலக்கு 36 லோரன்ஸ் அவனியும் ஆக்கமன் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸில் தான் இந்த மலிவு விற்பனை நடைபெறுகிறது. வட அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஆடை களஞ்சிய 3 மாடைகளிலே இந்த காட்சியர்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு சிறிய திருத்த வேலைக்கு பின்பு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீள் திறப்பு விழா முன்னிட்டு இந்த மாபெரும் மலிவு விற்பனை நடைபெறுகிறது. நேற்று மாலை பொழுதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்கே வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அதே போன்று இன்று காலை பொழுதிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது பண்டிகை காலங்கள் வருகிறது, திருவிழா காலங்கள் வருகிறது, ஊருக்கு போக வேண்டியது அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போக வேண்டிய தேவைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த வழியில் உங்கள் அன்பு கூடியவர்களுக்கு நீங்கள் அன்பு பரிசாக வழங்குவதற்கான ஆடைகளை மிக மிக குறைந்த விலையிலே வாங்கிக் கொள்ளலாம். குறிப்பாக நாளை அன்னையர் தினம் மதர்ஸ் டே இருக்கிறது. எனவே உங்களுக்கு அம்மாவுக்கு பிடித்த அனைத்து விதமான சில வகைகளை உங்களை அம்மாவுக்கு சாரி வகைகள் பிடிக்கும் என்றால் சாரி வகைகளை அல்லது அவர்களுக்கு விதம் விதமான சமையல் உபகரணங்கள் தான் தேவையாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் சமைத்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவதில் மிக மகிழ்ச்சி அடைவார்கள். அது சிறுபராயத்திலிருந்து வளர்ந்து இவ்வளவு திருமணம் ஆகியவர்கள் பேர் பிள்ளையை கண்டிருந்தாலும் கூட தன்னுடைய கையால் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று அம்மா அவர் விரும்புவார்கள். எனவே அவர்களுக்கு தேவையான அந்த சமையல் உபகரணங்களை மிக மிக குறைந்த விலையிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருகிறது ஏசியன்ஸ். இலக்கு 36 லோரன்ஸ் அவனியும் ஆகமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸுக்கு வாருங்கள். குடும்பத்தோடு அனைத்து விதமான பொருட்களையும் ஆடைகளையும் மிக மிக மலிவு விலையில் வாங்கலாம் என்ற செய்தியோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி பிரியா வின்சென்ட்.
1: நன்றி செந்தில்நாதன் இணைந்து கொண்ட அந்த தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்காக. ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாருக்கு பரிசுகள் கொடுக்க ஆசைப்பட்றீங்களோ அவங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் அந்த பரிசுகளை கொடுக்கும்போது இன்னுமே அந்த பரிசுகள் அர்த்தப்படும். சும்மா ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு இல்லாமல் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குற பரிசுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அதே நேரம் நீங்கள் நினைக்காதீங்க நாளைக்கு மதர்ஸ் டே எங்கள் அம்மாவுக்கு பூவெல்லாம் பிடிக்காது, சும்மா ரெண்டு நாளில் வாடி போயிருமாண்டு.

நான் உறுதியாக சொல்லுவேன், 99 விதமான பெண்களுக்கு பூக்கள் பிடிக்கும். பூக்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா இருந்தால் அவங்களுக்குள்ளே ஏதோ அது குறித்த ஒரு காயம் இருக்குது, ஏதோ ஒரு வலி இருக்குது. இது உளவியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிற ஒன்று. அதை வந்து ஒரு வூண்ட், ஒரு ட்ரோமா, ஒரு என்ன சொல்லுவார்கள், ஒரு தன்னைத்தானே இறுக்கி கொண்ட ஒரு மனநிலை இறுக்கமாக இருந்தால் நிச்சயமாக பூக்கள் மீதும் அந்த வெறுப்பு இருக்கும். அது ஒரு பெண்கள் வந்து தன்னுடைய பெண்மையை அதிகமாக உணர முடியாத ஒரு சூழல் இருக்கிற காலங்கள்னு சொல்லுவாங்க. அது அதிகப்படியான காயம், தொடர்ச்சியான வேதனையான சூழலுக்குள்ளே பயணிக்கிறது, இதெல்லாம் வெறுப்பு, ஏமாற்றம், இவைகளெல்லாம் கூட இந்த பெண்ணுணர்வை கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன மெலிதான விடயங்களில் வருகிற ஒரு வெறுப்பு உருவாக்கும் என்று சொல்லுவார்கள். ஆக அப்படி இருக்கிறவங்களால் மாத்திரம்தான் அதிகமாக பூக்கள் பிடிக்க, இல்லை எனக்கு பூவே பிடிக்காது அப்படின்வாங்க. ஏதோ ஒரு காரணம் அதுக்கு பின்னால் இருக்கும். ஆனால் அதை தாண்டி 99.9 விதமான பெண்களுக்கு பூக்கள் பிடிக்கும். அதுவும் பூ என்ன சும்மா பூ இல்லை, நீங்கள் பொக்கையாக வாங்கி கொடுக்கும்போது அந்த பூங்கொத்து அவங்கள ஒரு மாதிரியும் நல்ல ஒரு ஆனர்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மரியாதைக்குரியவங்களாக, ஒரு கௌரவத்துக்குரியவங்களாக உணர வைக்கும். ஆக நீங்கள் அதை வாங்கி கொடுக்கும்போது அட அடின்ற மாதிரி இருக்கும். அந்த உணர்வு வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது. உலகத்திலேயே அபரிமிதமான நல்ல உணர்வுகளை எல்லாத்தையும் வார்த்தையால் சொல்லிடவே முடியாது. ஆனால் நீங்கள் அதை அவங்கள்ட கண்ணில் பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு நல்ல பூங்கொத்து, அவக்கு பூவெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி அவங்க சொல்லியே இருந்தாலுமே கூட, நீங்கள் ஒரு நல்ல சேலையும் ஒரு பூங்கொத்தும் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்களுடைய அம்மாவுக்கு, அது உங்களுடைய பிள்ளைகளின் அம்மாவாகவும் இருக்கலாம், அவங்களுடைய பிரசவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பட்ட வலிகளை பார்த்துருப்பீங்க, எத்தனை எலும்புகள் முறியத்தக்கதான ஒரு வலியை வந்து அவங்க சுமந்தாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே நேரம் இந்த தாய்மைன்றது அதை எல்லாராலையும் செய்திட முடியாது, அது அவ்வளவு இலகுவும் கிடையாது. அந்த தாய்மை அடைஞ்ச ஒரு முதல் 2-3 மாதங்களிலேயே அவங்களுடைய முழு உடலும் மாற ஆரம்பித்துவிடும். வலி, பாரம், இதெல்லாமும் கூடினாலும் அந்த ஒரு அந்த கருவை சுமக்கிற அந்த சந்தோஷத்தில் அதை வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல நான் சமாளிக்கிறேன்னு மாதிரி போவாங்க. இது வரைக்கும் நாங்கள் தாய்மையை அழகாக சொன்ன விஷயங்களை மாத்திரம்தான் பார்த்துருக்குறோம். ஓ, ஒரு குழந்தையை தரிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இப்படி பேசியது மாத்திரம்தான் பார்த்துருக்குறோம். ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளோ வலி இருக்குன்றது தான் உண்மை. ஆனாலும் அந்த வலிகளையும் எல்லாத்தையும் தாண்டி பொறுத்து கொள்கிறார்கள் என்றால் அது அந்த தாய்மை என்கிற இயல்பு. அது முடிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல, பசிச்சா கூட ஓகே என்ற மாதிரி இருக்கிற ஒரு மனநிலை தான் இந்த பிரசவ காலத்தை கடப்பது. அப்படி தன்னுடைய அழகு, தன்னுடைய வயது, சில பெண்களில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் அவங்களோட ரெஸ்யூமில எதுவுமே இருக்காது. இந்த 2-3 வருஷமும் என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்டால், அந்த ரெஸ்யூமில வந்திருக்கிற அந்த இடைவெளியில் ஒரு 2-3 வயதில் ஒரு குழந்தை இருக்கும். இப்படி அவங்களுடைய வாழ்க்கை காலத்தில், அவங்களுடைய ஓட்டத்தில் எல்லாவற்றையும் ஒரு குழந்தைக்காக நிறுத்தி வைத்துவிட்டு, தங்களுடைய உதிரத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு கொடுக்கறது முதல் தன்னுடைய நேரம், தூக்கம், உழைப்பு எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்காக அவங்க ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே அதீதமான அன்பு அதுவாகத்தான் இருக்க முடியும். முதலாவது அன்பினுடைய வடிவம் அது அன்கண்டிஷனல் லவ், அது ஒரு தாயினுடையதாகத்தான் இருக்க முடியும். ஆக எல்லா நாட்களிலும் அந்த தாய்மையை கொண்டாட வேண்டும். ஆனால் இந்த நாட்கள் அதற்காகவே சிறப்பாக இருக்கிற நாட்கள். என்னுடைய அம்மா அம்மாவுக்கெல்லாம் இந்த மதர்ஸ் டே கல்ச்சரில் இருந்து அவங்க வந்தவங்க இல்லை இல்லையா. ஆனாலும் வெளியில் அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எப்போவுமே நாங்கள் எல்லோரும் இருப்போம் தான். அவங்க வந்து பெருசாக வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாங்க, ஆனாலும் பார்த்துக்கொண்டே இருப்பாங்க என்ன வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதுக்காக அவங்க அதையே எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க இல்லை. ஆனால் வெளியில் இருக்கிற எல்லா தாய்மாரும் கொண்டாடப்படும் போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரப்பிள்ளை, என்னையும் கொண்டாட வேண்டும், என்னுடைய உழைப்பை, என்னுடைய தியாகத்தை, நான் ஒருக்கிற விஷயங்களை ஒரு நாளாவது முகத்தை பார்த்து சொல்ல வேண்டும், அம்மா நன்றி அப்படின்னு. அழகான விஷயம் அது. ஏன்னா நாங்கள் ஒரு வேலையில் கூட ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்த வேலையை நல்லா செஞ்சோமா இல்லையா, இன்றைக்கி நல்லா பேசினோமா இல்லையா என்ற மாதிரி. ஆக அப்படி போயிட்டு வர ஒரு வேலையிலேயே நமக்கு அப்படி இருக்கும்போது
நம்மளோட முழுக்க தங்களுடைய எல்லாத்தையும் கொடுத்து பயணிக்கிற தாய்மாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அது அவங்க சொல்கிறதுக்கு முன்னால் புரிஞ்சு கொண்டு அதை நீங்கள் செய்யும் போது அந்த முகத்தில் நீங்கள் ஒரு சிரிப்பு பார்ப்பீங்க, அந்த கண்ணில் ஒரு நிறைவு பார்ப்பீங்க. அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் பெறும். ஆக அந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட காசு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், சின்னதாக ஒரு கொஞ்சமாக வச்சுருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதே மாதிரி ஹாப்பி மதர்ஸ் டே அம்மாண்டு ஒரு மெசேஜ் போடுறதை விட ஒரு கடிதம், எவ்வளோ காலமாச்சு நாங்கள் கடிதம் எழுதி, கைப்பட அன்புள்ள அம்மாவுக்குன்னு ஒரு கடிதம் எழுதி அந்த பூங்கத்தோட அந்த சீலையோடு நீங்கள் வச்சு கொடுக்கும்போது அது கொடுக்குற அப்பிரமிதமான உணர்வை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் அம்மா அழலாம், உங்களோட அம்மா அப்படி கட்டி அணைச்சி அன்பு சொல்லலாம், எல்லாருக்கிட்டேயும் சொல்லலாம். எங்களோட அம்மாலாம் ஒரு சின்னதாக அதாவது வாங்கி கொடுத்துட்டேன்னா அன்றைக்கி வர்ற எல்லா ஃபோன் காலுக்கும் நடக்கும், இந்த மகள் அதை வாங்கி தந்தவா, இந்த மகள் இதை வாங்கி தந்தவா. அது வந்து இந்த பெருமை பீத்துவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லை, இது வந்து வேறு. இது வந்து என்னுடைய பிள்ளையை நான் சரியாக வளர்த்துருக்கிறேன், என்னுடைய பிள்ளை நான் கொடுத்த அன்பை எனக்கு திருப்பி கொடுக்குதுன்ற ஒரு விதமான கர்வம். ஆக அவங்களுக்கு நிறைய நீங்கள் செலவழிக்க செலவில்லை, சின்னதாக அன்பாக நேரம் எடுத்து மெனக்கெட்டு அவங்களோட தேவைகள் ஆசைகளை புரிஞ்சு கொண்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு பரிசு போதும். நாளைக்கு தவறாமல் அதை கட்டாயம் செய்யுங்க, இன்றைக்கே அதுக்கான ஏற்பாடை செய்யுங்க. ஏஷியன்ஸ் வழங்கும் சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:07 இருக்கிறது. இந்த மனத்தையாலும் நீங்கள் பாடல் விரும்பி கேட்கறதுக்கான மனத்தையாலும் அழைப்பு ஏற்படுத்துங்க. வழக்கமான தொலைபேசி இலக்கங்கள் காத்திருக்கிறது. யார் இந்த நேரம் அழைப்பது? வணக்கம்.
1: வணக்கம், நான் தவம் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன் தவம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன். அனைத்து அம்மா மார்களுக்கும் ஏர்லி மதர் டே வாழ்த்துக்கள். உற்சாகம். நீங்களும் அம்மாவா இருந்தா உங்களுக்கும் உற்சாகட்டும்.
0: எனக்கு தான் அம்மா இருக்கிறாங்க.
1: எல்லா தாய்மாருக்கும் எல்லா தாய்மாருக்கும் போய் சேருமாறு இந்த பாடல் விருத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வேன். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் எல்லோருக்கும் அன்னியர் வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி நன்றி. இணைந்து கொண்டமைக்காக அந்த பாடல் வரது உங்களுக்காகும்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:14 நிமிடம். அழைக்கலாம் 4169530055க்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்பதற்காக 4169530055. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம். நலமா இருக்கிறேன் புருஷோத்தமன், நீங்க நலமா?
1: நான் நல்ல மகிழ்ச்சியாக நன்றி.
0: நான் வந்து
1: இல்ல, நான் பழைய அணிக்கிறேன், ஃப்ரெண்டும்
0: அணிக்கிறேன். சரி சரி, என்ன பாட்டு வேணும் புருஷோத்தமன்?
1: நான் வந்து சிங்கிஜா சிங்கிஜா அந்த சோப்பு கடை சிங்கம் அந்த பாடலாம் கேட்க போறேன். அதற்கு முதல் அனைத்து அந்நியர்கள், என்ன அம்மா உட்பட அனைவருக்கும் என்னுடைய அந்நியர்களின் நல்வாழ்த்துக்கள். அதை நீங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த தியாகம் சொல்லி கொண்டு வந்தீங்க, நான் கேட்டேன். ஹலோ, உண்மையில நானும் தினம் அம்மாண்ட வார்த்தை சொல்லாமல் இந்த வானொலியிலேயே கலர்ச்சியா இல்லை. அம்மாவை தினம் மதிக்க வேணும். இந்த நேரம் நான் அனைத்து ஆண்கள்கிட்டயும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், அந்த பெண்களுக்கு கை நீட்டுறதை தயவு செய்து தவித்துக் கொள்ளும். இந்த நாள்ல மட்டும் போட்டி போட்டு மற்ற நாள்ல அவமதிக்க கூடாது. அதை நான் இந்த நாள்ல கேட்டுக்கிறோம். பெண்களை இன்னும் புனித கடவுளுக்கு கும்பிடாட்டியும் பெண்களை மதிக்கிறதா இல்லாத மதிக்கணும் என்று
0: நன்றி. இணைந்து கொண்ட அதை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. அதை சொன்னதற்காக
1: நன்றி.
0: பாட்டு வேறது உங்களுக்காக நன்றி. இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.

0: சிங்கச்சா பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. இந்த பாட்டு ஒரு நோஸ்டால்ஜியா, அது எப்படின்னா அந்த அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கடந்த காலத்துலேயே எங்களை அப்படி பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிற எல்லாவிட்டால் எப்போ கேட்டாலும் திருப்பவும் அப்படி ரிவைண்ட் பண்ணி பழைய டேப் ரெக்கார்ட் ஆட்டம் எங்களை அங்கேயே கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு பாடல். இந்த பாடல் 90களில் அவ்வளோ பிரபலம், 98 நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் நர்சரி படிக்க நான் நினைக்கிறேன் அந்த நேரம். இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடாமல் ஒரு நிகழ்ச்சி இருக்காது. அப்போ ஒரு பட்டுப்பாவடை சட்டை, இந்த புது புது இந்த பாட்டு வந்த டைமில் பட்டுப்பாவடை சட்டை இந்த அந்த மேல் சட்டை தைக்கிறதுல ஒரு ஒரு வடிவம் வந்துருந்தது. அப்போ சின்னாக்களுக்கு அம்மாமார் வந்து அப்படி ஒரு ஒரு பூ கட்டின மாதிரி ஒரு பட்டுப்பாவடை சட்டை தச்சு போடுவாங்க. அந்த பட்டுப்பாவடை சட்டையோட இந்த பாட்டுக்கு நடனம் ஆடினது அந்த காலங்களில் ஆரம்ப பள்ளிகளில் படித்த யாரும் மறக்க மாட்டாங்க இல்லையா. சிங்கச்சா பாடல் ஒலை தோய்ந்திருக்கிறது. தேவாவின செயல் சித்ரா மற்றும் குழுவினர் பாடலை பாடியிருந்தார்கள். நேரம் 1:21 இருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: சிவலிங்கம்.
0: சிவலிங்கம், நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேசியது மகிழ்ச்சி, ஆனா உங்களுடைய அழைப்பு கொஞ்சம் தெளிவா இல்ல. என்ன பாடல் வேணும் சிவலிங்கம்?
1: இப்ப தெளிவா இருக்கமா?
0: நான் இப்போது பரவாயில்ல. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பழைய பாடல் ஒண்ணு, அன்னையை போல் தெய்வம் உண்டோ அந்த பாடல்.
0: அன்னையை போல் தெய்வம் உண்டோ பாடலாம். உங்களுடைய தாயாருடைய பெயர் என்ன?
1: எங்க தாயார் பாப்பம்மா.
0: சரி, உங்களுக்காகவும் உங்களுடைய தாயாருக்காகவும் இந்த பாடல் வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: அனைவருக்கும் எனது அன்பான தாயின் வாழ்த்துக்கள். அனைத்து தாயிற்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் தந்து போவோம். வணக்கம். வணக்கம்.
0: நன்றி.

0: நேரம் 1:26 நிமிடம். மருத்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் காலநிலை அற்புதமாக இருக்குது. அம்மா கிட்டக்கான ஒரு வாக் போகிறதுன்னா இது போல் இதை விட நல்ல காலநிலை வேறு எதுவும் இருக்க முடியாது. சின்ன இல்லையா, நான் சும்மா சாதாரணமாக தான் உங்களுக்கு அதை சொன்னேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் அம்மாட்டு கையை பிடிச்சிட்டு நடந்து இங்கே வந்து வெளியில் போயிருப்போம். அப்போ எல்லா கதையும் காய்ச்சிருப்போம். அந்த மரத்தில் ஏன் பூ பூக்குது, ஏன் அந்த மரத்துண்ட இலக்கல கலர் இப்படி இருக்குது, ஏன் இந்த பஸ் ஓடுது, இந்த காருக்கு ஏன் இத்தனை சில் இருக்குது, இப்படி எல்லாம் கேட்டிருப்போம். அதெல்லாமே சேர்த்து எங்களுடைய எல்லா குழந்தை தன்மையையும் அம்மா ரசிச்சிருப்பாங்க, அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பெரிய ஆக்களை வளர்ந்துட்டோம், கதைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்காது. கட்டாயம் இந்த மாதிரி சில்லியான கேள்விகள் கேட்க மாட்டோம். ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் சில நேரம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அம்மாட்ட கதைக்கிறதுக்கும் எங்களுக்கு எதுவும் இருக்காது. அம்மா சாப்பிட்டீங்களா, அம்மா நித்திர கொண்டீங்களா, அம்மா மறந்து போட்டிங்களா, ஒரு 3 டெம்ப்ளேட் க்வெஷன் வச்சுருப்போம், அது மட்டும்தான் கேட்கலாம். மனைவி கிட்ட கேட்கவும் சில நேரம் ஒரு 5 காலத்துக்கு பிறகு ஒன்றும் இருக்காது. என்னென்னா, வாழ்க்கை வந்து எங்களை எப்போவுமே வெளி உலக ப்ரெஷர்லேயே வச்சுருக்கிறதுனால எங்களுடைய அந்த சின்ன கூட்டை நிறைய நேரங்களில் நாங்கள் தவற விட்டுறோம் இல்லையா. ஆக வெளியில் இருக்கிற ப்ரெஷர், வெளியில் இருக்கிற மெட்ட மெட்ட அரசி எல்லாத்தையும் இது எல்லாம் எங்களால் கதைக்க முடியும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சில நேரம் எங்களால் எல்லாத்தையும் கதைக்க முடியாது, இல்லாட்டி நாங்கள் கதைக்க மறந்துருப்போம். ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த கணவன் மனைவி உறவே என்ன க்ரோசரி வாங்கணும், என்ன டிட்டர்ஜென்ட் வாங்கணும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஆனால் அதுலேயுமே ஒரு விதமான அன்பு இருக்குது. அது ஒரு ஸ்டேபிளான ஒரு காதலன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ரியல் லைஃப் எங்கள்கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு காதல். ஆனாலும் அதை தாண்டியும் இந்த பேசுவதற்கான, உரையாடுவதற்கான, சின்ன சின்ன கேட்கப்படாத விஷயங்களை பேசுகிறதுக்கான ஒரு நேரம் என்பது அவசியம். அதுக்கு இந்த நடை நன்றாக உதவும். அதுவும் இந்த காலநிலை அதை விட உதவும். பேசாமல் அம்மா பேசாமல் இந்த ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டு வாங்க, ஒரு சின்ன நனை நடந்துட்டு வரலாம் இதுக்குள்ளேன்னு ஒரு பின் நேரமாக பார்த்து கூட்டிக்கொண்டு போனீங்கன்னா அதை விட அம்மாவுக்கு வேறு என்ன சந்தோஷம். நீங்கள் அம்மாவோட கையை பிடிச்சி நடந்தது போய் அம்மா உங்களோட கையை பிடிச்சி கொண்டு ஒரு தள்ளாத வயசில் வர அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை வேலை இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், வெளியில் ஏதாவது பிளான் வச்சுருக்கலாம், ஆனால் இந்த சந்தோஷத்தை தருணத்தை இழந்துடாதீங்க. ஏன்னா நம்மளோடு இருக்கிறவங்க எப்போ இருப்பாங்க, எப்போ இருக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆக இருக்கும்போதே அவங்களோடான நினைவுகளை அதிகப்படுத்தி கொள்வது தான் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தப்படுத்தலாக இருக்கும். சரி, யார் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? இதுவரைக்கும் நான் நிகழ்ச்சியில பார்த்ததை விட அதிகப்படியான அழைப்புகள் வருது. சரி, உங்களோட பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு. நன்றி சோதி, இணைந்து கொண்டமைக்காக
1: நன்றி.
0: நான் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா அழைப்பு, எல்லா பிரிவு அழைப்புகளில் இருந்தும் அழைப்புகள் வந்த வண்ணமே இருக்கிறது முழுமையாக கிட்டத்தட்ட. ஆமாம், முடிந்த வரைக்கும் உங்கள் எல்லாரையும் அழைப்பில் இணைத்துக்கொண்டு பாடல் தர காத்திருக்கிறேன்.

0: சுயமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இசைப்பியலையா ரகுமான இசையில் உன்னி கிருஷ்ணன் குரலில் அந்த பாடல் ஒலி தோய்ந்திருக்கிறது. நேரம் 1:35 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், நான் எட்மண்ட்.
0: யார் கதைக்கிறீங்க?
1: எட்மண்ட்.
0: நலமா இருக்கிறேன், நீங்க அப்படி இருக்கிறீங்க?
1: அன்னைக்கும் எனது அன்னியத்தினா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்களுடைய அம்மாவோடு இருந்த அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கு அட்மன்?
1: ஓ, அம்மா இருந்தவன் இப்ப இறந்துட்டான்.
0: உங்களுடைய அம்மா கிட்டயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
1: ஆமாம்.
0: என்னது?
1: ஓ, ஆமாம், அம்மா
0: அம்மா உங்களுடைய அம்மா கிட்டயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
1: ஓ, அவருடைய சமையல் பிடிக்கும்.
0: அம்மாக்கள் பிள்ளைகளோட மனசுல அவங்களோட சாப்பாட்டா தான் நினைவுல நிக்கிறாங்க.
1: என்ன
0: பாட்டு வேணும் எட்மன்?
1: எனக்கு சூரிய வம்சம் படத்துல இருந்து அஜீரன் படிச்ச
0: பாட்டு வருது உங்களுக்காக. நன்றி இணைந்து கொண்டமைக்கும்.
1: நன்றி, வணக்கம்.

0: சீமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:40 ஆகி இருக்கிறது. அழைப்பில் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: கிருபராஜா கதைக்கிறோம்.
0: வணக்கம் கிருபராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி?
0: எப்படி போகுது இன்னைக்கு நாள்? வேலையா விடுமுறையா?
1: இன்று விடுமுறை. எனக்கு மிக அருமையா போகுது. நல்ல காலநிலை. கார் எடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு டிரைவ் ஒன்று
0: வந்துருக்கு. என்ன பரவாயில்ல, நாங்க சொல்றது கேக்குறீங்க, கேக்குறாங்க எல்லாரும். வீட்டு போய் நம்ம மினக்கிட்டு வேலைக்கு பிறகு இருந்து ரொட்டியும் சம்பளம் செய்து சாப்பிட்டதும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை கதைக்கும் போது அதை செய்ய வேண்டிய ஆர்வமும் வரும் இல்லையா?
1: நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். எனக்கு உண்மையிலே நாளை ஸ்ரீலங்கால இருந்து இன்றைக்கு வந்து அந்நியசனமா இருக்க வேணும். நாளைக்கு இங்கே அந்நியசனம் நாளைக்கு விடுமுறை இருக்கிறது. ஆனாலும் உண்மையிலே என்ன, என்னுடைய தாய் சுமந்த நேரம் எவ்வாறான ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சாங்க பார்த்த, என்னுடைய பிள்ளையை சுமந்த மனைவியை பார்த்து நான் அறிஞ்ச உடனே அந்த விஷயம் உண்மையிலே ஆத்மார்த்தமாக அந்த விஷயம் இருந்தது. உண்மையிலே அதை நினைச்சு பார்க்கும் நேரம், ஓ இப்படித்தானே என்னைச்சு மக்களோட இந்த அம்மா இருந்திருப்பா அப்படின்ற யோசிச்சு நிச்சயமா இருந்தது.
0: நிச்சயமா அந்த பெண்கள் வந்து அவங்க அவங்களுடைய கர்ப்பத்துக்கு பிறகு அவங்களுடைய அம்மாவில் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் கூடுறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் அதை புகழ்ந்து சொல்லி மட்டும்தான் தெரியும், அதுக்கு பின்னால இருக்கிற வலி வந்து பட்டதுக்கு பிறகுதான் தெரியும் இல்லையா?
1: நிச்சயமா, நிச்சயமாகமா, நிச்சயமா.
0: மிக்க நன்றி அதை பகிர்ந்து கொண்டதுக்காக. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இந்த வானத்தில் இரண்டு தீபங்கள், சூரிய சந்திரன் என்ற பாடல்.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி. நன்றி.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:47 ஆகியிருக்கிறது. இந்த நேரம் யார் அழைப்பில் இணைந்திருக்கிறார்? வணக்கம்.
1: நீங்கள் வணக்கம். கண்ணன் பேசுகிறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் கண்ணன். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாம், நாங்களே நலமா இருக்கிறோம்.
0: முந்தைய முடிஞ்சுதா?
1: இல்ல, சமயம் இன்னும் முடியல.
0: வீட்டில் சமையல் முடியலையா? கூட மாதிரி நீங்க உதவி செஞ்சீங்கன்னா கிதியா முடிஞ்சிடும். என்ன ஒரு சிரிப்பு! எங்களுக்கு சாப்பிட மட்டும்தான் வரும் இல்லையா? அப்படி சொல்லி சிரிக்கிறீங்களா, இல்லாடி அந்த சமையலை செய்யறதே நான் தான் சொல்லி சிரிக்கிறீங்களா? அப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. சமையலரை வந்து சில வீட்டு பெண்கள் தங்களோட சாம்ராஜ்யமா பாப்பாங்க. அதுக்குள்ள யாரும் வந்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்சியஸா இருக்கும். செஞ்ச உதவி போதும். நீங்களும் சும்மா அவன் சமைக்கிறேன்னு எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போடுறது அப்ப பிரச்சனை தானே? சரி, அப்ப நல்ல. சரி, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் பவசி திரைப்படத்தில் இருந்து தந்தன தந்தன தையாத பாட்டு.
0: தந்தன தை தை மாதம் பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக கண்ணு.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சேமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:53 இருக்கிறது. யார் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் கதைக்கிறீங்க?
1: மாயவன்.
0: மாயவன், அழகான பேர் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி.
0: என்ன பாடல் வேணும் மாயவன்?
1: சரியான பழைய பாடல் தான் இந்த முறை கேட்கிறேன்.
0: என்ன பாடல்?
1: தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வு வருமோ என்ற ஒரு பாடல் உண்டு.
0: எங்கிருந்து இந்த பாடலை கண்டுபிடிச்சீங்க?
1: இது லிட்டில் புன்னம்மன் அவர்கள் அடிக்கடி பாடுறதா கேள்விப்பட்டேன், அதால அந்த பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறேன்.
0: சரி, அந்த பாட்டு உங்களுக்காக தயாரா இருக்கு. யாரெல்லாம் இந்த பாடலுக்காக இணைத்துக் கொள்ள போறீங்க? சரி, எல்லாருக்காகவும் சேர்த்து அந்த பாடல் வரது நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
1: நன்றி, வணக்கம்.

0: சேமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:58 ஆகி இருக்கிறது. நிறைவாக ஒரு நேரை இணைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் கதைக்கிறீங்க?
1: நான் பரா கதைக்கிறேன்.
0: வணக்கம் பரா, அப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். எல்லாருக்கும் அன்னியர்தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும்
0: என்ன பாடல் வேணும் பரா?
1: எனது அம்மாவை நான் 14 வயதில் இழந்தேன். பெரிய இழப்பு தான். அம்மா செய்த கடமைகளுக்கு, அவ எங்கட படிப்புகளுக்கும் முயற்சிகள் செய்தது அல்ல, அது நாங்கள் ஒன்றும் செய்யலாம் போயிட்டது. அது ஒரு மிக மன வருத்தத்துக்குரிய விஷயம்.
0: நிச்சயமாக. என்ன பாடல் வேணும் பரா அம்மாவுக்காக?
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா?
0: அந்த பாடல் உங்களுக்காக தயாராக இருக்குது. நிச்சயமாக அம்மாக்கள் வந்து எதையுமே திருப்ப இப்போவே என்னுடைய பிள்ளை தர வேணுமென்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் அம்மா என்கிட்ட இல்லை, அம்மா என்னால் செய்ய முடியலை அப்படின்னு அவங்கள போல் புரிஞ்சு கொள்றவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் உங்களுடைய அம்மா எப்போதுமே அந்த அன்போடு இருப்பாங்க உங்களோட. நீங்கள் அதை கடமையை செஞ்சிருந்தாலும் செய்யாட்டியும் நிச்சயமாக அந்த வேதனையினால் புரிஞ்சு கொள்ள முடியுது. காலம் உங்களுடைய அந்த வேதனையை சரி செய்யட்டும். பாட்டு வருது உங்களுக்காக.
1: நன்றி. வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
4: 416-804-2365. அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜேதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
6: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 2:14 நிமிடம். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு பாடல் அலை தோய்ந்திருக்கிறது. சரி, விதம் விதமாக சேலைகள் வாங்கி இப்போவும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னும் என்னுடைய வீட்டில் இருந்து எங்கே நீ சம்பாதிச்ச சம்பாத்தியமெல்லாம் போகுது அப்படின்னா, அப்படி இந்த கபடத்துலேருந்து காட்டுறது பாருங்கள் எவ்வளோ சாரி இருக்குது அப்படின்னு. எங்கே போனாலும் அந்த எந்த பிள்ளையை கைவிட்றேன்னு தெரியாத மாதிரி, எந்த சாரியை விட்டுட்டு போகிறதுன்னு தெரியாது. அவ்வளவு பதட்டமாக இருக்கும். அச்சோ, பார்த்து பார்த்து வாங்கின சாரியே, நல்ல சாரியே, இந்த சாரி எனக்கு அப்படி பிடிக்குமே, இந்த சாரி இப்படி பிடிக்குமே அப்படின்னு ஆசை ஆசையாக வச்சிருக்கு. இன்னுமே பத்திரப்படுத்துக்கிற சாரிகள். அதுவும் முன்னம் தொலைக்காட்சியில் பணியாற்றும் போது நிறைய சேலைகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கட்ட வேண்டும் இல்லையா. அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முடியும் போதும் இருக்கிற அந்த லிசனர்ஸ் எல்லாம் கதைச்ச விஷயத்தை விட உங்களோட இன்றைக்கு கட்டின அந்த சாரி வடிவாக இருந்தது, இந்த சாரி வடிவாக இருந்ததுன்னுவாங்க. இப்போ அதுக்காகவே ஒவ்வொரு முறையும் மெனக்கெட்டு மெனக்கெட்டு சேலைகள் வாங்குவது. அதே நேரம் இந்த பழைய காலத்து பண்பாட்டோடு இருக்கிற சாரி சீலைகள் எனக்கு அதிகமாக பிடிக்கும். அதில் ஒரு விதமான ஒய்யாரம் இருக்கும், மெல்லிய வேலைப்பாடுகள் இருக்கும். அதனால் அதிகமாக குறைஞ்ச விலையில் அந்த யாழ்ப்பாணத்து டவுனில் இருக்கிற கடைகள்லேயே எல்லாரும் பெரிய விலை கொடுத்து வாங்குகிற சாரிக்களில் இருக்கிற அந்த அழகு விடவும், சாதாரணமான சின்ன சின்ன ஒரு பழைய காலத்து சாரி மாதிரி இருக்கும், அம்மாச்சி கட்டுற சாரி மாதிரி. ஆனால் அதை கட்டும்போது அவ்வளோ எடுப்பாக இருக்கும். இப்படி எல்லாம் சாரி சேர்த்த கதை இருக்குது. இப்போவும் நாங்கள் எந்த நாட்டுக்கு வந்துட்டாலும் சேலைகள் சேமிக்கிற பழக்கம் நம்மள்கிட்ட இருந்து போகிறதே இல்லை. அப்படியான பழக்கம் உங்களுக்கும் இருக்கா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏஷியன்ஸ் நல்ல சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த தகவல்களோடு நம்மோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். குறிப்பாக அனைத்து இந்த என்ட்ரி ஃப்ளோரில் இருப்பது 60% 80% தள்ளுபடி என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதை விட ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே ஒவ்வொரு விதமான தள்ளுபடிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான புதிய புதிய வரவுகள் உங்களுக்காக வந்திருக்கின்றன. செயலி வகைகளாக இருக்கலாம், அல்லது இமிட்டேஷன் வகைகளாக இருக்கலாம், நிறைய தெரிவுகள் வந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏஷியன் தந்திருக்கிறது. மீள திருத்தி அமைக்கப்பட்டு இப்பொழுது மீண்டும் திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. எனவே அந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இவ்வளவு காலம் தங்களுக்கு ஆதரவு தந்த வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் முகமாகவும், அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மாபெரும் மலிவீட்டினை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில விலை விவரங்களை பார்ப்போம். அதாவது எத்தனை பெர்சன்டேஜில் நீங்கள் வாங்கலாம் என்று பார்த்தால், காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 40% 70% தள்ளுபடியிலே நீங்கள் இந்த ஃப்ளோரில் இருக்கிறோம். அனைத்து விதமான காஞ்சிபுரங்களையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. புதிய புதிய வரவுகள் வந்திருக்கிறது. இதைவிட புதிய வரவுகள் வந்திருக்கின்றன, அனைத்துமே 50% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட சாரிகளின் தொடக்க விலை என்று சொன்னால் ஸ்டார்டிங் பிரைஸ் $10 இருந்து தொடங்குகிறது. எனவே $10 இருந்து நீங்கள் சேலைகளை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட 50% 60% என்னென்ன சாரிகள் வாங்கலாம் சொன்னால், செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன, சில்க் காட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கின்றன, நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள் இருக்கின்றன, மகேஸ்வரி காட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி காட்டன் சாரிகள் இருக்கின்றன, ஹோட்டன் சாரிகள், சாதாரண ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன. அவை இவை அனைத்துமே 50% தொடக்கம் 60% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இதை விட ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்றன, புதிய வரவுகள் இருக்கின்றன, அனைத்துமே 50% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கலாம். அதோடு ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, நீங்கள் 70% தள்ளுபடியில் வாங்கிக் கொள்ளலாம். அதோட ஸ்டிச்சஸ் இருக்கிறது, அதாவது ஹாஃப் சாரிகள் ஏற்கனவே ப்ளீட் பண்ணி அது உடனடியாகவே அணிந்து செல்லக்கூடிய மாதிரியாக இந்த ஹாஃப் சாரிகள் இருக்கின்றன. அவை $200 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருகின்றார்கள் ஏஷியன்ஸ் நிறுவனம். விலக்கு 36 சைபர் என்று லோரன்ஸ் அவனியும் ஆக்கமன் லோரன்ஸ் சந்திப்பிக்கரையிலே அமைந்திருக்கிறது. வட அமெரிக்காவிலும் மிக பிரம்மாண்டமான காட்சியறை, 3 தளங்களிலே இந்த காட்சியர்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தபடியும் தான். அதோடு பார்த்தீங்கன்னா சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியிலும், பிரைடில் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலே. கிட்ஸுக்கான சல்வார் அண்டும் லெஹங்காவை நீங்கள் 50% 70% தள்ளுபடியிலே வாங்கலாம். அதோடு பட்டுப்பாவாடைகள் ஆகா அழகழகாக இருக்கின்றன. பட்டுப்பாவாடைகள் சிட்டுக்களாக பெண்கள் ஜோதிகள் பட்டுக்களாக சிட்டுக்களாக இவை இந்த பட்டுப்புடவை வாங்கலாம். 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹோட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித் லைனிங்கோடு $3-10, ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 விற்பனை செய்கிறார்கள். ஹோட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது 6.99, சட்டின் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கிறார்கள். இதை விட லைனிங் 1m 1.99 வாங்கலாம். ஆண்களுக்கான இந்த சர்வாணி இருக்கிறது 60% தள்ளுபடியிலே, ஏராளமான நிறங்கள் இருக்கின்றன, ஏராளமான அளவுகளிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட சில்வர் ஐட்டம் 50-60% ஜுவல்லரி இமிட்டேஷன் நகைகள் இருக்குது, 60% தள்ளுபடியிலும் வாங்கலாம். அதோடு ஆண்களுக்கான சாரவி 2-10 ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடை வகைகளுமே 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். அதோடு இந்த ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரோட்டி மேக்கர் $51, ரைஸ் குக்கர் பல அளவுகளில் இருக்கின்ற மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தெரிவுகள் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. காலை பொழுதிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்தவுடனே இருக்கிறார்கள். ஒவ்வொரு தளத்திலுமே நிறைய பணியாளர்கள் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கின்றார்கள். எனவே நாளை மதர்ஸ் டே வருகிறது. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பரிசுகளை வாங்கி கொடுப்பீர்கள். சில வழியில் உங்கள் பிள்ளைகள், அதாவது உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஏதோ ஏதோ விரும்பி இருந்தால் அவருக்கு வாங்கி கொடுப்பதற்காக சில வழிகளிலே அந்த பிள்ளைகளை நேரடியாக இங்கே வரலாம். அவர்களுக்கான தெரிவுகளை தெரிவித்து கொள்வதற்கு இந்த பணியாளர்கள் நிச்சயமாக உதவியாக இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே உங்களுக்கு தேவையானவற்றை உங்களுக்கு விருப்பப்படி அவர்கள் தெரிவு செய்து தருவதற்கு காத்திருக்கின்றார்கள். ஏசியன்ஸ் இந்த மீள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, மீள் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருத்தி அமைக்கப்பட்ட இந்த மாபெரும் மலி விற்பனை திறப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த திறப்பு விழாவில் தங்களுக்கு இவ்வளவு காலமும் ஆதரவு தந்த வாடிக்கையாளர்களுக்கும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாபெரும் மலி விற்பனை நேற்று நிறைய வாடிக்கையாளர்கள் வந்திருந்தார்கள். அதேபோன்று இன்னும் காலை பொழுதிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய ஏசியன்ஸ் நிறுவனம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் அவர்கள் அனைத்து வாடிக்கையாளருக்கும் அறிய தருகின்றார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகள் மற்றும் சமையலறை உபகரணங்கள் இருக்கின்றன, சுவாமி சிலைகள் இருக்கின்றன, எவர் சில்வர் பாத்திரங்கள் இருக்கின்றன. அனைத்தையுமே மிக மிக குறைந்த விலையிலே நீங்கள் வாங்கிச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏசியன்ஸிலே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இலக்கு 36-02 லோரன்ஸ் அவனியும் ஆக்கமல் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏசியன்ஸின் இந்த மலி விற்பனையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதோடு பிரியா வின்சென் நீங்கள் ஒரு வார்த்தை என்று சொல்லிகள் இந்த உய்யாரம் என்று சொல்லி, அதாவது கூடுதலாக அங்கே எங்கள் அம்மா பாட்டிமார் தான் அது உய்யாரமாக நடந்து வருகிறார் என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். அந்த வார்த்தையை இந்த காலத்திலையும் அந்த சாரி அணிந்து செல்பவர்களுக்கு அந்த உய்யார நடை பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் நினைவூட்டியிருக்கிறீர்கள், அதுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு கதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன கதை கேட்கக்கூடிய மூடில் இருக்கிறீர்களா என்று சொன்னால் வீடு செல்ல வேண்டும் என்ற அவசரத்தில் இருக்கீர்கள்.
0: இருந்தாலும்
1: இல்லை, அதாவது இந்த சாரி என்பது பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயம் என்று நீங்களும் சொல்லியிருந்தீர்கள், அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். சென்ற இந்த காதல் தினம் இருக்கிறது, வாலண்டைன் டேஸ் நான் என்னுடைய மனைவியாருக்கு ஒரு நல்ல தரமான சாரி ஒன்றை வழங்கியிருந்தேன். அவர் மிகவும் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார். அந்த சாரி இப்படியான ஒரு டிசைனில் இந்த சாரியை நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தி தன்னை அன்பை செலுத்தியிருந்தார். அதுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருந்தது என்னவென்றால், அவருடைய கபட்டிலிருந்து அவர் வாங்கி வைத்த சாரியை தான் நான் எடுத்துக் கொடுத்திருந்தேன். அவருக்கே தெரியாது என்ன சாரி கிடக்கிறது, இங்கே எந்தெந்த சாரிகள் எப்பொழுது வாங்கினேன் தெரியாது. ஆமா, புத்த புதிதாக இருக்குது. அதுலேயே ஒரு சாரியை தான் எடுத்துக் கொடுத்தனாலையும் நான் தெரிவு செய்யவே இல்லை. ஆனால் அதே அது பெருமையாக வச்சிருந்தார். நீங்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சாரியை தெரிவு செய்திருக்கிறீர்கள். அப்படித்தான் இந்த பெண்கள் கபட் நிறைய வைத்திருக்கிறார்கள். ஒரு மூலையில தான் கணவனுக்காக அந்த ஆடைகள் 2 pants ரெண்டு ஷர்ட்டும் இருக்கும். அங்கே ஒரு ஹோட் ஹேங்கர்ல ஹேங் பண்ணி இருக்கும் என்று நினைக்கிறேன். பொதுவாக அவர்களையும் இதுதான் நடக்கிறது.
0: அப்படியே நடந்தாலும் பரவாயில்ல, உனக்கு இல்லாததாமான்னு சொல்லி இன்னொரு சாரியை வாங்கி கொடுக்குறீங்க.
1: சமாளிக்கிறது தான், சமாளிப்பிகேஷன் தான், சமாளிப்பிகேஷன் தான்
0: வாழ்க்கையை.
1: எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க வேண்டும், சரியம்மா அல்லது சொரியம்மா, இதோட முடிச்சது
0: வாழ்க்கை. நன்றி,
1: சந்திப்போம்.
0: நன்றி, இது நல்லா இருக்கே, நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரியம்மா இல்லைண்டா சொரியம்மா, ஆஹா, தப்பிச்சுக்கொள்ளுவீங்க, பிழைச்சுக்கொள்ளுவீங்க. நேரம் 2:22 நிமிடம்.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-567-6-7-2.
5: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844, ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000, பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
6: Listen to us around the universe, www.cmr.fm.
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். சேலை, சேலை குறித்த சலுகை, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நிகழ்ச்சி முழுக்க நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து கட்டாய முயற்சி பண்ணி பாருங்கள், இந்த இவ்வளவு தூரம் நாங்கள் இங்கே வந்து இந்த காலநிலைக்கு ஏற்ற வெஸ்டர்ன் க்ளோத் போடுறோமோ, அதை விடவும் இந்த ஒரு மாற்றத்துக்காக இந்த சம்மருக்கோ எல்லா விட்டாலும் ஒரு நல்ல காலநிலை இருக்கிற நேரங்களில் டிடிசி சப்வேக்களில் இந்த சாரி கட்டிகிட்டு போகிறவங்கள பார்த்து ஆசையாக இருக்கும். நல்ல கலம்காரி, நல்ல இண்டிகோ நிறத்தில் எல்லா விட்டால் நல்ல அந்த கல்யாணி கொட்டன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாரி கட்டிட்டு, இந்த பழைய படங்களில் வர மாதிரி வழையோசை கலகலகல பாடல் எல்லாம் வரும் இல்லையா, இப்போ சாரி கட்டிக்கொண்டு பஸ்ஸில் போகிற மாதிரி, அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சாரியை பற்றி பேசும்போது அடுத்த நிகழ்ச்சிக்கு வரவங்களும் இன்றைக்கி சேலையோடையே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. சரி, அவங்கள்ட்ட பண்பாட்டுடையோடு வந்திருக்கிறீங்களே அப்படின்னா, பண்பாட்டுடையே கொஞ்சம் தூக்கி சுமக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. உண்மைதான், 6 முழம் இல்லையா? சரி, ஆனாலும் அந்த 6 முழத்தையும் அப்படி சுற்றி கட்டி அப்படி தூக்கி கொண்டு போகும்போது அந்த ஒய்யாரம் வந்துடுது, ஒரு அழகியல் வந்துடுது. சேலையில் அவ்வளவு அழகியல் இருக்குது தெரியுமா? இப்படி தான் பேசினா பேசிக்கொண்டே இருக்கலாம். சரி, இந்த நாள் உங்களுக்கு என்ன நாளாகட்டும், நல்ல வடிவ வழியில் ஒரு வாக் போயிட்டு வாங்க. அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை மறந்துடாதீங்க. வெறுமனை பொருளோடு மாத்திரம் நிப்பாட்டி கொள்ளாமல் முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து அம்மாட்ட பேசுகிற அந்த கணம் மிக மிக முக்கியமானது, அதை தவிர விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கொண்டு எல்லா அந்நேயர்களுக்கும் முன்கூட்டியே அந்நேயர் தின வாழ்த்துக்களோடு நான் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோட கலையகத்தில் ஜோதி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் நாளைக்கு சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்வது பிரியாவின் சென்று. வணக்கம் நேர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மற்றும் ஓர் ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது 2:31. நன்றி பிரியா. உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்காக பல நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன. இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 416-593-0055. அந்த வகையிலே உங்களுக்கு 3 மணியிலிருந்து 4 மணி வரை இடம்பெற இருக்கின்றது கானமும் காரணமும் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 4:00 to 5:00 வரை உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும். அங்கே உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். 5:30 பிரதான செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன என்பதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். பிரியா கதை கதையாக சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ ஜோதி தொடர போகிறாங்க. இதுக்கு வேறு சேலியோடு வந்தாச்சுன்னு சொல்லியாச்சு. கொஞ்சம் மூஞ்சி வாங்குது. சேலியோடு வந்து அப்படியே நீ நிகழ்ச்சி நடத்த வேண்டும் இல்லையா? சரி, சேலியை பற்றி நிறையவே பேசி கொண்டிருக்கிறீங்க. அங்கிருந்து ஏஷியனிலிருந்து செந்தில்நாதன் அவர்கள் எங்களுக்கு தகவல்களை தொடர்ந்தும் தர இருக்கின்றார். இப்பொழுது பாடல் ஒன்றோடு இணைந்திருப்போம்.

0: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: நேரம் இப்பொழுது 2:30 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டன. இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான 55 ஆண்டு கால ராஜதந்திர உறவை ஒரு விரிவான கூட்டாண்மை மட்டத்துக்கு உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன. அதிநவீன ஏவுகணை அமைப்பின் சோதனை என்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருள் தளத்தின் மீது நடத்தப்பட்ட கணினி ஊடறுப்பு தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவுகளை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: போதண்டா நிறுத்து. ஆள் எப்படி இருப்பா?

0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்மா தமிழ் எஃப்எம்மோடு. நேரம் இப்பொழுது 2:43. ஒலித்த அந்த பாடலை எஸ்பிபி அவர்களோடு ஹரிஷ் ராகவேந்திரா இணைந்து பாடலை பாடியிருந்தார். இந்த பொழுதிலே நாங்கள் ஏசிய நாடகத்தில் இருந்து செந்தில்நாதன் அவர்களை சந்திக்கப் போகின்றோம். ஆமாம், உங்களுக்கு இப்பொழுது கோடைக்காலம், உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே பிரியா சொன்னது மாதிரி கோடைக்காலமும் வந்து கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல நம்மை தழுவிக்கொள்ள தொடங்குகின்றது. இந்த வெயிலுக்கு இதமாகவும் அதே சமயம் நேர்த்தியாகவும் நம்மை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் இல்லையா? அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இப்பொழுது எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது ஏசியன் டெக்ஸ்டைல். தரமான ஆடைகள் உங்களுக்கு தெரியும், கண் கவரும் வண்ண வண்ணமான ஆடைகளை நீங்கள் அங்கு சென்றால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நானும் பல தடவை சென்று இருக்கின்றேன். ரொம்ப பிடித்தமான ஒரு ஆடையகம். அந்த வகையிலே இப்பொழுது மேலதிக தகவல்களை நம்மளுக்கு வழங்குவதற்காக எங்களுடைய ஒலிபரப்பாளர் செந்தில்நாதன் அவர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: வணக்கம் ஜோதி, நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். சரி, அதாவது இந்த பொழுதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது குரலிலே தெரிகிறது. ஆமாம், ஆடை தெரிவுகள் என்று பார்க்கும்பொழுது நிறையவே தெரிவுகள் இருக்கின்றன, புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. அதைவிட ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றிலுமே நிறைய தெரிவுகள் இருக்கின்றன, அவற்று தான் குறிப்பாக வேண்டும். அதாவது இப்பொழுது நீங்கள் ஒரு ஒரு சாரியை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூடுதலாக பெண்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்வார்கள். எனவே அந்த நீண்ட நேரம் எடுத்து நீங்கள் மிக திறமையான ஒரு சாரியை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. இங்கே இந்த டேபிள்களிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா டேபிள்களிலே நிறைய ஆடை சாரி வகைகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு டேபிளுமே இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வீத டிஸ்கவுண்ட்லேயும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது நேரடியாக நீங்கள் இங்கே பெறும்பொழுது $10 சேலைகளை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பை தருகிறார்கள் ஏசியன்ஸ் நிறுவனம். இலக்கம் 36 சைபர் ஒன்று லோரன்ஸ் அப்படியும் மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பிக்கிறீர்கள் அமைந்திருக்கின்றது. ஒரு சிறிய திருத்த வேலைகளுக்கு பின்பு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மீண்டும் ஒரு திறப்பு விழா மாதிரி தான் இங்கே கொண்டாடுகிறார்கள் வாடிக்கையாளர்கள். எனவே இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு தான் வாடிக்கையாளர்கள் இவ்வளவு காலம் ஆதரவு தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் அதோடு வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மாபெரும் வலு விற்பனை. என்ட்ரி ஃப்ளோரிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வீதம் தொடக்கம் 80 வீத தள்ளுபடியிலே அனைத்து விதமான ஆடைகளுமே நீங்கள் பொதுவாக பார்க்கும்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட சிறப்பாக இந்த காஞ்சிபுரம் சாரிகள் என்று பார்த்தால் 40 தொடக்கம் 70 வீத தள்ளுபடியிலும் புதிய வரவுகள் இருக்கின்றன. அவை அனைத்துமே 50 வீத தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரியின் விலை $10 தொடங்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். குறிப்பாக அங்கே தமிழ்நாட்டிலே இவர்களுக்கென்று ஒரு ஆடை தொழிலகம் இருக்கிறது. எனவே அங்கிருந்து நேரடியாக சில ஆடைகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. இப்பொழுது திருமண வைபவங்களுக்கு தேவையான, மணமகன் மணமகளுக்கு தேவையான ஆடைகள் சிறப்பாக இருக்க வேண்டும், தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அவற்றை ஆர்டர் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தோழிகள் தோழர்களுக்கு தேவையான ஆடை வகைகளிலுமே சிறப்பாக ஏதாவது ஒரு எம்போரியம் இருக்க வேண்டும், ஏதாவது புதிய டிசைன்கள் இருக்க வேண்டும் என்று அவற்றை உங்களுடைய சிபார்சின்படி நீங்கள் சிபார்சு செய்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதோடு இந்த மலிவு துணை பற்றி இப்பொழுது பார்த்தால் 50-60 வீதம் தள்ளுபடிகள் என்னென்ன சாரிகள் என்று சொன்னால் ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன, சில்க் ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி கோட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கின்றன, மகேஸ்வரி ஹோட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50 வீதம் தொடக்கம் 60 வீத தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ராஜ்குரு டிசைனர் சாரிகள் புதிய வரவுகள் வந்திருக்கின்றன, அனைத்துமே 50 வீத தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு பார்த்தீங்கன்னா காஃப் சாரிகள் மெட்டீரியல் இருக்கிறது, 70 வீத தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ஏற்கனவே தைக்கப்பட்ட இந்த காஃப் சாரிகள் இருக்கின்றன, ஜுவதிகளுக்காக சில இளம் ஜுவதிகள் இதை அணிந்து கொள்வது சிரமமாயிருக்கும். சாரிகள் அணிந்து கொள்ள அவர்களுக்காகவே இது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது பிளீட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹாஃப் சாரி அந்த இலக்குவாக அணிந்து கொள்ளக்கூடிய 1 மினிட் 2 மினிட்ஸில் அணிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த சாரிகள் $200 விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. சல்வார் இருக்கிறது 50 வீத தொடக்கம் 60 வீத தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரைடில் லெஹெங்கா இருக்கிறது 50 தொடக்கம் 80 இது தள்ளுபடியில். அதோடு கிட்ஸுக்கான சல்வார் இருக்கிறது, லெஹெங்கா இருக்கிறது 50 தொடக்கம் 70 வீதம். அதோடு பட்டு பாவாடைகள், வண்ண வண்ண பட்டு பாவாடைகள் எல்லாம் 60 வீத தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையுமே நீங்கள் வாங்க வேண்டும் என்றால் எங்கே வர வேண்டும்? ஏசியன்ஸுக்கு வர வேண்டும். விளக்கம் 36/5 லோரன்ஸ் 36/1 லோரன்ஸ் அவெனியும் மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஏசியன்ஸ் 3 தளங்களிலே இந்த காட்சியறைகள் அமைந்திருக்கிற ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு விதமான ஆடை வகைகள், இமிடேஷன் நகைகள், சமையல் பொருட்கள், குழந்தைகளுக்கான ஆடைகள் என்று அங்கே இருக்கின்ற அவற்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் வாங்குகின்ற ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிடேஷன் நகைகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது 60 வீத தள்ளுபடியிலே இருக்கிறது. அதில் பாதணிகள் வேண்டும், ஹேண்ட்பேக் வேண்டும் என்று அவற்றை வாங்கிக்கலாம். சிறுவர்களுக்கான 40 ஃப்ளோக்கள் எல்லாம் இருக்கிறது. சிறுவர் சிறுமிகளுக்கான ஆடைகளை நீங்கள் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் விட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோடு சபையல் உபகரணங்கள் இருக்கின்ற மிக மிக குறைந்த விலையில், அதாவது இப்பொழுது ஏற்கனவே பிரியாவின் ஒரு குறிப்பிட்டிருந்தார், அதாவது ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி அதிலேயே ஒரு சம்பல் அம்மியில வைத்து அரைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேங்காய் துருவி கூட இப்பொழுது நவீனமயமாக எலக்ட்ரிக் தேங்காய் துருவிகள் வந்திருக்கிறது. அதை வாங்கி நீங்கள் அம்மி எலக்ட்ரிலே இல்லை, அது அம்மி அம்மி கும்மியாக தான் இருக்கிறது, அந்த அம்மியிலே நீங்கள் சம்பல் அரைத்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சமையல் பொருட்கள் கூட மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொள்கிறார்கள். லேபர் சில்வர் பாத்திரங்கள் 50% 60% தள்ளுபடியிலே விற்பனை இருக்கிறது. ஆண்களுக்கான சர்பானி இருக்கிறது 60%, ஆண்களுக்கான ஆடைகள் 60% விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஒரே இடம் ஏசியன்ஸ் இலக்கம் 36 சாஹிப் ரோடு லோரன்ஸ் அவெனியூ மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிறது என்ற தகவலோடு நாங்கள் விடைபெறப்போம். இப்பொழுது எனக்கு தெரிகிறது ஜோதி ஏதோ சொல்ல விரும்புகிறார். அந்த பாரம்பரியமாக சம்பல் தேங்காப்பு இதை பற்றி சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சில வேளையில மதியம் உண்டு கழித்து வந்திருப்பார், அதை பற்றி சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறீர்கள்?
0: அது எப்படி தெரியும் உங்களுக்கு? உண்டு கழித்தோ உண்ணாமல் வருத்தத்தோட இருக்கிறாங்களா?
1: இல்ல, குரலை பார்த்து தெரிந்து கொள்ள நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனமும் நிறைந்திருக்கும், அவரால் வயிறும் நிறைந்திருக்கும்.
0: சோகத்தையும் சுகமாக எடுத்துக்கொண்டு சிரித்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள் தானே?
1: இல்ல இல்ல, அது முக்கியமாக வேறு இங்கே இல்லாவிட்டாலும் இந்த ஒலிபரப்பாளர்கள் அல்லது ஒலிபரப்பாளர்கள் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். அவர் அதற்காகத்தான் நீங்கள் குறிப்பிட்டு கவனித்துள்ளதை அந்த சுகம் விசாரிப்பார்கள், நலம் விசாரிப்பார்கள். அதுக்கு பதில்களின் சில வழிகளை நான் அளிப்பதில்லை. என்னென்னு சொன்னால், நான் போய் சொல்ல விரும்பவில்லை. சில நிலையிலே உடல்நலக்குறைவாக இருந்தாலும் அவர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் நலமாக இருக்கிறேன் என்று போய் சொல்ல வேண்டும் என அதற்காகத்தான் அதை சில வழிகளை தவித்துக் கொள்ளும். எனவே ஊடகவியலாளர் இந்த சந்தர்ப்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும். குரலிலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தால் முகத்திலும் சரி, நாங்கள் மகிழ்ச்சியை தான் காட்டிக்கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எப்பொழுதுமே நலமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், அதற்காக தான் சொல்ல வந்தேன். அதற்காக தான் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் சொல்லி.
0: கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்ன நீங்க கேட்ட சம்பல் அடுத்த முறை வரைக்க பழகிட்டு வந்து அதை பற்றி சொல்றேன். இப்ப சொல்ல தெரியல.
1: இப்ப நீங்கள் அப்படி சம்பல் கொண்டு வராக இருந்தா நான் ரோஸ்பான் பண்ணிடுவாரு சார்.
0: மிக்க சம்பல் சம்பல இருக்கணும், இருந்தா தான் உங்களோட பிரெட் சாப்பிடலாம்.
1: மிக்க இல்லாடி சம்பலா போயிடும், இல்லாடி சம்பலா போயிடும், அதான் பிரச்சனை.
0: நன்றி, மீண்டும் பேசுவோம்.
1: நன்றி,
0: வணக்கம்.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
3: தொடர்ந்து

0: ஸ்கார்ப்ரோ 416-271-5992. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: நேரம் இப்பொழுது 2:54. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். 3 மணியிலிருந்து 4 மணி வரை உங்களுக்கு இடம்பெற இருக்கின்ற நிகழ்ச்சி கானமும் காரணமும் இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வளமை போல 2 பாடல்கள் அந்த பகுதியிலே போட்டி போட இருக்கின்றன. உங்களுக்கு எந்த பாடல் அதிகமாக பிடித்திருக்கின்றது, அதுக்கு ஏதாவது ஒரு குட்டி காரணம் கூட நீங்கள் சொல்லி நிகழ்ச்சியை கலகல பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஒரு சோகம் ஒரு சுகம் 2 பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன பார்க்கலாம். எந்த பாடல்களை நீங்கள் அதிகமாக விரும்ப போகின்றீர்கள்?

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா, 416-245-6555.
2: நேரம் இப்பொழுது பிற்பகல் 3 மணி. 2026 இரண்டாவது மற்றும் 3வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை நிறுவனங்களால் சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்படும் கடுமையான அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாகவே அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தின் கல்கத்தாவில் ராஜ்பவனில் இன்று நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் சேர்ந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்றார். வாடிக்கையாளர்களின் வாங்கும் திறன் குறைந்து வருவதாகவும் வரும் காலங்களில் நிலைமை என்ன மோசடியக்கூடும் என்றும் மெக்டானால்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார்.
0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா, 416-245-6555.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3.

0: மீண்டும் மற்றும் ஒரு கனவும் காரணமும் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய கலகலப்பான அலங்காரமான பேச்சுகளை கேட்கறதுன்னா எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. பார்க்கலாம், அதுக்கு ஏற்ற ஒரு நிகழ்ச்சி தான் இது. இதில் ரெண்டு பாடல்கள் வழங்கப்பட போன்றன. அந்த பாடல்களுள் இந்த பாடல் உங்களுக்கு அதிகமாக பிடித்திருக்கின்றது, ஏன் பிடித்திருக்கிறது, அதுக்கான காரணம், சில வேளைகளில் உங்களுக்கு பாடல் ஆசிரியருடைய அந்த வரிகள் பிடித்திருக்கலாம், அது உங்கள் வாழ்வியலோடு ஒன்றி போவதாக இருக்கலாம், இல்லை என்று சொன்ன அந்த பாடகர்களுடைய குரல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கலாம், அப்படி பல விடயங்கள் இருக்கின்றன இல்லையா. அல்லது அந்த பாடல் ஏதோ ஒன்றோடு ஒன்றி போகும் தமிழினுடைய இனிமை சொல்லுமே, அங்கே நீங்கள் அணிகள் உவமை உருவக அணி இறைச்சி பொருள் உள்ளுறைவம் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் அந்த பாடல் வரிகளுக்குள்ளேயே பார்த்து கேட்டு தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பாடல் ஆசிரியர், ஒரு நடிகர் என்ற பன்முக திறமைகளை உடைய ஒருவருடைய வரிகளில் உருவாகிய பாடல்களை தான் நாங்கள் உங்களுக்கு தரப்போகின்றோம். அது வேறு யாரும் அல்ல, பன்முக கலைஞர் டி ராஜேந்தர் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இன்றைய தினம். அதனால் டி ராஜேந்தர் அவர்களுக்கு ஒரு பிறந்த தின வாழ்த்தினை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற ஆளுமை என்று சொல்லலாம். நிச்சயமாக என் மனசில் அப்படித்தான் படுது, உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தமிழ் திரையுலகிலே இயக்கம், இசை, வசனம், பாடல் என்று பல துறைகளிலும் தடம் பதித்த ஒரு சகலக்கெல்லாம் வல்லவர் என்று சொல்லலாம் டி ராஜேந்தர் அவர்களே. அவருடைய வசனங்கள் தமிழுக்கு ஒரு கொடை என்று சொல்லலாம். அடுக்கடுக்கு வசனங்கள், அடுக்கடுக்கு சொற்களை அப்படி அடுக்கிட்டே போவார், மிக சிறப்பாக இருக்கும். ஏன் உள்ளங்கவர் கல்வன் என்று சொல்லும் அளவுக்கு மன்னிக்கணும், அந்த மாதிரி மிக மிக சிறப்பாக அவருடைய வார்த்தைகள் வேற லெவல். சொல்றதுக்கு என்னென்ன வார்த்தைகள் போதவில்லை. டிஆருடைய பிரதான அடையாளமே அதுதான். ஒரு எப்படி சொல்றது, ஒரு எதுகை மோனை அடுக்குமொழி வசனங்களை கொண்டு வந்து குவித்து விடுவார் ஒரு கணப்பொழுதிலே. சாதாரண மக்களும் ரசிக்கும் வகையிலே தமிழை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு நயத்தோடு கையாளக்கூடியதில் வல்லவராக டி ராஜேந்தர் அவர்கள் இருக்கின்றார். இன்னும் மிகச்சிறப்பு அப்படி அவரை பற்றி சொல்றதுக்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களை அவர் பின்பற்றுவது என்பது குறைவாக இருக்கும். சிலருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் கூட அப்படித்தான் நினைப்பேன். ஆடை அணிவதில் இருந்து, பேசுவதில் இருந்து, கொப்பி பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஆகவே தனக்கு தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்கி வைத்திருப்பது சிறப்பு எப்பொழுதும். அதுக்காக பின்பற்றுவது, முன்னோடிகளை பின்பற்றுவது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. இருந்தாலும் கூட அவர் தனக்கென ஒரு தனி பாணி கவனிச்சிருப்பீங்க. அப்படி பல தசாப்தங்களாக அதை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது அவருடைய ஆளுமையின் சிறப்பு என்று தான் சொல்ல தோன்றுகிறது. அதைவிட மற்றும் ஒரு விஷயத்தை நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு செல்லலாம். பாடலுக்குள்ளே 80களில் இருந்து இன்று வரை ஒரே மாதிரியான ஒரு அந்த அவருடைய முடி அலங்காரம் இருக்கும் இல்லையா. அதில் எந்த மாற்றத்தையும் நான் காணவில்லை. சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் பார்த்த அந்த டிஆருடைய அந்த ஹேர் ஸ்டைல் அது இப்பவும் அதே மாதிரியே இருந்து கொண்டிருக்கிற. அதை எப்படி அவர் அப்படியே பராமரித்து வருகின்றார் என்று தெரிய ஒரு அடர்த்தியான அந்த தலைமுடி சுறுசுறுப்பான ஆளுமைக்கு இன்னும் கூடுதல் பொலிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற பொழுது அவருடைய அந்த தலைமுடி கூட ஒரு தனி பாவனையை வெளிப்படுத்துமாறு இருக்கும். அப்படி ஒரு அதுக்கு என்ன வார்த்தையில் எப்படி சொல்றேன்னு நீங்க சொல்லலாம். நிச்சயமாக இணைந்து சிறப்பிக்க ஆயத்தமாய்கொள்ளுங்க. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பாடல்களை தரப்போகின்றோம்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும்
5: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
8: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
0: கனமும் காரணமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இப்பொழுது 2 பாடல்களையும் உங்களுக்கு வழங்க போன்றோம். பிடித்த பாடலுக்கு இணைந்து கொண்டு வாக்களித்து சிறப்பீங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. முதலாவதாக டி ராஜேந்தர் அவர்கள் எழுதிய வரிகள் இந்த பாடல். இசை அமைத்தது கூட டி ராஜேந்தர் அவர்கள் தான் இசை அமைத்திருக்கின்றார். பாடியிருக்கின்றார்கள் KG ஜேஸ்வாஸ் மற்றும் சசிரேகா குழுவினர். மிக அற்புதமான வரிகளை கொண்டு நல்லதொரு பாடல். உறவை காத்து கிளி திரைப்படத்தில் இருந்து வரப்போன்றது. இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்த பாடல் என்று சொல்லி மிக அருமையான ஒரு பாடல் அந்த பாடல். இந்த பாடல்களில் நீ நீலாம்பரி என்று சொல்ல உன்னை பாராமல் மனம் தூங்காதடி என்று சொல்லி ஒரு தலைவனுடைய ஏக்கத்தை கொண்டு வருகின்ற பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. தலைவன் தன் தலைவியினுடைய அழகை அந்த பாடலிலே இயற்கையோடும் இதர அரிய பொருட்களோடும் ஒப்பிட்டு வியந்து கொள்கின்றான். அந்த பாடலை நீங்கள் ரசித்திருப்பீங்க. அவளை காணாத பொழுதுகளிலெல்லாம் அவனுடைய மனசு வாடுகின்றது. தலைவிக்கும் இருக்கும், இருந்தாலும் கூட இது தலைவனுடைய வாட்டத்தை சொல்கின்ற ஒரு பாடல். அவளுடைய நினைவுகள் நெஞ்சில் நீங்காது இருப்பதை உருக்கமாக பாடலாசிரியர் மிக சிறப்பாக கூறியிருக்கின்றார். தலைவியும் அவனது கவித்துவமான பேச்சிலே அவளும் மயங்கிக் கொள்கிறாள். தன் நாணத்தையும் காதலையும் வெளிப்படுத்துகின்றாள். அதிலே தமிழின் அருமை எளிமையை சிறப்பை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் அற்புதமாக உவமை அணி கையாண்டிருக்கின்றார். வலம்புரி சங்கை விட அவளுடைய கழுத்து என்பது அழகானது என்று சொல்லிவிட்டார். பாருங்க, ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார். அவளுடைய பற்களை அவர் பச்சரிசி போன்ற பற்கள் என்று உபமித்து பார்த்திருக்கின்றார். அது கூட மிக அழகு. அதே மாதிரி உருவகாணி கூட அங்கே கையாளப்பட்டிருக்கிறது. கனவை ஆலையாக்கவும் நினைவை சோலையாக்கவும் உருவகப்படுத்தி இருக்கின்ற அந்த அற்புதத்தை நாம் அங்கே கேட்டு தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி தற்குறிப்பேற்ற அணி கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்கை வண்டு தேன் குடிப்பதையும் தலைவன் தன் வசம் வளர்ந்து தாளம் போடுவதாக அவர் ஒரு கற்பனை செய்து கொண்ட அந்த கவித்துவமான சிறப்பும் இருக்கின்றது. இதை விட ஏராளம் சிறப்புகள் அந்த பாடல்களுக்குள்ளே இருக்கின்றன. நீங்கள் கேட்டு ரசியுங்க. இப்பொழுது வருகின்றது இந்த பாடல்.

0: கானமும் காரணமும் நிகழ்ச்சியிலே போட்டி போடுகின்ற பாடல்களுள் முதலாவது பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்கியிருந்தோம். பிடித்த பாடலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நான் கூறியதை விட இன்னும் பற்பல விடயங்களை நீங்கள் அங்கே கேட்டிருப்பீங்க. அவை பற்றியெல்லாம் நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம், இல்லாத விட்டால் வாக்களித்து செல்லலாம். இப்பொழுது உங்களுக்காக அடுத்த பாடல் வரப்போன்றது. டி ராஜேந்திர அவர்கள் எழுதிய பாடல், இசையமைத்தும் இருக்கின்றார் இந்த பாடலுக்கு. இந்த பாடலுக்கு அந்த காதலின் வலியை தன்னுடைய காந்த குரலால் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக உருக்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்ன பாடல்? நானும் இந்த உறவை தேடி வந்த பறவை என்று சொல்லப்படுகின்ற பாடல். மிக அழகான பாடல், நம்ம வாழ்வியலோடு ஒன்றித்து போன ஒரு பாடல் தான். இதுவும் கூட உறவை காத்த கிளி திரைப்படத்தில் மன்னிக்க வேண்டும், மைத்திலி என்னை காதலி திரைப்பட பாடல் இந்த பாடல். பார்க்கலாம் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா என்று சொல்லி. இப்பொழுது காதலியை காப்பாற்றுவதற்காக செல்லுகின்ற பொழுது இடையிலே நேருகின்ற தடைகளாலே அந்த தலைவன் சிதைக்கப்படுகின்றான். பார்த்துருப்பீங்க டிஆருடைய அற்புதமான ஒரு நடிப்பு அதில். அப்படியே விழுந்து கிடந்த நிலத்தில் பாடுவார், அந்த மாதிரி விவரிக்கின்றது இந்த பாடல். சிறகுகள் உடைந்த ஒரு பறவை, இரத்த வெள்ளத்தில் அன்பு உள்ளங்கள் சிதைக்கப்படுகின்றன. காதலில் சமூகம் என்று ஒன்று இருக்குது இல்லையா, உடைச்சேறியறதுக்கு. அந்த மாதிரி அதையும் விட விதி, அது இது சதி என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். அவற்றையெல்லாம் நாம் இந்த பாடலிலே கேட்க முடிகிறது. இங்கும் கூட தமிழினுடைய அழகை நாங்கள் பார்க்கலாம், அவருடைய அடுக்கடுக்கான வார்த்தைகள். அதே நேரம் நாயகன் தன்னை நாடி வந்த பறவையாகவும், எதிர்ப்புகளை அங்கே வேடன் செய்த லீலையாகவும் உருவகப்படுத்தி காட்டியிருக்கின்ற அந்த உருவக அணி, அது மாதிரி வேறு அணிகளும் இருக்கின்றன. அங்கே வீணை எரிகிறது, விரல்கள் வேகிறது என்று சொல்லி இசை கருவிகளையும் அந்த உணர்வோடு சேர்த்து மிக உருக்கமாக, மிக அருமை, அற்புதமான ஒரு பாடல். சோகம் என்றாலும் அதுக்குள்ளே எத்தனையோ விஷயங்களை நாங்கள், சோகம் என்பது தற்கொலையை தூண்டு வர்றதுக்கு மட்டுமல்ல, அதுக்குள்ளேயும் பல விடயங்கள் இருக்கின்றன. அதுவும் சுகம் சேர்க்கக்கூடியது, பல நினைவுகளை கொண்டு வரக்கூடியது என்பதனை நாங்கள் காணலாம். இன்னும் ஒரு வரி வரும் அதில். எண்ணெய் இழந்த பின்னும் எரிய துடிக்கும் தீபம், எண்ணெய் இல்லாமலே எரிய துடிக்கிறது, அழிவின் விளிம்பில கூட வாழ துடிக்கின்ற ஒரு மனநிலையை அவர் அந்த மாதிரி ஒரு முரணாக கையாண்டு காட்டியிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு பாடல், கேளுங்க.
1: நானும் உந்தன் உறவை

கருத்தும் திட்டா கருத்த கருத்தும் தா கருத்த கருத்தும் கருத்த கருத்தும் தருகிறதும் இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதி அம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து

கிடக்கிறது படகை செலுத்துகிறேன் வாராயோ. எண்ணை இழந்த பின்னும் எரிய துடிக்க எண்ணும் தீபம் போல மனம் அலைகிறது. எண்ணை இழந்த பின்னும் உன்னை காக்க எனும் இதய அரங்கம் இங்கு அழைக்கிறது. வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமை என்பே, சாவது ஒரு முறை உனக்கென சாவது.

0: மிக அற்புதமான பாடல். சோகம் என்றாலும் மிக சிறப்பான ஒரு பாடல். பல விஷயங்களையும் நாம் அந்த பாடல்களுக்குள்ளே கேட்கக்கூடியதாக இருந்தது, அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது மாதிரி மைத்திலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களுடைய அந்த கம்பீரமான குரலிலே, அதுவும் அந்த சோகத்தை அவர் அந்த குரல் மூலம் வெளிப்படுத்திய விதம் மிக அருமை. அதே நேரம் அந்த வார்த்தைகள் மூலம் சோகத்தை கொண்டு வந்திருக்கின்ற டி ராஜேந்தர் அவர்கள், அவருடைய இசையமைப்பிலும் தான் இந்த பாடல் ஒலித்தது. ஆமாம், இந்த பாடல்களுள்ளே உங்களுக்கு எந்த பாடல் அதிகமாக பிடித்திருக்கின்றது என்பதனை தெரியப்படுத்துறதுக்காக பல நேயர்கள் காத்திருக்கிறீங்க. மிக்க மிக்க நன்றி. உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு இந்த நிகழ்ச்சிகளை வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்களோடு பேசுவதற்கு முன்னதாக பொறுமையோடு காத்திருங்க, சென்று விடாமல். இப்பொழுது ஒரு வியாபார நிறுவனம் என்றால் நிச்சயமாக அங்கே அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியிலே பல விடயங்கள் இருக்கும் இல்லையா. மிக முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடியது அதிமுக்கியமானது இந்த கஸ்டமர் சர்வீஸ். வாடிக்கையாளர்கள் தேவைகளை உணர்ந்து கஸ்டமர்ஸுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப கண்டிப்பாக அவர்களுக்கான சேவைகளை ஆற்றுவது மிக முக்கியம். அந்த நிறுவனம் அப்போ தான் இன்னும் வளர்ச்சியை பெறும் இந்த பொருளாதாரத்திலே. அப்படியே அந்த வாடிக்கையாளர்களுக்கான சேவைகளை ஆற்றுவதற்கு அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனப்பக்குவம், பொறுமை, அதையும் விட ஒரு மென்மையான உரையாடல் என்பது மிக முக்கியமானது இல்லையா. ஒரு புன்னகையோடும் பொறுமையோடும் அற்புதமான ஒரு கஸ்டமர் சர்வீஸினை நாங்கள் ஏஷியன் டெக்ஸ்டைலிலேயே பார்க்கக்கூடிய தாக இருக்கின்றது. கண்டிப்பாக நீங்களும் கூட அதனை உணர்ந்திருப்பீர்கள். இப்பொழுது அங்கிருந்து மேலதிக தகவல்களை தருவதற்காக செந்தில்நாதன் இணைகின்றார். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போது இங்கே ஏராளமான பணியாளர்கள் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் தெரிவுகளை தெரிவித்துள்ள அல்லது உங்களுக்கு எது பிடிக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து உங்களுக்கான அந்த தேலி வகைகளை கூட அவர்கள் தேடி தருவதற்காக நிறைய பணியாளர்கள் இந்த தளத்திலே, அதாவது நான் இருக்கின்ற தளம் இந்த சேலைகள் இருக்கின்ற தளம், அந்த தளத்திலே கடுமையாற்றிருக்கிறார்கள். அதே போன்ற கேள்வித்தான் ஆண்களுக்கான ஆடைகள் மற்றும் சமய ஒவ்வொரு இடத்திற்கும் அதே போன்று மேலே இரண்டாவது ஃப்ளோர்லே பார்த்துக்கிட்டு அங்கே இமிட்டேஷன் வகைகள் இருக்கின்றன. சுடிதார் பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு பணியாளர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் ஏசியன்ஸுக்கு காண்கிறோம். காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். அதோடு வாரத்தில் 7 நாட்களுமே திறந்திருக்கும். இது சில திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாபெரும் மலிவிற்பனை திறப்பு விழா, மீண்டும் திறக்கப்பட்டபடியா திறப்பு விழா மலிவிற்பனை, அதோடு வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் வாடிக்கையாளரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் இந்த மாபெரும் மலிவிற்பனை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்துமே இந்த இந்திய ஃபுளோரிலே பார்க்க வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 60% தொடக்கம், 80% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஒவ்வொரு, அதாவது இங்கே டேபிள்கள் அடுக்கப்பட்டு அந்த டேபிள்களிலே ஏராளமான சாலை தெருவுகள் இருக்கின்ற, ஒவ்வொரு டேபிள்லையும் ஒவ்வொரு விதமான சாலைகள் இருக்கின்ற, அவை ஒவ்வொன்றுமே விதம் விதமான டிசைன்கள் இருக்கின்றன. அவை வேறு வேறு தள்ளுபடிகள், அதாவது குறிப்பிட்ட தள்ளுபடி விலைகளிலே அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை பொழுதிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்தவண்ணமே இருக்கின்றார்கள், ஏராளமான வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள். எனவே நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் என்று சொன்னால் பண்டிகை காலங்கள் வர இருக்கின்றது, அதாவது திருமண வைபவங்கள் வர இருக்கின்றன, நீராட்டு விழாக்கள் நிறையவே இந்த கோடை காலத்தில் நடைபெறும். அத்தோடு ஊருக்கு செல்வீர்கள் அல்லது உங்கள் உறவினர்களுக்கான அன்பளிப்புக்காக இருக்கிறது. இதை விட பார்த்தீங்கன்னா $10 இருந்து இந்த சேலை தெரிவுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுது. காஞ்சிபுரம் 70% தள்ளுபடியிலும், புதிய வரவுகள் எல்லாம் 50% தள்ளுபடியிலும், 50-60% தள்ளுபடியில் கொட்டன் சாரிகள் இருக்கிறது. கல்யாணி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, மகேஸ்வரி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கிறது, சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கிறது, செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50%-60% தள்ளுபடியிலேயும், ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கிறது, புதிய வரவுகள் அனைத்துமே 50% தள்ளுபடியிலே. அதோடு பார்த்துக்கிட்டா ஹாஃப் சாரிகள் மெட்டீரியல் இருக்கிறது, ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, 70% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். அதோடு அதாவது தைக்கப்பட்ட ஹாஃப் சாரிகள் இருக்கின்றன, $200 பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் 50%-60% தள்ளுபடியிலும், பிரைடல் லெஹங்கா இருக்கிறது, 50%-80% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்கிட்ஸுக்கான சல்வார் அண்ட் லெஹங்கா இருக்கிறது, 50%-70% தள்ளுபடியில் நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதைவிட பட்டுப்பாவாடைகள் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதோடு பார்த்துக்கின்ற ஹொட்டன் பிளவுஸ் வித் லைனிங் கூட இருக்கிறது, 3 பிளவுஸ் $10 பெற்றுக்கொள்ளலாம். ஃபேன்சி பிளவுஸ் இருக்கிறது $11, ஹொட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, சட்டின் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கின்றார்கள். அடுத்தது லைனிங் துணி இருக்கிறது, $1.99 பெற்றுக்கொள்ளலாம். ஆண்களுக்கான சர்பானி இருக்கிறது 60% தள்ளுபடி, சில்வர் ஐட்டம் 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலும், ஜுவல்லரி இமிட்டேஷன் பர்சன்டாக்கள் 60% தள்ளுபடியிலும், அதோடு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் சாரம் 2 $10 ஆண்களுக்கான ஆடைவகைகள் 60% தள்ளுபடியிலே, அதோடு சமையல் உபகரணங்கள் பார்க்கும் பொழுது ஏராளமான உபகரணங்கள் இருக்கிறது. தேங்காய் துருவி இருக்கிறது, புட்டு மிக்ஸ் இருக்கிறது, அதாவது கிரைண்டர் வகைகள் இருக்கிறது, ரொட்டி மேக்கர் கூட இருக்கிறது, $55 விற்பனை செய்கிறார்கள். ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது, $139 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பரவடி இடமிலக்க 36 சைபர் 1 லோரன்ஸ் அமெரிக்கா மாக்கம் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கிறது. வட அமெரிக்காவிலே மிக பிரமாண்டமான ஆடை களஞ்சியம் 3 தளங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் எத்தனை வாடிக்கையாளர் வந்தாலும் அத்தனை வாடிக்கையாளருக்கு இன்முகத்தோடு பணியாற்ற இங்கே நிறைய பணியாளர்கள் இருக்கின்றார்கள், நிறைய தெருவுகள் இருக்கின்றன. குடும்பத்தோடு இங்கே வாருங்கள், வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்த அனைத்து விதமான ஆடைகளையும் நீங்கள் வாங்கிச் செல்லலாம். சரி, நீங்கள் இரண்டாவதாக ஒலிபரப்பு செய்த பாடல் மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலே, அந்த திரைப்படத்திலே அமலா கலவாட்சிகளிலே நிறைய விதம் விதமான சாரிகளை எல்லாம் அணிந்து வருவார். அந்த சாரிகளை பார்த்தவர்கள் கூட அதே மாதிரி சிலவழிகளில் பிரியாமன் சந்திரன் முதல் 80ஆம் ஆண்டு காலத்திலேயே இருந்த ஸ்டைல் பொழுது மாறி வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான சாரிகள் கூட நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ற தகவலோடு நாங்கள் அப்படியே வைத்து மீண்டும் சந்திக்க போறோம். சரி, இந்த பாடல் முன்னுக்கு வருது என்றதையும் கவனித்துக் கொள்வோம். நன்றி ஜோதி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திப்போம், ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா, மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர். ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
0: சிறப்பான 2 பாடல்களை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். இணைந்திருக்கின்ற நேயர்களை மீண்டும் வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது முதலாவது நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ஜோதி. ஜெயக்குமார், எஸ்டி குமார், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க எஸ்டி குமார்?
4: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: எப்படி போகுது இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு?
4: நன்றா போய் கொண்டிருக்குது. நல்ல மழை வேறையில நல்ல மப்பும் மந்தாரமா போகுது.
0: எல்லாமே மப்பும் மந்தாரமா போகுது. சரி, சொல்லுங்க பாடல்கள் எது ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு?
4: பாடல் வந்து 2 பாடலுமே பிடிச்சிருக்கு. ரெண்டாலும் அந்த உயிரூட்டின பாடல், உயிரை கொடுத்து பாடிக்கிற அந்த மாதிரி படிச்சிருக்கிறார் எஸ் பி பாலசுமணியன். 2 பாடல், அந்த 2 பாட்டுக்கு தான் எனது வாக்கு. மற்றது கூடுதலா டி ராஜேந்திர படங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். அதுல கூட தங்க கோகீதம், ஒருதல ராகம், அப்படி சொல்லி கொண்டு போகலாம். நல்ல வரிகள், அந்த வரிக்கு உயிரூட்டி நல்ல வடிவா படிச்சிருக்கிறார் எஸ் பி பாலசுமணியம். அதுக்கான தான் எனக்கு இந்த வாக்கை பெறேன் நான்.
0: கண்டிப்பா, மிக்க நன்றி உங்க வருகை.
4: நன்றி ஜோதி ஜெயக்குமார், நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேரங்களோடு வணக்கம். வணக்கம், வணக்கம், பேசுவோமா? வணக்கம், அடுத்த நேயர். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ராகுல் மிசுகாவில இருந்து.
0: ஆமா, இனிய வணக்கம் ராகுல், அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
5: வணக்கம். நான் வந்து இந்த முறை 2 பாட்டுக்கு வோட் பண்றேன். மற்றது பிரியாவும் நீங்களும் முயற்சி செய்யறது நல்லா இருக்கு.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு.
5: சில பேர் நிகழ்ச்சி செய்ய சில நிகழ்ச்சிகள் வந்து இந்த சிக்னலுக்கு வெயிட் பண்ற ட்ரெயின் மாதிரி போய் கொண்டிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே நல்ல ஃபுல் ஸ்பீட்ல எடுத்து வந்து போறீங்க, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி அன்பக்கு. வேற என்ன பாடல் பத்தி ஏதாவது சொல்ல போறீங்களா?
5: இல்ல, இது நாங்க ஐடிஸ்ல சின்ன பிள்ளைல இருக்க பார்த்த பாட்டுகள் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. திரும்ப ஒரு கேட்டு பாப்போம், வின் பண்ணுண்டு.
0: கண்டிப்பா, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
6: வணக்கம் ஜோதி, நேரத்தில் யமராஜா பேசுவேன். மதிய வணக்கம் உங்களுக்கு.
0: இனிய வணக்கம். இனிய வணக்கம் திலவதியம்மா, வரவேற்கிறேன். சொல்லுங்க.
6: இன்னைக்கு நான் நினைத்தேன் எப்படியும் ஜோதி வெறுவா வந்து அனிமணி வந்துருக்கீங்க.
0: வந்திருக்காட்டா என்ன செய்திருப்பீங்க? அழுதுருப்பீங்களா?
6: கவலைப்பட்டிருப்போம். நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சியாதிக்க வரையிலேயே ஜோதி வந்து கொஞ்சம் மெனவர்த்தப்பட்டிருப்பேன். என்னதான் இந்த நிகழ்ச்சி நாளைய நிகழ்ச்சிகளுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கீங்க.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. சொல்லுங்கம்மா, எந்த பாடல் அதிகம் பிடிச்சது?
6: ரெண்டு பாடலும் நல்ல பாடல், ஆனா குமார் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டாவது பாடல் தான் பிடிச்சிருக்கு. எல்லா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பாடலை போட்டிருக்கிறீங்க. அது பால சுப்பிரமணியம் அந்த வரிகள் சூப்பரா இருக்கு. அந்த ரெண்டாவது
0: அவர்களுடைய குரல், டிஆருடைய வரிகள்.
6: டிஆரோட வரிகள், டிஆரோட படம் பாட்டுகள் எல்லாம் சூப்பர். அந்த நாள்ல நாங்க ஓடி ஓடி எல்லா படமும் பார்த்தோம் நாங்கள். அதுபடியா ரெண்டாவது பாடலுக்கு என்னுடைய வாக்கு.
0: மீண்டும் சந்திப்போம், நன்றி. அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
7: இனிய மரியாதைக்கு நான் புருஷோத்தம்
0: கேட்கிறேன்.
7: முதலாவது நான் இரண்டாவது பாடல், முதலாவது மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அண்ணாவுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர் அந்த ஈழத் தமிழருக்காக நான் கணக்கை இதுவள் பார்த்துருக்கேன். இப்போ நல்ல மாய் நல்ல கருத்துகள் இப்போ பதிவிடுறத நான் பார்க்கணும். நான் கூட மேடைகள்லையும் கூட பதிவிடுறவர். அவருக்கு அதற்கு நன்றி சொல்லிக்கொண்டு மற்ற இரண்டாவது பாடலாம் மற்ற என்னுடைய ஆக்கிரமிப்பதால் நன்றி, நன்றி.
0: மிக்க நன்றி புருஷோத்தமா, உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். இரண்டு பாடல்களிலுமே கவிதை நயம், தாளலயம், இந்த மாதிரி உவமை உருவகாணிகள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இல்லையா? டிஆருடைய சிந்தனையில் பிறந்த இரட்டை பிறவிகள் என்று சொல்லும் அளவுக்கு அந்த பாடல்கள் ரெண்டும் சோகம் சுகம் அது ஒரு புறம் இருக்க, இந்த மாதிரியான விடயங்கள் ஒன்றி போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
8: வணக்கம், வணக்கம். தமிழ் என்ன
0: நலமாக இருக்கிறேன் சிவலிங்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
8: நான் நலமா இருக்கேன், உங்களுக்கு அன்னை வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. சொல்லுங்க, இந்த பாடல்
8: எனக்கு இரண்டாவது பாடல் அண்ணே.
0: ஏன் பிடித்தது உங்களுக்கு?
8: அது குரவெல்லாம் நல்லா இருக்கு, பாலசுப்ரமணிய ஐயா பாடின பாட்டு, அதனால எனக்கு பிடிச்சிருமா.
0: சரி சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க காதல் திருமணமா நிச்சயத்த திருமணமா? தப்பில்லத்தானே, அப்பாவிட மகள் கேக்குற மாதிரி கேட்டாச்சு. அன்புள்ள அப்பா உங்க காதல் கதையை சொன்னா தப்பா என்று சொன்ன மாதிரி கேட்டுட்டேன்.
8: தப்பு இல்லமா?
0: மிக்க நன்றி.
8: எப்போதும் உங்களோட அன்பு எனக்கு இருக்கு, அதே போல உங்கள் அன்பு எனக்கு என்னைக்கு மறக்க மாட்டேன்.
0: மிக்க நன்றி, உங்களை அன்புக்கு. மீண்டும் சந்திப்போம்.
8: மீண்டும் சந்திப்போம் அண்ணையே. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: அடுத்த நேரங்களோடு வணக்கம்.
9: நீங்க வணக்கம் குயின்சன்.
0: இனி வணக்கம் குயின்சன். சொல்லுங்க, இந்த பாடல்
9: இரண்டாவது பாடல் தான், ஆனா முதலாவது பாடலுக்கு வாக்களிக்கிறேன்.
0: அப்படியா? எதுக்காக, ஏதாவது ஒரு காரணம்?
9: எல்லாரும் இரண்டாவது பாட்டுக்கு வாக்களிக்கிறாங்க, அதுதான் இந்த பின்பற்ற போகுது. கைபிஜில பாட்டு இருக்கிற எஸ்பிபி, அது கொஞ்சம் மேலில நிக்க சுறுசுறுப்பா இருக்கு. ஆனா யேசுதாசன் நல்லா பாடி இருக்கிற,
0: ஆமா, அதனால உங்களுக்கு அது பிடித்திருக்கிறது. மிக்க நன்றி உங்களுக்கு.
9: அது மட்டும் இல்ல, டிஆர் இந்த 71வது பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு நன்றி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. நேரம் இப்பொழுது 3:39. சில விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடல்களை உங்களுக்கு மறுபடியும் தரப்போகின்றோம். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள்.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
12: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
13: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
14: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
0: நேரம் இப்பொழுது 3:41. தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். அதற்கு முன்னதாக இரண்டு பாடல்களிலும் சில வரிகள்.

0: தொடர்ந்து வருகின்றது அடுத்த பாடல்.
1: நானும் உன் தன் உறவை

0: இந்த ரெண்டு பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் அதிகமாக பிடித்திருக்கின்றது என்பதனை தெரியப்படுத்த போறீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 416-593-0055. இப்பொழுது நாங்கள் இசையோடு மட்டும் நிற்காமல் வணிக தகவல்களையும் பெற்றுத்தர வேண்டும் இல்லையா? இந்த காலநிலை என்பது கனடாவில் மாறிக்கொண்டிருக்கின்றது. மாறுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய ரசனைகளும் மாறும். கண்டிப்பாக கோடைக்காலம் என்றாலே தாயகம் மாதிரி இங்கும் கூட அவ்வளவுக்கு சுட்டரிக்கும் கோடைக்காலமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அந்த சுட்டரிக்கின்ற கோடை காலத்தை, அந்த வெப்பத்தை இதமான ஒரு தென்றலாக மாற்றுறதுக்கு ஏஷியன் டெக்ஸ்டைல் இருக்கின்றது என்று தான் சொல்ல தோன்றுகிறது. கோடைக்கால ஆடைகளுடைய அணிவகுப்பு இப்பொழுது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வெயிலுக்கு இதமான பருத்தி புடவைகள் அந்த மாதிரி சேலைகளுக்காகவே தான் நானும் கூட அங்கே அதிகமாக செல்வேன். என்னை போன்ற சகோதரிகள் நிச்சயமாக பலருமே சேலை வாங்குவது ஏஷியன் இல்லாதான் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே அது பற்றியெல்லாம் செந்தில்நாதன் அவர்கள் மீண்டும் எங்களுக்கு தெரியப்படுத்த போன்றார். நான் இன்றைக்கு வந்த சேலை க்ரீன் அண்ட் ஒயிட் ரெண்டு கலரும் மிக்ஸ்டான ஒரு சேலையோடு தான் வந்திருந்தேன். பார்க்கலாம் செந்தில்நாதன் அவர்கள் எல்லாம் சொல்ல போன்றார். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அதாவது கோடை காலத்திலே வெளியிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று வெளியிலே, அதாவது இலை துளிர்காலத்திலிருந்து மெதுவாகவே துளித்து பச்சை பசையில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து சொன்னால் வானவில் போல இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து விதமான நிறங்களிலுமே இந்த சேலை தேர்வுகள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று கிரீன் அண்ட் ஒயிட் மட்டுமல்ல, அதாவது முன்பு ஒரு குறிக்கப்பட்ட நிறங்களிலே தான் இந்த சாரிகளை நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இரண்டு மூன்று நிறங்களை சேர்த்து புதிய நிறங்களை எல்லாம் உருவாக்கி விதம் விதமான நிறங்களில் இங்கே சேலைகள் இருக்கின்றன. இதை விட வடிவங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த டிசைன்கள், வித்தியாசமான டிசைன்களை ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. அவற்றுக்கு விதவிதமான பெயர்களை கூட வைத்திருக்கின்றார்கள். அந்த பெயர்களிலே மிக மிக தரமான ஆடைகளை மிக மிக குறைந்த விலையிலே நீங்கள் வாங்குவதற்கு ஏஷியன்ஸ் ஒரு வாய்ப்பு அளிக்கின்றார்கள். இலக்கம் 36% லோரன்ஸ் அவென்யூ மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஏஷியன்ஸ், அதாவது வட அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஆடை களஞ்சியமாக விளங்குகிறது. மூன்று தளங்களிலே இந்த காட்சி அறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தளத்திலுமே ஒவ்வொரு விதமான ஆடை வகைகள்
2: தள்ளுபடியிலும் அதோடு ஹாஃப் சாரிகள் இருக்கின்றன. ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது 70% நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு இந்த ஹாஃப் சாரிகளை ஏற்கனவே தைக்கப்பட்டது, பிளீட் பண்ணப்பட்டது, $200 விற்பனை செய்திருந்தார்கள். செமி சில்க் சாரிகள் இருக்கின்றன, சில்க் காட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் சாரிகள் இருக்கின்றன, காட்டன் சாரிகள் இருக்கின்றன, கல்யாணி காட்டன் சாரிகள் இருக்கின்றன, மகேஸ்வரி காட்டன் சாரிகள் இருக்கின்றன, நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50% தொடக்கம், 60% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். பிரைடில் லெஹங்கா இருக்கிறது 80% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்களுக்கான, சிறுமிகளுக்கான சல்வார் இருக்கிறது மற்றும் லெஹங்கா இருக்கிறது 70% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பட்டு பாவாடைகள் 60% தள்ளுபடியிலும், காட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித் லைனிங்கோடு, மூன்று பிளவுசஸை நீங்கள் $10 வாங்கலாம். மற்றும் ஃபேன்சி பிளவுசஸ் $15, காட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது 6.99, சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கின்றார்கள். லைனிங் துணி இருக்கிறது மீட்டர் 1.99, ஆண்களுக்கான சர்பானி 60% தள்ளுபடியிலும் விற்பனை செய்கின்றார்கள். ஆண்களுக்கான சரம் $2, ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகளும் நீங்கள் 60% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். ஜுவல்லரி, இமிட்டேஷன் ஜுவல்லரிகள் இருக்கிறது 60% தள்ளுபடியிலும், அதோடு ப்ளூ லீவ் மிக்சர் இருக்கிறது $139 பெற்றுக்கொள்ளலாம். ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55 பெற்றுக்கொள்ளலாம். இதை விட இங்கே அம்மி இருக்கிறது மற்றும் அதாவது தேங்காய் துருவிகள் எலக்ட்ரிக்ல இருக்கிறது, மனுவலாகவும் இருக்கிறது. இப்படி சமையலுக்கு தேவையான ஒவ்வொரு உபகரணங்களும் மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுவாக பார்க்கும்பொழுது 60% தொடக்கம், 80% தள்ளுபடியில் அனைத்து விதமான ஆடைகளையும் இந்த பொருட்களையுமே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாளும் திறந்திருக்கும். காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை உங்களுக்காக திறந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாரத்தில் 7 நாட்களும் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம். ஒரு சிறிய காலம் ஒரு சிறுத்தை வேலைகளுக்காக சில வேலைகளுக்காக இங்கே மூடப்பட்டிருந்தது, மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் வாடிக்கையாளர் மகிழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாபெரும் வலி விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்திருந்தான். ஸ்காப்ரூவிலே மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்புகிறீர்கள். 36 லோரன்ஸ் அவென்யூவில் அமைந்திருக்கிறது. மூன்று மாடிகளிலே இந்த காட்சியறைகள் அமைந்திருக்கிறது. மூன்று மாடிகளும் ஏராளம் பணியாளர்கள் உங்களுக்காக பணியாற்றுவதற்காக, நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு எடுத்து தருவதற்காக இங்கே காத்திருக்கின்றார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள அன்பிற்குமான ஆடை தேவைகளை பூர்த்தி செய்யலாம், அல்லது வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று இரவு 10 மணி வரை இந்த சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோன்று நாளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். ஏசியன்ஸ் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.
0: மிக்க நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திப்போம். நேரம் இப்பொழுது 3:49 தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். அடுத்த நேயர்களோடு வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பாலா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன் பாலா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க. இந்த பாடல் சற்று விரைவாக செல்ல வேண்டும் சொல்லுங்க.
3: ஆமா, எனக்கு விக்ரம் படத்துல இருந்து
4: இருந்தாலும் இந்த முதல் பாடல் தான், இந்த படையப்பால ஆடல்களின் நீலாம்பரி. இதுல வந்து பாடல்களின் நீலாம்பரி. ஆமாம். சோ எத்தனை பேர் வாழ்க்கையில சில பேருக்கு எல்லாத்துலயும் நீலாம்பரியா இருக்காங்க.
0: நன்றி, வணக்கம். அதெல்லாம் பொறுமையா ஆண்கள் தாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல மாறீங்க. அப்படியே
4: எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சில இடத்துல அது இருக்கதான் தெரியும், அப்படியே இல்லைன்னா கஷ்டம்தான்.
0: மிக்க நன்றி உங்க வருகை.
4: நன்றி, வணக்கம். நன்றி,
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேரம் எங்களோட வணக்கம். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம். காசுநாதன் இருக்கிறேன்.
0: இனிய வணக்கம் காசுநாதன், சொல்லுங்க.
5: நான் 10th பாடுற அந்த முதல் ராக எழுத்தே காணும் அம்மா, அந்த பாட்டு முதல் எழுத்ததுலயே முழுக்கலே மக்கள் கொண்டு நான் ஓய்வு நேரம் இப்படியான பாட்டுகள்லாம் போட்டு கேட்கறது.
0: அந்த நேரோடு நாங்க வாக்களிக்கின்ற பகுதியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வர போன்றோம். இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. வெற்றி பாடல் இது என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்கள் பெயர்களையும் குறிப்பிட்டு கொண்டு அந்த பாடலையும் மறுபடியும் நாங்கள் ஒலிபரப்புவோம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு 4:45 வரை நீங்க இணைந்து சிறப்பிக்கலாம்.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604 9.
2: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
3: கானமும் காரணமும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இணைந்த சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மீண்டும் நன்றி. ஆமாம், இந்த புலத்திலே வெற்றி பாடலாக மைத்திலி அன்னை காதலி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் நானும் முந்தன் உறவை தேடி வந்த பறவை வேடன் செய்த வேலை அந்த மாதிரி மிக அருமையான ஒரு பாடல். பாடல் காட்சியும் கூட மிக மிக உருக்கமானது. TR அவர்களுடைய பிறந்த தினம் ஆகையால் TR அவர்கள் எழுதிய அந்த பாடல்களையும் உங்களுக்காக எடுத்து வந்திருந்தோம். இன்று இணைந்து சிறப்பித்த நேயர்கள் SD குமார் நம்மோடு இணைந்திருந்தார், ராகுல் இணைந்திருந்தார், திலகபதி அம்மா கூட இணைந்திருந்தார், புருஷோத்தமன் நம்மோடு இணைந்திருந்தார், சிவலிங்கம் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார், காசிநாதர் இணைந்திருந்தார், கணேஷ் கூட இணைந்திருந்தார், குயின்சன் இணைந்து சிறப்பித்திருந்தார், ரமேஷ் கூட இணைந்து எங்களோடு கலகலப்பாக பேசி நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார். அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியை நாங்கள் வெற்றி பாடலோடு ஆரம்பிக்கலாம். சில விளம்பரங்களை தொடர்ந்து
4: Everything okay? No problem.
5: Bar kalamu closing that. Adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
8: இன்னும்
9: வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
12: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
13: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
12: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
13: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
14: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
15: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்வனவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 6 கதறிகளோட டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனவு செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிரம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494.
16: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில்.

0: ஆக்கமென் லோரன்ஸ், 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000. மீண்டும் அத்தனை அன்பு நேயர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 14 பாகையாக இருக்கின்றது. இன்று மாலை பொழுது இடியுடன் கூடிய ஒரு மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. மாலை பொழுதிலே வெப்பநிலை 4 பாகையாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை, குறைந்த வெப்பநிலை 3 பாகை. நாளை பகல் பொழுது மிக சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு பொழுதாக அமைய போன்றது. அதே போன்றுதான் நாளை மறுநாள் திங்கட்கிழமை கூட சூரிய ஒளி மிக்க ஒரு நாளாகவே அமையும். அதே நேரம் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை. இப்பொழுது காற்று மணித்த அளவுக்கு 18 கிலோமீட்டர் வேகத்திலே தென்கிழக்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. ஆம் நேர்களே, உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்து சிறப்பிக்கலாம், ஆயத்தமாக கொள்ளுங்கள். அது உங்களுக்காக நிகழ்ச்சி 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன், 416-593-0055. நேரம் இப்பொழுது 4 மணி. ஏர்பஸ் கொள்வனவு ஒப்பந்தம் குறித்து வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைக்கப்பட்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் 11 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகின்றது. இதன் காரணமாக 12 முதல் தமிழகத்தில் கனமழை பெய்யும். பிரதமர் மார்க்கானி பதவியேற்ற முதல் 100 அவருக்கு எதிராக தினசரி மிரட்டல்கள் வந்ததாக அரசு ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஹார்மஸ் நேருணை மற்றும் வளைகுடா கடற்பகுதியில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றன. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சியினை நாங்கள் உங்களுடைய வெற்றி பாடலோடு நாங்கள் ஆரம்பிக்கலாம். அது ஒரு நீளமான பாடல். ஆகவே ஒரு சில வரிகளை கேட்டுக்கொண்டு உங்களுடைய பாடல்களை நாங்கள் வழங்கப் போன்றோம். டிஆர் அவர்களுடைய பிறந்த தினமாகியால் அவருடைய பாடல்களை தெரிவு செய்திருந்தோம். அவருடைய எழுத்தில் உருவாகிய அற்புதமான பாடல்கள். ஆமாம், இப்பொழுது எஸ்பிபி அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்போம்.
4: நானும் உன் தன் உறவை

தரகடும் திட்டா கடத கடகடும் தா கடத கடகடும் கடத கடகடும் தரகடும் தஜந்த தனந்த தரந்த கதிந்த தஜந்த தா இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நானம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதிலே இனிமை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில துவைத்து சி

0: உங்களுக்காக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற முதலாவது நேயர், வணக்கம்.
1: முந்தைய அநேயதினர் வாழ்த்துக்கள்.
0: மிக்க நன்றி கண்ணன். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: பாட்டு அந்த பி சிறப்பு ஜாலியோ ஜிம்கானான் ஒரு துள்ளுச பாட்டு.
0: ஆமாம் ஆமாம், கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வரப்போன்றது. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: வணக்கம். நேர்களே, நீங்களும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம், பல நேர்களும் காத்திருக்கிறீங்க பொறுமையோடு. இந்த பொழுதிலே சிறிய ஒரு தகவலையும் உங்களுக்கு விரைவாக சொல்லிக்கொண்டு, கனேடிய பொருளாதார நிலவரம், அதிலே குறிப்பாக வேலை வாய்ப்பு சந்தையிலே சரிவு ஏற்பட்டிருக்கின்ற நிலை, அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட கனடா புள்ளிவிவரவியல், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா புள்ளிவிவரவியல் திணைக்களத்தின் படி வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த புதிய அறிக்கையின் படி, கனடாவினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இப்பொழுது வேலையின்மை வீதம் 6.9% உயர்ந்திருக்கிறது. அவ்வளவுக்கு உயர்ந்திருக்கிறது. வேலையில்லா பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம் கடந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.7% இருந்திருக்கிறது. இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் பின்பு 0.2% அதிகரித்து ஒரு சவாலான நிலையை இப்பொழுது எட்டியிருக்கின்றது என்பதனை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்து கூற்றுப்படி புவிசார் அரசியல் பதற்றங்கள் இருக்கின்றன இல்லையா பல்வேறு நாடுகளூடாகவும். ஆகவே அவை கனடாவையும் தாக்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. உலகளாவிய பிரச்சனைகள், அமெரிக்காவுடைய வர்த்தக வரி விதிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தக சூழலிலே நிலவுகின்ற நிச்சயமற்ற தன்மைகள், இவையெல்லாமே இந்த வேலையின்மை வீதம் அதிகரித்து இருப்பதற்கும் வேலை சந்தையிலே சரிவு ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றன என்பதனையும் சொல்லிக்கொண்டு, அதிலே அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலை வாய்ப்பு வீழ்ச்சியிலே முக்கியமாக ஃபுல் டைம் ஜாப்ஸ் தான் அதிகமாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்பதனை அவதானிக்க முடிகின்றது. இதனை பொருளியல் நிபுணர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களை கவனம் எடுக்க சொல்லி. அதற்காகத்தான் நான் இதனை சொல்கின்றேன். ஒரு நிதி மேலாண்மை இலே மிகச்சிறந்த ஒரு எச்சரிக்கை எங்களுக்கு வேண்டும். ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்பது மிக மிக முக்கியமானது. எவ்வளவுக்கு நாங்கள் ஆடம்பரங்களை குறைத்து சேமிப்புகளை உருவாக்கி அதே நேரம் ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைத்தால் கூட எப்படி அறிவுறுத்தப்படுகின்றோம் என்று சொன்னால், கடைசி அதையாவது பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரமாக அதை வைத்துக்கொண்டு இருப்பது சிறப்பு. ஆகவே இப்பொழுது பார்ட் டைம் ஜாப் கிடைப்பது கூட மிக கடினமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான தன்மைகளால் நாங்கள் இந்த பொருளாதார மந்த கதியை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சேமிப்பு ஆடம்பரம் அற்ற ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு இருந்தால் தப்பி விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது வருகின்றது விஜயின் குரலிலே பாடல்.

0: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: நேயர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு. அடுத்த நேரே இப்பொழுது சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ஜோதி, நான் பவன் கேக்குறேன். வென்சோல கேப்பிக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் பவன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஆமாம்,
1: சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு மைதிலியின் காதலி அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு படம்.
1: ஆஹா, ஒரு பொன்மானை.
2: நன்றி.

0: மைத்திலி என்னை காதலே திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை எஸ்பிபி அவர்கள் பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 4:18 வரைக்கும் பாடல் கேட்கலாம். பொறுமையோடு காத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சசி.
0: இனிய வணக்கம் சசி. எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். உங்களுக்கு ஹேப்பி மதர்ஸ் டே எல்லா அனைவருக்கும்.
0: மிக்க நன்றி. மிக்க நன்றி. சொல்லுங்க. எல்லாருக்குமே அவ்வளவு மகிழ்ச்சி. கண்டிப்பா ஒரு தமிழர் ஆள வேணும்ன்றதுல எல்லாருமே குறியா இருந்திருக்கிறீங்க. ஆமா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதிகார பலத்துக்கும் மக்கள் பலத்துக்கும் இடையில நடந்த ஒரு மிகப்பெரிய அறப்போராக நடைபெற்ற விஜய் அவர்கள் தளபதி அவர்கள் வென்றிருக்கின்றார். இப்பொழுது பாடல் வருகின்றது.

0: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோட. நேரம் இப்பொழுது 4:24. அடுத்த நேர் நம்மோட வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: இனி வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ராகவன் கதைக்கிறேன். எனக்கு வந்து தங்கைக்கு வகீரம் படத்தில இருந்து தட்டி பார்த்தேன் தட்டாங்குட்டி தாளங்கு அந்த பாட்டு.
0: உங்களுக்கு தங்கச்சி இருக்கிறாங்களா?
1: தங்கச்சி 5.
0: 5 தங்கச்சி இருக்கிறாங்க. நீங்க தான் ஒரு அண்ணனா? மூன்று அண்ணாக்கள். சரி சரி, சிறப்பு சிறப்பு, அழகாக இருக்கட்டும். உங்களுடைய ஆனந்தமான ஃபேமிலி, மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: உங்களுக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதத்தைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
0: மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: வணக்கம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு. தங்கை கோ கீதம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர், வணக்கம்.
1: வணக்கம், நான் ஜெயக்கிரண்.
0: இனிய வணக்கம் ஜியா, எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறேன். எப்படி போகுது இந்த மாலை பொழுது? டீ குடிச்சீங்களா? என்ன எல்லாம் செய்றீங்க?
1: வேலையில நிக்கிறேன்.
0: வேலையில நிக்கிறீங்க, சரி. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: நான் கேட்ட பாட்டு வந்து பெண்ணே நீயும் பெண்ணா பெண்ணாய் ஓவியம்
0: என்றவா. வேலையில பார்த்து வியந்து கொண்டீங்களா இப்படி? அடடா, பெண்ணே நீ ஒரு பெண்ணா பெண்ணாகிய ஓவியமா இருக்கிறீ என்று சொல்லி. கண்டிப்பா, அழகான ஒரு பாடல் வரப்போன்றது. ஜியா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: வணக்கம். வணக்கம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியோடு. அழகான அந்த பாடல் உன்னிமேனனோடு கல்பனா இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு இசை ராஜ்குமார் இசையமைத்திருந்தார். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி. ஜெயக்குமார், ஸ்ரீகுமார், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நல்லது.
1: என்னோட நேர்ச்சியோட போய்கொண்டிருக்கிறோம். பாட்டு வந்து ராக நதிக்கரையோரம் ஒரு ஒரு பார்வை பார்த்தேன். அந்த பாடலை கேட்போம் எல்லாரும் சந்தோஷமா.
0: சரி சரி, மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி ஜோதி ஜெயக்குமார். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அழகான இந்த பாடல் சங்கமம் திரைப்பட பாடல் சங்கர் மகாதேவனின் குரலிலே வரப்போகின்றது.

0: நேரம் இப்பொழுது 4:42:30 பிரதான செய்தி அறிக்கையினை நேயர்கள் கேட்கலாம். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் இணைகின்றார். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ஆனந்தன்.
0: இனிய வணக்கம் ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க? முதல் தடவை
1: எனக்கு
0: தான் மறதி குணம் வந்துட்டு. என்ன பாடல் வேண்டும்?
1: நாம இந்த வானத்தை போல படத்துல இருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காட்டியான்னு சொல்லி அந்த பாட்டு.
0: கண்டிப்பா அந்த பாடல் வரப்போனது மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை எஸ்பிபி அவர்களோடு சுஜாதா இணைந்து பாடி இருக்கின்றார். எஸ் ஏ ராஜ்குமார் இசையிலே

0: நேரம் இப்பொழுது 4:48 நிமிடம். பல நேயர்கள் இருக்கிறீங்க, அடுத்த நேயர் எங்களோட வணக்கம்.
1: வணக்கம், ஜோதி அந்தி என்று கூப்பிடுவா, ஜோதி அக்கா என்று கூப்பிடுவா.
0: நான் உங்களை என்னன்னு சொல்ல, அங்கிள் என்று சொல்ல, தாத்தா என்று சொல்லவா, எப்படி கேட்கறது?
1: வணக்கம், உண்மையிலேயே மதிப்புக்குரிய ஒரு கலைஞர் ஜோதி ஜெயக்குமார், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அன்பு கலைஞர். மொன்றியலில் இருந்து, டொரண்டோவில் இருந்து ஆனந்தன் வந்தவுடன் மொன்றியலில் இருந்து ஆனந்தன் வர வேண்டும் போல் ஒரு ஆசையாக.
0: டொரண்டோவில் மட்டும் ஆனந்தம் மிளிர்கிறது இல்லையே,
1: எல்லா இடத்திலும் ஆனந்தம் இருக்கு.
0: நிச்சயமாக, நிச்சயமாக. மிக்க நன்றி, உங்க குரல் கேட்கறதுலயும் எனக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்க.
1: நன்றி ரோம் ஜோதியக்கா. அதுக்கு முதல் நாளைய தினம் பெற்ற தாயை மதிக்கின்ற ஒரு நல்ல ஒரு நாள், பொன்னான நாள். சிஎம்ஆர் கலையகத்திலே இருக்கின்ற அனைத்து அம்மாக்களுக்கும், அம்மா ஆக போகின்ற அம்மாக்களுக்கும், எல்லோருக்கும் அன்னியர் தின வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மாவை நிறைந்த என்னுடைய அம்மா இருக்கின்ற 86 வயதை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற, இந்த வருடம் போய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எனக்கு தெரியும் ஜோதியக்காவும் எவ்வளவு ஆத்ம வேகத்தோடு இருந்தார் அந்த நேரத்தில் என்று எனக்கு தெரியும், அம்மாவை நினைத்து. ஆனால் என்ன செய்யலாம், எல்லோரும் ஒரு காலத்திலே செல்லத்தான் வேணும். என்ன ஜோதியக்கா,
0: அந்த
1: அம்மாவை நினைத்து அந்த பாடலை கேட்போம் ஜோதியக்கா, எல்லோருக்குமாக.
0: மிக்க நன்றி உங்களுக்கு ஆனந்தன், மீண்டும்
1: நன்றி. நன்றி, நன்றி,
0: வணக்கம்.

0: நேரம் இப்பொழுது 4:54. அடுத்த நேரங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் மகாராஜா.
0: இனி வணக்கம் மகாராஜா, சொல்லுங்க என்ன பாடல்?
1: பொட்டு வைத்த அந்த வட்டேன்ல அந்த பாடல்.
0: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.

இவ்வளவு நேரமும் அற்புதமான பாடல்களை கேட்ட நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. அழைப்பில் காத்திருக்கின்ற நேயர்களுக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு பிடித்த பாடலை மற்றொரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்கள் எல்லாருடைய பொறுமைக்கும் மிக்க நன்றி.

0: எங்கும் எங்கும் எதிலும் எதிலும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் எஃப்எம் 101.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 J.CA. KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: நேரம் இப்பொழுது மாலை 5:01. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த பலத்த மழையால் பாதிக்கப்பட்டன. இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான 55 ஆண்டுகால ராஜதந்திர உறவை ஒரு விரிவான கூட்டாண்மை மட்டத்துக்கு உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன. அதிநவீன ஏவுகணை அமைப்பின் சோதனை இன்று ஆடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. கனடாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் பயன்படுத்தும் மென்பொருள் தளத்தின் மீது நடத்தப்பட்ட கணினி ஊடறுப்பு தாக்குதலால் லட்சக்கணக்கான மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தல்களில் தொழிலாளர் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்து மாலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:30 பிரதான செய்தி அறிக்கையினை கேட்கலாம் நேயர்களே. இந்த பொழுதில் நாங்கள் மீண்டும் ஏசியனிலிருந்து செந்தில்நாதன் அவர்களை சந்திக்க போன்றோம். அங்கிருந்து அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கின்றார், ஏனென்று கேட்டு பார்க்கலாம். அதில் இன்னொரு விஷயம், அங்கே பெண்களுக்கு பிடித்தமான ஆடைகள், வண்ண வண்ணமயமான ஆடைகள், அதில் குறிப்பாக சேலைகள் பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருந்தார்கள். ஆடைகள் மட்டுமல்ல, இன்னொன்று பெண்களுக்கு பிடித்தமான ரெண்டு விஷயங்களை மிக முக்கியமான சொல்லலாம் இல்லையா? ஒன்று ஆடை, இன்னொன்று சமையலறை. இந்த ரெண்டையும் ஒரே கூரையின்கள் ஏசியன் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதை விட இதர பொருட்களும் இருக்கின்றன. ஆடைகளில் நாம் எவ்வளவுக்கு அக்கறையும் நேர்த்தியும் தரமும் காட்டுகிறோமோ சமையலறையிலும் காட்டணும். அதற்கு நவீன உபகரணங்கள் எல்லாம் அங்கே உங்களுக்காக வைக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அவரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இனிய வணக்கம் செந்தில்நாதன்.
4: ஆமாம், வணக்கம் ஜோதி, வணக்கம் நேர்களை. மீண்டும் அதாவது இரண்டையும் தொடர்பு படுத்தீர்கள். செந்திலாருக்கு போக விருப்பம் இல்லை, இங்கே பெண்களுக்கு அதையும் குறிப்பிட்டு பின்பு இதையும் குறிப்பிட்டு அதுக்கு நான் போக விருப்பம் இல்லை
3: என்று.
4: ஆமாம், சரி. ஆமாம், அது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு குளமாக பழகிறோம் தானே. என்னபடியால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள், நாங்கள் என்ன நினைப்போம், ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
3: குறிப்பாக
4: குறிப்பாக நான் அதை குறிப்பிட்டதுக்கு காரணம் என்று சொன்னால், அந்த போக மனமில்லை என்று குறிப்பிட்டதுக்கு சொன்னால், இங்கே ஒரு சில ஆடைகளை வாங்கி வரும்படி வீட்டிலே சொல்லியிருந்தார்கள். அதற்காக எந்த ஆடைகளை தெரிவு செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் சொன்னால், இங்கே ஒவ்வொரு டேபிள்களையும் ஒவ்வொரு விதமான சாரி வகைகள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிலிருந்து எந்த விதமான சாரிகள், கல்யாணி சாரிகளா அல்லது மைசூரியா அல்லது நயன்தாராவா, இப்படி எதை தெரிவு செய்வது என்று தெரியாமல் தான் குழம்பிக் கொண்டிருக்கேன். அதுதான் போகவே மனமில்லாமல் இருக்கின்றது. போகாமல் ஏதாவது கையில் ஒன்று கொண்டு போகாமல் போனால் அது பெரிய வில்லங்கமாக போய்விடும். எனவே வாங்கிக் கொண்டே போகணும். ஆமாம், ஆமாம், துணவியாருக்கும் வேண்ட வேண்டும், அம்மாவுக்கும் வேண்ட வேண்டும், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்காகத்தான் சொன்னேன் போக மனமில்லாமல் இருக்கிறேன். சரி, இப்பொழுது ஒரு சில எந்தவித தள்ளுபடிகள் ஆடைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று பார்த்தால், காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கிறது 40-70 வீத தள்ளுபடியிலும், புதிய புதிய புதிய வரவுகள் இருக்கிறது 50% தள்ளுபடியிலும். அதனுடைய ஒவ்வொரு சாரியின் விலை, அதாவது பல விலைகள் இருந்தாலும் தொடக்க விலை என்று பார்க்கும் பொழுது $10 இந்த விலை ஆரம்பமாக சாரிகளின் விலை. கொட்டன் சாரிகள் இருக்கிறது, கல்யாணி கொட்டன் சாரிகள் இருக்கிறது, மைசூரி கொட்டன் சாரி இருக்கிறது, நயன்தாரா சில்க் கொட்டன் சாரி இருக்கிறது, மைசூர் சில்க் சாரி இருக்கிறது, சில்க் கொட்டன் சாரி இருக்கிறது, செமி சில்க் சாரிகள், இவை அனைத்துமே 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அதாவது ஏசியன் நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே ஒரு தொழிலகம் இருக்கிறது. அந்த தொழிலிருந்து இவர்களுக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட சேலை வகைகள் கூட இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மணமகள் இந்த தோழிகளுக்கு ஏற்றவாறு ஒரே விதமான சாரிகள் அல்லது உங்களுக்கு தேவையாக எப்படியான சாரிகள் வேண்டுமோ அந்த தேவைகளுக்கு, அதே போல மணமகனுடைய ஆடை அலங்காரத்திலே விதவிதமாக வேண்டும், அதாவது உங்களுக்கு அதாவது தனியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒழுங்குகளையும் செய்தவர்கள் என்று தெரிவிக்கிறார். இதைவிட ஏராளமான தெரிவுகள் இருக்கிறது. ராஜ்குரு சாரி நியூ அரைவல் இருக்கிறது, கிட்டத்தட்ட 50% தள்ளுபடியில் அனைத்து விதமான சேவைகளையுமே ராஜ்குரு சாரிகள் கிடைக்கிறது. இதைவிட பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, 70% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு இந்த ஹாஃப் சாரிகள் இருக்கிறது, ஏற்கனவே இந்த பிளீட்ஸ் எல்லாம் வைத்து தைக்கப்பட்டதாக இருக்கிறது, அது இலகுவாக இந்த இளம் ஜுவதிகள் அணிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அது $200 தொடங்குவதாக தெரிவிக்கப்படுது. இதைவிட சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியில், பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது கூட கிட்ஸுக்கான சல்வார் லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். பட்டுப்பாவாடைகள் பலவித நிறங்களிலே பலவித டிசைன்களிலே இருக்கின்றன, 60% தள்ளுபடியில் நீங்கள் அவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ஹாட்டன் பிளவுசஸ் வித் லைனிங்கோடு இருக்கிறது $3-$10 விற்பனை செய்து கொடுக்குறாங்க. அதை விட ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 இருக்கும். ஹாட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது 6.90-90 சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கின்றார்கள். அதோடு லைனிங் இருக்கிறது ஒரு மீட்டர் 1.90 விற்பனை செய்கின்றார்கள். ஆண்களுக்கான சர்வாணி, அதாவது பழைய பல அளவுகளில் இருக்கின்றன, புதிய நிறங்களில் இருக்கிறது, அதாவது பலவிதமான நிறங்களிலே இருக்கின்றன, அனைத்துமே 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஆண்களுக்கான சாரம் $2-$10, ஆண்களுக்கான இந்த ஆடைகள் அனைத்துமே 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு நீங்கள் வாங்குகின்ற இந்த ஆடைகளை கேட்டவாறு இமிட்டேஷன் நகைகள் இருக்கின்றன, அவை அனைத்துமே 60% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது சில்வர் ஐட்டம் இருக்கிறது, இந்த இவர் சில்வர் பாத்திரங்கள், புட்டுக்குடங்கள் இப்படி சில்வரில் இருப்பது, அதை கூட நீங்கள் 50% 60% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு இந்த ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது 1.39, அதாவது 139 நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதோட ரொட்டி மேக்கர் இருக்கிறது $55 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏராளமான இந்த சமையல் உபகரண பொருட்கள் இங்கே இருக்கிறது. ஏற்கனவே ஜோதி குறிப்பிட்டது போன்று பெண்களுக்கு பொதுவாகவே இந்த சமையல் அறை பாத்திரங்கள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போன்று இந்த ஆடை வகைகள் சேலை வகைகள், குறிப்பாக விதம் விதமான சேலை வகைகளை ஆணித்து செல்லணும், அதாவது பிறந்த நாளுக்கு ஒரு சேலையாக இருக்கும் அல்லது ஒரு ஆலயத்துக்கு செல்வதற்கு ஒரு விதமான சேலையாக இருக்கும், இதோட பூப்பனித்த நீராட்டு விழா அப்படி என்று சொன்னால் திருமண விவகாரம், அதுவும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அந்த திருமணம் இன்னும் கிராண்டாக வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு தரவிலும் இந்த இரண்டாவது ஃப்ளோரிலேயும் ஏராளமான சேலை தேர்வுகள் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்த மலை வீட்டுமனைக்காக இங்கே டேபிள்கள் வைக்கப்பட்டு டேபிளே குவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரிவு பிரிவாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதம் ஆடைகளையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதோடு இங்கே நிறைய பணியாளர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக கடமையாற்றுகிறார்கள். இவ்வளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறதுன்னு சொல்லவில்லையே. ஸ்காப்ரூலி மாக்கமல் லோரன் சந்திப்புகளில் இல்லை 36 சதவீதம் என்று லோரன் சவரையும் மாக்கமல் லோரன் சந்திப்பிலே அமைந்திருக்கிறது. ஏசியன்ஸ் இது நீண்ட நெடுங்காலமாக தமிழ் மக்களோடு பரிச்சயமான ஒரு நிறுவனம், இவர்களுக்கு என்று தனியான தொழிலகம் தமிழகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து ஊட இறக்குமதி செய்யப்படுகிறது என்ற தகவலோடு காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை வாரத்தில் 7 நாட்களுமே திறந்திருக்கும். இந்த வன விற்பனை இன்று 10 மணி வரை தொடரப்போகிறது. அதேபோல் 4 நாளையும் தொடரப்போகிறது என்ற தகவலை உங்களுக்கு தருகின்றோம். அதோடு நாளையும் நாங்கள் மேலதிக தகவலை உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். எனவே வாருங்கள், வந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள். குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடைகளையும் மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்யலாம். என்ட்ரி ஃப்ளோரில் நீங்கள் பார்த்தால் 60% 80% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலோடு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் பணியாளர்களுக்கும் மற்றும் உரிமையாளர் சுரேஷ் அவர் பாரியார் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை பொழுதிலே சந்திப்போம். நன்றி,
3: மிக்க நன்றி செந்தில்நாதன். மீண்டும் சந்திப்போம். இவ்வளவு நேரமும் ஏசியன் ஆடையகத்திலிருந்து மிகச்சிறப்பாக அந்த தகவல்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார். சிறப்பாகவும் கலகலப்பா சுவாரஸ்யமாக ஒலிபரப்பாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கு நன்றி சொல்லும் அதே நேரம் ஏசியன் டெக்ஸ்டைலுக்கு நாங்கள் மறுபடியும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262 LIGO.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறோம். நீங்களே
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
6: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
7: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

வணக்கம். நேரம் 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் ஜோதி ஜெயக்குமார், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம் பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்கின்றார். ஹேண்டா வைரஸ் தொற்றுடன் தொடர்புடைய மொத்தம் 10 கனேடியர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள 9 கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது.

0: இலங்கை செய்திகள்.
1: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனு மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஸ்ரீயந்த அமரரத்ன தலைமையிலான ஐவர் குழு இந்த பரிசோதனையை மேற்கொண்டுள்ளது. அதன் அறிக்கை திங்கட்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளன. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்திக்க லக்குஹெட்டி தலைமையிலான சிறப்பு குழு விசாரணைகளை நடத்தி வருகின்றது. ஏர்பஸ் விமான கொள்வனவு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவரது சடலம் கடந்த 8ஆம் தேதி கொல்லப்பட்டியில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா வீட்டில் இருந்து மீட்கப்பட்டது. கபில சந்திரசேனவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என கண்டறிய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியம் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதியில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் தடய ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளனர். அதேவேளை திங்கட்கிழமை கொழும்பிலிருந்து அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேரில் சென்று சோதனையிடவுள்ள நிலையில் குறித்த பகுதி குற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று சனிக்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் எதிர்வரும் 1ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய அகழ்வு பணிகள் தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்றன. இன்றைய அகழ்வின் போது புதிய மனித எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டதுடன் ஏற்கனவே கண்டறியப்பட்ட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி புதைக்குழியிலிருந்து இதுவரை மொத்தம் 261 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு மண்டியோடு பகுதி மட்டும் வெளிப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் அது இன்னும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்ட அகழ்வு பணிகளின் போது 21 எண்புக்கூடுகள் கண்டறியப்பட்டதுடன் மூக்குத்தி, நாணய குற்றிகள், ஆணிகள் மற்றும் வளையல் துண்டுகள் உள்ளிட்ட 17 பொருட்களும் மீட்கப்பட்டு நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 3 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற முயன்றதாக கூறப்படும் குன்னாகல் மாநகர சபை பிரதி முதல்வர் அஷாடின் மொய்னுத்தீன் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பேருந்து நிலையம் மற்றும் பொது மலசலக்கூடம் கூட சுத்தப்படுத்தும் ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பத்ரமுல்ல பகுதியில் லஞ்ச பணத்தை பெற முயன்ற போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அவரது உறுப்புரிமையை உடனடியாக இடைநிறுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான ஆட்சி அமைப்புக்கு ஆதரவு வழங்கிய பின்னர் அவர் குன்னாகல் மாநகர சபையின் பிரதி நகர முதல்வராக பதவியேற்றிருந்தார்.
0: இந்திய செய்திகள்.
1: தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்கின்றார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். இதனை முன்னிட்டு இன்று மாலை கிண்டி ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க முறைப்படி உரிமை கோரினார். மேலும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை ஆதரவு கடிதங்களை வழங்கியதன் மூலம் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் இருந்த சிக்கல் நீங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திராவிட கட்சிகளின் கடந்த 50 ஆண்டுகால அரசியல் ஆதிக்கத்தை முறியடித்து விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பது மாநில அரசியலில் முக்கியமான வரலாற்று திருப்பமாக கருதப்படுகின்றது. இந்த பதவியேற்பு விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தேசிய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 164வது பிரிவின் கீழ் தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் அமர்த்தப்படுவதாக ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மேலும் தவேகா தனது பெரும்பான்மை பலத்தை சட்டமன்ற பேரவையில் 13ஆம் திகதிக்குள் நிரூபிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நாளை முதற்கட்டமாக முதலமைச்சர் விஜயுடன் சேர்ந்து மொத்தம் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. கட்சியில் முக்கிய நிர்வாகிகளான என் ஆனந்த், செங்கோட்டையான், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல் குமார் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என தெரிகிறது. பொது நிர்வாகம், காவல்துறை மற்றும் உள்துறை ஆகிய 3 முக்கிய துறைகளை விஜய் தன்வசம் வைத்துக் கொள்ள போகின்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை செங்கோட்டையான், நகராட்சி நிர்வாகத்துறை எஸ் ஆனந்த், மின்சாரத்துறை நிர்மல்குமார், விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை ஆதவ் அர்ஜுனா, ஆதி திராவிடர் நலத்துறை ராஜ்மோகன், சிறுபான்மை நலத்துறை முஸ்தபா, பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அருண்ராஜ், பள்ளி கல்வித்துறை வெங்கட்ராமன் ஆகியோருக்கு வழங்கப்படலாம் என்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாத் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: கனடாவில் புதிய ஹாண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து பொதுமக்களுக்கு குறைவாக உள்ளதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ஜாஸ் ராய்மர் தெரிவித்துள்ளார். எலிகள் போன்ற விலங்குகள் மூலம் பரவும் இந்த வைரஸில் இருந்து பாதுகாப்பாக இருக்கும் பொதுமக்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் எம்வி ஹான்டியஸ் என்ற டச்சு சுற்றுலா கப்பலில் ஹாண்டா வைரஸ் தொற்று பரவியுள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக மொத்தம் 10 கனேடியர்கள் வைரஸ் தொற்றுக்கு உட்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றனர். அவர்களில் 6 பேர் கனடாவிலும், 4 பேர் கப்பலிலும் இருந்ததாக கனடா பொது சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோ மற்றும் குபெக் மாகாணங்களில் வீட்டு தனிமைப்படுத்தலில் உள்ள 3 இதுவரை எந்த அறிகுறிகளும் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொடூரமான கொலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது சக கைதியால் ஒரு நபர் கொல்லப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர் உயிருக்கு போராடிய போது 2 முறை காவலர்கள் அழைக்கப்பட்டும் யாருக்கும் சொல்லவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு மரணம் என்று பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சிறைத்துறையின் பாதுகாப்பு பணியில் உள்ள குறைபாடுகள் மற்றும் ஊழியர் பற்றாக்குறை குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக விண்ணை தொட்ட விலையாலும் மந்தமான விற்பனையாலும் பாதிக்கப்பட்டிருந்த டொரண்டோ அடுக்குமாடி குடியிருப்பு சந்தை இப்போது மீண்டும் மீண்டெழுந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் விற்பனை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக வட்டி வீதங்கள் ஓரளவுக்கு குறைந்துள்ளதும் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவும் புதிய வீடு வாங்குபவர்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. இது டொரண்டோவின் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவுக்கு பெரும் கனவுகளுடன் வந்த தற்காலிக குடியிருப்பாளர்களின் நிலை இன்று கேள்விக்குறியாகியுள்ளது. கனடா அரசாங்கத்தின் புதிய குடிவரவு விதிகள் மற்றும் ஒதுக்கீடுகள் காரணமாக 1000கணக்கான மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் தங்கள் தற்காலிக விசா முடிந்த பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். ஒரு காலத்தில் நம்பிக்கை கொடுத்த குடிவரவு அமைப்பு இப்போது தங்களை வெறும் எண்களாக பார்ப்பதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த சிக்கலை தீர்க்க அரசாங்கம் முறையான திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது.
0: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பட தயாரான ஃப்ரண்டியர் ஏர்லைன்ஸ் விமான ஓடுதளத்தில் நடந்து சென்ற நபர் ஒருவரை விமானம் மோதியதில் அவர் உயிரிழந்தார். ஜென்வரில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நோக்கி புறப்பட்ட இருந்த விமானம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11:19 அளவில் விபத்தில் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான நிலைய பாதுகாப்பு வேலியை தாண்டி ஓடுதளத்துக்குள் நுழைந்த நபர் 2 நிமிடங்களுக்குள் விமானத்தால் மோதப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர் விமான நிலைய ஊழியர் அல்ல எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கு பின்னர் விமானத்தின் இயந்திரத்தில் தீ பற்றியதுடன் புகை ஏற்பட்டதால் 231 பயணிகளும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். நாங்கள் ஒருவரை மோதியுள்ளோம், இயந்திரத்தில் தீ பற்றியுள்ளது என்று விமானி கட்டுப்பாட்டு கோபுரத்துக்கு தகவல் அளித்ததாக வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. ரஷ்யாவின் வெற்றி தின நிகழ்வில் மாஸ்கோவின் செஞ்ச் அதுக்க பகுதியில் உரையாற்றிய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் போருக்கு நியாயம் கூறியதுடன் நேட்டோ கூட்டணியையும் கடுமையாக விமர்சித்தார். யுக்ரைன் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தி என்றும் அதற்கு நேட்டோ முழுமையாக ஆயுத மற்றும் அரசியல் ஆதரவு வழங்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரஷ்யா நியாயமான போரில் ஈடுபட்டு வருவதாகவும் புட்டின் தெரிவித்தார். 2nd உலகப் போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிராக சோவியத் ஒன்றியம் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த 3 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்யா மற்றும் உக்ரைன் கடைபிடிக்க ஒப்புக் கொண்டிருந்தன. எனினும் அணிவகுப்புக்கு பின்னர் உக்ரைன் போர் நிறுத்தத்தை மீறியதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு வெற்றி தின அணிவகுப்பில் கவச வாகனங்கள் மற்றும் ஏவுகணைகள் இடம்பெறவில்லை. கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் 1000 ராணுவத்தினர் செஞ்ச் அதுக்கத்தில் அணிவகுத்தனர். தெற்கு லெபனானில் உள்ள 9 கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹெஸ்பில்லா மீறியுள்ளதால் இஸ்ரேல் பாதுகாப்பு படை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிசாய் அத்ரேயி தெரிவித்துள்ளார். மக்கள் கிராமத்தில் இருந்து குறைந்தது 1000 மீட்டர் தூரம் விலகி செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்புக்கு இடையில் தெற்கு லெபனானில் தொடர்ந்து மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் ஹெஸ்புல்லாவின் 85 தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. சமீபத்திய இஸ்ரேல் தாக்குதலில் தெற்கு லெபனானில் பலர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்கின்றார். ஹென்னா வைரஸ் தொற்றுடன் தொடர்புடைய மொத்தம் 10 கனேடியர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள 9 கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இன்று 11 மணிக்கு கேட்கலாம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மார்க்கெட் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மார்க்கெட் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மார்க்கெட் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மார்க்கெட்ஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.

0: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் இப்பொழுது மாலை 5:54. டொரண்டோவிலே இப்பொழுது வெப்பநிலை 13 பாகியாக இருக்கின்றது. இன்று மாலை இப்பொழுது தொடர்ந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறும் தென்படுகின்றது. நாளைய நாள் சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாளாக அமைய போன்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகி. இப்பொழுது காற்று மணித்தியாலத்துக்கு 34 கிலோமீட்டர் வேகத்திலே தென்மேற்கு திசை நோக்கி வீசிக் கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சிகளில் இணைந்து சிறப்பித்த அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றி சொல்லி நானும் விடைபெறும் நேரம். நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். உங்களோடு தொடர்ந்து சுதர்ஷினி இணைந்து சிறப்பிப்பார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: நன்றி ஜோதி. நேர்கள் சிஎம் மார்த்தமலை எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேர்மாலை 6 மணி.
1: எங்கும் எங்கும் எதிலும் எதிலும் சிஎம் எஃப்எம் எஃப்எம் 101.3.
0: சிஎம் மார்த்தமலை எஃப்எம் செய்திச் சுருக்கம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்ட 3ம் கட்ட அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்கின்றார். ஹாண்டா வைரஸ் தொற்றுடன் தொடர்புடைய மொத்தம் 10 கனேடியர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். தெற்கு லெபனானில் உள்ள 9 கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது. சிஎம் மார்த்தமலை எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm. Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabavathi Ravindran.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் கோலாகல திறப்பு விழா. திறப்பு விழாவை முன்னிட்டு வழங்கும் சிறப்பு சலுகைகள். $199 குயின் பெட் ஒன்றை கொள்ளுணவு செய்து மேட்ரஸை இலவசமாகவும், $299 6 கதிரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்ளுணவு செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்ளுணவு செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய நாள் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. மீண்டும் மற்றொரு சனிக்கிழமை பொழுதுகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது முதல் ஒலிபரப்பில் உங்கள் அன்பின் சுதர்சினி. வணக்கம் நேர்களே. நேர்கள் இப்பொழுதிலிருந்து 7 மணி வரை காட்சியும் கேள்வி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். காட்சியும் கேள்வி நிகழ்ச்சியில் ஒரு காட்சி ஒலிபரப்பப்படும். அந்த காட்சியிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளில் ஏதாவது ஒன்றுக்கு பதில் தெரிந்தால் கூட அழைத்து நீங்கள் சொல்லலாம். அதைத் தொடர்ந்து முடிவில் ஒரு ஆரம்பம், ஒரு பாடல் ஒலிபரப்பப்படும். அந்த பாடலிலிருந்து ஒரு சொல் சொல்லுவோம். அந்த சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கலாம் நேர்கள். முதலில் இணைந்து கொள்ளும் 5 நேர்களினுடைய பாடல்கள் சேர்த்து கொள்ளப்பட்டு 6வதாக வருபவர் 1-5 வரையான இலக்கத்தில் ஒரு இலக்கம் சொல்லப்போனார். அந்த இலக்கத்தில் இருக்கும் பாடல் ஒலிபரப்பப்படும். தொடர்ந்து அந்த பாடலிலிருந்து ஒரு சொல் சொல்லப்போனும். அவ்வாறாக நிகழ்ச்சி 8 மணி வரை செல்ல இருக்கின்றது. 8 மணியிலிருந்து 9 மணி வரை இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சி. கடந்த வாரம் யார் வெற்றி பெற்றாரோ, உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் கடந்த வாரம் யார் வெற்றி பெற்றாரோ அவருடைய பாடல்களை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரமும் 2 பேரினுடைய பெயர்கள் தரப்போன்றும் அவர்களில் யாரை உங்களுக்கு பிடித்திருக்கின்றது என்று நீங்கள் வாக்களிக்க முடியும். 9 மணியிலிருந்து 10 மணி வரை கவியில் பிறக்கும் காணும் நிகழ்ச்சி. நீங்களும் உங்களுடைய கவிதைகள் அதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து நாளை காலை 6 மணி வரை தமிழ் ஒலிபரப்போடு நேர்கள் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள 4-6-5-9-3-0-0-5-5. பாடலை தொடர்ந்து காட்சியை கேட்போம்.
1: எட்ட முடியா இல்லை. CMR தமிழ் FM 101.3.
0: பாடலை கேட்பதற்கு முன்னதாக, நாளைய தினம் அந்நியர் தினம். அன்னை உள்ளம் கொண்ட அனைவருமே அந்நியர் தினத்தை கொண்டாடலாம். அனைத்து அன்புள்ளம் கொண்ட அந்நியர்களுக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்களை, முட்கூட்டி அந்நியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: listen to us around the universe. www.cmr.fm.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேர்மாலை 6:14. இப்பொழுது ஒரு காட்சி ஒலிபரப்பாக இருக்கின்றது. அந்த காட்சியிடம் பெற்ற திரைப்படம் என்ன என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, என்ன நோய் அவருக்கு ஏற்பட்டிருப்பதாக அந்த காட்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நோய், ஒரு நோயை பற்றி கதைக்கின்றார்கள். என்ன நோய் காட்சியில் இடம் அவருக்கு ஏற்பட்டதாக அந்த காட்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்தால் அழைக்கலாம். 4169 3005. இதோ காட்சி உங்களுக்காக.
2: என்னமா அது, சாம்பார் உப்பு இல்லாம சப்புன்னு இருக்கு.
3: இந்தா salt போட்டுக்கோ.
2: மா, ஆம்லெட்டும் உப்பு உரப்பு இல்லாம இருக்குமா.
3: இந்தா pepper போட்டுக்கோ.
2: ஹலோ மம்மி, சமையல் கிச்சன்ல பண்றதா இல்ல டைனிங் டேபிள்ல பண்றதா?
3: டேய், உன் நாக்குல ருசி இல்லாம போச்சு, வார்த்தை அதிகமாயிடுச்சு. இது வியாதிதான்.
2: எனக்கு என்ன வியாதி?
3: இது உன் வயசுல வர வியாதிதான். இதுக்கு காதல் மேனியான்னு பேரு.
2: அப்படியா, சரி.
3: உங்களுக்கெல்லாம் பிஸா ஹட்லையும் கையேந்தி பவன்லையும் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்லையும் பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டாதான் ருசியாக இருக்கும். டேய், இது அம்மா சாப்பாடுறா, ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கும்.
2: எக்ஸாக்ட்லி, என் ஆரோக்கியத்தின் ரகசியம் எங்கள் அம்மா வைக்கும் ரசம்.

0: என்ன சார் பாதாள சக்கடையில இருந்து வர்றீங்க?
1: நீ எங்க இருந்து வர?
0: சென்னை நகர்ல இருந்து.
1: எதுல வர?
0: பஸ்ல.
1: எவ்வளவு நேரம் ஆச்சு?
0: ஒரு மணி நேரம் ஆச்சு.
1: நானும் அதே சென்னை நகர்ல இருந்து தான் வர்றேன். எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு.
0: அது எப்படி சார்?
1: ரொம்ப சிம்பிள். அங்க குதிச்சேன், இங்க எந்திரிச்சேன். அண்டர் கிரவுண்ட்ல டிராபிக் ஜாம், சிக்னல் ப்ராப்ளம், சாலை மறியல், டெட் பாடி ஊர்வலம், மந்திரிகளுக்காக போக்குவரத்தை நிப்பாட்டுறது, செக்கிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சென்னைக்கு ஏற்ற சிறந்த போக்குவரத்து திட்டம், பாதாள சாக்கடை திட்டம்.
0: உள்ள நார்ல சார்?
1: வெளியில இருக்கிற நாத்தத்தை விட உள்ள கம்மியா தான் இருக்கு.
0: ஓஹோ,
2: அதுதான் உங்களுக்கான காட்சி. காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, என்ன நோய் ஏற்பட்டிருப்பதாக அந்த காட்சியில் சொல்லப்பட்டிருக்கிறது? தெரிந்தால் அழைக்கலாம். 4169935 அழைப்பில் காத்திருக்கும் நேர்கள் வணக்கம்.
3: வணக்கம் சுஷினி, கண்ணன் பேசுகிறேன். இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கின்றோம் கண்ணன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா இருக்கலாம். ஆனால் உங்களை பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு.
2: பிடிக்கிறது கஷ்டம் தான். சரி சொல்லுங்க, என்ன பதில்கள்?
3: ஏதோ காதல் மேனியாவா அந்த வருத்தம்.
2: பல இப்ப பரவுற அந்த அந்த நோயா
3: இருக்கலாம்.
2: இருக்கலாம். சரி, என்ன திரைப்படம்?
3: படம் ஏம் ரவியும் விவேக்கும்.
2: என்ன பதில்கள்? ஒரு 2 வாரம் அதுவும் அங்க நின்றுதான் வரவில்லை. சரி சொல்லுங்க, என்ன பதில்கள்? நன்றி மேடம், சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
4: குயின்சன்
2: சொல்லுங்க, என்ன பதில்கள்?
4: காதல் மேனியா.
2: காதல் மேனியா.
4: நன்றி
2: மீண்டும் சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்க மறுத்து நீர் வணக்கம். நலமாக இருக்கட்டும் மதி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
5: அது காதல் மேனியான்னு சொல்லிச்சினா மற்றது
2: சொன்னவ உங்களுக்கு கேள்வி. அதுல சொன்னது
5: இல்ல, அதுலயும் சொல்லிச்சினா.
2: அதுலயும் சொல்லிச்சினா. சரி, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. சரி பார்க்கலாம். நன்றி மேடம், சந்திப்போம். நன்றி வணக்கம். அழைப்பில் காத்திருக்கு மறுத்து நீர் வணக்கம்.
6: வணக்கம் ஸ்பெஷல் எஸ்டி குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கணும் எஸ்டி குமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
6: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: என்ன பதில்கள்?
6: பதில் வந்து காதல் மேனியா தான், மற்றது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி.
2: மகாலட்சுமி திரைப்படம். அந்த திரைப்படம் பார்த்துருக்கிறீர்களா?
6: ஜெயன் ரவி மற்றது இவரோ பாத்துறான் பாத்துறான். மகிழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு. எங்கட விவேக் இந்த சின்னக்கரை மாலத்தை.
2: சரி நன்றி மேடம், சந்திப்போம்.
6: நன்றி சுசி, நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
2: ரமேஷ் சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
7: இது வந்து வயது பார்க்காம வர நோய் தான். அது
2: அப்படியா?
7: காதல் மேனியா நோய்.
2: எல்லா எல்லா நோயும் இப்ப வயது பார்க்காமத்தான் வருது இல்லையா?
7: ஆமா ஆமா. ஏன்னா இளைஞர்களுக்கும் இந்த இடுப்பு வலி, அடுப்பு வலி, இதய வலியும் வருது. முதியவர்களுக்கு காதம் வருது. என்ன பண்றது?
2: அதுதான்
7: இது வந்து எஸ்குமான் சொன்ன மகாலட்சுமி. இல்ல கனா கண்டென்ட் டவுட்டா இருக்கு, பாக்கலாம்.
2: என்னென்ன திரைப்படங்கள்? தொடர்ந்து பதில்களை பார்ப்போம்.
8: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவ மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
9: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான 9938443.
10: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
11: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
12: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
13: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
14: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2nd முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. LICO,
15: the friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிறமாலை 6:22. ஆமாம், அனைவரும் சொன்னது போலயும் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்பது திரைப்படத்தினுடைய பெயர். அந்த நோய் என்ன என்று கேட்டிருந்தோம். காதல் மீனியா என்பது அந்த காட்சியில் சொல்லப்பட்ட நோய். இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு காட்சியை கேட்போம்.

0: பண்டித்துடன் கூடிய சொல்லிக்கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3
1: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டீர்கள். நேரம் மாலை 6:28 அடுத்த காட்சி ஒன்று வர இருக்கிறது. அந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, அண்ணனினுடைய அந்த காட்சியில் வருகின்ற அண்ணனினுடைய பெயர் என்ன? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போது போல இருக்குது. பார்ப்போம் யாரெல்லாம் கண்டுபிடிக்கப் போகின்றார்கள் என்று. திறந்தகலிக்கலாம் 4165935 இதோ காட்சி உங்களுக்காக.
2: மாவு கட்டு போட்டவர் ராமு, கட்டு போடாதவன் கண்ணாலா மது மாத்தா. ஓகே,
3: கைய உடைக்கிறேன், காலை உடைக்கிறேன், என்னடா நீ ஐடியாவோ? போடா, லூஸ் பைல போ.
2: ஓல்ட் ஜெனரேஷன் முதல்ல என்ன லூசு அறவேக்காடு முட்டாளுன்னு சொல்றதை நிறுத்திக்கோங்க. இப்போ நான் வாலியே சேஞ்ச் பண்ணிட்டேன். ரெண்டு பசங்களுக்கும் வித்தியாசம் தெரியணும், அவ்வளவுதானே? குறைந்தபட்சம் 6 மாசமாவது வித்தியாசம் தெரியற அளவுக்கு என்கிட்ட சூப்பரா ஒரு வெங்கடாச்சலபதி ஐடியா இருக்கு. மகனை குறிச்சிடுறேன்.

0: பிசு, வலது பக்கம் ராமு,
1: இடது பக்கம் அண்ணே, வலது பக்கம் தம்பி, லவா குசா குசா இன்னைக்கு
2: கும்பாபிஷேகா ஆராதனா.
1: குசா கோயிங் ஃபார் கும்பமேளா.
0: வெங்கடாச்சலபதி திருவரி.
3: சொல்டா, ஏண்டா என் பையனுக்கு மொட்டடிக்க பார்த்த? சொல்லல
4: மதுவுக்கு விசு யாரு ராமு யாருன்னு வித்தியாசம் தெரியல.
3: இதுக்குடா வித்தியாசம் தெரியணும்?
4: அது வந்து மசும் மிதுவும் மசும் ஒருத்தர் ஒருத்தர்
3: வளராத
4: சொல்லிடுற சொல்லிடுற சொல்லிடுற விசுவும் எங்க அக்கா மதுவும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்க.
5: எனது மதுமித்தான் ரெட்ட பிரிவு இல்லையா? அடியே சதிலீலா வந்தி
6: பாய மூடி சும்மா இருடா முட்டா பையல.
7: என்ன பாட்டி சொல்ற? நான் ரெட்ட பிரிவு இல்லையா?
6: இல்ல, ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு சொல்லிருக்காங்கல்ல.
7: அட்டி என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இது என்ன சாதாரண விஷயமா? இவ்வளவு பெரிய பொய் சொல்லி வச்சிருக்கீங்க, எங்க போய் முடியுமோ?
6: இன்னொரு பொய் சொன்னா முடிஞ்சிரு போகுது. முதல்ல உனக்கும் விசுவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வாரமே அந்த சின்ன பொண்ணு ஜாண்டிஸ்ல செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியது. இல்ல, அந்த பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி கதை முடிச்சிட வேண்டியது.
7: பாட்டி இது எவ்வளவு பெரிய தப்பு பாட்டி?
6: நான் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன், தெரியல? இல்லாத அந்த ஒரு பொண்ணை பாக்குறதுக்கா நாச்சியப்போ குடும்பத்தோட நம்ம கூட இந்தியா வரப்போற?
7: கடவுளே,
6: இது பார், உன் கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வாய திறக்க கூடாது.
8: அதுதான் உங்களுக்கான காட்சி. காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பது முதலாவது கேள்வி. அண்ணனினுடைய காட்சியில் வருகின்ற அண்ணனினுடைய பெயர் என்ன? தெரிந்தால் அழைக்கலாம். 4 6 5 9 3 0 0 இந்த அழைப்பில் காத்திருக்கும் நேயர்கள் வணக்கம்.
9: வணக்கம், கண்ணன் பேசுகிறேன்.
8: கண்ணன் சொல்லுங்க. தைரியமா காட்சி போடக்கு முன்னவே அழைப்பை ஏற்படுத்திட்டீர்கள். விளங்கவில்லை.
9: இல்ல, நான் நிஜம் உண்மையிலேயே மாட்டுப்பட்டு
8: பிடிச்சிட்டீர்கள். சரி சொல்லுங்க, சரியா பார்க்கலாம்.
9: ஜீன்ஸ் திரைப்படம். அண்ணன் இடது பக்கம் அண்ணன் வாசு.
8: இடது பக்கம் அண்ணன் வாசுவா?
9: வாசு, ஓ விசு விசு, சாரி விசு.
8: சரி பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி, வணக்கம்.
8: நன்றி, வணக்கம். அழைப்பில் காத்திருக்க மனத்தினீர் வணக்கம்.
9: விளங்கவில்லை.
8: அதுவும் சரிதான். சரி பார்க்கலாம். நன்றி, மின் சந்தேகம். போன அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
10: வணக்கம் குயின்சன்.
8: குயின்சன் சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
10: நானே குழம்பிட்டேன். ஜீன்ஸ் திரைப்படம்.
8: என்ன திரைப்படம்?
10: ஜீன்ஸ்.
8: ஜீன்ஸ்.
10: மற்றது விசு.
8: விசு வாசு இல்லையா?
10: வாசு இல்ல.
8: ராமும் இல்லையா?
11: என்ன
8: பதில்கள்?
11: படம் வந்து ஜீன்ஸ் தான். மற்றது இடப்பக்கத்துல நின்றவர் தான் அண்ணா.
8: அண்ணா என்ன பேர்?
11: விசு. விசு விசு
8: விசு விசு. சரி பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
11: நன்றி,
8: வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
12: வணக்கம், கரண் கேக்குறேன்.
8: கரண் சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
12: விசு தாம் தான். இங்க வாசு வந்தவர் நீங்க ஆக்கலப்படும்.
8: வாசு வேற இல்லையா?
12: வாசு வாசு டைரக்ட் பண்ண படம். ராம்.
8: ராம் தானா?
12: ராம்.
8: ராம். சரி சரியா பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். விளம்பரங்களை தொடர்ந்து பதில்களை பார்ப்போம்.
2: கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சி அண்ட் டண்டாஸ் இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656 905-949-5656 Can Smile Dental. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
13: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4665-4661.
8: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
14: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
14: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
14: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
8: 416-834-2266
14: ஜுவல்லர்ஸ்.
2: வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
15: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
8: சிமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆமாம், ஜீன்ஸ் திரைப்படம் என்பது சரியான பதில். அண்ணனினுடைய பெயர் விசு என்பது சரியான பதில். அண்ணன் தம்பி இருவர்கள், இருவரும் இரட்டையர்கள். விசு வாசு, அதில் அண்ணனுடைய பெயர் விசு என்பது சரியான பதில். ராம் வந்து அவர் காதலியினுடைய தம்பி. அண்ணன் தம்பி இருவர்கள் வருகின்றார்கள். பாடலை கேட்டுவிட்டு இன்னும் ஒரு காட்சியை கேட்போம்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் மாலை 6:47 நிமிடம். அடுத்த காட்சி வர இருக்கின்றது. காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, மணிக்கூட்டை ஏன் மூடி வைத்திருக்கின்றார்கள்? அந்த காட்சியில் என்ன பதில் சொல்லப்படுகின்றது? மணிக்கூட்டை ஏன் மூடி வைத்திருக்கின்றார்கள்? தெரிந்தால் அழைக்கலாம். 4169 3005 5.
2: ஒரு ஆளு இவ்வளவு பெரிய ஜாமான தனியா வந்து என்னப்பா
3: இது? அசைக்கவே முடியல. பாம் இருக்குன்னு நினைக்கிறேன். டிக் டிக் சத்தம் வருது. மணிக்கூண்டு இதையே மூடி வச்சிருக்காங்க.
2: டைம் வேஸ்ட் ஆயிருமே. இந்த லூசு போயிட்டு இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க, தூங்குங்கடா.
4: கெட்ரா விளக்கண்ணே. டேய் இப்படி வாடா சந்திரு, வா. எங்க போன அந்த விளக்கண்ணே? தூக்குடா.
5: ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கேக்கன்ற? அதனடா கையில பாட்டில்
2: விளக்கெண்ணெய்.
5: விளக்கெண்ணையா? எதுக்கு?
2: இவன் தான் எடுறா விளக்கெண்ணெய்னா அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்த
4: தூக்கி போறா.
6: ஏண்டா இங்க போட்ட?
2: நீ தானே தூக்கி போடுன்னு அதான் போட்டேன்.
4: அதுக்காக
7: வயல தூக்கி போறது யாராவது

0: புடி புடுற.
1: பிடிக்கல பிடிக்கலடா.
0: ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்க வேணா.
2: நான் இங்க பிடிச்சேன், அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே.
3: கரெக்ட், அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன்.
0: அப்புறம் ஏன்டா பேச வருதா?
3: வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு.
0: உன்ன
3: என்ன வருஷமா ஓடிட்டு இருந்த கடிகாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா?
0: அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க.
3: கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இதை?
4: ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க.
0: வாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா.
3: மன்னிச்சிருதா? உன்ன மன்னிச்சிருதா? சுந்தரேசா
5: இதோ வந்துட்டேன்.
6: அதான் உங்களுக்கான காட்சி. காட்சி இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, மணிக்குட்டியின் மூடி வைத்திருக்கின்றார்கள். தெரிந்தவர் அழைக்கலாம். 4169 1005 அழைப்பில் காத்திருக்கும் நேர்கள் வணக்கம்.
7: வணக்கம் கண்ணன் சார்.
6: கண்ணன் சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
7: மணிக்கிடம் மூடி வச்சு அது வேஸ்ட் ஆயிடும் என்று மூடி வச்சிருக்காங்க.
6: மணிக்குடு வேஸ்ட் ஆயிடுமா? அப்படித்தான் காட்சியில் சொல்லி இருக்கிறார்கள். சரி,
7: திரைப்படம் இது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கலாம்.
6: ஃப்ரெண்ட்ஸ் ஆக இருக்கலாம். சரி, பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி,
6: வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
8: குயின்சன்
6: சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
8: திரைப்படம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்.
6: ஃப்ரெண்ட்ஸா?
8: ஆமா.
6: ஃப்ரெண்ட்ஸா நண்பனா?
8: தமிழில நண்பன், இங்கிலீஷில் ஃப்ரெண்ட்ஸ்.
6: ஃப்ரெண்ட்ஸ், சரி. அடுத்த கேள்விக்கு என்ன பதில்?
8: டைம் வேஸ்ட் ஆயிடும் என்று மூடி வச்சிருக்காங்க.
6: டைம் வேஸ்ட் ஆயிடும் என்று மூடி வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா நாங்களும் அப்படி செய்யலாமா?
8: அப்படி செய்யலாம். அதுதான் நான் யோசிக்கிறேன்.
6: செய்யலாம், செய்து பார்க்கலாம் இல்லையா?
8: ஆமாம்.
6: சரி, நன்றி. இவனை சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
7: அழைப்பில்
6: காத்திருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
9: வணக்கம் சார். எஸ் டி குமார்.
6: எஸ் டி குமார் சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
9: டைம் வந்து வேஸ்ட் ஆக கூடாதுன்னு மூடி வச்சுக்கிறேன்
6: மணிக்கூட்ட.
9: இனிமேல் என்ற சிரிப்பு காமெடியான படம் தானே? சூர்யாவும் விஜய். ராதாராவி வீட்டு உரிமையாளர்.
6: சரி, நன்றி, மேடம் சந்திப்போம்.
9: நன்றி
6: வணக்கம். அழைப்பில் காத்திருக்கு மனத்து நீர் வணக்கம்.
10: வணக்கம் ரமேஷ்.
6: ரமேஷ் சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
10: மணி அடிச்சா வரும், சத்தம் வேஸ்ட் ஆயிடும் தான்.
6: சத்தம் வேஸ்ட் ஆயிடும், அதுதான். நேரம் இல்லை,
10: நேரம் இல்லை, சத்தம் வேஸ்ட் ஆயிடும்.
6: சாரி, என்ன திரைப்படம்?
10: இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான்.
6: ஃப்ரெண்ட்ஸ் தான், சாரி, பார்க்கலாம். நன்றி மேடம், சந்திக்க போடும் அழைப்பில் காத்திருக்கு மனத்து நீர் வணக்கம்.
11: வணக்கம் சுரசி மேடம். இந்த மழை கொட்டையே யோசிச்சேன், ஏதோ சம்திங் நடக்க போகுது சிஎம்ஆர்ல.
6: சிஎம்ஆர்ல ஏதோ நடக்க போகுது,
11: நடக்க போகுது. நான் சரியான சோகமா இருக்கிறேன், ஆனா சிரிக்கலாத. சரி
6: சரி, என்ன பதில்கள்?
11: பதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், மற்ற இந்த டைம் பேஸ்ட் என்று வாட்ச் மூடி வச்சுக்கிறேன்.
6: சரி, பார்க்கலாம். நன்றி, இவனை சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்க மாட்டேன். வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம். கரண் காய்க்கும்.
6: கரண் சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
12: அதே தான், ஃப்ரெண்ட்ஸ் படம். டைம் அப்படியே துணியை போட்டு மூடி வச்சிருக்கோம், டைம் வேஸ்ட் ஆகிடும்.
6: டைம் வேஸ்ட் ஆயிடும். அப்போ எல்லாரும் இண்டையிலேருந்து அப்படி செய்து பார்ப்போம். சும்மா இருக்கிற நேரம் எல்லாம் மணிக்கூட்டுக்கு ஒரு துணியை போட்டு விட வண்டியான். சரி, பார்க்கலாம். நன்றி, இவனை சந்திக்க போன வாழைப்பில் காத்திருக்கோம் அடுத்த நீர் வணக்கம்.
13: வணக்கம், நான் பபி வரைக்கிறேன்.
6: பபி சொல்லுங்கள், என்ன பதில்கள்?
13: படம் மற்றது அவர் அந்த மணிக்கூடு மூடி வைத்தது என்னென்றால் அந்த
6: வீணா ஓடிக்கொண்டிருக்குது சரி
13: அது மற்றது அவர் இந்த புதுக்குடையோட இந்த மலைக்குள்ள முன்னவர் ஏன் சிரிச்சு கொண்டு வரீங்களா பழுதா கூட பழுது அப்பம் வந்து சிரிச்சு கொண்டு வராங்க நினைஞ்சோண்டு அது மாதிரி தான் இது
6: அது மாதிரி தான் இது புதுக்குடைய மடிச்சு பேக்கை வச்சுட்டு மலைக்குள்ள நினைஞ்சு போயினுமா
13: அவர் போறார் ஏன் அப்ப அப்படி போறாருன்னா

0: vkrh.com. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய வண்ணில் இருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
4: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றிருக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் என்பது சரியான பதில். நேரம் வீணாகின்றது அப்படி சொல்லி மணிக்கூடை மூடி வைத்திருக்கின்றார்கள் என்று அந்த காட்சியில் சொல்லப்பட்டிருந்தது. இணைந்த சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். காட்சியும் கல்வி நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இணைந்த சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: எங்கும் எதிலும்
1: சிஎம்ஆர் தமிழ்ப்பம் செய்தி சுருக்கம். ஸ்ரீலங்கா நியாயின்ஸ் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேஷன மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்கின்றார். கனடாவில் புதிய ஹாண்டா வைரஸ் பரவலின் ஆபத்து பொதுமக்களுக்கு குறைவாக உள்ளதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் புறப்பட தயாரான ஃப்ரான்டியர் ஏர்லைன்ஸ் விமான ஓடுதளத்தில் நடந்து சென்ற நபர் ஒருவரை விமானம் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ்ப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar glam closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirgala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam
3: தெளிவான
7: முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சிகே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
8: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
9: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட். ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால், 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ, 416-335-3334, 416-335-3334.

0: சீமான் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுதிலிருந்து 8 மணி வரை நேர்கள் முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். முடிவில் ஒரு ஆரம்பம் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒலிபரப்பப்படும். அந்த பாடலில் இருந்து ஒரு சொல் சொல்ல போகணும். அந்த சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களோடு நேர்கள் இணைந்திருக்கலாம். முதலில் இணைந்து கொள்ளும் 5 நேர்களினுடைய பாடல்கள் சேர்த்து கொள்ளப்பட்டு 6வதாக வருபவர் 1-5 வரையான இலக்கத்தில் ஒரு இலக்கம் சொல்ல போனார். அந்த இலக்கத்தில் இருக்கும் பாடலை நீர்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அந்த பாடலில் இருந்த ஒரு சொல் சொல்ல போனோம். அவ்வாறாக நிகழ்ச்சி செல்ல போனது இதோ முதலாவது பாடல்
1: வருகின்றது.

0: friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அழகி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கார்த்திக் பவதாரணி குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது தேவதை என்ற சொல்லில் அழைப்பில் காத்திருக்கும் நேர்களை சந்திக்க போகணும். வணக்கம்.
2: வணக்கம் சுசனி. எஸ்டிகுமார்.
1: எஸ்டிகுமார், சொல்லுங்கள், என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
2: தேவதை வம்சம் நீயோ.
1: தேவதை வம்சம் நீயோ. சரி, அந்த பாடல் வெற்றி பெறுமா பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திக்க போகணும். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம். கரண் கேட்கிறேன்.
1: கரண், சொல்லுங்கள், என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
3: தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், அந்த பாட்டு.
1: தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், அதான் பிரச்சனை இல்லையா?
3: அதான் பிரச்சனை.
1: சரி,
3: விழுந்தேன் பலகாலமாக தெரியும்.
1: சரி, நன்றி. சரி, போன வாழைப்பில் காத்திருக்கு அடுத்த நீர். வணக்கம்.
4: வணக்கம். குமார்.
1: குமார், சொல்லுங்கள், என்ன பாடல்? விளங்கவில்லை. ரெண்டு தேவதை போனா மூன்றாவது ஒரு தேவதை இருக்குன்னு தானே உங்களுக்கு இல்லையா? சரி, சொல்லுங்க.
4: ஒரு தேவதை வந்து
1: பார்த்தீர்களா அந்த பாடல்? வெற்றி பெருமா பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திக்க போன வாழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ், சொல்லுங்க, என்ன பாடல்?
5: தேவதை ஒரு தேவதை, பட்டாக்கத்தி பயிலவன் படத்துல. உண்மையிலேயே தேவதைகளை கிடைக்கிறதும் பாடல் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, தேவதை வெளியில கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கு.
1: கஷ்டமா தான் இருக்கு இல்லையா?
5: ஆமா, இதை பொறுக்கி வச்சிருந்தா யாரும் சொல்லுறது முடியல சொல்லிட்டேன்.
1: சரி, அவனவனுக்கு அவனவன் தகவல.
5: ஆமா.
1: சரி, நன்றி. முன்னாடி போன வாழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்.
6: வணக்கம். நன்றி.
1: நிஷா, சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
6: தேவதை இளம் தேவி என்னை சுற்று மாவி, அந்த பாட்டு.
1: தேவதை இளம் தேடி என்னை சுற்று ஆவியா?
6: இல்ல, இந்த பாடல்ல காதலி இறந்து போயிட்டா, சோ அவரோட பிரிவால நினைச்சு இப்படி பாட்டு பாடுறாரு.
1: சரி, அந்த பாடல் வெற்றி பெறுமா பார்க்கலாம். நீங்கள் ஒரு இலக்கத்தை சொல்லுங்கள். ஒன்றில்
6: மூன்று
1: மூன்று மூன்றாவது இலக்கம் ஏன் பிடிக்கும்?
6: நான் அது இப்ப சொல்லணும்னு நினைச்சேன். சோ அதுதான்.
1: என்ன சொல்லணும்? மூன்றாவது இலக்கம் சொல்ல வேணும் அப்படி சொல்லி யோசிச்ச நீங்கள். அதை விட வேற ஒரு காரணம் இல்லையா? சரி, மூன்றாவது இலக்கத்தில் இருக்கும் பாடலை விளம்பரங்களை தொடர்ந்து கேட்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி.
1: வணக்கம்.
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
9: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9066677200.
11: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
12: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
11: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
12: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
11: சுகந்தன், 416-540-6269.
12: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3வது இலக்கத்தில் இருக்கும் பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: ஜிடிஏ முழுவதும் அதிர்வெண் 101.3
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பூக்கள் என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்க போன்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: கரண் சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: என்ன
1: பாடல்?
3: பூக்கள்
1: பூக்கும் தருணம் வந்து விட்டதா? இப்ப கோடி விளங்கவில்லை, அதான வருதா வரவில்லையா தெரியவில்லை. இன்னும் குளிராத்தானே இருக்கு. சரி, நன்றி. இவனை சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்க மடுத்தினீர். வணக்கம்.
4: வணக்கம். எஸ் டி குமார்
1: சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: பூக்களே கொஞ்சம் ஓய்வெடுங்கள்.
1: பூக்களே சற்று ஓய்வெடுங்கள்.
4: சற்று ஓய்வெடுங்கள்.
1: அவர் பூக்கள் பூக்கட்டும் என்று சொல்ற, நீங்கள் ஓய்வெடுக்க சொல்றீர்கள், என்ன செய்ய?
4: ஏற்கனவே ஓய்வெடுத்துட்டு வந்துட்டீங்களே.
1: சரி, நன்றி. இவனை சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்க மடுத்தினீர். வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ்.
1: ஒன்றிலிருந்து 4 வரையான இலக்கத்தில் ஒரு இலக்கம் சொல்லுங்க.
5: இந்த பாட வெளியில விட்டீங்களே, இந்த பாட்டை அடுத்த வாரமா வச்சிருப்பேன், நம்பரை சொல்லியிருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க.
1: இல்லை இல்லை, உங்களுடைய பாடலும் சேர்த்து கொண்டோம்.
5: சேர்த்து இருக்கா? நம்ம பாடலே போட்டுருங்க, நம்பர் தெரியாது இல்லையா, அதனால சரி. எப்படி அஞ்சில் தான் போட்டுருக்கு, அஞ்சே போடுங்க, அஞ்சா நம்பர்.
1: ஒன்றுலேருந்து 4 சொன்னோம்.
5: 4 அஜிஜோ குறைச்சிட்டீங்களா? ஓகே, 4 போடுங்க. போ
1: 4வது இலக்கம்.
5: ஆமாம்,
1: சாரி, பார்க்கலாம் அந்த பாடல். சரி, இன்னொரு பேர் இருக்கிறார், அவரை முனைத்து விடலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி
1: நன்றி. வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் மனத்தனியர். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: விளங்கவில்லை. நீண்ட நாளைக்கு பிறகு வானொலியில் சந்திக்கின்றோம், வரவேற்கின்றோம். சரி, எப்படி இருக்கிறீர்கள் சிவலிங்கம்?
6: நல்லதாக உற்சாகமா இருக்கேன்.
1: சரி, என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்? பூக்களே சற்று ஓய்வெடுங்களா? அந்த பாடல் வெற்றி பெறும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா?
6: சமயத்தில் வெற்றி பெறலாம்.
1: விளங்கவில்லை.
6: வெற்றி பெறலாம் நினைக்கிறேன்.
1: சரி, இப்பொழுது ஒரு இலக்கம் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றிலிருந்து 5.
6: 5 போதும்.
1: 5 தானா? 5வது எண் பிடிக்கும். இருக்கும் பாடலை கேட்கலாம். நன்றி சிவலிங்கம், மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
6: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: The friendly radio for Tamils around, around the universe. CMR Tamil FM 101.3.
9: ஐந்தாவது இலக்கத்தில் இருக்கும் பாடலை கேட்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 7:38. அழைப்பில் காத்திருக்கும் நேர்களை சந்திக்க போகணும். வணக்கம்.
1: வணக்கம் சோசினி. எஸ் டிகுமார்.
0: எஸ் டிகுமார் சொல்லுங்கள், என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
1: நான் ஒரு ராசி இல்ல ராசா
0: பிரிவு என்று சொல்லி இருந்தோம்.
1: பிரிவா அப்படின்னு மற்ற நேயர்களை கேளுங்கோ, நான் நம்பர் சொல்லவார்.
0: சரி, அழைப்பில் காத்திருங்கள். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம், கரண் கேக்குறன்.
0: கரண் சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: பிரிவந்தை சந்தித்தேன் முதல்வர் நேற்று.
0: விளங்கவில்லை.
3: என்ன
0: பாடல்? நன்றி
3: நன்றி.
0: மத்தியானம் மழைக்காகவா அல்லது
3: என்னென்ன தெரியல, ஒரே இறைச்சலா இருக்குது. ஒன்றும் விளங்கல. பிரிவா?
0: பிரிவு. ஆமா,
3: பிரிவென்றை சந்தித்தோம் என்று பாட்டு இருக்கும், என்ன தெரியாது. பிரிவென்றவர்.
0: ஆமா, பிரிவென்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்வில் காத்திருக்கும் அடுத்தனே. வணக்கம்.
4: வணக்கம், கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன் சொல்லுங்க, என்ன பாடல்?
4: பட்டாசு திரைப்படத்துல பிரியாத ஒரு பாட்டு இருக்கு நினைக்கிறேன்.
0: ஆமா, சார், அந்த பாடல் வெற்றி பெறுமா பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திக்க போனோம். வணக்கம்.
1: வணக்கம் சசினி. எஸ் டி குமார்.
0: எஸ் டி குமார் சொல்லுங்க, 1-3 பாடல் பாடல் சொல்ல போகின்றீர்களா?
1: இல்ல பாடல் வேண்டாம்.
0: சரி,
1: நம்பர்
0: இரண்டாவது இலக்கம் ஏன் பிடித்திருக்கின்றது?
1: குடும்பத்துக்கே இருக்கிறபடினா பிடிச்சிருக்கு.
0: குடும்பத்தில் ஒரு நபர் இருக்கின்றார். பாடல் வருகிறது. நன்றி மேடம், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று என்பதில் வரும் காற்று என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களோடு நேர்கள் இணைந்திருக்கலாம்.

0: காற்று என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்க போன வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சசினி. எஸ் டி குமார்
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: காற்றேன் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்த அந்த பாடல்.
0: காற்றேன் வாசல் வந்தாய், சரி, நன்றி. மீண்டும் சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்
2: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: காற்றில் எந்த கீதம்.
0: சரி, அந்த பாடல் வெற்றி பெறுமா பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்
3: வணக்கம். கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: பாடல் காத்தடிக்குது.
0: சரி, அந்த பாடல் வெற்றி பெறுமா பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்
4: வணக்கம் சோதனை. கோதா
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: காற்றுக்கு தூது விட்டு.
0: சரி, அந்த பாடல் வெற்றி பெறுமா பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திக்க போன அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம். கரண்
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: காற்று போட்டது காற்றுக்கு தூது விட்டு.
0: அதே பாடல் தானா?
5: மலையோரம் வீசும் காற்று. ஓகே,
0: மலையோரம் வீசும் காற்று, தொங்கல்ல தான் காற்று வருது. சரி சொல்லுங்கள், ஒரு இலக்கமும் சொல்லிவிடுங்கள் அப்படியே.
5: ஓகே,
0: மூன்றாவது இலக்கம் ஏன் பிடிக்கும்?
5: வீட்டுல
0: ஆக்கள் இருக்கிறாங்க, அதனால சொல்ல முடியாத காரணம். இல்ல, வீட்டுல எப்படி இந்த இலக்கத்துல ஆக்கள்
5: இருக்கிறாங்க? இந்த இலக்கத்துல இருக்காங்க.
0: நன்றி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றி பெற்ற பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: இவ்வளவு அழைப்பில் காத்திருக்கும் நேயர்களை சந்திக்க போன வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
1: என்ன
0: பேர்? ஜே ஜேயா? ஜேக்கா? சரி சொல்லுங்கள், உங்களுடைய பாடல் என்ன?
1: நினைத்த
0: பாடலா? நீங்கள் தான் முதலாவது. நிலவு என்று சொல்லில் ஒரு பாடல் தெரியுமா? முதலாவதுக்கு வந்து இப்பதான் ஆப்பிட்டுட்டீர்கள்.
1: நிலவே நீ சாட்சி,
0: நிலவே நீ சாட்சியா? இடையில வருதா? சரி, நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீ. வணக்கம்.
2: வணக்கம், கரண்
0: கேட்கிறேன். கரண் சொல்லுங்கள். நிலவு பாட்டு, நிலவு பாட்டு ஒரு நாள் நான் கேட்டேன். சரி, நன்றி, மீண்டும் சந்திக்க போனோம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீ. வணக்கம்.
3: வணக்கம், எஸ்.டி.குமார்.
0: எஸ்.டி.குமார் சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: நிலவே நிலவே சரிகம பத நீ பாடு, அந்த பாடல்.
0: சரி, அந்த பாடல் வெற்றி பெறுமா பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திக்க போனோம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம். குயின்சன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: நிலவே வான் நிலவே, வான் நிலவே வாத்தி வந்து பேர்.
0: நிலவே வான் நிலவே. சரி, அந்த பாடல் வெற்றி பெறுமா பார்க்கலாம். அழைப்பில் காத்திருக்கும் அடுத்த நீர். வணக்கம்.
5: வணக்கம், பத்மநாதன் கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கணும் பத்மநாதன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நல்ல சுகமாக இருக்கிறோம். என்னுடைய பாடல் கவிஞர் வாலி, நிலவு ஒரு பெண்ணாகி.
0: நிலவு ஒரு பெண்ணாகி, உண்மையாது?
5: உலகம் சுற்றும் மாலிவன், ஜப்பான் டோக்கியோ 1970 எக்ஸ்போ.
0: சரி, நன்றி, மேடம் சந்திப்போம்.
5: நன்றி,
0: நன்றி. வணக்கம், அழைப்பில் காத்திருக்கு அடுத்த நீர். வணக்கம்.
6: வணக்கம், வணக்கம். நம்ம இலக்கணம் சொல்லணும் இல்லையா?
0: இல்லை, ஒரு பாடல் சொல்லுங்கள். அவர் ஏதோ பாடல் சொல்லிவிட்டார், எனக்கு அது விளங்கவில்லை. சொல்லுங்க, ஒரு பாடலும் சொல்லி இலக்கமும் சொல்லுங்கள்.
6: மௌனராகத்தில் இருந்து நிலாவிவா செல்லாவிவா.
0: நிலாவிவா. சாரி,
6: நிலாவிவா செல்லாவிவா. இலக்கம் ஐந்து.
0: ஐந்து, ஐந்தாவது இலக்கம் ஏன் பிடிக்கும்?
6: சும்மா பிடிக்கும்,
0: சும்மா படிக்குது. சரி, நன்றி, மேடம் சந்திக்க போனோம். ஐந்தாவது இலக்கத்தில் இருக்கும் பாடலை விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம்.
7: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
8: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
7: 416-700-2222. J.CA. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது

0: மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Listen to us around the universe. www.cmr.fm.
6: நிலவு ஐந்தாவது இலக்கத்தில் இருக்கும் பாடலை கேட்கக்கூடியதாக இருக்கும். ஒலிக்கும் அந்த பாடலோடு முடிவில் ஓர் ஆரம்பம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இணைந்த சிறப்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நேயர்கள் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.